நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 இன்று சக வருடம் 1948 ஸ்ரவண மாதம் 29 நாள், 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 20 நாள் வியாழக்கிழமை. நேரம் இப்பொழுது 5:56. 100.3 MHz பண்பலை வரிசையில் நமது நிலையத்தின் இன்றைய ஒளிபரப்பில் நிகழ்ச்சிகள் இனிதே ஆரம்பமாகின்றன.

ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். நேரம் 6 மணி. இனி கேட்கலாம் குரல் ஓசை. தந்தை மகற்காற்றும் நன்றி அவையத்து முந்தியிருப்ப செயல். மக்கட்பேறு என்ற அதிகாரத்தில் அமர்ந்த இக்குரட்பாவிற்கான பொருள் மு. வரதராசனார் அவர்கள் உரையிலிருந்து. தந்தை தன் மகனுக்கு செய்யத்தக்க நல்லுதவி கற்றவர் கூட்டத்தில் தன் மகன் முந்தியிருக்கப்படியாக அவனை கல்வியில் மேம்படச் செய்தலாகும். தந்தை மகற்கு ஆற்றும் நன்றி அவையத்து முந்தியிருப்ப செயல். குரலோசை கேட்டோம். இனி கேட்கலாம் நிகழ்ச்சி குறிப்புகள். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்கள், காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இணைத்தானும் நல்லவே கேட்க. வழங்குபவர் முனைவர் மு. கற்பகம் அவர்கள். படைப்பு மதுரை வானொலி நிலையம். 6:15 பக்தி மாலை. 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசட். காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு. 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மாவின் விடங்களூர் இணை வழங்கும் இன்சொல்லமுது. வழங்குபவர் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள். 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர். பங்கேற்பவர் செல்வி டி. தஷ்விகா. 7:00 திருத்துறைப்பூண்டி ABC கோல்ட் பேலஸ் வழங்கும் அட்ரஸுக்கு அட்ரஸுக்கு விளம்பரதார நிகழ்ச்சி. 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். 7:30 காலை காம்போ. 8:05 காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. 8:30 வைக்கிங் பனியன் பிரீப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. 9:00 பாயிண்ட் டு பாயிண்ட் முதலில் காரைக்கால் GL மருத்துவமனை. திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ. சீரான உணவு முறைகள் குறித்து விளக்கம் தருகிறார் எஸ். புதூர் பொது மருத்துவர் என். ராஜா அவர்கள். 9:05 திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்களின் பாயிண்ட் டு பாயிண்ட். 9:30 தேதியும் சேதியும். 9:35 பாயிண்ட் டு பாயிண்ட் தொடரும். 9:45 இளமை அறிவியல் எதிர்காலம். மேனாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்களின் பிறந்த நாள் மற்றும் சமய நல்லிணக்க நாள் சிறப்புரை வழங்குகிறார் ம. கார்த்திக் அவர்கள். 10:05 சிந்தனை அரங்கம் பார்வையும் புரிதலும். இந்த தலைப்பில் நேயர்கள் தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். 11:00 உயிரி எரிவாயுவும் சூரிய சக்தியும். காரைக்கால் பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உழவியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் டி. அருள் செல்வம் அவர்கள் பங்குபெறும் நேரலை. 12:00 FM எக்ஸ்பிரஸ். 12:10 மனதில் நின்றவை. 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர். 12:55 பன்னிசை சொற்றுனை என தொடங்கும் பாடல் பாடியவர் அசோக் நகர் சகோதரிகள். 1:00 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் தேன்மழை. 1:55 மெல்லிசை. 2:00 லஞ்ச் பிரேக். மயிலாடுதுறை JKR பாலிகிளினிக்கின் டாக்டரிடம் கேளுங்கள். மன்னார்குடி காது மூக்கு தொண்டை மருத்துவ நிபுணர் டாக்டர் எம். ராஜ்குமார் அவர்கள் பங்குபெறும் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி. 2:30 திருவாரூர் VK ஆயுர்வேத மருத்துவமனை வழங்கும் டாக்டரிடம் கேளுங்கள். 3:00 காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸின் லைக் ஷேர் கமெண்ட். 4

0: மணிக்கு அறிவும் நம் உரிமை. நுகர்வோர் நலம் குறித்து நேரலையில் விளக்கம் அளிக்கிறார் காரைக்கால் வழக்கறிஞர் அனு தெனிஷா அவர்கள். 4:30 வைக்கிங் பனியன் பிரீப்ஸின் அறிவும் நம் உரிமை. 5:15 அலையோசை. 5:30 திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்களின் விளக்கேற்றும் வேளை. 6:00 பன்னிசை மணிவீதி என தொடங்கும் பாடல் பாடியவர் தர்மபுரம் பி சுவாமிநாதன் அவர்கள். 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ARC காமாஜி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல் அமுது. வழங்குபவர் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள். 6:25 லைட் ஹவுஸ். 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ சீரான உணவு முறைகள் குறித்து விளக்கம் தருகிறார் S. புதூர் பொது மருத்துவர் என் ராஜா அவர்கள். 6:45 இசைத்தூரிகை. 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டுபுரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 இந்திய அரசின் வேளாண் கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணியில் குறைந்த முதலீட்டில் பட்டுப்புழு வளர்ப்பு சாத்தியமா. திருவாரூர் மாவட்டம் பட்டு வளர்ச்சித்துறை உதவி ஆய்வாளர் ச. உஷா அவர்கள் பங்குபெறும் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி. 8:00 காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பல்ஸின் காற்றில் வரும் கானம். 9:00 ஆங்கில செய்திகள். 9:15 பொன்னியின் செல்வன்கள். 9:30 இசை ஊஞ்சல். 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் இன்சொல் அமுது. 10:00 இரவு மலரும். 11:00 காற்றலையில் நாளை. 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 11:10 துயிலும் முன். இன்று ஒளிபரப்பாக உள்ள விளம்பரதார நிகழ்ச்சிகள். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள்.
1: This is Akashvani, the news read by Renu Kataria. The Union Cabinet has approved 5 projects worth over 13,000 crore rupees, including 4 railway and 1 highway project. Briefing media after the meeting in New Delhi yesterday, Information Broadcasting Minister Ashwini Vaishnaw said the Union Cabinet has

0: நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் மு. கற்பகம் அவர்கள்.
1: காலமறிந்து செயல்படுதல், பண்பனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல் என்கிறது கலித்தொகை. உண்மையான பண்பு என்று போற்றப்படுவது உலகத்தின் இயல்பறிந்து அதனோடு ஒத்து வாழ்வதாகும். என்னதான் உலக இயல்பினை அறிந்து உலகத்தோடு ஒத்து வாழ்ந்தாலும் காலமறிந்து நாம் செயல்படவில்லை என்றால், நாம் எத்தகு பண்புடையவர்களாக இருந்தாலும் இடம் பொருள் சூழலறிந்து செயல்பட தெரியாதவன் என்று உலகம் தூற்றும். தனக்கு கிடைத்த

0: தனக்கான நேரமும் சூழலும் சரியாக அமைந்துவிட்டால் அக்காரியத்தனை உடனடியாக செய்து முடிக்க வேண்டும். கொக்கு தனக்கு கிடைக்க வேண்டிய பெரிய மீனுக்காக காத்திருக்கும். சரியான நேரத்தில் வருகின்ற மீனை கொத்தி பிடிக்கும். அதுபோல நமக்குரிய செயல்களை சரியான நேரத்தில் செய்து முடிக்க வேண்டும் என்பதனை பொக்கு ஒக்க கூம்பும் பருவத்து மற்ற அதன் குத்து ஒக்க சீர்த்த இடத்து என்கிறது வள்ளுவம். இதனையே மூதுரை மடத்தலையில் ஓடுமீன் ஓட உருமீன் வருமளவும் பாடியிருக்குமாம் கொக்கு என்கிறது. குறிப்பாக இன்றைய இளைய சமுதாயத்தினர் தனக்கு வருகின்ற வாய்ப்பினையும் நழுவ விட்டு செய்ய வேண்டிய காரியத்தினையும் கைவிட்டு நாகரிகம் என்ற போர்வையில் தேவையற்ற செயல்பாடுகளில் தங்கள் நேரத்தினை விரயமாக்கிக் கொண்டு காலம் கடந்த பின் வருந்தி உழல்வதனையும் விதியின் மேல் பழியை போட்டு திரிவதனையும் காண்கிறோம். எந்த ஒரு செயலுக்கும் பொறுமை காக்க வேண்டும், திட்டமிட வேண்டும். இந்த செயலை செய்வதற்கான வாய்ப்பு உள்ளதா இல்லையா என்பதனை ஆராய வேண்டும். சரியான நேரம் வந்தவுடன் செயல்பட்டு அந்த காரியத்தினை முடித்தல் வேண்டும். விளையாட ஒரு காலம் என்றால் கல்வி கற்க ஒரு காலம், பயிர் செய்ய ஒரு காலம், பழுது பார்க்க ஒரு காலம் உண்டு. அதன் காரணமாகவே ஆடிப்பட்டம் தேடி விதை என்ற முதுமொழி தோன்றியது. எதை எந்த காலத்தில் எந்த சூழலில் செய்ய வேண்டுமோ அதனை அந்த காலத்தில் அந்த சூழலில் செய்ய வேண்டும். மழைக்காலத்தில் உப்பு விற்கச் செல்வதும், வெயில் காலத்தில் கம்பளி விற்கச் செல்வதும், காற்றடிக்கும் போது பொறி விற்கச் செல்வதும் காலம் தவறி செயல்படுவதாகும். அதனாலே செய்யத்தக்க அல்ல செய்யக்கெடும், செய்யத்தக்க செய்யாமையானும் கெடும் என்பதன் வழி தெரிந்து செயல் வகை செய்தல் வேண்டும் என்கிறார் வள்ளுவர். நாம் கற்கும் கல்விக்கு எல்லை இல்லை, ஆனால் மனிதனின் வாழ்நாளுக்கு எல்லை உண்டு. அதில் நம் உடல் இயலாமையில் கூடிவிட்டால் அதுவும் செய்ய இயலாது. அன்னப்பறவை நீரை விடுத்து பாலை மட்டும் பருகுவது போல வாழ்க்கைக்கு தேவையான நல்லனவற்றை உரிய காலத்தில் கற்று தெளிய வேண்டும். கல்வி கரையில கற்பவர் நாள் சில, மெல்ல நினைக்கின் பிணிபல தெள்ளிதின் ஆராய்ந்து அமைவுடைய கற்பவே நீர் ஒழிய பாலுன் குறியின் தெரிந்து எந்த இடத்தில் யார் இருக்கிறார்கள், தனது வலிமை என்ன, அந்த இடத்திற்கு நாம் இந்த காலத்தில் இந்த சூழலில் சென்றால் நம்மால் ஏற்ற பணியினை சரியாக செய்ய இயலுமா என்பதனை ஆராய்ந்து செயல்பட வேண்டும். காக்கையானது தன்னை விட வலிய கோட்டானை பகலில் வென்றுவிடும். அதுபோல எதிரியை வெல்ல விரும்பும் அரசர்கள் அதற்கு ஏற்ற காலம் அறிந்து செயல்பட வேண்டும். பகல் வெல்லும் கூகையை காக்கை இகல் வெல்லும் வேந்தற்கு வேண்டும் பொழுது. இக்குறளுக்கு சரியான சான்றாக திகழ்பவர் இரண்டாம் உலகப்போரின் சூத்திரதாரியாக திகழ்ந்த ஹிட்லர் ஆவார். காலமல்லா காலத்தில் படையெடுத்து சென்ற ஹிட்லரின் படை ரஷ்யாவின் கடுமையான பனிப்பொழிவில் மாட்டிக்கொண்டு அப்பணிக்காலத்தினை எதிர்கொள்ள இயலாமல் ரஷ்ய பகுதியில் படு தோல்வியை அடைந்தது. இவ்வாறு காலமறிந்து செயல்பட தவறினால் முடிவில் பேரிழப்பினை சந்திக்க வேண்டியிருக்கும். பருவத்தே பயிர் செய் என்பது அவைக்குரிய ஆத்திச்சுடி. விவசாயம் செய்வதற்குரிய காலத்தை அறிந்து பயிர் தொழிலை செய்ய வேண்டும் என்பது இதனுடைய நேரடி பொருள். ஆனால் இது வேறொரு வாழ்வியல் செய்தியை நமக்கு உணர்த்துகிறது. ஒவ்வொரு மனிதனும் அந்தந்த பருவத்திற்குரிய கடமையை ஆற்ற வேண்டும். சிறுவயதில் விளையாட்டு, பின்பு கல்வி, அதற்கடுத்து உழைப்பு, சரியான வயதில் திருமணம், பிள்ளை பேறு என்று திட்டமிட்டு வாழ வேண்டும். எனவே ஒவ்வொருவரும் அவரவர் வாழ்க்கையில் சரியாக திட்டமிட்டு உரிய காலம் அறிந்து செயல்பட்டால் மட்டுமே வெற்றி பெற முடியும். நல்ல காரியங்களை செய்வதற்கு நமக்கு இன்னும் நிறைய வயது இருக்கிறது. நாம் இளையவர்கள் என்று காலம் தாழ்த்தி கொண்டே இருக்கக்கூடாது. மற்றறிவாம் நல்வினையாம் இணையம் என்கிறது நாளடி. அரசர்களும் தம் நிழலில் வாழ்கின்ற மக்களிடம் வரி பெறுவது என்பது காலமறிந்து அவர்களை துன்புறுத்தாமல் பெற வேண்டும். அது எவ்வாறெனில் வண்டானது பூவை சிதைக்காமல் தேனை உண்பது போல இருத்தல் வேண்டும் என்பதனை பொருத்தம் அழியா பூந்தண்டார் மன்னர் அறுத்தம் அடி நிழலாரை வருத்தாது கொண்டாரும் போலாதே கோடல் அதுவன்றோ வண்டு தாது உண்டுவிடல் என்கிறது பழமொழி நானூறு. உரிய காலத்தில் நமக்கு உரியவற்றை செய்யாது விடுவதனால் பின்பு வருத்தப்பட்டு எந்த பயனும் இல்லை. எனவே நாம் காலமறிந்து செயல்பட்டு வெற்றி பெறுவோம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது இணைத்தானும் நல்லவை கேட்க. வழங்கியவர் முனைவர் மு. கற்பகம் அவர்கள்.
2: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம்.

நேரம் 6:15. இசை பாமாலை கொண்டு இறைவனை ஆராதிக்கும் இது காரைக்கால் பண்பலை 100.3 பக்தி மாலை. தொடக்கமாக நாம் கேட்கலாம் அனிதா கிருஷ்ணா பாடிய பாடல்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: மாசம் மாசம்
3: வீட்டின் மேற்கூரையில் 3 கிலோவாட்டிற்கு சோலார்

0: பேனர் அமைத்து ரூபாய் 1,08,000 வரை மானியம் பெறுங்கள். மேலும் 25 வருட மின் உற்பத்தி, 5 வருடத்திற்கு இலவச பராமரிப்பு என பல நன்மைகளும் உண்டு.
1: இன்றே தொடர்பு கொள்ளுங்க. www.pmsuryagar.gov.in
2: காரைக்கால் பண்பலை 100.3 பக்தி மாலையில் தொடர்ந்து நாம் கேட்கலாம் பிரேமா ராஜ்குமார் பாடிய பாடல்.

காற்றலையில் இதுவரை பக்தி மனம் வீசி சென்றது காரைக்கால் பண்மலை 100.3 பக்தி மாலை. ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்மலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம்.

0: நேயர்கள் இனி கேட்கலாம் காரைக்கால் ONGC காவேரி அசட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் ONGC காவேரி அசட்.
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
2: ONGC நமக்கு எரிபொருளையும் தராங்க, நம்ம கிராமத்துக்கு நல்ல பல திட்டங்களையும் தராங்கம்மா.
3: பள்ளிக்கூடத்தை புதுப்பிச்சு கொடுத்துருக்காங்க, கிராமத்துல கழிப்பறை கட்டி கொடுத்து இந்த மக்களுக்கு எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்காங்க.
4: அப்போ ONGC நல்லதும் கொடுக்குது, நமக்காக கொடுக்குது.
1: ONGC என்றும் மக்கள் பணியில்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் நியூ சேகர்ஸ்.
5: இந்த ஆடியில் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர் சில்க்ஸ். ஒரு கிலோ தங்கம் வழங்கிய காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர் சில்க்ஸ் ஆடி அதிரடி சிறப்பு விற்பனை. 5% முதல் 50% வரை மாபெரும் தள்ளுபடி. லேடிஸ், ஜென்ஸ், கிட்ஸ் என அனைவருக்கும் அசத்தலான ஆஃபர்களுடன் இந்த ஆடியில் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ், சேகர்ஸ், சேகர்ஸ்.
6: உழவர்களுக்கு
7: பூங்குடி, காலையில உங்க வீட்டுல உன்னை தேடி பார்த்தேன், எங்க போயிருந்த நீ?
8: சுபாக்கா, நான் தான் முன்னாடியே சொன்னேன் உங்ககிட்ட படம் பார்க்க போறேன்னு.
7: என்னது படம் பார்க்க போனியா? பூங்குடி, முக்கியமான மீட்டிங்க்கு உன்னை அழைச்சிட்டு போலான்னு நம்ம தெருவையே சுத்தி சுத்தி வந்தேன் உன காணுமேன்னு.
8: ஓ அப்படியாக்கா, அப்படி என்ன மீட்டிங் அது?
7: பார்த்தீனி என் கலைய பத்தி பூங்குடி.
8: எதுக்கா, இந்த குட்டி குட்டியா வெள்ளை கலர்ல பூவு பாக்க அப்படியே கேரட் செடி மாதிரியே இருக்குமே, அதுதானே சொல்றீங்க?
7: அதேதான் பூங்குடி. அதான் ஒவ்வொரு வருஷமும் ஆகஸ்ட் 16 இருந்து ஆகஸ்ட் 22 வரைக்கும் நம்ம இந்தியால பார்த்தீனிய விழிப்புணர்வு வாரம்னு கடைபிடிக்கிறாங்கல்ல, அதுக்காக தான் இந்த மீட்டிங் வச்சிருந்தாங்க.
8: சரிக்கா, நீங்க போன அந்த விழிப்புணர்வு பயிற்சியில பார்த்தீனிய செடியை பத்தி என்னென்ன சொன்னாங்கன்னு சொல்லுங்களேன்.
7: இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் பார்த்தீனியங்கலையோட தீமைகளை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு தான் இந்த விழிப்புணர்வு வாரத்தை கொண்டாடுறாங்க. வயல்ல வரப்புகள்ல பார்த்தினியங்கலைகள் இல்லாம பாத்துக்கணும்னு சொன்னாங்க பூங்குடி. பார்த்தினியன் செடி பூக்கறதுக்கு முன்னாடியே அதை வேரோட பிடுங்கி அப்புறம்

0: அப்புறப்படுத்தணும்னு சொன்னாங்க.
1: அப்புறப்படுத்துறதுனா என்னக்கா? செடியை எரிச்சிடலாமா? அப்போ
0: முக்கியமான விஷயம், அந்த பார்த்தினிய செடியை எரிக்க கூடாதான். கையுறை, முகக்கவசம், இந்த மாதிரி பாதுகாப்பு உபகரணங்களை போட்டுதான் அந்த பார்த்தினியின் செடியை நம்ம கையால தொடணுமா. வயல் வரப்பு, சாலை ஓரம், தரிசு நிலம், வாய்க்கால் ஓரங்கள்லயும் தொடர்ந்து கண்காணிச்சுக்கிட்டே இருக்க சொல்றாங்க பூங்கொடி, இந்த செடி இருக்கான்னு. அப்புறம் இப்ப ஒரு கருவியை வச்சு நம்ம அந்த பார்த்தினியின் செடிகளை அழிக்கிறோம் அப்படின்னா, அந்த வேளாண் கருவிகள் மூலம் பார்த்தினிய விதைகள் பரவறதுக்கான வாய்ப்புகள் இருக்குல்ல, அதுக்கு கூட வாய்ப்பு தராம சுத்தம் செஞ்சு பயன்படுத்தணும்னு சொல்றாங்க.
1: சரி, வேற என்ன சொன்னாங்க?
0: பார்த்தினியம் செடிக்குன்னு பயன்படுத்துற களை கொல்லிகளை நம்மளே ஒரு முடிவெடுத்து பயன்படுத்தாம வேளாண் அறிவியல் நிலையம் வேளாண் துறையோட ஆலோசனைப்படியும் கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் பயன்படுத்துங்கன்னு சொன்னாங்க பூங்கொடி.
1: சுபாக்கா, எனக்கு ஒரு சந்தேகம். இப்போ இந்த பார்த்தினியம் செடி இருக்கிறதுனால அப்படி என்னதாங்க பாதிப்பு?
0: களை வேகமா பரவும் பூங்கொடி, பயிர்களோட வளர்ச்சி பாதிச்சு மண்ணோட வளத்தை வெகுவா குறைச்சிருமா. அது மட்டும் இல்லாம மனுஷங்களுக்கு தோல் அழற்சி, ஆஸ்துமா, சுவாச கோளாறு இதெல்லாம் ஏற்படுத்துது. கால்நடைகளுக்கும் நச்சுத்தன்மையை உண்டாக்குது பூங்கொடி. அதனாலதான் இதை அழிக்கணும்னு சொல்றாங்க. குறிப்பா பூக்கும் முன் பிடுங்குவோம், விதை பரவுவதை தடுப்போம், நாம் அனைவரும் ஒன்றிணைந்து பார்த்தினியத்தை கட்டுப்படுத்துவோம் அப்படின்னு உறுதிமொழி எடுக்க வச்சாங்க. இந்த பார்த்தினியம் செடி பாக்குறதுக்கு நீ சொன்ன மாதிரியே கேரட் செடி மாதிரிதான் இருக்கும். வெள்ளை கலர்ல பூ பூக்கும். இத வட்டார பெயர்ல கூட கேரட் புல்லு, மல்லிக்கிழங்கு புல்லுன்னு சொல்லுவாங்க. நம்ம எல்லாரும் ஒன்றிணைந்துதான் இந்த பார்த்தினியத்தை கட்டுப்படுத்தணும்.
1: கண்டிப்பா சுபாக்கா, நம்ம மட்டும் தெரிஞ்சுக்காம நம்ம சுற்று வட்டாரத்துல இருக்கிற எல்லார்கிட்டயும் பார்த்தினியம் பத்தி நம்ம விழிப்புணர்வு கொடுக்கலாம்க்கா.
0: அத பண்ணணும் பூங்கொடி.
1: சரிக்கா, நீங்க இந்த விழிப்புணர்வுக்கு போயிட்டு வர வழியில இந்த பார்த்தினியம் செடியை பாத்துட்டு கையகையே வைக்கல.
0: அந்த செடியை உனக்கு காட்டணும்னு நிறைய பறிச்சு எடுத்துட்டு.
1: ஓ, எடுத்துட்டு வந்தீங்களா?
0: எடுத்துட்டு வரல பூங்கொடி.
1: சுபாக்கா, இப்போதான் நல்ல காரியம் பண்ணிருக்கீங்க. நீங்க எடுத்துட்டு எல்லாம் ஒண்ணு வர வேண்டாம், நான் இணையதளத்திலே பாத்துக்கிறேன் அந்த பார்த்தினியம் செடிய.
2: கேட்டது உழவர்களுக்கு.
3: நேயர்கள் இதுவரை கேட்டது காரைக்கால் ஒஎன்ஜிசி காவேரி அசட் காரைக்கால் ஷேகு டெக்ஸ்டைல்ஸ் நியூஸ் எகஸ் வழங்கிய உழவர்களுக்கு. இந்நிகழ்ச்சி வழங்கியோர் காரைக்கால் ஒஎன்ஜிசி காவேரி அசட்.
4: ஒஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஒஎன்ஜிசி.
3: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் காரைக்கால் ஷேகு டெக்ஸ்டைல்ஸ் நியூஸ் எகஸ்.
5: இந்த ஆடியில் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் ஷேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ ஷேகர் சில்க்ஸ்.
3: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். நேயர்கள் இனி கேட்கலாம் ஸ்ரீ லலிதாபால் சித்தா பார்மாவின் விடுங்களூர் இணை வழங்கும் இன்சொல்லமுது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஸ்ரீ லலிதாபால் சித்தா பார்மாவின் விடங்களூர் எண்ணெய்.
6: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
7: ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் விடங்கலூர் எண்ணெய் 80 வருட பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்டது. விடங்கலூர் எண்ணெய்
6: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
7: விடங்கலூர் எண்ணெய்.
3: மேலும் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ்.
8: எங்கும் என்றும் நம்பர் 1 பூமெக்ஸ், தரத்தில் என்றும் நம்பர் 1 பூமெக்ஸ், எங்கும் என்றும் நம்பர் 1
9: பூமெக்ஸ் வெஸ்ட் அண்ட் பிரீஃப்ஸ்.
8: பூமெக்ஸ்
10: இன்சொல் அமுது வழங்குகிறார் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள்.
11: நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கும் ஒரு இன்பம் துன்பம் அது குறித்த பாட்டு தாங்க. என்ன எப்போதும் இன்பம் துன்பம், குறிப்பா துன்பத்தை பத்தி பேசுறீங்களே அப்படின்னு யோசிக்கலாம். இந்த வாழ்க்கையில நமக்கு இந்த துன்பம் தானே பெரிய சிக்கலா இருக்குது. அப்ப அதை புரிஞ்சுக்கணும்ல. வாழ்க்கையில நிறைய துன்பம் வருது, அந்த துன்பம் நம்மள ரொம்ப பாதிக்குது. அது எந்த வகையான துன்பம்? நம்மளை அதிகம் பாதிக்கிறது எந்த துன்பம் தெரியுமா? மகாகவி பாரதி அதுக்கு விளை சொல். என்னது நம்மளை ரொம்ப அதிகமா பாதிக்கிற துன்பம்ங்கிறது? நேற்று நடந்த ஒரு தோல்வி, அல்லது பல ஆண்டுக்கு முன்பு பேசிய ஒரு வார்த்தை, எப்பயோ செஞ்ச ஒரு தவறு, இழந்து போன ஒரு வாய்ப்பு, இதுதான் நம்மளை பாதிக்குது. ஆனா ஒரு விஷயம் தெரியுமா, இதெல்லாமே முடிஞ்சு போனது. திரும்பி திரும்பி நினைச்சு அந்த நிகழ்கால மகிழ்ச்சியை வெட்டுறோமா. இத பாரதி சொல்றதுக்கு கோபப்படுறாங்க. என்ன சொல்றாரு, முடிந்து போல காலம் இனி திரும்பி வராத முட்டாள்களேங்கிறார். அதை நினைச்சு வருந்தி உங்களை கவலைங்கிற அழிக்கும் குழியில விழுந்து நீங்க அழிஞ்சு போறீங்களே, நடந்ததை பத்தி யோசிக்காதீங்க. இன்னைக்குதான் புதுசா பிறந்தோம்னு நினைங்க. அப்படி

0: உறுதியா நம்பி மகிழ்ச்சியா சாப்பிட்டுட்டு மகிழ்ச்சியா விளையாடி இருங்கிறாருங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. சென்றது நீ மீளாத மூடரே, நீர் எப்போதும் சென்றதையே சிந்தை செய்து கொன்றொழிக்கும் கவலையினும் குழியில் விழுந்து குமையாதீர். சென்றதனை குறித்தல் வேண்டா, இன்று புதிதாய் பிறந்தோம் என்று நீவர் என்ன அதை தின்னமுறை சித்துக் கொண்டு தின்று விளையாடி இன்பிட்டிருந்து வாழ்வீர். தீமை எல்லாம் அழிந்து போம், திரும்பி வாரா. பாரதி ஒரு பெரிய சைக்காலஜிஸ்டா பேசுறாரு. எப்படி, நேத்து முடிஞ்சிடுச்சு, அது நீங்க ஒண்ணு மாத்த முடியாது. ஒரு ஒவ்வொரு நாள் காலையும் சூரியன் உதிக்கிறப்ப இயற்கை நேற்று பெய்த மழையை நினைச்சு அழுகிறது இல்ல, மரம் நேற்று உதிர்ந்து போன இதைகளை நினைச்சு வருந்துறது இல்ல, ஆறு நேற்று ஓடிய தண்ணீரை தேடுறது இல்ல. இயற்கை எப்போதும் முன்னோக்கி போறவிட்டு தானே இருக்கு. ஆனா மனிதன் மட்டும் கடந்த காலத்தை தோளில் சுமந்துகிட்டு நிகழ்காலத்தில் நடக்கிறான். அதனாலதான் பாரதி ஒரு புதிய பிறப்பை கொடுக்கிறார். இன்று புதிதாய் பிறந்தும், இது வெறும் கவிதை வரி இல்லைங்க, இது ஒரு வாழ்க்கை முறை. நேற்றைய தோல்வியை இன்றைய தடையாக மாற்றாதீர்கள், நேற்றைய தவற்றை இன்றைய பாடமாக மாற்றுங்கள், நேற்றைய கண்ணீரை இன்றைய நம்பிக்கையாக மாற்றுங்கள். இப்பதான் வாழ்க்கை முன்னேறுங்கிறார். கடந்த காலம்ங்கிறது ஒரு பாடம், நிகழ்காலம்ங்கிறது ஒரு பரிசு, எதிர்காலம்ங்கிறது ஒரு வாய்ப்பு. கடந்ததை எண்ணி கவலையின் குழியில் விழாமல் ஒவ்வொரு நாளையும் ஒரு புதிய நாளா வரவேற்கணும். பாரதியோட இந்த வார்த்தைகள்ல சொல்லணும்னா, இன்று புதிதாய் பிறந்தோம், நம்பிக்கையோடு வாழ்வோம். அப்போது மனதில் இருந்த இருள் விலகும், நம்பிக்கை மலரும், வாழ்க்கை புதிதாய் பூக்கும். அந்த புதிய வாழ்க்கையை ரசிப்போம். நன்றி, வணக்கம்.
1: சொல் அமுது வழங்கினார் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மாவின் விடங்கலூர் இணை வழங்கிய இன்சொல் அமுது. இந்நிகழ்ச்சி வழங்கியோர் ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மாவின் விடங்கலூர் எண்ணெய்.
3: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்கலூர் எண்ணெய்.
4: ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மாவின் விடங்கலூர் எண்ணெய் 80 வருட பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்டது. விடங்கலூர் எண்ணெய்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: விடங்கலூர் எண்ணெய்.
2: மேலும் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்கியோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ்.
5: எங்கும் என்றும் நம்பர் 1 பூமெக்ஸ், தரத்தில் என்றும் நம்பர் 1 பூமெக்ஸ், எங்கும் என்றும் நம்பர் 1
6: பூமெக்ஸ் பெஸ்ட் அண்ட் பிரீஃப்ஸ்.
2: நேயர்களே, காரைப்பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்கள் மற்றும் வாட்ஸ்அப் சேனலையும் ஃபாலோ பண்ணுங்க. இன்று ஒலிபரப்பாக உள்ள விளம்பரதார நிகழ்ச்சிகள். இன்று காலை 7 மணிக்கு திருத்துறைப்பூண்டி ABC கோல்ட் பேலஸ் வழங்கும் அட்ரஸுக்கு அட்ரஸுக்கு. 8 மணிக்கு மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம். 10 மணிக்கு நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதியும். 5 மணிக்கு மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸின் பாட்டுக்கு என்ன போட்டி நிகழ்ச்சிகள் கேட்கலாம்.

நேற்றிலே இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண் கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணியில் குறைந்த முதலீட்டில் பட்டுப்புழு வளர்ப்பு சாத்தியமா? திருவாரூர் மாவட்டம் பட்டு வளர்ச்சித்துறை உதவி ஆய்வாளர் ச உஷா அவர்கள் பங்கு பெறும் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி கேட்கலாம். இன்று மாலை 4 மணிக்கு அறிவோம் நம் உரிமை நுகர்வோர் நலம் குறித்து நேரலையில் விளக்கம் அளிக்கிறார் காரைக்கால் வழக்கறிஞர் அனு தெனிஷா அவர்கள். நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிக்க தொடர்ந்து இணைந்திருங்கள் காரைக்கால் பண்பலை 100.3. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள்.

0: தலைப்புச் செய்திகள். தென் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் மாநாட்டில் பங்கேற்பதற்காக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் இன்று கோவளத்தில் நடைபெறுகிறது. பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் புதுதில்லியில் இன்று ஜப்பான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஷின்ஜிரோ கோய்சுமியை சந்தித்து இருதரப்பு பேச்சு நடத்தவுள்ளார். தமிழ்நாடு உள்ளிட்ட 4 மாநிலங்களில் புதிய ரயில் வழித்தடங்களை ஏற்படுத்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பதை மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வரவேற்றுள்ளார். மேகதாது அணை விவகாரத்தில் தமிழக அரசின் நடவடிக்கைகளுக்கு காங்கிரஸ் துணை நிற்கும் என்று மாநில காங்கிரஸ் தலைவர் திரு மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியில் இந்தியா 5-3 என்ற கோல் கணக்கில் பாகிஸ்தானை வென்றது. இனி விரிவான செய்திகள். தென் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் பங்கேற்கும் மாநாடு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் இன்று செங்கல்பட்டு மாவட்டம் கோவளத்தில் நடைபெறவுள்ளது. தமிழ்நாடு, ஆந்திரப்பிரதேசம், கர்நாடகா, கேரளம், தெலங்கானா மாநிலங்களின் முதலமைச்சர்கள் மற்றும் புதுச்சேரி முதலமைச்சர், அந்தமான் நிக்கோபார், லட்சத்தீவு ஆகிய யூனியன் பிரதேசங்களின் நிர்வாகிகள் இந்த மாநாட்டில் கலந்து கொள்கிறார்கள். இதில் கலந்து கொள்வதற்காக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா நேற்றிரவு சென்னை வந்தார். விமான நிலையத்தில் அவருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் கோவளத்தில் உள்ள தனியார் விடுதியில் திரு அமித்ஷாவை தமிழக முதலமைச்சர் திரு விஜய் சந்தித்து பேசினார். இந்த மாநாட்டையொட்டி சென்னை மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் புதுதில்லியில் இன்று ஜப்பான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஷின்ஜிரோ கோய்சுமியை சந்தித்து இருதரப்பு பேச்சு நடத்தவுள்ளார். இந்த சந்திப்பின் போது இரு நாடுகளுக்கும் இடையே பாதுகாப்புத் துறையில் நல்லுறவுகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்தும், இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் ஸ்திரத்தன்மை, பாதுகாப்பு மற்றும் ஒத்துழைப்பை மேலும் அதிகரிப்பது குறித்தும் அவர்கள் ஆலோசனை நடத்துவார்கள் என்று பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்தியாவில் தயாரிப்போம் திட்டத்தின் கீழ் பாதுகாப்பு உபகரணங்கள் மற்றும் தொழில்நுட்ப ஒத்துழைப்பு, கடலோர பாதுகாப்பில் ஒத்துழைப்பு குறித்த கருத்துக்களையும் இரு தலைவர்களும் பரிமாறிக்கொள்வார்கள் என்றும் அந்த அமைச்சகம் தெரிவித்துள்ளது. முன்னதாக ஜப்பான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் நேற்று மும்பையில் கடற்படை தளத்தை பார்வையிட்டு கடற்படை தலைமை தளபதி அட்மிரல் கிருஷ்ணன் சுவாமிநாதன் மற்றும் கடற்படை உயரதிகாரிகளை சந்தித்து ஆலோசனை நடத்தினார். தமிழ்நாடு உள்ளிட்ட 4 மாநிலங்களில் ரயில்வே வழித்தடங்களை ஏற்படுத்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பதற்கு தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வரவேற்பு தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நாட்டின் ரயில் இணைப்பு வசதியை மாற்றியமைக்கக்கூடிய திட்டங்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். முக்கிய ரயில் வழித்தடங்களில் பயணிகள் நெரிசலை குறைத்து சரக்கு போக்குவரத்தை அதிகரிப்பதுடன் வளர்ச்சியடைந்த இந்தியாவை நோக்கிய பயணம் இதன் மூலம் வலுப்பெறும் என்றும் பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிக்கும் என்றும் டாக்டர் எல் முருகன் குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே அவர் வெளியிட்டுள்ள மற்றொரு சமூக வலைதள பதிவில் தென் மாநில முதல்வர்கள் மாநாட்டில் பங்கேற்பதற்காக தமிழகம் வந்துள்ள உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவை மாநில மக்களின் சார்பில் வரவேற்பதாக குறிப்பிட்டுள்ளார். தமிழகம் முழுவதும் 206 கோடி ரூபாய் செலவில் 27 தடுப்பணைகள் அமைக்கப்படும் என்று மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் நேற்று தமது துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய அவர், 13 மாவட்டங்களில் இந்த தடுப்பணைகள் அமைக்கப்பட உள்ளதாக அறிவித்தார். 35 மாவட்டங்களில் 28 கோடி ரூபாய் செலவில் செயற்கை நிலத்தடி நீர் செறிவூட்டும் குழாய்கள் அமைக்கப்படும் என்பன உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகளையும் திரு ஆனந்த் வெளியிட்டார். மேகதாது அணை விவகாரத்தில் தமிழக அரசு மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு காங்கிரஸ் துணை நிற்கும் என்று தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மேகதாது பகுதியில் கர்நாடக அரசு அணை கட்டக்கூடாது என்ற முடிவில் தமிழக காங்கிரஸ் உறுதியுடன் உள்ளதாக கூறினார். இந்த விவகாரத்தில் கர்நாடகத்திற்கு மத்திய அரசு உதவக்கூடாது என்றும் திரு மாணிக்கம் தாக்கூர் வலியுறுத்தினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் வாசனை திரவ தொழிற்சாலை அமைக்க தாவேக அரசு முன்வர வேண்டும் என்று பிஜேபி

0: மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினத்தில் போதிய விலை கிடைக்காததாலும் சந்தைப்படுத்த முடியாததாலும் 1.5 டன் மல்லிகைப்பூக்களை விவசாயிகள் தென்பண்ணை ஆற்றில் வீசிச் சென்றுள்ள சம்பவத்தை சுட்டிக்காட்டியுள்ளார். இதனை கருத்தில் கொண்டு பூக்கள் அதிகம் விளையும் கிருஷ்ணகிரி, தருமபுரி, மதுரை, கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை உள்ளிட்ட இடங்களில் அரசு சார்பில் சென்ட் தொழிற்சாலை அமைக்க வேண்டும் என்றும் முதலமைச்சருக்கு திரு நயினா நாகேந்திரன் கோரிக்கை விடுத்துள்ளார். நீலகிரி மாவட்டம் உதகமண்டலத்தில் பாரத் பெட்ரோலிய நிறுவனம் 10 கிலோ எடை கொண்ட பாரத் கேஸ் ஜிப்லைட் சேவையை முதல் முறையாக தொடங்கியுள்ளது. எடை குறைவாகவும் துருப்பிடிக்காத வகையிலும் ஃபயர் தொழில்நுட்பத்திலும் இந்த சிறிய வகை சிலிண்டர் தயாரிக்கப்பட்டுள்ளதால் பயன்படுத்த எளிதாக இருக்கும் என்று பாரத் பெட்ரோலிய நீலகிரி மாவட்ட கிளை மேலாளர் திரு வசந்த் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: வித்தின் 4 hours ஒரு கஸ்டமர் வந்து புக் பண்ணாங்கன்னா 4 hours டெலிவரிக்குள்ள அதை வந்து நம்ம கொடுத்துடணும். இன்னொன்று, இது ரஸ்ட் ஃப்ரீ சிலிண்டர். இது வந்து ஒரு ஃபைபரால் மேக் பண்ண சிலிண்டர், காம்போசிட் சிலிண்டர். மற்ற சிலிண்டர், ரெகுலர் சிலிண்டரை விட இது 50% லைட் வெயிட்டாக தான் இருக்கும். இன்னொன்று வந்துட்டு, இதோடைய கேஸ் அளவு எவ்வளோ இருக்குன்றத நீங்களே பார்த்துக்கலாம். இது வந்து மற்ற சிலிண்டரில் இல்லை. இன்னொன்று, இது 200% சேஃப்டியான சிலிண்டர், பிளாஸ்ட் ஃப்ரீ சிலிண்டர். இதனால் எல்லா வீடுமே சேஃபாக தான் இருக்கும். நீலகிரியில் ஃபர்ஸ்ட் டைம் இதில்.
0: தேசிய வேளாண் அறிவியல் மையத்தின் சார்பில் கிருஷ்ணகிரி மாவட்டம் தோப்பூர் கிராமத்தில் தென்னை விவசாயிகள் பயன்பெறும் வகையில் வயல்வெளி பள்ளி நடைபெற்றது. இதன் மூலம் இந்த பகுதியைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான தென்னை விவசாயிகள் பயனடைந்ததாக அறிவியல் மையத்தின் தலைவர் திரு சுந்தர்ராஜ் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: தென்னையில் ஏற்படக்கூடிய பல நோய் பூச்சி தாக்குதல் பற்றியும், உர வேளாண்மை பற்றியும், உற்பத்தி பெருக்குதல் பற்றியும், காண்டாமிருக வண்டி தாக்குதல் மற்றும் சிவப்பு கோன் வண்டி தாக்குதல் மற்றும் மைண்ட் அட்டாக் பற்றி இன்னைக்கு கிளாஸ் எடுத்தோம்.
0: தென்னை மரங்களை தாக்கும் நோய்கள் குறித்து தாங்கள் அறிந்து கொண்டதாக விவசாயிகள் தெரிவித்தனர்.
3: தென்னை மரத்திற்கு எப்படி செய்தால் மகசூல் அதிகமாக கிடைக்கும், அது பராமரிப்பு முறை பற்றி எங்களுக்கு இன்று பயிற்சியில் சிறப்பாக சொல்லி தந்தார்கள்.
4: இந்த வயல்வெளி பள்ளி சிறப்பு முகாம் இன்று எங்களுக்கு மிகுந்த பயனுடன் இருந்தது.
0: இருவரி செய்திகள். காங்கோ நாட்டில் எபோலா தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 5000 தாண்டியுள்ள நிலையில் 2378 பேர் உயிரிழந்துள்ளனர். பங்களாதேஷில் அதிபர் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு 35 ஆண்டுகளுக்கு பின்னர் இன்று நடைபெறுகிறது. உலக பேட்மிண்டன் சம்மேளன தலைவர் புதுதில்லியில் மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியாவை சந்தித்து பேசினார். தில்லியில் மாசுக்கட்டுப்பாட்டு நடவடிக்கையின் ஒரு பகுதியாக 200 புதிய மின்சார பேருந்துகளை துணைநிலை ஆளுநர் திரு தரஞ்சித் சிங் சாந்து, முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா ஆகியோர் நேற்று கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் சிறுபான்மையினருக்கான நலத்திட்டங்கள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் ஆட்சியர் திருமதி பத்மஜா தலைமையில் நேற்று நடைபெற்றது. சுதந்திர போராட்ட வீரர் ஒண்டிவீரனின் 250th வீரவணக்க நாளை முன்னிட்டு தென்காசி மாவட்டத்தில் இன்று 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு கிராமத்தில் பல்வேறு துறைகளின் கீழ் செயல்படுத்தப்படும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை ஆய்வு செய்த ஆட்சியர் திருமதி கவிதா பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நிறைவேற்றப்படும் அரசு நலத்திட்டங்கள் குறித்து அனைத்து துறை அலுவலர்களுடன் ஆட்சியர் திருமதி ஸ்னேகா ஆய்வு மேற்கொண்டார். தமிழகத்தில் நடப்பு கல்வியாண்டில் மருத்துவ படிப்புகளில் 7.5% உள்ஒதுக்கீட்டின் கீழ் 614 அரசு பள்ளி மாணவர்கள் ஒதுக்கீடு பெற்றிருப்பதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் பராமரிப்பு பணிகள் காரணமாக 4 விரைவு ரயில்கள் வரும் 26ஆம் தேதி வரை தாம்பரத்திலிருந்து புறப்பட்டுச் செல்லும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்தி. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா 5-3 என்ற கோல் கணக்கில் பாகிஸ்தானை வென்றது. நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்வீனில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் இந்திய அணி வீரர்கள் தொடக்கத்திலிருந்தே அடுத்தடுத்து கோல்கள் போட்டனர். இந்த வெற்றியின் மூலம் இந்தியா 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இந்திய ஹாக்கி அணியின் வெற்றிக்கு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதனிடையே உலகக்கோப்பை ஹாக்கி மகளிர் பிரிவில் இந்திய அணி இன்று இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. இப்போட்டி மாலை 6:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தென் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் பங்கேற்கும் மாநாடு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் இன்று கோவளத்தில் நடைபெறுகிறது. பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் புதுதில்லியில் இன்று ஜப்பான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஷின்ஜிரோ கொய்சுமியை சந்தித்து இருதரப்பு பேச்சு நடத்தவுள்ளார். தமிழ்நாடு உள்ளிட்ட 4 மாநிலங்களில் புதிய ரயில் வழித்தடங்களை ஏற்படுத்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பதை மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வரவேற்றுள்ளார். மேகதாது அணை விவகாரத்தில் தமிழக அரசின் நடவடிக்கைகளுக்கு காங்கிரஸ் துணை நிற்கும் என்று மாநில காங்கிரஸ் தலைவர் திரு மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியில் இந்தியா 5-3 என்ற கோல் கணக்கில் பாகிஸ்தானை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
5: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3, நேரம் 6:55.

0: வீட்டின் மேற்கூரையில் 3 கிலோவாட்டிற்கு சோலார் பேனல் அமைத்து ₹1,08,000 வரை மானியம் பெறுங்கள். மேலும் 25 வருட மின் உற்பத்தி, 5 வருடத்திற்கு இலவச பராமரிப்பு என பல நன்மைகளும் உண்டு.
1: இன்றே தொடர்பு கொள்ளுங்க. www.pmsuryagar.gov.in
2: நேயர்களை இன்னைக்கு கேட்கலாம். காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசந்தளிர். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல பாருங்கள், கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
3: எங்க வேணாலும் கம்பேர் பண்ணுங்க, விலையும் தரமும் உங்களுக்கே பிடிக்கும். அப்புறம் சொல்லுங்க, கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் லீலா தெற்கு வீதி நாகப்பட்டினம், தர்கா மார்க்கெட் நாகூர், மார்க்கெட் வீதி காரைக்கால், கமர்ஷியல் ட்ரேடர்ஸ்.
2: மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப்.
4: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம். கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப். போட்டோ பிரிண்டிங், லேசர் வுட் என்கார்விங், கீச்செயின், கிளாஸ், ஃபோம் போர்டு, அக்ரிலிக் போன்ற எண்ணற்ற மீடியாவில் யூவி மிஷின் பிரிண்ட் செய்து தரப்படும். 88 வருட பாரம்பரியம் மிக்க உங்கள் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
5: மழலை செல்வங்களின் மழலை மொழியோடு நம் காரைக்கால் பண்பலை 100.3 இதோ கேட்கலாம் நேயர்களே. பசந்தல, இது குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. வணக்கம் நேயர்களே. அழகான மழை செல்வங்களின் கல்லமில்லா சிரிப்போடு நெஞ்சத்தை நெகிழ வைக்க பசந்தல நிகழ்ச்சியில நம்ம சந்திக்க ஒரு குட்டி மழலை வந்திருக்காங்க. அவங்களை இப்ப சந்திக்கலாமா?
6: வணக்கம் பாப்பா.
7: வணக்கம்.
6: உங்க பேர் என்ன?
7: இசட் ஹாஃபிலா.
6: எந்த ஊர் உங்களுக்கு?
7: சேத்தூர்.
6: என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
7: 4th ஸ்டாண்டர்ட்.
6: சரிங்கம்மா, இன்னைக்கு நேர்வுக்காக என்ன சொல்றதா இருக்கீங்க?
7: நம்பிக்கை பற்றின ஸ்பீச் சொல்லலாம்னு இருக்கேன்.
6: எங்க சொல்லுங்கல.
7: Hope is the light that guides you through life's darkest moments. It is easy to lose hope when things don't go as planned, but remember, even in the hardest times, hope is still there. It is not the absence of hardship, but the belief that something better lies ahead. The future is always full of possibilities, and hope gives you the strength to pursue them. Stay hopeful. Thank you. அடுத்ததாக நான் பாரதியார் பாடல் பாடப்போகிறேன். செந்தமி நாடு எனும் போது நிலை என்ப தென்வந்து பாயுது கதிநிலை, எங்கள் தந்தைய நாடு என்ற பேச்சு நிலை, ஒரு சக்தி பிறக்குது மூச்சு நிலை, காவிரி தென்பனை பாலாறு, தமிழ் கண்டதொரு வையை பொருணை நதி, என மேவி ஆறு பல வேட திருமேன் செலுத்த தமிழ்நாடு, வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்த வாழ்வுகள் கொண்ட தமிழ்நாடு, நெஞ்சை எழும் சிலப்பதிகாரம் என்று மணியாரம் படைத்த தமிழ்நாடு. பாடலை எழுதியவர் சுப்பிரமணிய
6: பாரதியார். சரிங்கம்மா, நீங்க வருங்காலத்துல சிறந்த மருத்துவர் ஆகிறதுக்கு காரைக்கால் பண்பு சார்பாக வாழ்த்துக்கள்.
7: தேங்க்யூ.
2: இதுவரை பசந்தளிர் நிகழ்ச்சியில் மழலை செல்வங்களில் மழலை மொழியில் நினைந்தோம். நேயர்கள் இதுவரை கேட்டது காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ வழங்கிய பசுந்தளிர். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள், கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
3: காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், மளிகை பொருட்கள், ஷாப் பொருட்கள் அத்தனைக்கும் குடும்ப தலைவிகளின் ஒரே சாய்ஸ், கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால், இப்பொழுது திருநள்ளாற்றிலும்.
2: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப்.
4: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
2: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். நேரம் 7:00.
8: ABC கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.

0: நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்னும் பிரம்மாண்டமாய் தங்கடகைகள் வெள்ளி பொருட்களுக்கு
1: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி திருத்துறைப்பூண்டி ஏபிசி கோல்டு பேலஸ்
0: புத்தம் புதிய டிசைன்களில் தங்கடகைகளுக்கு கைராசி உங்கள் ஏபிசி மிக குறைந்த விலையில் மனம் நிறைந்த தரத்தில்
1: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
2: வணக்கம் நேயர்களே, எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? முன் வைத்த காலை பின் வைக்காதீர்கள். வெற்றியோ தோல்வியோ முயன்ற வரை அல்ல, இறுதி வரை முயற்சி செய்யுங்கள். தோற்றால் பாடம், வென்றால் மகுடம். நேயர்கள் அனைவருக்கும் அட்ரஸுக்கு அட்ரஸுக்கு நிகழ்ச்சியின் சிறப்பான காலை வணக்கம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில இடம்பெற போற யார் அந்த முரளக்கி நேயர்கள் பார்க்கலாமா? மாவட்டம் திருத்துறைப்பூண்டியை சேர்ந்த பூந்தளிர் வள்ளியம்மை தாங்க முதல் நேர கலக்க போறாங்க. பூந்தளிர் வள்ளியம்மை பொறியாளரா வேலை பார்த்தவங்க இப்போ பசங்களை பாத்துக்கிறதுக்காக இல்லதரசியா இருக்காங்க. கணவர் செல்லப்பாண்டியன் வழக்கறிஞர், மகன் பவன் வர்கீஸ் 5வது வகுப்பும் நித்ராஸ்ரீ ஆதிரை 2வது வகுப்பும் படிக்கிறாங்க. பூந்தளிருக்கு பாடல் கேட்டுக்கிட்டே சமையல் செஞ்சாதான் நல்லா வரும்னு ஒரு நம்பிக்கை. அதனால சமையல் அறையில எப்போதும் பாடல் கேட்டுக்கிட்டே தான் இருப்பாங்களாம். அடுத்து அவங்களுக்கு பிடித்த விஷயம்னா பசங்க கூட நேரம் செலவிடுறது, படிப்பு சொல்லி கொடுக்கறது, விளையாடுறது. பூந்தளிருக்கு இனிமையான மென்மையான பாடல்னா ரொம்ப பிடிக்குமா? கேக்கலாமா நேயர்களே?

0: திருத்துறைப்பூண்டி ஏபிசி கோல்ட் பேலஸ்
1: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள் ஏபிசி மிக குறைந்த விலையில் மனம் நிறைந்த தரத்தில்
0: ஏபிசி கோல்ட் பேலஸ் திருத்துறைப்பூண்டி திருத்துறைப்பூண்டியின் கைராசியான உங்கள் ஏபிசி கோல்டு பேலஸ்
1: ஏபிசி கோல்டு பேலஸ் இப்பொழுது இன்னும் பிரம்மாண்டமாய் தங்க நகைகள் வெள்ளி பொருட்களுக்கு
0: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி
2: அட்ரஸ் நிகழ்ச்சியின் இரண்டாவது நேயர் கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் வட்டம் சர்வராஜன் பேட்டை

மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் வட்டம் சர்வராஜன் பேட்டையை சேர்ந்த ரமேஷ். ரமேஷ் விவசாயம் பண்றாங்க, அப்புறம் ஓட்டுநராகவும் இருக்காங்க. அப்பா திருஞானம், அம்மா ஞானஜோதி ரொம்பவே மரியாதையாகவும் பாசமாகவும் பாத்துப்பான்னு சொல்றாங்க. மனைவி சாந்தி இல்லத்தரசி, மகன் ஞானசாரதி 7ஆம் வகுப்பும் மகள் பவித்ரா 6ஆம் வகுப்பும் படிக்கிறாங்க. ரமேஷ்க்கு புத்தகம் படிக்கிறது, செய்தித்தாள் வாசிக்கிறது, புது தொண்டெல்லாம் செய்ய ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. தன்னோட மகன் மகளுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கறதும் அவங்களை வெளியே கூட்டிட்டு போறதும் ரொம்ப பிடிக்குமா. ரமேஷ் தனக்கு பிடித்த பாடலை நிகழ்ச்சியில கேட்டிருக்காரு. என்ன பாடல் கேட்க நீங்க அவளா இருக்கீங்களா? வாங்க சேர்ந்து கேட்போம்.

0: ஏபிசி கோல்ட் பேலஸ்
1: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள் ஏபிசி மிக குறைந்த விலையில் மனம் நிறைந்த தரத்தில்
0: ஏபிசி கோல்ட் பேலஸ் திருத்துறைப்பூண்டி
2: அட்ரஸ் அட்ரஸ்
0: திருத்துறைப்பூண்டியின் கைராசியான உங்கள் ஏபிசி கோல்டு பேலஸ்
1: ஏபிசி கோல்டு பேலஸ் இப்பொழுது இன்னும் பிரம்மாண்டமாய் தங்க நகைகள் வெள்ளி பொருட்களுக்கு
0: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி
2: காரைக்கால் மாவட்டம் தளத்திருவை சேர்ந்த சுகன்யா. சுகன்யா ஒரு பள்ளியில ஆசிரியரா இருக்காங்க. அம்மா தனலட்சுமி, அண்ணன் கவிதன், தம்பி கணிதன், தங்கை சுபஸ்ரீ. அது மட்டும் இல்ல, செல்ல பிராணி டாமி, பப்பி, டிமான்னு ஒரு சந்தோஷமான குடும்பத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க. பள்ளிக்கூடம் விட்டு வீட்டுக்கு வந்த பிறகு வீட்டு வேலைகளை பார்க்கும் போதும் சரி, காலையில பள்ளிக்கூடம் கிளம்பும் போதும் சரி, பாடல்களை கேட்டுக்கிட்டேதான் செய்வாங்களாம். அதோட ஓய்வு நேரத்துல எம்ப்ராய்டரி, டெய்லரிங் எல்லாம் பண்றதா சொல்லிருக்காங்க. சுகன்யாவுக்கு புத்துணர்ச்சியான பாடல்னா ரொம்ப பிடிக்குமா? என்ன பாடல் அது? எப்போமா

நேயர்களே, இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஒளிபரப்பான பாடல் எல்லாமே ரொம்பவே துள்ளலா இருந்துச்சா? இதே மாதிரி உங்களுக்கு விருப்பமான பாடலும் நம்ம நிகழ்ச்சியில இடம்பெறணும்னா அதுக்கு நீங்க நாங்க சொல்ற அலைபேசனுக்கு கால் பண்ணி உங்களது பேரை பதிவு பண்ணுங்க. மறுபடியும் நாங்களே உங்களுக்கு கால் பண்ணி உங்களை பத்தின விவரங்களையும் உங்களுக்கு பிடிச்ச பாடல்களையும் கேட்டு தெரிஞ்சுப்போம். அதுவும் 7:30 to 7:30 வரை கால் பண்ணுங்க. பாடல்களோட பரிசும் காத்துக்கிட்டு இருக்கு. அழைக்க வேண்டிய அலைபேசி எண்கள் 94 87 67 35 18. அழைக்க வேண்டிய அலைபேசி எண்கள் மீண்டும் 94 87 67 35 18. சரி நேர்களை, நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. மீண்டும் இதே நாள் இதே நேரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கஸ்தூரி குணசேகரன். நன்றி, வணக்கம்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது
1: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
0: அட்ரஸ் அட்ரஸ்
2: நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: இன்னும் பிரம்மாண்டமாய் தங்க நகைகள் வெள்ளிப்பொருட்களுக்கு ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி. ஏபிசி கோல்டு பேலஸ்
2: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி. உங்கள் ஏபிசி மிக குறைந்த விலையில் மனம் நிறைந்த தரத்தில்
1: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
3: காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழ் செய்திகள். சென்னை அஞ்சல்

ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியும் வன பாதுகாப்பும் ஒன்றுக்கொன்று எதிரானவை அல்ல என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் 410 கிலோமீட்டர் தொலைவுக்கு ரயில் வழித்தடம் அமைக்கும் திட்டம் ரயில்வே துறையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். தில்லியில் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணிக்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க கால அவகாசம் வரும் 24ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. பங்களாதேஷில் அதிபர் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு 35 ஆண்டுகளுக்கு பின்னர் இன்று நடைபெறுகிறது. துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் ஈஸ்ட் பெங்கால் அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். வளர்ச்சி மற்றும்

0: வன பாதுகாப்பு ஆகிய இரண்டும் ஒன்றுக்கொன்று எதிரானவை அல்ல என குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். உத்தராகண்ட் மாநிலம் டேராடூனில் இந்திய வனப்பணி பயிற்சி அதிகாரிகளுடன் கலந்துரையாடுகையில் அவர் இதனை தெரிவித்தார். வன பாதுகாப்பு மற்றும் சூழலியல் பாதுகாப்பு என்பது வருங்கால சந்ததியினரின் நலன்களை கருத்தில் கொண்டதாக இருக்க வேண்டும் என்றும் அவற்றுக்கிடையே ஒரு சமநிலையை ஏற்படுத்த வேண்டும் என்றும் அதிகாரிகளை அவர் கேட்டுக் கொண்டார். மாறிவரும் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கேற்ப தொலையுணர்வு கருவிகள், ட்ரோன்கள், செயற்கை நுண்ணறிவு மற்றும் தரவு சார்ந்த அமைப்புகளுடன் வனத்துறை அதிகாரிகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டியது அவசியம் என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தினார். நாடு முழுவதும் 410 கிலோமீட்டர் தொலைவுக்கு பன்முக ரயில் வழித்தடம் அமைக்கும் திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பதை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா வரவேற்றுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், 9450 கோடி ரூபாய் முதலீட்டில் மேற்கொள்ளப்படவுள்ள இந்த திட்டங்களின் மூலம் சுமார் 6400 கிராமங்களுக்கு போக்குவரத்து இணைப்பை மேம்படுத்த முடியும் என்றும் சுற்றுலா மற்றும் சரக்கு கையாளும் திறன் அதிகரிக்கும் என்றும் கூறியுள்ளார். இந்த ஒப்புதலின் மூலம் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு ரயில்வே துறையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருப்பதாகவும் திரு ஜே பி நட்டா தனது பதிவில் குறிப்பிட்டுள்ளார். தென் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் பங்கேற்கும் மாநாடு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் இன்று செங்கல்பட்டு மாவட்டம் கோவளத்தில் நடைபெறவுள்ளது. தமிழ்நாடு, ஆந்திரப்பிரதேசம், கர்நாடகா, கேரளம், தெலங்கானா மாநிலங்களின் முதலமைச்சர்கள் மற்றும் புதுச்சேரி முதலமைச்சர், அந்தமான் நிக்கோபார், லட்சத்தீவு ஆகிய யூனியன் பிரதேசங்களின் நிர்வாகிகள் இந்த மாநாட்டில் கலந்து கொள்கிறார்கள். இதில் கலந்து கொள்வதற்காக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா நேற்றிரவு சென்னை வந்தார். விமான நிலையத்தில் அவருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் கோவளத்தில் உள்ள தனியார் விடுதியில் திரு அமித்ஷாவை தமிழக முதலமைச்சர் திரு விஜய் சந்தித்து பேசினார். இந்த மாநாட்டையொட்டி சென்னை மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் புதுதில்லியில் இன்று ஜப்பான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஷின்ஜிரோ கொய்சுமியை சந்தித்து இருதரப்பு பேச்சு நடத்தவுள்ளார். இந்த சந்திப்பின் போது இரு நாடுகளுக்கும் இடையே பாதுகாப்புத்துறையில் நல்லுறவுகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்தும் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் ஸ்திரத்தன்மை, பாதுகாப்பு மற்றும் ஒத்துழைப்பை மேலும் அதிகரிப்பது குறித்தும் அவர்கள் ஆலோசனை நடத்துவார்கள் என்று பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்தியாவில் தயாரிப்போம் திட்டத்தின் கீழ் பாதுகாப்பு உபகரணங்கள் மற்றும் தொழில்நுட்ப ஒத்துழைப்பு, கடலோர பாதுகாப்பில் ஒத்துழைப்பு குறித்த கருத்துக்களையும் இரு தலைவர்களும் பரிமாறிக்கொள்வார்கள் என்றும் அந்த அமைச்சகம் தெரிவித்துள்ளது. முன்னதாக ஜப்பான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் நேற்று மும்பையில் கடற்படை தளத்தை பார்வையிட்டு கடற்படை தலைமை தளபதி அட்மிரல் கிருஷ்ண சுவாமிநாதன் மற்றும் கடற்படை உயரதிகாரிகளை சந்தித்து ஆலோசனை நடத்தினார். தில்லியில் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணிக்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க கால அவகாசம் வரும் 24ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. திருத்தப்பட்ட வாக்காளர் பட்டியல் வரைவு அறிக்கை வரும் 31ஆம் தேதி வெளியிடப்படும் என்று தில்லி தலைமை தேர்தல் அதிகாரி வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளார். வாக்காளர்கள் தங்களின் ஆட்சேபங்களை தெரிவிப்பதற்கு அடுத்த மாதம் 30ஆம் தேதி கடைசி நாளாகும். இதைத் தொடர்ந்து நவம்பர் 4ஆம் தேதி இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: சத்தீஸ்கர் மாநிலத்தின் பீஜப்பூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் சாலை வசதி மற்றும் பழங்குடியின மக்களுக்கான வேலைவாய்ப்புகள் வழங்கப்பட்டுள்ளதால் மக்கள் பாதுகாப்புடன் உள்ளனர். மத்திய ரிசர்வ் காவல் படையினருக்கு போக்குவரத்து வசதி எளிதாக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: பிஜாப்பூர் மாவட்டத்தில் உள்ள கிராமங்களைச் சேர்ந்த சாலைகளை மேம்படுத்தும் பணியும் பழங்குடியின மக்களுக்கு வேலைவாய்ப்பு, தொழில் வளர்ச்சி ஆகியவற்றை ஏற்படுத்தி தரும் வகையிலும் அரசு தொடர் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. கன்னிவெடி தாக்குதலால் அதிகம் பாதிக்கப்பட்ட பகுதியான இங்கு காவல்துறையினர் மற்றும் துணை இராணுவத்தினர் தொடர்ச்சியாக ரோந்து சென்று பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்து வருகின்றனர். மேலும் சாலை வசதியும் தொலைத்தொடர்பு வசதியும் தற்போது சத்தீஸ்கர் மாநில அரசால் ஏற்ப

0: படுத்தப்பட்டுள்ள நிலையில் முன்பிருந்த சூழ்நிலை முற்றிலும் மாறியுள்ளதாக கூறுகிறார். மாவோயிஸ்டுகள் ஏற்படுத்திய மரண பீதியிலிருந்து தப்பி பிழைத்த மக்கள் தற்போது ஜனநாயக பாதையில் நம்பிக்கையுடன் பயணிக்க தொடங்கியுள்ளனர். அனைவருக்குமான வளர்ச்சி என்ற அடிப்படையில் மத்திய அரசு மேற்கொண்டுள்ள இதுபோன்ற நடவடிக்கைகள் பொதுமக்களின் நம்பிக்கையை அதிகப்படுத்தும் வகையில் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. சத்தீஸ்கரில் இருந்து விஜயகுமார், குணசேகரன்.
1: மின்சார வசதியும் ஏற்படுத்தப்பட்டுள்ளதால் தங்களால் சுலபமாக பயணிக்க முடிகிறது என்று சிஆர்பிஎஃப் உதவி ஆய்வாளர் சக்திவேல் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: 3 வருஷத்துக்கு நான் வரும்போது அங்க இப்ப ரோடு கிடையாது, டவர் கிடையாது. அந்த டயத்துல வந்து ரொம்ப நாங்க மூவ் பண்ணா நாங்க வந்து வண்டியில தான் மூவ் டூ வீலர் தான் மூவ் பண்ணுவோம். இந்த மாதிரி வண்டிகளாம் மூவ் பண்ண மாட்டோம். அதாவது எங்களுடைய துப்பாக்கி வச்சுக்கிட்டு டூ வீலர் தான் மூவ் பண்ணி போவோம். லீவ் போனோம், இங்க இருந்து விஜயபுரம் போய் அங்க இருந்துட்டு அங்க இருந்து ஹெட் குவார்டர்ல எல்லாம் வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வேற நாங்க ட்ரெயினை பிடிக்கி லீவ் போவோம். ஆனா இப்ப வந்து ரோடு வசதி ஆயிடுச்சு, கரண்ட் வந்துருச்சு, டவர் வந்துருச்சு. இப்ப கொஞ்சம் 3 வருஷத்துல இது இப்ப வந்து கொஞ்சம் நார்மலா இருக்குது.
1: பாதுகாப்புத்துறை செயலாளர் திரு ராஜேஷ்குமார் சிங் அர்மேனியாவில் தமது 2 நாள் பயணத்தை நிறைவு செய்துள்ளார். அவரது இந்த பயணத்தின் போது அந்நாட்டு பாதுகாப்புத்துறை துணை அமைச்சர் கரென் புரூட்டியான், ராணுவ தலைமை தளபதி எட்வர்ட் அஸ்ரியான் ஆகியோரை சந்தித்து இருதரப்பு பேச்சுகள் நடத்தினார். அர்மேனியாவுடன் ராணுவ தொழில்நுட்ப ஒத்துழைப்பு மற்றும் பாதுகாப்புத்துறையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் இருதரப்பு பேச்சுகளின் முன்னேற்றம் குறித்து திரு ராஜேஷ்குமார் சிங் ஆலோசனை நடத்தியதாக பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேலும் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நடவடிக்கைகளை பரிமாறிக்கொள்வது குறித்தும் பேச்சுகள் அமைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானுக்கு எதிராக புதிய பொருளாதார தடை நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தை ஏற்படுத்துவதற்கு ஈரான் நாட்டுக்கு பல வாய்ப்புகளை அமெரிக்கா வழங்கிய போதிலும் அவை தோல்வியில் முடிந்ததாக கூறியுள்ளார். எனவே ஈரானை தனிமைப்படுத்தும் வகையில் தீவிர பொருளாதார தடை நடவடிக்கைகளை அமெரிக்கா மேற்கொள்ளும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஈரானுக்கு உதவும் நாடுகளுக்கு எதிராகவும் பொருளாதார தடை நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று திரு டொனால்ட் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். பங்களாதேஷில் அதிபர் தேர்தல் இன்று நடைபெறுகிறது. பங்களாதேஷ் தேசிய கட்சியின் தலைவர் மிர்சா ஃபக்ருல் அலாம்கீருக்கும் ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரி அலி முகமது தலைமையிலான 11 கட்சி கூட்டணிக்கும் இடையே இந்த தேர்தலில் போட்டி நிலவுகிறது. 35 ஆண்டுகளுக்கு பின்னர் அதிபர் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. பங்களாதேஷ் நாடாளுமன்ற வளாகத்தில் பிற்பகல் 2 மணிக்கு தொடங்கும் வாக்குப்பதிவு 5 மணி வரை நடைபெறும் என்று அந்நாட்டு தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. பங்களாதேஷ் பிரதமர் பதவியிலிருந்து விலகிய திருமதி ஷேக் ஹசீனாவுக்கு நெருக்கமானவராக முகமது ஷஹபுதீன் கடந்த மாதத்தில் அதிபர் பதவியிலிருந்து விலகியதை அடுத்து தற்போது அங்கு தேர்தல் நடைபெறுகிறது. துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் ஈஸ்ட் பெங்கால் அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. நேற்று கொல்கத்தாவில் நடைபெற்ற முதல் அரையிறுதி ஆட்டத்தில் ஈஸ்ட் பெங்கால் அணி பெனால்டி ஷூட் அவுட் முறையில் 5-3 என்ற கோல் கணக்கில் தில்லி அணியை வென்று இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது. இன்று நடைபெறும் மற்றொரு அரையிறுதி ஆட்டத்தில் மோகன் பகான் அணி ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணியை எதிர்கொள்கிறது. இப்போட்டி 7:00 தொடங்குகிறது. உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியில் இந்தியா 5-3 என்ற கோல் கணக்கில் பாகிஸ்தானை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியும் வன பாதுகாப்பும் ஒன்றுக்கொன்று எதிரானவை அல்ல என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் 410 கிலோமீட்டர் தொலைவுக்கு ரயில் வழித்தடம் அமைக்கும் திட்டம் ரயில்வே துறையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். தில்லியில் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணிக்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க கால அவகாசம் வரும் 24ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. பங்களாதேஷில் அதிபர் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு 35 ஆண்டுகளுக்கு பின்னர் இன்று நடைபெறுகிறது. துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் ஈஸ்ட் பெங்கால் அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
3: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. நாச்சியர்கோவில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர் நேரம் 7:25.
4: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரில் திருமணத்துக்கு தேவையான சிவசை பொருட்கள்,
5: திருக்கோயிலுக்கு தேவையான அனைத்தும் உற்பத்தி விலைக்கு கிடைக்கும்.
4: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நாச்சியார் கோயில்.
6: காரைக்கால் மீனாட்சி கண் மருத்துவமனை.
7: கண்புரை அறுவை சிகிச்சை வலியோ ஊசியோ இல்லாமல் 10 நிமிடங்களில் அதிநவீன லேசர் மூலம் செய்யப்படுகிறது.
6: மீனாட்சி கண் மருத்துவமனை, மாதா கோவில் வீதி ஐஓபி எதிரில் காரைக்கால், மற்றும் மீனாட்சி கண் மருத்துவமனை நீலா தெற்கு வீதி நீலா டவர்ஸ் எதிரில் நாகப்பட்டினம்.

0: நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
1: கும்பகோணத்தில் யாரை கேட்டாலும் ஸ்ரீ பாலாஜி படக்கடை பெயரைத்தான் சொல்கிறார்கள்.
2: ஆள் உயர படங்கள் அரை மணி நேரத்தில் படம் போட நாகேஸ்வரன் திருமஞ்சன வீதி பாலாஜி படக்கடைக்கு வாங்க.
3: நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.
4: தலைமுறையா டாக்டர் ஆகணும்னு கனவு இருக்கா? நீட் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ண போறீங்களா? இதோ உங்க சான்ஸ். ஆகாஷ் நீட் ரிபீட்டர்ஸ் பேச்சுலர் ஜாயின் பண்ணுங்க. எக்ஸ்பர்ட் ஃபேக்கல்டி, இன்டென்சிவ் ப்ரிப்பரேஷன், டெய்லி டெஸ்ட், ப்ரூவன் ரிசல்ட்ஸ். ஆகாஷ் இன்ஸ்டிடியூட், யுவர் மெடிக்கல் ட்ரீம் ஸ்டார்ட்ஸ் ஹியர். மெடிக்கல் காலேஜ் ரோட், தஞ்சாவூர்.
5: காரைக்கால் சுந்தரம் பவர் டூல்ஸ் எங்களிடம் வாஷ், மகிட்டா, டிவால்ட், ஆர்கேடைல்ஸ் கட்டர், வெல்டிங் மிஷின், செயின்சா அனைத்தும் குறைந்த விலையில் கிடைக்கும். ஆத்தரைஸ்டு சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் சென்டர் சுந்தரம் பவர் டூல்ஸ், ஏழை மாரியம்மன் ஆலயம் எதிரில் காரைக்கால். தொடர்புக்கு 9842599297.
6: நேயர்களே, இனி கேட்கலாம் சைபால் வழங்கும் தகவல் நேரம். இந்நிகழ்ச்சி வழங்குவோர் சைபால். அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால்.
7: முகத்தில் பருவா சைபால், சரியா சிறங்க சைபால், இதயில் அடையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்,
8: சைபால்.
6: மேலும் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் திருத்துறைப்பூண்டி ஏபிசி கோல்ட் பேலஸ்.
9: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
10: ஏபிசி கோல்ட் பேலஸ் திருத்துறைப்பூண்டி. திருத்துறைப்பூண்டி ஏபிசி கோல்ட் பேலஸ்.
9: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள் ஏபிசி, மிக குறைந்த விலையில் மனம் நிறைந்த தரத்தில்
10: ஏபிசி கோல்ட் பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
6: மேலும் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
11: உங்கள் கடை காரைக்கால்.
12: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
13: இருட்ட கண்டா பயம் உண்டாவதே அது ஏன்? இப்படி ஒரு கேள்வியை ஒரு பெரியவர்கிட்ட கேட்டாங்க. அதுக்கு அவர் பதில் சொல்றார், மனிதனுடைய ஆதிகால வாழ்க்கையில் தொற்றி கொண்ட பயம் இது. இது வந்து வேரூன்றி இருக்குது, இன்னமும் போகலை. 50,000 வருஷங்களுக்கு முன்னாடி மனுஷன் வந்து குகைகளில் வாழ்ந்தான். பகலில் பயம் இருக்காது, ராத்திரியில் மிருகங்கள் தாக்கும், கொல்லும், நிம்மதியாக தூங்கக்கூட முடியாது. அதனால் அந்த மனுஷனுக்கு இரவுன்னா மரணம், பயம் அப்படின்னு பழகி போச்சு. மனிதர்களுடைய எல்லா மனசையும் சேர்த்து மொத்தமாக ஒரு மனசு உண்டு. மனிதர்களுடைய நினைவு இந்த மொத்த மனசில் பதிஞ்சிருக்கு, பரவுது. இந்த மொத்த மனசில் இருட்டு பற்றிய பயம் வந்து பதிந்து நீடிக்குது அப்படிங்கிறார் அவர். இந்த காலத்தில் இரவை வந்து பகலாக்கிறதுக்கு எவ்வளவோ விளக்குகள்லாம் வந்தாச்சு. ராத்திரியிலேயும் மிருகங்கள் வந்து தாக்குங்கிற நிலைமை இல்லை. பாதுகாப்பான வீடுகள், விலங்குகளும் விலகி போயிட்டு, அதாவது விலங்குகள்லாம் விலகி போயிட்டு வீடுகளும் பாதுகாப்பாக இருக்குது. சரி, இருந்தாலும் அந்த பழங்கால பயம் வந்து, இருட்டு பயம் இன்னமும் மனுஷனை விட்டு போகலை. இன்னொரு விஷயம் என்னென்னா, இருட்டிலேருந்து வெளிச்சத்துக்கு வராத மனிதர்களும் இன்றைக்கி அதிகம். ஒரு ஆள் ஆற்றுக்கு மீன் பிடிக்கிறதுக்காக போனான், இன்னும் விடியலை, அதுக்குள்ளே வலையை எடுத்துக்கிட்டு கிளம்பி போயிட்டான். வெளிச்சம் வர்றதுக்கு முன்னாடியே போய் சேர்ந்துட்டான். விடிகிற வரைக்கும் என்ன பண்ணுறது, சும்மா கரையிலேயே உட்காந்து காலாட்டிகிட்ருக்கிறான். காலில் ஏதோ ஒரு சின்ன மூட்டை தட்டுப்பட்டது. இருட்டில் அது என்னன்னு சரியாக தெரியல. மூட்டைக்குள்ளே சின்ன சின்ன கல்லாக நிறைஞ்சிருக்குது. சும்மா பொழுது போகணுமேங்கிறதுக்காக இவன் அந்த மூட்டைக்குள்ளேருந்து ஒவ்வொரு கல்லாக எடுத்து ஆற்றுல வீசிக்கிட்டு இருக்கிறான். விடிகிற வரைக்கும் வேறு வேலை இல்லைங்கிறதுனால எப்படி செஞ்சுக்கிட்டே உட்காந்துருக்கிறான். கிழக்க மெதுவாக வெளிச்சம் தெரிய ஆரம்பிச்சுது, பொழுது விடியறதுக்கான அறிகுறி. இதுக்குள்ளே அந்த மூட்டையில் இருந்த எல்லா கல்லையும் எடுத்து வீசி எறிஞ்சுட்டான். கடைசியாக ஒரே ஒரு கல் மட்டும்தான் கையில் பாக்கி இருந்தது. வெளிச்சம் வந்ததும் அந்த கல்லை பார்த்தா அப்படியே தகச்சு போயிட்டான். அடடா, இது வரைக்கும் தெரியாமல் தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு நினச்சான். ஏன் தெரியுமா? அவன் கையில் இருந்தது வெறும் கல் இல்லை, விலை உசந்த ரத்தன கல். அது இருட்டில் என்னென்னு புரியாததுனால மூட்டையில் இருந்த எல்லா ரத்தன கல்லையும் ஆற்றுல வீசி எறிஞ்சிருக்கிறான். இப்போ அவனுக்கு அழுகையே வந்துடும் போல் இருந்தது. வாழ்க்கையை வந்து வசதி ஆக்கிக்கிறதுக்கான வாய்ப்பு அவனுக்கு இருந்தது, இருந்தாலும் இருட்டில் அதை இழந்துட்டான். அந்த வகையில் அவனுக்கு கொஞ்சம் அதிர்ஷ்டம் இருந்திருக்குது, அதாவது ஏதோ ஒரு வகையில் இருந்திருக்குது. அதனால தான் அந்த கடைசி கல்லை எரியறதுக்குள்ளே வெளிச்சம் வந்துட்டுது. பல பேருக்கு அந்த அளவு கூட அதிர்ஷ்டம் வர்றதில்லை. எல்லாத்தையும் வீசினதுக்கு அப்புறம் தான் வெளிச்சம் வரும். என்னென்னு விவரம் தெரியாமலே எழுந்திரிச்சு வந்துடுவாங்க. வாழ்க்கைங்கிறது ஒரு பெரிய புதையல்,

0: அதை புரிஞ்சுக்கிட்டவங்க ரொம்ப கொஞ்சம் பேர் தான். அதை புரிஞ்சிக்காமல் வந்து மனுஷன் வந்து அதை வீசி எரிஞ்சிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறது தான் பெரியவங்க கருத்து. சில பேருக்கு புரிஞ்சுக்கிற நேரம் வரும், அதுக்குள்ளே வாழ்நாள்லாம் ஓடி போயிருக்கும், அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது? நம்மால் ஒருத்தன் கையில் ஒரு சின்ன பையோடு வந்துக்கிட்டு இருந்தான், பைய உள்ள ஏகப்பட்ட நகைகள் ரத்தனக்கல் எல்லாம் இருக்குது. வந்துக்கிட்டு இருந்தவன் திடீர்னு அந்த பையன் அப்படியே ஒரு குளத்தில் வீசி எறிஞ்சுட்டான். மகான்கள் தான் இப்படி பற்று இல்லாமல் இருப்பாங்க. என்னங்க இது, விலை மதிப்புள்ள அந்த பையன் இப்படி குளத்தில் வீசி எறிஞ்சுட்டிங்களே, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டார் அவன் கூட வந்தவர். அவன் மெதுவாக இவர் காதோட காதாக சொல்கிறான், ஒரு போலீஸ்காரர் பின்னாடி வந்துக்கிட்டு இருக்கிறார், அவர் போனதுக்கப்புறம் இதை எடுத்துக்குவேன் அப்படிங்கிறான்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது சைபால் வழங்கிய தகவல் நேரம். தகவல் வழங்கியவர் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். நிகழ்ச்சி நமது நிலைய ஒளிக்களஞ்சியத்திலிருந்து ஒளிபரப்பானது. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால். அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: மேலும் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்கியோர் திருத்துறைப்பூண்டி ஏபிசி கோல்ட் பேலஸ்.
5: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
6: ஏபிசி கோல்ட் பேலஸ் திருத்துறைப்பூண்டி. திருத்துறைப்பூண்டி ஏபிசி கோல்ட் பேலஸ்
5: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள் ஏபிசி மிக குறைந்த விலையில் மனம் நிறைந்த தரத்தில்
6: ஏபிசி கோல்ட் பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
1: மேலும் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்கியோர் உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
7: உங்கள் கடை காரைக்கால்
8: தரமான தார்பாய்கள் நெல் பிடிக்கும் சாக்குகள் கயிறு வகைகள் நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை.
1: காற்றோடு கவிதை பேசும் காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம்.

புலர்ந்த காலையில் மலரும் புன்னகையோடு காரைக்கால் பண்பலை 100.3 இனி நாம் கேட்டு ரசிக்கலாம் காலை காம்பு. நேயர்களே, பன்முகத்தன்மையே இந்தியாவின் வலிமை. நாம் அனைவரும் இந்தியர்கள் என்ற ஒரே உணர்வோடு சாதி மத எல்லைகளை கடந்து ஒன்றிணைய வேண்டும். இன்று முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்களின் பிறந்த நாள். இன்றைய நாள் சத்பவனா திவாஸ், சமய நல்லிணக்க நாளாக கொண்டாடப்படுகிறது.

0: நேர்களை கழிவுகளை தரம் பிரிப்போம், தூய்மையான சூழலை உருவாக்குவோம். அக்கறையுடன் சொல்வது ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3.
1: நம்ம ஊர்ல இவ்ளோ பெரிய ஷோரூமா?
2: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
3: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
4: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
5: பசுமையான புதுச்சேரியை உருவாக்க அனைவரும் கைகோர்ப்போம்.
6: புதுச்சேரி அரசு மின்துறை சார்பில் பிஎம் சூரிய வீடு திட்டத்தின் மூலம் வீட்டின் மேற்கூரையில் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க மத்திய அரசின் ₹78,000, புதுச்சேரி அரசின் ₹30,000 சேர்த்து 3 கிலோவாட்டுக்கு ₹1,08,000 பெறுங்கள். மானியம் பெற பதிவு செய்யப்பட்ட ஒப்பந்ததாரர்கள் மூலம் மின் நிலையம் அமைக்கப்பட வேண்டும்.
5: இன்றைய பயன்பெறுவீர்கள். மேலும் விவரங்களுக்கு

0: www.pmsuryagar.gov.in.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 பகுதி நேர ஒலிபரப்பு உதவியாளர் பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இப்பணி ஒரு பகுதி நேர பணியாகும். இதற்கு விண்ணப்பிப்பதற்கான தகுதிகள்: வயது வரம்பு 20 முதல் 50 வரை, கல்வி தகுதி ஏதேனும் ஒரு பட்டப்படிப்பில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். அலுவலக தேவைக்கேற்ப பணிகள் வழங்கப்படும். விண்ணப்பிக்க விரும்புவோர் தங்கள் சுய விபர தகவல்களோடு ஆகாஷ்வாணி காரைக்கால் அலுவலகத்தை நேரடியாக அணுகலாம் அல்லது karaikkal@gmail.com என்ற மின்னஞ்சல் மூலமாக விண்ணப்பங்களை அனுப்பலாம். விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய கடைசி தேதி August 31. புதுச்சேரி குடிமை பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை வெளியிட்டுள்ள முக்கிய அறிவிப்பு: தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் இந்திய அரசின் உணவு மற்றும் பொது விநியோகத்துறை மூலம் செயல்படுத்தப்படும் பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் அன்ன யோஜனா திட்டத்தின் பயனாளிகளுக்கு வழங்கப்படும் மாதாந்திர உணவு தானிய மானியம் நேரடி வங்கி பரிமாற்றத்திற்கு பதிலாக பயனாளிகளின் டிஜிட்டல் வேலட் கணக்கில் மத்திய வங்கி டிஜிட்டல் நாணயமாக வரவு வைக்கப்படும். முக்கிய நிபந்தனை: இனிவரும் காலங்களில் CBDC முறையில் மட்டுமே மானியம் வழங்கப்படும். கைபேசி எண்ணை பதிவு செய்யாத அட்டைதாரர்களுக்கு உணவு தானிய மானியம் நிறுத்தி வைக்கப்படும். இதுவரை ஆதாருடன் இணைக்கப்பட்ட அலைபேசி எண்ணை குடும்ப அட்டையுடன் இணைக்காத பயனாளிகள் மானியம் தடையின்றி தொடர்ந்து கிடைக்க வரும் 21/8/2026 காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள தங்களது நியாய விலை கடைக்கு சென்று உரிய நடைமுறைகளை முடிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். காரைக்கால் பண்பலை 100.3. இது காலை காம்போ.

0: காலைக்காம்போவில் சேவி செய்தி. தஞ்சை மறை மாவட்டம் திருப்பூண்டி பங்கு கோவில் பத்து வானவன் மகாதேவி புனித ஆரோக்கிய மாதா ஆலய திருவிழாவில் இன்று இரவு 7 மணிக்கு நவநாள் ஜெபம் திருப்பலி.
1: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
2: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சி விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
3: கோபால் பல் பொடி.
4: டாக்டர் ஆகணும்னு கனவு இருக்கா? நீட் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ண போறீங்களா? இதோ உங்க சான்ஸ். ஆகாஷ் நீட் ரிபீட்டர்ஸ் பேட்ச்ல ஜாயின் பண்ணுங்க. எக்ஸ்பர்ட் ஃபேக்கல்டி, இன்டென்சிவ் ப்ரிப்பரேஷன், டெய்லி டெஸ்ட், ப்ரூவன் ரிசல்ட்ஸ். ஆகாஷ் இன்ஸ்டிடியூட், யுவர் மெடிக்கல் ட்ரீம் ஸ்டார்ட்ஸ் ஹியர். மெடிக்கல் காலேஜ் ரோட், தஞ்சாவூர்.
0: நேர்களை காரைப்பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்கள் மற்றும் வாட்ஸ்அப் சேனலையும் ஃபாலோ பண்ணுங்க. இன்றைய காலை காம்போ நிகழ்ச்சியில் நான் உங்களோடு உங்க ஆர்ஜி லாவண்யா. திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் விடுத்துள்ள செய்தி குறிப்பு, விவசாயிகள் சொந்த நிலத்தில் நெல்லடிக்கும் களம் அமைத்து பயன்பெறுவதற்கு வேளாண்மை பொறியியல் துறை மூலம் மானியம் வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. விவசாயிகள் தானியங்களை பிரித்தெடுத்தும் தேவையான ஈரப்பத நிலைக்கு கொண்டு வருவதை உறுதி செய்ய அறுவடைக்கு பிந்தைய முக்கியமான செயல்பாடுகளாக தானியம் பிரித்தலும் உலர்த்துதலும் உள்ளன. சில இடங்களில் சமூக தானியம் பிரிக்கும் களங்கள் இருந்தாலும் அவை அறுவடை காலங்களில் பெரும்பாலும் போதமானதாக இருப்பதில்லை. இதனால் காத்திருப்பு நேரம் அதிகரிக்கின்றது. தொலைதூர பகுதிகளில் உள்ள விவசாயிகள் உலர்த்துவதற்கும் தானியம் பிரித்தெடுப்பதற்கும் அவ்வப்போது பொது சாலைகளை பயன்படுத்துகின்றனர். இது தானிய இழப்பை ஏற்படுத்துவதோடு தானியத்தின் தரத்தையும் பாதிக்கின்றது. எனவே சமூக உள்கட்டமைப்பை சார்ந்திருப்பதை குறைக்கவும் போக்குவரத்து தொடர்பான தானிய இழப்புகளை தடுக்கவும் தனிப்பட்ட விவசாயிகள் தங்களது சொந்த நிலத்திலே நெல்லடிக்கும் களம் அமைத்து வேளாண்மை பொறியியல் துறை மூலம் மானியத் தொகை பெற்று பயன்பெறலாம். இத்திட்டத்தின் கீழ் விவசாயிகள் தங்களது சொந்த நிலத்தில் நெல்லடிக்கும் களம் அமைத்து கொண்டு அதற்கான மொத்த செலவில் 50% அல்லது மானிய உச்சவரம்பிற்குட்பட்டு 2.80 லட்சம், இரண்டில் எது குறைவோ அத்தொகையின் பின்னேற்பு மானியமாக விவசாயிகளின் வங்கி கணக்கில் பெற்று பயனடையலாம். இத்திட்டத்தின் கீழ் சொந்தமாக நிலம் வைத்துள்ள அனைத்து விவசாய

0: விவசாயிகளும் விண்ணப்பித்து பயன்பெறலாம். இத்திட்டத்தின் கீழ் பயன்பெற விருப்பமுள்ள விவசாயிகள் தங்களது விண்ணப்பத்தினை அருகில் உள்ள வேளாண்மை பொறியியல் துறை உபகோட்ட அலுவலகங்களில், திருவாரூர் மன்னார்குடி நேரில் சமர்ப்பித்தும், உதவி செயற்பொறியாளர் திருவாரூர் மன்னார்குடி ஆகிய வேளாண்மை பொறியியல் துறை அலுவலர்களை தொடர்பு கொண்டும் பயன்பெறலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் அறிவித்துள்ளார்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்கம் மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: காரைக்கல் பண்மலை 100.3 இது காலை காம்போ.

நாகப்பட்டினம் நகராட்சியிலிருந்து வந்துள்ள அறிவிப்பு. திடக்கழிவு மேலாண்மை விதிகள் 2026-60 பின்வரும் அளவுகோள்களில் ஏதேனும் ஒன்றை பூர்த்தி செய்யும் நிறுவனம் அல்லது அமைப்பு மொத்த கழிவு உருவாக்குபவர் என வகைப்படுத்தப்படும். மொத்தம் 20,000 சதுர மீட்டர் அல்லது அதற்கு மேற்பட்ட பரப்பளவு கொண்ட கட்டிடம், நாள் ஒன்றுக்கு 40,000 லிட்டர் அல்லது அதற்கு மேற்பட்ட நீர் நுகர்வு கொண்ட நிறுவனம், நாள் ஒன்றுக்கு 100 கிலோகிராம் அல்லது அதற்கு மேற்பட்ட திடக்கழிவை உருவாக்கும் நிறுவனம் அல்லது அமைப்பு மேற்கண்ட வரைமுறையின்படி நிறுவன அமைப்புகள், வணிக நிறுவனங்கள், குடியிருப்பு நலச் சங்கங்கள், ஹோட்டல்கள், விடுதிகள், மருத்துவமனைகள், கல்வி நிறுவனங்கள், தகவல் தொழில்நுட்ப பூங்காக்கள், திருமண மண்டபங்கள், வணிக வளாகங்கள், சந்தைகள், தொழிற்சாலைகள் மற்றும் பிற பெரிய நிறுவனங்கள் அனைத்தும் மொத்த கழிவு உருவாக்குபவர் எனும் பிரிவின் கீழ் அடங்கும். அனைத்து மொத்த கழிவு உருவாக்குபவர்களும் மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளம் மூலம் கட்டாயமாக பதிவு செய்ய வேண்டும். பதிவுக்கான கால அவகாசம் தகுதியுள்ள அனைத்து மொத்த கழிவு உருவாக்குபவர்களும் இந்த செய்திக்குறிப்பு வெளியிடப்பட்ட தேதியிலிருந்து 15 நாட்களுக்குள் தங்களது கட்டாய பதிவை முடிக்க வேண்டும். விதிமீறல் தொடர்பான நடவடிக்கை குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் பதிவை முடிக்க தவறும் மொத்த கழிவு உருவாக்குபவர்கள் மீது தகுந்த சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்கப்படும். விதிமுறைகளை பின்பற்ற தவறுவது மேற்கூறிய விதிமுறைகளின்படி கடுமையான அமலாக்க நடைமுறைகளுக்கும் அபராதங்களுக்கும் வழிவகுக்கும். மொத்த கழிவு உருவாக்குபவர்கள் தங்களது சொந்த செலவில் தேவையான 4 வண்ண குறியீடுகள் கொண்ட குப்பை தொட்டிகளை வாங்க வேண்டும். மேலும் கழிவுகளை அவை உருவாகும் இடத்திலேயே ஈரக்கழிவு, உலர்கழிவு, சுகாதார கழிவு மற்றும் சிறப்பு கவனிப்பு கழிவு என தனித்தனியாக பிரிப்பதை உறுதி செய்ய வேண்டும். பிரிக்கப்பட்ட கழிவுகள் தங்களது வளாகத்தின் நுழைவாயிலில் வைக்கப்பட்டு சம்பந்தப்பட்ட மாநகராட்சி, நகராட்சி அல்லது அதன் மூலம் அங்கீகரிக்கப்பட்ட முகமையுடன் ஒப்படைக்க வேண்டும். விரிவாக்கப்பட்ட மொத்த கழிவு உருவாக்குபவர் ஒரு மொத்த கழிவு உருவாக்குபவரால் தங்களது வளாகத்துள் மட்கும் கழிவை செயலாக்க இயலாத பட்சத்தில் அவர்கள் திடக்கழிவு மேலாண்மை விதிகள் 2026-10 கீழ் உள்ள விரிவாக்கப்பட்ட மொத்த கழிவு உருவாக்குபவர் பொறுப்பு தொடர்பான விதிகளுக்கு இணங்க வேண்டும். மேலும் பொருந்தக்கூடிய இடங்களில் சம்பந்தப்பட்ட மாநகராட்சி, நகராட்சி மூலம் நிர்ணயிக்கப்பட்ட EBWGR சான்றிதழ் அல்லது இணக்க சான்றை பெற வேண்டும். மொத்த கழிவு உருவாக்குபவர்கள் தங்களது வளாகம், பதிவேடுகள் மற்றும் கழிவு மேலாண்மை வசதிகளை சம்பந்தப்பட்ட நகராட்சி, மாநகராட்சி அல்லது திடக்கழிவு மேலாண்மை விதிகள் 2026 கீழ் அதிகாரம் பெற்ற வேறு எந்த ஒரு தகுதியுள்ள அதிகாரியும் ஆய்வு செய்ய அனுமதிக்க வேண்டும். மேலும் ஆய்வு அல்லது சரிபார்ப்பின் போது தேவைப்படும் தகவல்கள், பதிவேடுகள் மற்றும் ஆவணங்களை வழங்க வேண்டும். மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம், நாகப்பட்டினம் நகராட்சி இந்த இணையதளத்தில் பதிய வேண்டும். அதற்கான இணைப்பு https://www.sswm.cpcp.gov.in. மொத்த கழிவு உருவாக்குபவர்களின் ஆன்லைன் பதிவை எளிதாக்கவும், பதிவு இணையதளத்தில் தேவையான தகவல்களை பதிவேற்றம் செய்ய உதவவும் மற்றும் திடக்கழிவு மேலாண்மை விதிகள் 2026 விதிமுறைகளுக்கு இணங்குவதற்கான தேவையான வழிகாட்டுதல்களை வழங்கவும் பதிவு செய்வதற்கான உதவி வழங்கப்படுகிறது என அறிவிப்பில் தெரிவிக்கப்படுகிறது. காரைப்பன்மலை

0: 100.3 நாம் இதுவரை கேட்டது காலை காம்போ. நாம் இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரி, நேரம் 8:01.
1: சுப முகூர்த்தத்திற்கான திருமாங்கல்யம், 916 ஹால்மார்க் தங்க நகைகள்
2: அனைத்தையும் வாங்கிட
1: மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ், அண்ணா சாலை, திருவாரூர்.
0: நேயர்கள் இனி கேட்கலாம் துள்ளி வரும் பாட்டு. நிகழ்ச்சியின் தொடக்கமாக வருகிறது.
3: நேயர்கள் கேட்கவிருப்பது மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.
4: வணக்கம் நேயர்களே, நம் அனைவருக்கும் பயன்படக்கூடிய பல்வேறு செய்திகளை இந்த தகவல் சுரங்கம் நிகழ்ச்சி வழியா கேட்டுக்கிட்டு இருக்கோம். இன்றைய தகவல் சுரங்கம் நிகழ்ச்சியில தகவல் தர வராங்க மல்லியம் வி ராமன் அவர்கள்.
5: நேயர்களுக்கு வணக்கம். நம்ம மனசு நம்ம கட்டுப்பாட்டுல இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வியை நீங்களே கேட்டு பாருங்க. ஒரு நிமிஷத்துக்குள்ள எவ்வளவு விஷயங்களை யோசிக்குது. இன்னைக்கு இந்த செய்தியை கேட்டுட்டு இருக்கும் போதே உங்க மனசு வேற எங்கேயாவது போயிட்டு திரும்பி வரும். ஒரு வாலிபன் ஒருத்தவன், அவனுக்கு வந்து கேட்டீங்கன்னா தியான கலையில ஒரு மிகப்பெரிய ஆளாகணும் அப்படிங்கறது அவனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசையா இருந்தது. அதனால ஒரு குருகிட்ட போறான், சுவாமி எனக்கு வந்து தியானம் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்றான். அவர் என்ன பண்றாரு, ஓகே நீ இவ்வளவு ஆசைப்பட்டு தியானத்துக்காக வந்திருக்க, உன் ஆசையை வந்து நான் நிறைவேற்றி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடி எப்படி தியானம் பண்ணும் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சாரு. அவர் கண்ணை மூடி தியானம் பண்ண ஆரம்பிக்கிறான். ஆனா மனசுக்குள்ள அவனுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, தியான கலையில நான் ஒரு நாள் பெரிய ஆளா வருவேன், பெரிய ஆளா வருவேன் அப்படிங்கிற எண்ணத்தோட ஆரம்பிக்கிறான். அப்ப பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு கொலுசு சத்தம் கேட்குது. இந்த கொலுசு சத்தம் கேட்டோன்னு இவனால கண்ணை துறக்க முடியல. ஆனா மனசுக்குள்ள பாத்தீங்கன்னா கொலுசு சத்தம் கேட்ட அந்த பெண் வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னு இவன் மனசுக்குள்ள தேவையில்லாத ஒரு எண்ணம் ஓடிக்கிட்டே இருக்கு. அப்ப அவன் மனசுக்குள்ள அவனே சொல்லிக்கிறான், சச்ச இப்படி நினைச்சோம்னா நம்மளுடைய தியானம் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்றான்னா காது ரெண்டுத்தையும் இறுக்கி ஒரு பஞ்சு வச்சு பொத்திட்டான். அது திரும்பி அந்த தியானத்திலே இருக்கான். அப்ப பார்த்தோம் கேட்டீங்கன்னா ஒரு அற்புதமான மல்லிகைப்பூ வாசனை வருது. அந்த நறுமணம் அப்படியே காத்துல பரவி இந்த வாலிபன் இருக்கிற பகுதிக்கு வந்தோடனே இவனால உட்காரவே முடியல. ஆஹா, இவ்வளவு அருமையான மல்லிகைப்பூ மனமா இருக்கு அப்படின்னா நிச்சயமா அந்த பெண்ணு தான் இத சூடிட்டு வந்திருக்கணும்னு திரும்பி மனசு அங்க போயிடுச்சு. அப்ப வந்து யோசனை பண்றான், ஆஹா இந்த பொண்ணு எப்படி இருப்பா என்னன்னு யோசிக்கும் போது திரும்பி இன்னொரு மனசு சொல்லுது, நீ தியானத்துல இருக்க, நீ தியானத்துல இருக்கிற, நீ தியானத்துல மட்டும்தான் கான்சென்ட்ரேட் பண்ணும். இப்ப இதுக்கு வந்து உன் மனசு வந்து அந்த மல்லிகைப்பூ மனசு பக்கம் போயிடுச்சுன்னு சொன்னோடனே உடனே ஒரு துணி எடுத்தான், துணி எடுத்து மூக்குல கட்டிக்கிட்டான். அவ காது பொத்திருக்கு, மூக்கும் பொத்திருக்கு, கண்ணும் பொத்திருக்கு. அப்ப பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாத்தையும் லாக் பண்ணிட்டு இப்ப தியானத்துல உட்காந்துருக்கான். யோசிச்சு பாருங்க, இப்படி தியானம் பண்றவங்களால தியானத்தை செய்ய முடியுமா? அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா தியானம் அப்படிங்கிறது பண்ணும்போது நம்ம மனசு நம்மளுடைய கண்ட்ரோல்ல இருக்கணும். அதாவது சொல்லுவாங்க, ஒரு செகண்டுக்குள்ள இங்க இருந்து அமெரிக்கா போயிட்டு திரும்பி வந்துடலாம். செகண்ட் கூட வேண்டாம், அவ்வளவு கம்மியான நேரத்துல கூட போயிட்டு வரலாம். ஏன்னா அந்த மனசு வந்து த பவர் ஆஃப் தாட் அப்படின்னு சொல்லுவாங்க, அவ்வளவு வேகம். அப்ப அந்த எண்ணம் வந்து நம்ம மனசுக்குள்ள நம்ம ஒரு காரியத்துல இறங்குறோம் அப்படின்னா அது தியானமா இருக்கட்டும், ஒரு சேவையா இருக்கட்டும், ஒரு தொழிலா இருக்கட்டும், அப்ப நம்மளுடைய மனசு அந்த வேலையில மட்டுமே ஈடுபடுதா அப்படிங்கறத யோசனை பாருங்க. அதுல இருந்து நம்ம எங்க டைவெர்ட் ஆகிறோம், அது ஆரம்பிச்ச உடனே அது வேற எங்கேயா டைவெர்ட் ஆயிடும். நிறைய பேர் வந்து ஆரம்பிக்கும் போது வேகமா ஆரம்பிப்பாங்க, கொஞ்ச நேரத்துல வேற டைரக்ஷன்ல போய் அவங்க வந்து அந்த வேலையை விட்டுட்டு வேற ஒரு வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. நம்ம மனசை வந்து கட்டுப்படுத்த தெரியணும். அப்படி கட்டுப்படுத்தினா மட்டும்தான் நமக்கு வந்து தியானம் வரும். இல்லாட்டி தூங்குறதும் தியானமும் ஒண்ணுதான். நம்மளுடைய மனசு எங்கெங்கெல்லாம் டைவெர்ட் ஆகுது, எது மேலாம் ஆசைப்படுது, அப்ப பக்கத்துல வந்து ஒரு அற்புதமான ஒரு வாசனை உள்ள நறுமணம் உள்ள ஏதோ ஒரு ஊதுபத்தி கொளுத்தி வச்சிருந்தாலோ இல்லாட்டி ஒரு பூவோட மனம் இருந்தா கூட அது கூட நம்ம மூக்குள்ள போகாத அளவுக்கு நம்மளால தியானம் பண்ண முடியுது அப்படின்னா அது உண்மையான தியானம். அப்ப மனசை கட்டுப்பாட்டுல கொண்டு வாங்க. எந்த ஒரு காரியத்திலையும் அந்த காரியம் சித்தி அடைற வரைக்கும் அந்த மனசு வந்து அந்த காரியத்து மேல மட்டுமே இருக்கணும். அப்ப உங்க மனசு உங்க கட்டுப்பாட்டுல இருந்ததுன்னா கன்ஃபார்மா நீங்க வந்து சக்சஸ் பண்ணலாம். சோ உங்க மனசுதான் உங்களை வந்து ஜெயிக்க வைக்கும். வாழ்த்துக்கள், நன்றி.

0: 97 15 16 72 82. சரி நேயர்களே, மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு வேறு ஒரு தகவலுடன் சந்திப்போம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது மயிலாடுதுறை ஜிஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஜிஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஜிஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.

0: அழகி தைராசி அனைத்திற்கும் ஏஆசி நடேச செட்டியாளன் போன்ற மணிக்கூண்டு அருகில் மயிலாடுதுறை.
1: உற்சாகமான காலை வணக்கம் நேர்களே. நேரம் 8:06. சிந்தனை துளி. இயற்கையை நாம் காத்தால் இயற்கை நம்மை காக்கும். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால்.

0: இந்தியாவின் எதிர்காலம் அதன் இளைஞர்களின் கைகளில்தான் உள்ளது. அவர்களின் ஆற்றல், புதிய சிந்தனைகள் மற்றும் உற்சாகமே புதிய இந்தியாவை உருவாக்கும் என்ற முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்களின் பொன்மொழியுடன் தொடங்குகிறது இன்றைய துள்ளி வரும் பாட்டு. நேயர்கள், இனி கேட்கலாம் திருச்சி மற்றும் காரைக்கால் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸின் துள்ளி வரும் பாட்டு. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் வழங்கும் திருச்சி மற்றும் காரைக்கால் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்.
1: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
2: நம்ம ஊர்ல இவ்வளவு பெரிய ஷோரூமா?
3: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
4: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
1: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நேயர்களுக்கான இன்றைய பொது அறிவு வினா துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சிக்காக, இந்திய பாதுகாப்பு துறையில் மிக முக்கிய மைல்கல்லான அக்னி 4 ஏவுகணை சோதனை எங்கு நடைபெற்றது? விடையை பதிவிடலாம் நேர்களே, காரைக்கால் பண்பலை முகநூல் பக்கத்தில். உங்களுக்கு பிடித்த பாடல்களை கேட்க அழைக்கலாம் 03-4368 என்ற முன்னணி பெண்ணை தொட்டு, 2311-2311 அல்லது 2994-48 சுழி அல்லது 2995-8 சுழி. இது துள்ளி வரும் பாட்டு.

0: நேர்களே, நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவிரி எசட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு.
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
2: இந்த ஆடியில் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர் சில்க்ஸ்.
3: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
4: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
3: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
4: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
3: 1 லிட்டர் நம்பி நீங்கதான் ஏமாந்துட்டீங்க.
1: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
0: நிகழ்ச்சிக்காக இணைய வரும் முதல் நேயர் வருக, வணக்கம்.
5: வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்க சார், யார் இங்க அழைக்கிறீங்க?
5: திருவாரூர் மாவட்டம் சிறுபுலியூர் மாவட்டம் மேடம்.
0: உங்களுக்கு பிடித்த பாடல்?
5: படம் வெயில்.
0: பாடல்
5: உருகுதுங்க.
0: நன்றி.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: டாக்டர் ஆகணும்னு கனவு இருக்கா? நீட் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ண போறீங்களா? இதோ உங்க சான்ஸ். ஆகாஷ் நீட் ரிபீட்டர்ஸ் பேச்சுலர் ஜாயின் பண்ணுங்க. எக்ஸ்பர்ட் ஃபேக்கல்டி, இன்டென்சிவ் ப்ரிப்பரேஷன், டெய்லி டெஸ்ட், ப்ரூவன் ரிசல்ட்ஸ். ஆகாஷ் இன்ஸ்டிடியூட், யுவர் மெடிக்கல் ட்ரீம் ஸ்டார்ட்ஸ் ஹியர். மெடிக்கல் காலேஜ் ரோட், தஞ்சாவூர்.
3: அபி பேரீச்சை, நேரம் 8:20. அபி பேரீச்சை ஒரு இயற்கை உணவு, ஆரோக்கியம் காக்கும் அபி பேரீச்சை அனைவருக்கும் ஏற்றது. கேட்டு வாங்குங்கள் அபி பேரீச்சை. நேர்லே நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மா விடங்கலூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல் அமுது.
4: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்கலூர் எண்ணெய்.
3: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் போமேக்ஸ், உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கும் போமேக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் டேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் டேடர்ஸ் காரைக்கால்.
5: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
3: நிகழ்ச்சிக்காக இணையவரும் அடுத்த நேரே சந்திக்கலாம். வருக, வணக்கம்.
6: ஹலோ, வணக்கம் மேடம்.
3: சொல்லுங்க சார், யார் இங்க இருந்து அழைக்கிறீங்க?
6: சுபிலி அம்மாவட்ட நடராஜன் பேசுறேன் மேடம். நல்லா இருக்குங்க மேடம்.
3: நலமா இருக்கும் சார். உங்களுக்கு பிடித்த பாடல்?
6: எனக்கு பாகுபலி பங்கு பாட்டுல மேடம். பலே பலே பாகுபலி.
3: நன்றி மேடம்.

0: நேர்களே, நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம் அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் ABC கோல்ட் பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
1: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
2: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
0: உங்கள் கடை கும்பகோணம், தரமான தார்பாய்கள் ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நிகழ்ச்சிக்காக இணை வரும் அடுத்த நேரை சந்திக்கலாம். வருக வணக்கம்.
5: வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கும் சார், சொல்லுங்க சார், யார் எங்கேருந்து அழைக்கிறீங்க?
5: அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்துடன். செந்தில் கண்ணன், பேரளம்.
0: சொல்லுங்க சார், உங்களுக்கு பிடித்த
5: பாடல். வாட்டர் பாக்கெட் சாங் போடுங்க மேடம்.
0: நன்றி,
5: வாய்ப்புக்கு நன்றி, வாய்ப்புக்கு நன்றி.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருச்சி மற்றும் காரைக்கால் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸின் துள்ளி வரும் பாட்டு. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் காரைக்கால் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்.
1: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால் மற்றும் திருச்சி.
2: நம்ம ஊர்ல இவ்வளவு பெரிய ஷோரூமா?
3: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
4: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
1: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால் மற்றும் திருச்சி.
0: இணைந்திருக்கிறோம் நேர்களே, தினம் காரைக்கால் பண்பலை 100.3, நேரம் 8:30. இனி நாம் தொடர்ந்து கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் துள்ளி வரும் பாட்டு. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: மற்றும்
2: திருச்சி நிகழ்ச்சிக்காக இணையவரும் அடுத்த நேரில் சந்திக்கலாம். வருக வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
2: சொல்லுங்க சார், யார் எங்க நடிக்கிறீங்க?
3: அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்துடன். வேதாரண்ய வட்டம் சேத்தாவுடி வட்டம் செல்வ பாரதி.
2: உங்களுக்கு பிடித்த பாடல்?
3: 49 படத்திற்காக அம்மா போல அள்ளி தரும் மகா என்ற அழகான பாடல் மேடம்.
2: நன்றி சார், பாடலை கேட்கலாம். அதற்கு முன்னதாக நிகழ்ச்சி தொடக்க

சமீபத்தில் பொது அறிவு வினா கேட்டிருந்தோம் இல்லையா, இந்திய பாதுகாப்பு துறையில் மிக முக்கிய மைல்கல்லான அக்னி 4 ஏவுகணை சோதனை எங்கு நடைபெற்றது? இதற்கான சரியான விடை ஒடிசா மாநிலம் சந்திப்பூரில் ஒருங்கிணைந்த ஏவுதளத்தில் நடைபெற்றது. ஃபேஸ்புக்கில் நிறைய நேயர்கள் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. சுரேஷ் ராஜேந்திரன், கடலூர் துறைமுகம் சுரேஷ், சந்தோஷ்குமார் பேரலம், பிரமிளா தமிழ்ச்செல்வன் சென்னை, ரவி திருவாரூர் மேட்டுப்பாளையம், அடுத்ததாக பண்ணைப்புறம் மடிக்கண்டன், கேவிஎஸ் நகர் கிருஷ்ணமூர்த்தி குத்தாலம், வேதாரண்யம் பைத்தவரங்காடு மருத வடுகநாதன், அடுத்ததாக அசோக் ராஜ் ஐயாவடி, அரூர் கொடிக்கால்பாளையம் ஜான் ஹஜா நதிமுடின், புலுவப்பாளையம் ஆனந்தமுருகன், ரவிச்சந்திரன், செல்வநாதன், கவி, கௌசல்யா தண்டபாணி, பிரகாஷ் மித்ரா, ஃபாத்திமா முகமத், அன்னப்பன்பேட்டை எஸ் ஜோதி, ஸ்ரீ கிருஷ்ணா வழுவூர் பண்டாரவாடை, சங்கீதா கோவிந்தராஜ் திருவிளையாட்டம், நந்தினி சுரேஷ் திருபுவனம், பாரிவல்லல் அமிர்தராயன் கோட்டை, எரவாஞ்சேரி ஷாகுல் ஹமீது, கும்பகோணம் செந்தில்நாதன் ஜெயா விவேகானந்தன், மல்லியம் ரவி, மேலவாஞ்சூர் சம்சுதீன், தலைஞாயிறு கம்பன், அடுத்ததாக பேரலம் செந்தில் கண்ணன், திட்டச்செறி பைச்சூர் ரஹ்மான், கோவி இளவரசன் பஞ்சநதிக்குளம், காங்கேயம் நந்தகுமார், அள்ளிநகரம் எஸ் மகாதேவன், நாகப்பட்டினம் ரஜினி, மேலவோடுதுறை சேப்பு விஜயராகவன், சோமசுந்தரம் சிவபுரி, ஜஹபர் சாதிக் நாகூர், அதம்பார் ராமன், திட்டச்செறி நிஷான் ஹலீம், அதம்பார் கலைச்செல்வி, விளக்கப்படி செந்தில் முருகன், நிறவி கஜேந்திரன், கும்பகோணம் குமரன், பூவம் குபேர், கலாவதி ராஜமோகன் எரவாஞ்சேரி, கலைவாணி சாய்சக்தி, காட்டுமன்னார் கோயில் குலஞ்சியப்பன், நாகை குமரன், ஆண்டிமடம் கார்த்திகேயன், மன்னார்குடி சசிகலா தியாகராஜன், வலங்கைமான் ஆட்டோதுரை, ஜெயவீர பாண்டியன் சன்னமங்கலம், மஞ்சக்கண்ணி மோகனசுந்தரம், இஞ்சிக்குடி மின்சார கண்ணன், நாகை பாபு, திருபுவனம் ரவி லக்ஷ்மி, நந்தகுமார் நெம்மேலி, தேவனூர் ஜோதி லட்சுமி, திருமூலஸ்தானம் வீரசுந்தரி, இளங்கோவன் வைத்தியலிங்கம், ஸ்ரீதர் காரைக்கால் கோமல் சரவணன், சர்வராஜன் பேட்டை தீனா ரமேஷ், காரைக்கால் நளினி, நீடாமங்கலம் வட்டம் காலாச்சேரி மணிமாறன், விருத்தாச்சலம் அரசகுலி ஜான் பீட்டர், நாகூர் முகமது ரஃபிக், நாகூர் அலோன்ஸ் ராஜ், திருப்பூண்டி சுந்தரி பாஸ்கரன், மதுரை சண்முக சுந்தரம், காட்டுமன்னார் கோயில் டி மடப்புரம் தோப்பு திரு வேல்முருகன், புறவாச்சேரி பிரியா கண்ணன், ஆக்கூர் மன்சூர் நச்சுப்பிள்ளை, இந்த நேயர்கள்லாம் விடையை கமெண்ட் பண்ணியிருக்காங்க.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: நாளை மாலை 5:15 சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி வழங்கும் சிட்டுக்கு ஒரு பாட்டு. நாளை காலை 8 மயிலாடுதுறை ARC நரச சட்டியா ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம். இவை இரண்டும் விளம்பரதார நிகழ்ச்சிகள். நேயர் கேட்ட அந்த பாடல்
2: அம்மா.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மென்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: நேயர்களின் நினைவிற்கு இன்று பிற்பகல் 2 மணிக்கு லஞ்ச் பிரேக்கில் டாக்டரிடம் கேளுங்கள். மன்னார்குடி காது மூக்கு தொண்டை மருத்துவ நிபுணர் டாக்டர் எம் ராஜ்குமார் அவர்கள் பங்கேற்கும் நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி. காது மூக்கு தொண்டை குறித்து உங்களது சந்தேகங்களுடன் காத்திருங்கள் நேயர்களே, இன்று பிற்பகல் 2 மணி வரை. நிகழ்ச்சிக்காக இணைய வரும் அடுத்த நேயர் என்ன பாடல் கேட்க போறாங்க கேட்கலாம். வருக வணக்கம்.
4: அனைவருக்கும் இனிய காலை வணக்கம்.
3: சொல்லுங்க சார், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
4: வேதாரண்யம் வட்டம் கத்திரிப்பலத்திலிருந்து பாக்யராஜ் பேரன் மேடம்.
3: உங்களுக்கு பிடித்த பாடல்?
4: மாமன் படத்திலிருந்து நெஞ்சமே நெஞ்சமே. போடுங்க மேடம், வாய்ப்புக்கு நன்றி மேடம்.
3: நன்றி.

0: நேயர்களுக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் உளங்கணிந்த நல்வாழ்த்துக்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின்
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.
2: நேர்களே, ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 பகுதி நேர ஒலிபரப்பு உதவியாளர் பிராட்காஸ்ட் அசிஸ்டன்ட் பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இப்பணி ஒரு பகுதி நேர பணியாகும். இதற்கு விண்ணப்பிப்பதற்கான தகுதிகள்: வயது வரம்பு 20 முதல் 50 வரை, கல்வி தகுதி ஏதேனும் ஒரு பட்டப்படிப்பில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். அலுவலக தேவைக்கேற்ப பணிகள் வழங்கப்படும். விண்ணப்பிக்க விரும்புவோர் தங்கள் சுய விவர தகவல்களோடு ஆகாஷ்வாணி காரைக்கால் அலுவலகத்தை நேரடியாக அணுகலாம் அல்லது karaikalair@gmail.com என்ற மின்னஞ்சல் மூலமாக விண்ணப்பங்களை அனுப்பலாம். விண்ணப்பங்கள் அனுப்ப வேண்டிய கடைசி தேதி August 31. நிகழ்ச்சிக்காக இணைய வரும் அடுத்த நேரை சந்திக்கலாம். வருக, வணக்கம்.
3: காலை வணக்கம்மா.
2: சொல்லுங்க சார், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
3: வேப்பெருமாநல்லூர் சரவணாகமலேஷ்.
2: உங்களுக்கு பிடித்த பாடல்?
3: காலாபுரத்திலிருந்து கண்ணம்மா கண்ணம்மா பாடல்.
2: நன்றி.

0: நேயர்களுக்கு காரைக்கால் மற்றும் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸின் உலகளந்த நல்வாழ்த்துக்கள்.
1: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால் மற்றும் திருச்சி.
2: அப்பா,
3: ஆ,
2: 3000 கொடுங்களே.
3: எதுக்குப்பா?
2: என்னோட பாக்கெட் மணி.
3: அடடா, இப்ப என்கிட்ட 2000 தான் கேஷ் இருக்கு.
2: என்னப்பா, புல்லட் ட்ரெயின் காலத்துல மாட்டு வண்டி ஓட்டிட்டு இருக்கீங்க, டிஜிட்டல் பேமெண்ட் பண்ணுங்க. இல்ல, நேரா யூபிஐ மூலமா பேமெண்ட் பண்ணுங்க, இட்ஸ் ஈஸி.
3: அடடா, எனக்கும் சொல்லி கொடு, உன்னோட 1000 எடுத்துட்டு போ.
2: உங்க மொபைல கொடுங்க,
3: எடுத்துட்டு போ.
4: இந்தியா செய்கிறது டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்.
5: ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கலும் இப்போது எளிது.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: டாக்டர் ஆகணும்னு கனவு இருக்கா? நீட் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ண போறீங்களா? இதோ உங்க சான்ஸ். ஆகாஷ் நீட் ரிபீட்டர்ஸ் பேச்சுலர் ஜாயின் பண்ணுங்க. எக்ஸ்பர்ட் ஃபேக்கல்டி, இன்டென்சிவ் ப்ரிப்பரேஷன், டெய்லி டெஸ்ட், ப்ரூவன் ரிசல்ட்ஸ். ஆகாஷ் இன்ஸ்டிடியூட், யுவர் மெடிக்கல் ட்ரீம் ஸ்டார்ட்ஸ் ஹியர். மெடிக்கல் காலேஜ் ரோட், தஞ்சாவூர்.
2: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை, தஞ்சாவூர்.
5: நிகழ்ச்சிக்காக இணை வரும் நிறைவான நேரை சந்திக்கலாம். வருக வணக்கம்.
6: ஹலோ, வணக்கம் மேடம்.
5: சொல்லுங்க சார், யார் எங்க அழைக்கிறீங்க?
6: திருவாரூர் மாவட்டம் கொடிக்கால் பாளையம், ஜான் ராஜா. நல்லா இருக்கீங்களா?
5: நலமா இருக்கும் சார். உங்களுக்கு

நேயர்கள் இதுவரை கேட்டது வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் துள்ளி வரும் பாட்டு. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நாச்சியார் கோவில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர். நேரம் 9:00.
1: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரில் திருமணத்துக்கு தேவையான சிவசை பொருட்கள்,
2: திருக்கோயிலுக்கு தேவையான அனைத்து உற்பத்தி விலைக்கு கிடைக்கும்.
1: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நாச்சியார் கோயில்.
3: காரைக்கால் மீனாட்சி கண் மருத்துவமனை.
4: கண்புரை அறுவை சிகிச்சை வலியோ ஊசியோ இல்லாமல் 10 நிமிடங்களில் அதிநவீன லேசர் மூலம் செய்யப்படுகிறது.
3: மீனாட்சி கண் மருத்துவமனை, மாதா கோவில் வீதி IOB எதிரில் காரைக்கால், மற்றும் மீனாட்சி கண் மருத்துவமனை, நீலா தெற்கு வீதி நீலா டவர்ஸ் எதிரில் நாகப்பட்டினம்.
5: நந்தினி, நீ கேட்ட சாமி படம் மார்க்கெட்ல எங்கேயுமே இல்ல.
6: உங்களை கும்பகோணம் பாலாஜி படக்கடைக்கு போக சொன்ன,
5: அத முன்னாடியே சொல்ல வேண்டியதானே?
6: சொல்றத காது கொடுத்து கேட்டாதானே?
7: என்னமா அங்க சத்தம்
6: சமைச்சுக்கிட்டு இருக்க மாமா?
5: பாலாஜி படக்கடை, நாகேஸ்வரன், திருமஞ்சன வீதி, கும்பகோணம்.

0: நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: நேயர்கள் இனி கேட்கலாம் பாயிண்ட் டு பாயிண்ட். நிகழ்ச்சியின் தொடக்கமாக வருகிறது காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் ஜிஎல் மருத்துவ

0: மருத்துவமனை,
1: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை,
0: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: ஜிஎல் மருத்துவமனை
0: காரைக்கால்.
2: உலகத்தரமான மருத்துவம் உள்ளூரில் காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிடல். 24 மணி நேர டயாலிசிஸ் சேவை, விஷமுறிவு சிகிச்சை, கருத்தரை சிகிச்சை, அனைத்து அவசர சிகிச்சைகளுக்கும் ஜிஎல் ஹாஸ்பிடல், சேத்திலான் நகர், காரைக்கால்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ், செங்கல் சூளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லுசை வாங்க அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர்.
3: திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ், புதுசாய் பெருசாய்.
4: அடுத்தா தார்பாய், நாத்துப்பாய், நெல் சாக்கு, பேக்கரி, ஃபாஸ்ட் ஃபுட், மிட்டாய் கம்பெனிகளுக்கு தேவையான மூலப்பொருட்கள் சல்லுசாய் வாங்க
3: அருண் என்டர்பிரைசஸ், எல்லையம்மன் கோயில் தெற்கு தெரு, தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் அருகில், திருவாரூர்.
4: தரமான தார்பாய்னா அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர்.
5: நலமாய் வாழ. சீரான உணவு முறைகள் குறித்து விளக்கம் தருகிறார் எஸ்புதூர் பொது மருத்துவர் என் ராஜா அவர்கள்.
6: உணவும் மனப்பயிற்சியும் உடற்பயிற்சியும், இதை பத்தி நம்ம கொஞ்சம் ரொம்ப அவசியமா தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு அதிகம் மாசுபட்டிருப்பது எது தெரியுமா? நிலம், நீர், காற்று, ஆகாயம், இதெல்லாம் கூட மாசுபடலங்க. இதை எல்லாத்தையும் விட அதிகமாக மாசுபட்டுருக்கிறது எதுன்னா மனித மனம்தான். இன்னைக்கு நடக்கிற இந்த போர்கள், அதோட அடிப்படை, அதனால் ஏற்படுற இழப்புகள், ஆயிரக்கணக்கான மனித உயிர்கள் எல்லாம் சேர்ந்து பல வருஷங்கள் கஷ்டப்பட்டு கட்டின கட்டடங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நொடியில் பொடி பொடியாக போயிடுது. எத்தனையோ கனவுகள் வந்து ஒரு நிமிஷத்தில் செதஞ்சு போயிடுது. தினம் தினம் வந்து ஒரு நிச்சயமற்ற வாழ்க்கை. இது எல்லாம் எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா மாசுபட்ட மனித மனம். அதனால் இதை நீக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னா மன அமைதி. மன அமைதி வேணும் அப்படின்னா நம்ம பெரியவங்க, நம்ம முன்னோர்கள் வந்து அழகான வழிமுறைகள் சொல்லி வச்சுருக்காங்க. யோகாசனம், இதெல்லாம் வந்து மன அமைதியை உண்டாக்குறதுக்கான அருமையான வழி. இந்த யோகாசனத்தை நம்ம தினமும் பின்பற்றிட்டு வந்தோம்னா நம்ம மன அமைதி இருக்கும். தேவையற்ற ஒப்பீடுகள், தேவையில்லாத வந்து வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்க்குறது, இதெல்லாம் இருக்கக்கூடாது. அதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா தான் நமக்கு மன அமைதி கெட்டுப்போகுது. இதெல்லாம் சரி பண்ணணும் அப்படின்னா தினசரி யோகா, யோகிக் சயின்ஸ் முடித்த ஒருத்தர்கிட்ட வந்து ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு கரெக்டாக செஞ்சோம் அப்படின்னா மனதும் அமைதியாகவும் இருக்கும், உடலும் அமைதியாக இருக்கும். தினசரி யோகாசனம், இயற்கையான உணவு முறை, எவ்வளோதான் ஓடி ஓடி உழைச்சாலும் நம்ம உடம்புக்காக ஒரு மணி நேரம் உடற்பயிற்சி, நல்ல உறக்கம், இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம உடல் நலமும் நல்லாயிருக்கும், மனநலமும் நல்லாயிருக்கும். உடற்பயிற்சியை பொறுத்த வரைக்கும் நம்ம உடம்புன்றது ஒரு பந்தல் மாதிரிங்க, நம்ம வீட்டில் போட்டிருக்க கொட்டா மாதிரி. அதில் வந்து மூங்கில் குச்சி தான் நம்ம எலும்புன்னு வச்சுக்கிட்டோன்னா அதை கட்டியிருக்க கயிறு வந்து நம்மளோட சதைகள் மாதிரி. அந்த கயிறு கட்டு தளர்ந்து போச்சு அப்படின்னா பந்தல் ஆட ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி நம்ம உடம்புல உள்ள அந்த கயிறுன்னு சொல்லியிருக்கோம் பார்த்திங்களா, சதைகள், அது போயிடுச்சு அப்படின்னா, அது லூஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம எலும்பும் வந்து வீக் ஆகிடும். அதனால் நம்ம வந்து ஆரோக்கியம் கெட்டு போயிடும். ஸோ அதனால் உடம்புல வந்து தினசரி எக்ஸசைஸ் செஞ்சு நம்மளோட தசைகளை வந்து வலிவாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட எலும்பும் தசையும் நல்லாயிருக்கும். அதுக்கு உதாரணமாக நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ஒரு விளையாட்டு வீரர்கள், ஆர்மி பர்சன், அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா 90 வயசு 100 வயசு வரைக்கும் கூட நல்லா வாக்கிங் போயிட்டு நல்லா அத்லட்டிக் அந்த உடம்பை மெயின்டைன் பண்ணி ஆரோக்கியமாக வாழ்ந்துட்டுருக்காங்க. அதே மாதிரி நம்மளும் வந்து தினசரி உடற்பயிற்சி, தினசரி கொஞ்சம் யோகா, ஆரோக்கியமான உணவு, இயற்கையான உணவு, இதெல்லாம் சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு எந்த தொந்தரவும் இல்லாமல் 100 வயசு வரைக்கும் ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழலாம், இனிய வாழ்க்கையை வாழலாம்.
5: நேயர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ. சீரான உணவு முறைகள் குறித்து விளக்கம் தந்தார் எஸ்புதூர் பொது மருத்துவர் என் ராஜா அவர்கள்.
0: நேயர்கள் இதுவரை கேட்டது காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை, திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கிய நலமாய் வாழ. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை,
1: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை,
0: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: ஜிஎல் மருத்துவமனை
0: காரைக்கால்.
2: உலகத்தரமான மருத்துவம் உள்ளூரில் காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிடல். 24 மணி நேர டயாலிசிஸ் சேவை, விஷமுறிவு சிகிச்சை, கருத்தரை சிகிச்சை, அனைத்து அவசர சிகிச்சைகளுக்கும் ஜிஎல் ஹாஸ்பிடல், சேத்திலான் நகர், காரைக்கால்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ், செங்கல் சூளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லுசை வாங்க அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர். ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். நேரம் 9:06.

0: காரைப்பன்மலை 100.3 நேயர்கள் இனி கேட்டு ரசிக்கலாம் திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்கள் வழங்கும் பாயிண்ட் டு பாயிண்ட். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்கள்
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில்

0: மங்கள்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்களில்
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் No. 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சிக்காக நம்ம இணைஞ்சிருக்கோம். ஒவ்வொரு நாளும் பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியில் ஏதாவது ஒரு கான்செப்ட் கொடுப்போம், அதுக்கு நேயர்கள் அவங்களோட கமெண்ட்டை கொடுப்பாங்க இல்லையா. அந்த மாதிரி இன்றைக்கி என்ன அப்படின்னு காரைக்கால் பண்பலையோட முகநூல் பக்கத்தில் ஏற்கனவே நம்ம போஸ்ட் கொடுத்தாச்சு. நிறைய நேயர்களும் கூட அதுக்கான கமெண்ட்டை கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் நம்ம ஒரு தடவை சொல்லணும் இல்லையா. என்ன அப்படின்னா, போகிற போக்கில் ஒரு தத்துவம், அதாவது போகிற போக்கில் ஏதாவது ஒரு தத்துவத்தை சொல்லிட்டு போங்க அப்படின்னு தான் கேட்டிருக்கேன். அது நகைச்சுவையாகவும் இருக்கலாம், இல்லை சீரியஸாகவும் இருக்கலாம். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நிகழ்ச்சியை கலகலப்பாக இருக்கணும் அப்படின்னா நகைச்சுவை கண்டிப்பாக இருக்கணும் இல்லையா. அந்த மாதிரி உங்களுக்கு தோன்ற தத்துவத்தை அப்படியே டக்குன்னு தோணும் இல்லையா, அந்த தத்துவத்தை அப்படியே அள்ளி தெளிங்க காரைக்கால் பண்பலையோட முகநூல் பக்கத்தில். நிகழ்ச்சியில் உங்களோட நான் உங்கள் RJ லாவண்யா, அப்புறம் சுஜிதாவும் என் கூட ஜாயின் பண்ண இருக்காங்க. இணைந்திருங்கள் காரைக்கால் பண்பலை 100.3 இது பாயிண்ட் டு பாயிண்ட்.

0: கதை காம் டவுன். சரி, ஏதோ கருத்து சொல்றேன்னு சொன்னீங்களே, அதையாவது சொல்லுங்க கேட்போம்.
1: மை கருத்து, வாட் இஸ் ஐ அம் சேயிங்,

0: ஆணியே புடுங்கவானா.
1: நம்ம ஊர்ல இவ்வளவு பெரிய ஷோரூமா?
2: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
3: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
4: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
5: காரைக்கால் பண்பலை 100.3 பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியில் இன்றைக்கி என்ன கரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, போகிற போக்கில் ஒரு தத்துவம் ப்ளீஸ் அப்படின்னு தான் நம்ம நேயர்கிட்ட கேட்டிருக்கோம். நிறைய நேயர்கள் அதுக்கு கமெண்ட்டு கொடுத்துருக்காங்க. முதல்ல யார் என்ன சொல்லியிருக்காங்க சுஜி?
6: நந்தினி சுரேஷ், திருபுவனம். வழி தராத அனுபவங்களும் இல்லை, பாடம் கற்றுத்தராத மனிதர்களும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
5: கடலூர் துறைமுகம் சுரேஷ் சொல்லியிருக்காங்க, இனிய காலை வணக்கம். அடுத்தவர்களை கவர்ந்து வாழ்வதல்ல வாழ்க்கை, அடுத்தவர்களை காயப்படுத்தாமல் வாழ்வது தான் வாழ்க்கை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து கூட இன்னொன்று கொடுத்துருக்காங்க, கேள்விகள் எல்லை மீறினால் பதில்கள் திமிராக இருப்பதில் தவறு இல்லை. இதுவரை நான் கேட்ட பண்பலையெல்லாம் பாடலுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள், ஆனால் காரைக்கால் பண்பலை அறிவுக்கு விருந்தாகிறது, நன்றி அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
6: அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, காரைக்கால் நளினி, விதையாய் விழுந்து விருட்சமாய் எழுவந்து எழுந்து வருவதுதான் தன்னம்பிக்கை அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
5: அடுத்து மதுரையிலேருந்து சண்முக சுந்தரம் இவங்க சொல்லியிருக்காங்க, வாய்ப்புக்காக காத்திருக்காமல் வாய்ப்புகளை உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
6: காலமும் கடல் அலையும் யாருக்கும் காத்திருக்காது, ரவிக்குமரம் தானிக்கோட்டகம் தெற்குலேருந்து சொல்லியிருக்காங்க.
5: அடுத்து வந்து இருவருக்கும் இனிய காலை வணக்கம், மேட்டுப்பாளையம் நாகராஜன். எதையும் அடுத்தவர்களிடம் எதிர்பார்க்காதே, நீயே தேர்ந்தெடு, நீயே உருவாக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
6: நெய்வேலிக்கு எம்எஸ் தூயமணி, இதுவும் கடந்து போகும்னு சொல்லியிருக்காங்க.
5: அடுத்து இனிய காலை வணக்கம், வாழும்போது சுடராக இரு, பிறருக்கு வழிகாட்டலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அமிர்தவராயன் கோட்டையிலேருந்து பாரிவள்ளல்.
6: மயிலாடுதுறை ரேவதி நகர் 5 ரவிச்சந்திரன், உன் கையை நம்பு, வாழ்க்கையில் முன்னேறலாம்னு சொல்லியிருக்காங்க.
5: அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா, நன்னிலம் சுப்பிரமணியன் சொல்லியிருக்காங்க, நம்மால் மாற்ற முடியாததை நினைத்து கவலைப்படாதே, நம்மால் மாற்ற முடிந்ததை தைரியமாக மாற்று அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
6: நீடாமங்கலம் வட்டம் கலாச்சேரி மணிமாறன், மாற்றம் ஒன்றே மாறாததுன்னு சொல்லியிருக்காங்க.
5: அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா, இளங்கோவன் வைத்தியலிங்கம், எப்போதும் நீ ஒன்ன மட்டும் நம்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
6: மல்லியம் ரவி, மரத்தை வச்சவன் தண்ணி ஊத்துவான், அவ்வளவுதான்.
5: அடுத்து புவனகிரியிலிருந்து சுமதி சொல்லியிருக்காங்க, டைம் சேஞ்ச் எவ்ரிதிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க.
6: அடுத்ததா எரவாஞ்சேரிலிருந்து கலாவதி ராஜமோகன், வாழ்க்கை என்பது நாம் வாழும் குறுகிய காலம் தான், மற்றவர்களுக்கு துன்பம் தராமல் நம் மனதிற்கு பிடித்தபடி மகிழ்ச்சியாக வாழ்வோம்னு சொல்லியிருக்காங்க.
5: வேலங்குடி குணசுந்தரி செல்வநாதன் சொல்லியிருக்காங்க, இருவருக்கும் வணக்கம், எங்களை தத்துவம் சொல்ல வைத்ததற்கு முயற்சி செய்கிறோம், நீ நீயாகவே இரு, ஆசைக்கு அணை போடு, வெற்றிக்கு முயற்சி செய், அவசர கால உலகத்தில் நிதானம் கடைபிடிப்போம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க.
6: போகிற போக்கில் ஒரு தத்துவம் என்னோட சொந்த தத்துவம் என்னன்னா, நடப்பதெல்லாம் நன்மைக்கென நடைபோடு, நடந்து வரும் பாதையில் நம்பிக்கை விதை போடு, நாளை அது மரமாகும், நம் வாழ்வின் நிழலாகும். வலங்கை மான் ஆட்டோதுரை சொல்லியிருக்காங்க.
5: அடுத்து கும்பகோணம் செந்தில்நாதன், ஜெயா விவேகானந்தன் சொல்லியிருக்காங்க, வாழ்க்கை மிகச்சிறியது, அன்பை அதிகமாகவும் கோபங்களை கஞ்சத்தனமாகவும் மன்னித்தல்களை விரைவாகவும் வெளிப்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
6: நாகூர் முகமது ரஃபீக், வாழும் வரை போராடு, நல்லதே நடக்கும்னு சொல்லியிருக்காங்க.
5: அடுத்து திருமூலஸ்தானம் வீரசுந்தரி சொல்லியிருக்காங்க, வந்தோம் இருந்தோம் சென்றோம் என்பதில் வாழ்க்கை முடிந்து விடுவதில்லை, போகிற போக்கில் நாம் சிந்திய புன்னகையும் செய்த நன்மைகளும் மட்டுமே இங்கு நிரந்தரமாய் வாழும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
6: அடுத்ததா அதம்பார்லந்து ராமன், ஆற்றில் கொட்டினாலும் அலந்து கொட்டு, நடப்பதெல்லாம் நன்மைக்கேன்னு சொல்லியிருக்காங்க.
5: அடுத்து டி ஆர் பட்டினம் நளினி சொல்லியிருக்காங்க, உன்னை நீ நம்பு, உன்னால் முடியாதது எதுவும் இல்லை அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் GL மருத்துவமனை, திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நல்ல

0: செங்கல் சூளை மற்றும் விதை நெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லுசை வாங்க அருண் என்டர்பிரைசஸ்.
1: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: ஜிஎல் மருத்துவமனை
2: காரைக்கால்.
0: நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர்.
3: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: நாளை பிற்பகல் 2 மணிக்கு நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 5:30 விளக்கேற்றும் வேளை இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் வசந்தன்கோ.
4: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ்,
5: விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன்கோ தான் சரி.
0: நாளை மாலை 6:20 நாச்சியர் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன் சொல்ல முது.
6: வீட்டு உபயோக பொருட்கள்
7: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியா கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
8: மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: நாளை 7:30 காரைக்கால் ONGC காவேரி அசட்டின் உழவர் அரங்கம்.
9: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC.

0: நேயர்களுக்கு உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை கூறுவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில்
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால் மற்றும் திருச்சி.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: போகிற போக்கில் ஒரு தத்துவம் அப்படின்னு நம்ம நேர்க்க பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சிக்காக பூஸ்டர் கொடுத்துருந்தோம். அதுக்கு யார் யார் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு அடுத்து பார்க்கலாம். ஆரூர் கொடிக்கால் பாளையம் ஜான்ஹாஜா நஜ்முதீன் சொல்லியிருக்காங்க, இருவருக்கும் இனிய காலை வணக்கம். போகிற போக்கில் ஒரு தத்துவம், முத்துக்கள் கடலின் அடியில், முயன்றால் அதுவன் மடியில், மிக்க நன்றி வணக்கம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா சரவணன் அரசடி கூப்பத்துலேருந்து சொல்லியிருக்காங்க, உன்னை உயர்த்தும் சக்தி உன் மூலமே சாத்தியம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அவரைக்காடு வித்யா வீரமணி சொல்லியிருக்காங்க, போகிற புக்கில் ஒரு தத்துவம், ஒரே வார்த்தை தான், நல்லதோ கெட்டதோ இன்று எனக்கு நாளை உனக்கு, அவ்வளோதாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
6: அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அடுத்தவரை குறை கூறாமல் நம்மளை நாமே மாற்றிக்கொள்ளலாம், சத்யா மணக்குடியிலேருந்து சொல்லியிருக்காங்க.
0: அடுத்து பார்த்தீங்கன்னா திட்டச்சேரியிலேருந்து நிஷான் ஹலீம் சொல்லியிருக்காங்க, எதையும் தலையில் ஏற்றிக்காமல் சில்லுன்னு போயிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
6: அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அதம்பார் கலைச்செல்வி செல்வம், கடலே கடந்து வந்து விட்டோம், காவிரியே கடக்க முடியாதா?
0: அடுத்து குத்தாலம் கேவிஎஸ் நகர் கிருஷ்ணமூர்த்தி சொல்லியிருக்காங்க, உப்பு தின்னா தண்ணி குடிக்கணும், பப்ஸ் தின்னா வாய் துடைக்கணும், எப்படி அப்படின்னு கேட்டிருக்காங்க. சூப்பர் இல்ல?
6: அடுத்ததான் பாத்தீங்கன்னா பிரியா லட்சுமி, இருந்தா பூமிக்கு இல்லனா சாமிக்கு.
0: திருவாரூர் கொடிக்கால் பாளையம் ஷாகுல் ஹமீது ராஜா சொல்லியிருக்காங்க, இருவருக்கும் இனிய காலை வணக்கம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். பல்லு போனா சொல்லு போச்சு, செல்லு போனா வாழ்க்கை போச்சு, அதனால பல்லையும் பாதுகாப்போம் செல்லையும் பாதுகாப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
6: திட்டச்சேரி ஆனந்த செல்வம், எதை செய்ய வேண்டுமோ அதை முழு கவனத்துடன் செய்தால் எதை அடைய நினைக்கிறீர்களோ அதை நிச்சயமாக அடையலாம் சொல்லியிருக்காங்க.
0: சரிங்க, அடுத்து பார்த்தீங்கன்னா பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசன் சொல்லியிருக்காங்க, சுகன்யா பரத் சென்னை அவங்க பேரு, பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க.
6: அடுத்ததான் பார்த்தீங்கன்னா பனங்காட்டங்குடி அனுஷ்யா சங்கர், என்னதான் ஓடி ஓடி சம்பாதிச்சு வச்சாலும் இந்த 6 அடி மண்ணு தாண்டா நமக்கு சொந்தமே, போறியா போ போ அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: தத்துவமா இருக்கு. ஜோதி அன்னப்பன் பேட்டையிலேருந்து சொல்லியிருக்காங்க, என்ன போல் வாழ்க்கை நன்றி அப்படின்னு சொல்லிட்டு.
6: பலர் முடியாது என்று எண்ணியதை சிலர் உலகத்தில் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அப்துல் ரஜாக் திட்டச்சேரியிலிருந்து.
0: ஐயாவாடியிலிருந்து அசோக் ராஜ் கனிமொழி, இருவருக்கும் காலை வணக்கம், வாய்ப்பை தேடி அலையாதே, வாய்ப்பை நீயே உருவாக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
6: முக்கரம்பூர் ஆனந்த் முத்துக்குமரன், முடியும் போது முயற்சி செய்ய, முடியாத போது பயிற்சி செய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: அடுத்து ஸ்ரீதர் மாஸ் நகர் காரைக்கால்லிருந்து சொல்லியிருக்காங்க, எல்லாம் நன்மைக்கே இந்த தத்துவத்தை எடுத்துக்கொண்டால் என்றென்றும் வாழ்க்கையில் முன்னேற்றம் தான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
6: மன்னார்குடி சசிகலா தியாகராஜன், போறப்போக்குல ஒரு தத்துவம், அடுத்தவர் தப்பை கண்டுபிடிக்கிற மூளை தன் தப்பை பார்க்கும் போது மட்டும் விடுமுறை எடுத்துக்குது.
0: கண்டிப்பா. அடுத்து பாத்தீங்கன்னா அடுத்தவரை குறை கூறாமல் நம்மளை நாமே மாத்திக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சத்யா மனக்குடியில இருந்து.
6: அடுத்ததா பாத்தீங்கன்னா கிடைக்காத சில விஷயங்கள் இணைத்து வருந்தி கொண்டே இருப்பதனால் இருக்கின்ற பல நல்ல விஷயங்கள் ரசித்து அனுபவிக்காமல் இழந்து விடுகிறோம், இந்த நாள் இனிதாகட்டும் அப்படின்னு பஞ்சநதிக்குளம் செந்தில்குமார் சொல்லியிருக்காங்க.
0: சென்னையில இருந்து சுகன்யா பாரத் வணக்கம் மட்டும் சொல்லியிருந்தாங்கல்ல, அடுத்து தத்துவமும் கொடுத்திருக்காங்க, வாழ்க்கை ஒரு முறைதான், நேற்று நடந்து விட்டது, நாளை வரப்போகிறது, இன்று மட்டும்தான் நம்ம கையில் உள்ளது, அது வீணாகாமல் வாழ்ந்து காட்டுவோம் அப்படின்னு சொல்லி தம்ஸ் அப் போட்டிருக்காங்க.
6: அடுத்ததா பாத்தீங்கன்னா அடிக்கடி நான் பயன்படுத்துவதை எல்லாம் மேல இருப்பான் பாத்துப்பான், கோட்டை ஜிஆர் வேல்முருகன் சொல்லியிருக்காங்க.
0: அடுத்து குளஞ்சியப்பன் காட்டுமன்னர் கோயில் இருந்து, பாலும் பால்டாயிலும் பார்க்க ஒன்னாதான் தெரியும், அது போல சில மனிதர்களின் முகபாவமும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அவங்க.
6: மயிலாடுதுறை ரவிச்சந்திரன், அக்குலூர் காத்தி மரத்துக்கு இருக்கு கிளை, உன் வாழ்க்கையில முன்னேற

0: வேண்டும்னா உழ.
1: சூப்பர் பஞ்சு. அடுத்து நாகூர் யூசுப் மாலிம் சொல்லியிருக்காங்க, இனிய காலை வணக்கம், உன் வாழ்க்கை உன் கையில் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அவங்க.
0: அடுத்ததா குடவாசல்லேருந்து கோவி கார்த்திகேயன், உன் மனதுக்கு எது சரி என்று படுகிறதோ அதை செய், அந்த செயல் உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க.
1: நன்னிலத்துலேருந்து நாகை குமரன் சொல்லியிருக்காங்க, இனிய காலை வணக்கம், பார்க்கறதுக்கு எதுவும் நல்லா இருக்காது, நல்லா இருக்கிறது நம்ம கண்ணுக்கு படாது, மூளை சொல்லும் ஒரு நொடி அதை விடாமல் நீ புடி, பார்த்து சந்தோஷப்படு, ரசிச்சு படிச்சு புடு, படித்ததை உடனே அடுத்தவனுக்கு குடு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க.
0: அடுத்தா பார்த்தீங்கன்னா பஞ்சநதிக்குளம் கோவி இளவரசன், அடக்கமின்றி 100 ஆண்டுகள் வாழ்வதை விட ஒழுக்கமுடன் ஒரு நாள் வாழ்வது சிறப்புன்னு சொல்லியிருக்காங்க.
1: அடுத்து இனிய காலை வணக்கம், குத்தாலம் தோப்பு திரு சிவசுப்பிரமணியன், போகிற போக்கில் ஒரு தத்துவம், கவலை இல்லாத மனிதர் இருவர், ஒருவர் கருவறையில் மற்றொருவர் கல்லறையில் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க.
0: சிவபுரி கீர்த்திராஜன், நல்ல பிள்ளைன்னு பேர் எடுக்க நாளாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: ஃபைஜூர் ரஹ்மான் திட்டச்சேரியிலேருந்து சொல்லியிருக்காங்க, எதுவுமே சில காலமே அப்படின்னு சொல்லி.
0: காரைக்கால் ஷாலினி ரியா, விரும்பியதை தேட தேடி வருவது மிக அழகானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: வேதாரணி பைத்தவரன் காடு மருது விடுகனாதன் சொல்லியிருக்காங்க, காலை எழுந்தவுடன் காரைக்கால் எஃப்எம், பின்பு நல்ல கனிவு கொடுக்கும் இட்லி சட்னி அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: சிங்காரவேலு,
1: மத்தவங்க மகிழ்ச்சியா இருந்தா நாமும் மகிழ்ச்சியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க.
0: பிரகாஷ் கல்லேரி, பாத்துக்கலாம்,
1: இதுவும் சரிதான், இருவருக்கும் வணக்கம், உன்னால் எதுவும் முடியும் என்று நம்பு, தன்கையே தனக்கு உதவி, உழைப்பை நம்பு, உயர்வாய் நீ அப்படின்னு சொல்லிருக்காங்க. பேரளம் செந்தில் கண்ணன்,
0: நெய்விளக்கு MS தூயமணி, இதுவும் கடந்து போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: எதையும் எதிர்கொள்ளும் மனப்பக்குவம் வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜெகஃபர் சாதிக் நாகூர்லேருந்து,
0: வணக்கம் திருபுவனம் சத்யபாமா அலமேலு மங்கை, வாழ்வில் ஏற்றங்கள் இறக்கங்கள் வரும், அது உணர்ந்து செயல்படு, வெற்றி வாகை சூடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: காலை வணக்கம், ஓசூர்லேருந்து கோகுமார் சொல்லியிருக்காங்க, இன்பமும் துன்பமும் விதியல்ல, தானாகவே தேடிக்கொள்பவை அப்படின்னு சொல்லிட்டு.
0: அடுத்ததா தேவனூர் ஜோதிலட்சுமி, தத்துவம், பயமின்மையே பலம், வாழ்க்கையில் மிகப்பெரிய பாவம் பயம், பயம்தான் நமது பலவீனத்திற்கான காரணம், எதை கண்டும் அஞ்சாதீர்கள், தைரியமாக எதிர்கொள்ளுங்கள், பயனற்ற காரியத்தை செய்து பயத்தோடு வாழ்வதை விட பயமில்லாமல் காரியத்தை செய்தாலும் அது பயனுள்ளதாக இருப்பது சிறப்புன்னு சொல்லியிருக்காங்க.
1: காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இதுவரை கேட்டது திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்கள் வழங்கிய பாயிண்ட் டு பாயிண்ட். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்கள்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
3: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
4: இருக்காதா? பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
3: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
5: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.

0: இணைந்திருக்கிறோம் நேர்களே. தினம் காரைக்கால் பண்பலை 100.1, நேரம் 9:31.
1: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
2: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
3: கோபால் பல் பொடி.
0: நேயர்கள் இனி கேட்கலாம் தேதியும் செய்தியும்.
4: வரலாற்றில் இன்றைய நாளின் முக்கிய நிகழ்வுகள்.
0: இன்று ஆகஸ்ட் மாதம் 20 உலக கொசு நாள் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. 1897 பெண் அனாபிலஸ் கொசுக்கள் மூலமாக மலேரியா மனிதர்களுக்கு பரவுகிறது என்று கண்டுபிடித்த பிரித்தானிய மருத்துவர் சர் ரொனால்டு ராஸ் அவர்களின் வரலாற்று சிறப்புமிக்க கண்டுபிடிப்பை நினைவு கூறும் வகையில் இந்த தினம் கடைபிடிக்கப்படுகிறது.
4: இந்தியாவில் மத நல்லிணக்கம் மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டை வளர்க்கும் விதமாக முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தியின் பிறந்த நாளான ஆகஸ்ட் 20 சத்பவனா திவாஸ் எனப்படும் மத நல்லிணக்கண நாளாக நாடு முழுவதும் அனுசரிக்கப்படுகிறது. இந்நாளில் மக்கள் அனைவரும் அமைதி மற்றும் ஒருமைப்பாட்டிற்கான உறுதிமொழியை ஏற்றுக்கொள்கிறார்கள்.
0: வரலாற்று ஆசிரியர், நூறாசிரியர், கல்வியாளரான ராம் சரண் சர்மாவின்

0: நினைவு நாள் இன்று. 2011 இதே தேதியில்தான் மறைந்தார். இவர் RS சர்மா என்று அறியப்படுகிறார். இவர் பாட்னா தில்லி பல்கலைக்கழகங்களில் பேராசிரியராக பணியாற்றியுள்ளார். இவர் எழுதிய பல நூல்கள் இந்திய அயல்நாட்டு மொழிகளிலும் மொழியாக்கம் செய்யப்பட்டுள்ளன.
1: 1828 ராஜாராம் மோகன்ராஜ் அவர்களால் கல்கத்தாவில் பிரம்ம சமாஜ் இயக்கம் அதிகாரப்பூர்வமாக தொடங்கப்பட்ட நாள் இன்று 20 August.
0: உலகின் முன்னணி யோக ஆசிரியர்களுள் ஒருவராக கருதப்படுகின்றனர் பில்லூர் கிருஷ்ணமாச்சாரி சுந்தரராஜ ஐயங்காரின் நினைவு நாள் இன்று. 2014 இதே தேதியில்தான் மறைந்தார். இவர் பதஞ்சலி யோக சூத்திரங்கள், யோகா பயிற்சி, பிராணாயாமம் உட்பட பல புத்தகங்களை எழுதியுள்ளார். இவர் இந்திய அரசின் உயரிய விருதுகளான பத்மஸ்ரீ, பத்மபூஷன், பத்ம விபூஷன் போன்ற விருதுகளை பெற்றுள்ளார். 2001 சீன அரசு அஞ்சல் துறை இவரை கௌரவித்து அஞ்சல் தலை வெளியிட்டுள்ளது.
1: 1917 பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் மாண்டேகு இந்தியாவில் பொறுப்பான ஆட்சி முறை படிப்படியாக உருவாக்கப்படும் என்ற வரலாற்று சிறப்புமிக்க அறிவிப்பை வெளியிட்ட நாள் இன்று. 1975 செவ்வாய் கிரகத்தை ஆய்வு செய்வதற்காக நாசா வைக்கிங் 1 என்ற விண்கலத்தை விண்ணுக்கு ஏவிய நாளும் இன்று.
0: நேயர்கள் இதுவரை கேட்டது தேதியும் சேதியும்.
1: காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம்.
2: நம்ம ஊர்ல இவ்வளவு பெரிய ஷோரூமா?
3: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
4: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
5: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
1: நேரம் இப்போ 9:34 ஆகுது. காரைக்கால் பண்பலை 100.3 பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியோட நம்ம இணைஞ்சிருக்கோம்.

0: காரைக்கால் பண்பலை 100.3 பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியோட நம்ம இணைஞ்சிருக்கோம். நேரம் இப்போ 9:39 ஆகுது. நம்ம நிகழ்ச்சிக்காக போற போக்குல ஒரு தத்துவம் அப்படின்னு கேட்டிருந்தோம், நேர்களும் சொல்லிட்டே இருக்காங்க. அடுத்து யார் என்ன சொல்லியிருக்காங்க?
1: கடலங்குடியில இருந்து பூங்கோதை, மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: அடுத்து அரியலூர் மாவட்டம் கீழ்குடியிருப்பு ஜான்சி கவியரசி சொல்லியிருக்காங்க, பிறருக்கு உதவி செய், உனக்கு யார் மூலமாவது அந்த உதவி திரும்ப கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: திருப்பூண்டி சுந்தரி பாஸ்கரன், விழுத்தெழு வெற்றி நிச்சயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: நந்தினி சுரேஷ் திருபோணத்திலேருந்து சொல்லியிருக்காங்க, வழி தராத அனுபவங்களும் இல்லை, பாடம் கற்றுத்தராத மனிதர்களும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: டைம் இஸ் கோல்டு பேரெல்லாம் மகா சொல்லியிருக்காங்க.
0: காரைக்கால் நளினி சொல்லியிருக்காங்க, விதையாய் விழுந்து விருட்சமாய் எழு தன்னம்பிக்கை அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: விருத்தாச்சலம் அரசகுழி ஜான் பீட்டர், இருவருக்கும் அன்பான காலை வணக்கம் சொல்லிட்டு, இருப்பதை கொண்டு சிறப்பாக வாழ கற்றுக்கொள், இல்லாததை நினைத்து ஏங்காதேன்னு சொல்லியிருக்காங்க.
0: காலமும் கடல் அலையும் யாருக்கும் காத்திருக்காது, ரவிக்குமரன் தானிக்கோட்டகம் தெற்குல இருந்து சொல்லியிருக்காங்க.
1: விஜயலட்சுமி பஞ்சநதி குளம் கிழக்குல இருந்து, நல்ல நேரம் கெட்ட நேரம் என்று எதுவும் இல்லை, அடுத்தவருக்கு தீங்கு நினைக்காத எல்லா நேரமுமே நல்ல நேரம்
0: தான் அப்படின்னு. மயிலாடுதுறை ரேவதி நகர் 5 ரவிச்சந்திரன், உன் கையை நம்பு, வாழ்க்கையில் முன்னேறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: அருண் இலக்கியா திருக்கொல்லிக்காடு, ஆற்றில் போட்டாலும் அலந்து போடும் சொல்லிருக்காங்க.
0: நீடாமங்கலம் மட்டும் காலாச்சேரி மணிமாறன் சொல்லிருக்காங்க, மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படின்னு சொல்லிட்டு.
1: கலைவாணி வெங்கடேஷ் வாட்டார் மன்னார்குடி, இதுவும் கடந்து போகும் அப்படின்னு சொல்லிருக்காங்க.
0: அடுத்து நல்ல பெருமாள் இவங்க சொல்லியிருக்காங்க, இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லி வணக்கம் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. கடம்போடு வாழ்வு நல்ல பெருமாள்.
1: அடுத்ததா பாத்தீங்கன்னா ஆக்கூர் மடப்புறம் நாச்சியா மன்சூர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இருவருக்கும் காலை வணக்கம் சொல்லிட்டு, தோல்விகள் வந்தாலும் துணிவை மட்டும் விடாதே, வெற்றியின் ரகசியம் உன் விடாமுயற்சியிலும் உன் உடல் உழைப்பிலும் உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க.
0: மல்லியம் ரவி படிச்சீங்களா?
1: படிச்சேன்.
0: கலாவதி ராஜ்மோகன் சொல்லியிருக்காங்க,
1: படிச்சாச்சு.
0: அடுத்து யாரு?
2: ஆடி முடிஞ்சாச்சு, ஆனா தள்ளுபடி இன்னும் முடியல. ஆமாங்க, திருச்சி சாரதாசின் கில்லி ஆடி கிளாசிக் தள்ளுபடி மக்களுக்காக இன்னும் சில நாள் நீட்டிப்பு. உண்மையான இந்த ஆடி தள்ளுபடியை பயன்படுத்தி எக்கச்சக்கமான பணத்தை மிச்சப்படுத்தலாமே.
3: பசுமையான புதுச்சேரியை உருவாக்க அனைவரும் கை கோர்ப்போம்.
4: புதுச்சேரி அரசு மின்துறை சார்பில் PM சூரிய வீடு திட்டத்தின் மூலம் வீட்டின் மேற்கூரையில் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க மத்திய அரசின் ₹78,000, புதுச்சேரி அரசின் ₹30,000 சேர்த்து 3 கிலோவாட்டுக்கு ₹1,08,000 பெறுங்கள். மானியம் பெற பதிவு செய்யப்பட்ட ஒப்பந்ததாரர்கள் மூலம் மின் நிலையம் அமைக்கப்பட வேண்டும்.
3: இன்றே பயன்பெறுவீர். மேலும் விவரங்களுக்கு www.pmsuryagar.gov.in.
5: நம்ம ஊர்ல இவ்ளோ பெரிய ஷோரூமா?
6: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
7: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
8: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
9: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
10: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு ₹1,200 அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு ₹1,200 தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலைய வரையில் ஓமலூர் ரோட் சேலம்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது பாயிண்ட் டு பாயிண்ட். இன்றைய நிகழ்ச்சிக்காக மொத்தம் 103 நேயர்கள் வந்து அவங்களோட கமெண்ட்ஸை ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சிக்காக கமெண்ட் பண்ண நேயர்களுக்கும் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த நேயர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறது இன்றைய பாயிண்ட் டு பாயிண்ட். காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். நேரம் 9:46.
1: ஆகாஷ்வாணி இளமை அறிவியல் எதிர்காலம். மேனாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்களின் பிறந்த நாள் மற்றும் சமய நல்லிணக்க நாள் உரை வழங்குகிறார் மா கார்த்திக் அவர்கள்.
2: பொதுவாகவே நாம ஒரு நாட்டின் எதிர்காலத்தை பத்தி யோசிக்கும் போது கண்டிப்பா நம்ம அடுத்த தலைமுறையை பத்தி தான் நினைப்போம். ஆனா நம்ம இந்தியா எதிர்காலத்தில் எப்படி இருக்கணும் அப்படின்னு இன்னைக்கு பல வருஷங்களுக்கு முன்னாடியே ரொம்ப ஆழமா யோசிச்ச ஒரு இளம் தலைவர் இருந்தாரு. அவர்தான் நம்ம இந்தியாவின் முன்னாள் பிரதமர் திரு ராஜீவ்காந்தி அவர்கள். இன்னைக்கு ஆகஸ்ட் 20 ராஜீவ்காந்தி அவர்களுடைய பிறந்த நாள். இந்த நாளை

இந்தியா முழுக்க இருக்கிற எல்லா அரசு அலுவலகங்களையும் பள்ளி கல்லூரிகளையும் சமய நல்லிணக்கண நாளா நாம் உறுதிமொழி எடுத்துக்கிட்டு கொண்டாடுகிறோம். 1944 ஆகஸ்ட் 20 பம்பாயில் பிறந்த ராஜீவ் காந்தி அவர்கள் தன்னோட 40 இந்தியாவின் பிரதமராக பொறுப்பேற்றார். நம்ம இந்திய வரலாற்றிலேயே ரொம்ப மிக இளம் வயதுடைய ஒரு பிரதமர் அப்படிங்கிற பெருமை இவருக்கு உண்டு. ஆனா நம்ம ராஜீவ் காந்தியை விடும் பிரதமரா மட்டும் நம்ம பார்த்தோம்னா அவரோட வாழ்க்கையில் இருக்கிற ஒரு சுவாரஸ்யமான பகுதியை நாம கண்டிப்பா தவறி விட்டுருவோம். ஏன்னா அவர் ஆரம்பத்தில இருந்தே அரசியலுக்கு வரணும் அப்படின்னு கனவு கண்டவர்லாம் கிடையாது. அவர் ஒரு தொழில்முறை விமானி, அதாவது ஒரு கமர்ஷியல் பைலட். அறிவியல் தொழில்நுட்பம் மேலாம் அவருக்கு ரொம்ப அலாதியான பிரியம் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம இசை மேல மிகச்சிறந்த ஆர்வம் இருந்து புகைப்படம் எடுக்கிறது அவ்வளவு நம்ம எல்லாருமே விரும்பி கேட்கிற இந்த ரேடியோ அப்படின்னு சொல்லக்கூடிய வானொலியில கூட அவருக்கு ரொம்ப நேர்த்தியான ஆர்வம் இருந்தது அப்படின்னு சொல்லப்படுது. அப்படிப்பட்ட ஒரு மனிதர் எப்படி இந்தியாவின் பிரதமர் ஆனார் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். அவருடைய சுவாரஸ்யமான பயணத்துல வரலாற்று பயணத்தை நாம ஒன்னா சேர்ந்து பார்க்க வேண்டிய அடிப்படை இருக்கு. ராஜீவ் காந்தியோட அப்பா ஃபெரோஸ் ஜஹாங்கீர் காந்தி அவர்கள் அவர் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரா ரொம்ப அஞ்சாம நேர்மையா உழைச்சவர். இங்க ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. அது என்னன்னா, நம்ம சுதந்திர போராட்டத்துல இருந்த ஈடுபாடு காரணமாகவும் மகாத்மா காந்தி மேல இருந்த பற்று காரணமாகவும் ஃபெரோஸ் அவர்கள் தன்னோட குடும்ப பெயருக்கு பின்னாடி காந்தி அப்படின்னு மாத்திக்கிட்டாரு. இங்க இருக்கிற நிறைய பேருக்கு இந்த பின்னோட்டு பெயர் எப்படி வந்ததுங்கிற காரணம் தெரியாது. மகாத்மா காந்திக்கும் இவருக்கும் எந்த ரத்த உறவும் கிடையாது. அதுக்கப்புறமா தான் இவர் ஜவஹர்லால் நேருடைய மகளான இந்திரா காந்தி திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. இதுக்கு அப்புறமா தான் காந்தி என்ற பெயர் இவங்க குடும்பத்தோட இணைஞ்சது. ராஜீவ் காந்தியோட அம்மா திருமதி இந்திரா காந்தி நம்ம நாட்டினுடைய முதல் பிரதமர் பண்டித ஜவஹர்லால் நேருடைய மகள். அதாவது ராஜீவ் காந்தியினுடைய தாத்தா பண்டித நேரு. ராஜீவ் காந்திக்கு சஞ்சய் காந்தி அப்படின்னு ஒரு தம்பியும் இருந்தாரு. ரெண்டு பேரும் டூன் பள்ளியில ஒன்னா படிச்சுங்க. டேராடூன்ல இருக்கிற புகழ்பெற்ற டூன் பள்ளியில பள்ளி படிப்பு முடிச்சாரு. மேல் படிப்புக்காக இங்கிலாந்து போய் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்துல பொறியியல் படிப்பிலும் அதுக்கப்புறமா லண்டன் இம்பீரியல் கல்லூரியில சேர்ந்தாரு. ஆனா அவர் முழுமையா தன்னுடைய பட்டப்படிப்பு முடிக்கல. இந்தியா திரும்பினதுக்கு அப்புறமா விமானம் ஓட்டுற பயிற்சி எடுத்துக்கிட்டு கமர்ஷியல் பைலட் லைசன்ஸ் வாங்கினாரு. இங்க கவனிக்க வேண்டிய ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இவ்வளவு பெரிய அரசியல் குடும்பத்துல பிறந்திருந்தாலும் ராஜீவ் காந்திக்கு ஆரம்பத்துல அரசியல் ஆர்வமே இல்லை. அவருடைய புத்தக அலமாரியில அரசியல் புத்தகங்களை விட அறிவியல் பொறியியல் புத்தகங்கள் தான் ரொம்ப அதிகமா இருக்கும்னு பிரதமருடைய அலுவலக பதிவுகள் நமக்கு சொல்லுது. இப்போ பைலட் ராஜீவ் காந்தி பத்தின ஒரு சில கதைகளை பார்க்கலாம். இங்கிலாந்துல இருந்து திரும்பிய அவர் டெல்லி பிளைங் கிளப்ல தேர்வு ஜெயிச்சு பைலட்டா ஆகிறாரு. அப்புறம் இந்தியன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்துல விமானியா வேலை செய்ய ஆரம்பிச்சாரு. ஒரு நாட்டோட பிரதமரோட வரலாற்றுல விமானி அப்படிங்கிற ஒரு அத்தியாயம் இருக்கிறதே எவ்வளவு அழகானது இல்லையா? அரசியல் அவரை தேடி வந்ததை தவிர அவர் அரசியலை தேடி போகல அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் அவருடைய வரலாற்றை உற்று நோக்கும் போது நமக்கு ரொம்ப தெளிவா தெரியுது. 1980 அவரோட தம்பி சஞ்சய் காந்தி ஒரு விமான விபத்துல இறந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் அம்மா இந்திரா காந்திக்கு உதவியா இருக்க வேண்டிய ஒரு சூழல் வந்துச்சு. ஆரம்பத்துல தயங்கினாலும் நாட்டின் நிலைமை காரணமா அரசியலுக்குள்ள வராரு. அமைதி தொகுதியில நின்று ஜெயிச்சு எம்பி ஆனாரு. ஆனா வாழ்க்கை அவருக்கு இன்னொரு பெரிய சோதனை வச்சிருந்தது. 1984 அக்டோபர் 31 இந்திய வரலாற்றின் மிக துயரமான நாள். பிரதமர் இந்திரா காந்தி படுகொலை செய்யப்பட்டார். நாடு அதிர்ச்சியில் உறைஞ்சு போயிருந்த அந்த நேரத்துல வெறும் 40 ஆன ராஜீவ் காந்தி இந்தியாவின் பிரதமராக பொறுப்பேற்கிறாரு. ஒரு பக்கம் அம்மாவை இழந்த சோகம், மறுபக்கம் ஒரு நாட்டின் பொறுப்பு. அதுக்கப்புறம் 1984 தேர்தலில் காங்கிரஸ் கட்சி வரலாற்று சாதனை படைச்சது. மொத்தம் இருக்கிற 508 இடங்கள்ல 401 இடங்கள் ஜெயிச்சு மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. ஒரு புதிய தலைமுறையின் கட்சி இந்தியாவில இருந்து தொடங்குச்சு. ராஜீவ் காந்தின்னு சொன்னாலே நம்ம நினைவுக்கு வர முக்கியமான வார்த்தை டெக்னாலஜி அப்படின்னு சொல்ற தொழில்நுட்பம். கொஞ்சம் 1980s மெமரிஸ் பத்தி நினைச்சு பாருங்களேன். இன்னைக்கு நம்ம கையில இருக்கிற ஸ்மார்ட் போன் இல்ல, இன்டர்நெட் இல்ல, சமூக ஊடகங்கள் இல்ல, வீட்டுக்கு வீடு கம்ப்யூட்டர் கூட இல்ல. ஆனா அந்த காலத்திலேயே இந்தியாவை 21st century நோக்கி கூட்டிட்டு போகலாம்னு ஒரு தொலைநோக்கத்தோடு திட்டம் வகுத்தவர் தான் ராஜீவ் காந்தி அவர்கள். இதன் விளைவாக தான் 1984 C-DOT அப்படின்னு சொல்லப்படுற நிறுவனம் உருவாக்கப்படுது. நம்ம நாட்டின் தேவைகளுக்கு ஏத்த தொலைத்தொடர்பு தொழில்நுட்பத்தை உருவாக்குறது தான் இதோட மிகப்பெரிய நோக்கம். 36 36 கோடி ரூபாய் அப்படிங்கிற இலக்கோட டிஜிட்டல் போன் சிஸ்டம்களை உருவாக்குனாங்க. இன்னைக்கு நாம ஒரே ஒரு கிளிக் மூலமா உலகத்தோட மறுமுனையில இருக்கிறவங்க கிட்ட பேசுறோம்னா அதுக்கு முக்கிய காரணம் இந்த டிஜிட்டல் இந்தியாவின் உதவிதான். 1980 போடப்பட்டதுதான் இந்த ஒரு முக்கியமான புள்ளி. அது மட்டும்

இல்லாம சாதாரண மக்களோட அன்றாட பிரச்சனைகளை தீர்க்க டெக்னாலஜி மிஷன் திட்டத்தை கொண்டு வந்தாரு. அதுல குறிப்பா கிராமங்களுக்கு குடிநீர் கொடுக்கறதுக்காக குடிநீர் மிஷன், குழந்தைகளுக்கு தடுப்பூசி போட தடுப்பூசி மிஷன், படிப்பறிவை அதிகமாக்க எழுத்தறிவு மிஷன், சமையல் எண்ணெய் உற்பத்திக்காக எண்ணெய் வித்துக்கள் மிஷன், இப்படி அறிவியல சாதாரண மக்களோட அன்றாட வாழ்க்கையோட இணைச்சவர்தான் இந்த ராஜீவ்காந்தி அவர்கள். அடுத்து முக்கியமா அவர் இளைஞர்களுக்காக கொடுத்த முக்கியத்துவம் இருக்கு, அதை ரொம்ப நேர்த்தியா நம்ம சொல்லிக்கிட்டே போலாம். வாக்களிக்கிற வயசு 21 to 18 ஆக்கினது இவருடைய ஆட்சியில தான். இளைஞர்கள் வெறும் எதிர்காலம் மட்டுமல்ல, அவங்க நிகழ்காலத்தின் முக்கியமான குடிமக்கள் அப்படின்னு அவர் நம்பினார். அது போலதான் அதிகாரத்தை டெல்லியில மட்டும் வச்சுக்காம கடைக்கோடி கிராமங்களுக்கு கொண்டு போக விரும்பினாரு. அதுக்காக தான் பஞ்சாயத்து ராஜ் சட்ட திருத்தங்களை கொண்டு வந்து கிராம பஞ்சாயத்துகளுக்கு அதிகாரம் கொடுத்தாரு. முக்கியமா உள்ளாட்சி அமைப்புகள்ல பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு கொடுத்து கிராமப்புற பெண்களை எல்லாம் அரசியலுக்கு வர வலியுறுத்த ஒரு முதன்மையான நபர் நம்ம ராஜீவ்காந்தி அவர்கள். கல்வித்துறையில ஜவஹர் நவோதய வித்யாலயா பள்ளிகளை தொடங்கியிருக்கிறாரு. கிராமத்துல இருக்கிற ஏழை எளிய திறமையான மாணவர்களுக்கு இலவசமான தரமான கல்வி கிடைக்கணுங்கிறதுதான் இதனுடைய மிகப்பெரிய நோக்கம். ஒரு குழந்தையோட திறமைய அவர் பின்னாடி பிறந்த கிராமமோ அவனுடைய ஏழ்மையோ தடுத்துடக் கூடாதுன்னு ரொம்ப அழகா யோசிச்சு இப்படி பல்வேறு திட்டங்களை வழிவகுத்தவர். நாட்டுக்குள்ள அமைதியை கொண்டு வர அவர் செஞ்ச ஒப்பந்தங்களையும் நாம கண்டிப்பா இந்த இடத்துல சொல்லியே ஆகணும். 1980களில் பல மாநிலங்களில் இருந்த கலவரங்களை தணிக்க அவரே நேரடியா போய் அமைதி ஒப்பந்தங்களை செஞ்சாரு. பஞ்சாப், அசாம், மிசோரம் அமைதி ஒப்பந்தங்கள் மூலமா பல வருஷங்களா இருந்த வன்முறைகளுக்கு முற்றுப்புள்ளி வச்சு இளைஞர்களை எல்லாம் ஒழுங்கா நல்வழிப்படுத்தின ஒரு நபர். இதுக்கு எல்லாத்துக்கும் மேல ராஜீவ்காந்தி ஒரு பல்துறை ஆர்வலர். அவருக்கு மேற்கத்திய இசை, இந்துஸ்தானி இசைமே இசையில ரொம்ப ஈடுபாடு. போட்டோ எடுக்கிறது, ரேடியோ கேட்கறதுமே பன்முக தன்மை கொண்டவராக வாழ்ந்தாரு. அரசியலுக்கு முழுசா வர்றதுக்கு முன்னாடியே 1982 இந்தியாவில நடந்த ஆசிய விளையாட்டுப் போட்டிகளுக்கான வேலைகளை ரொம்ப துல்லியமா செஞ்சு முடிச்சு தன்னோட நிர்வாக திறமையை நிரூபிச்சாரு. வரலாற்று பாக்குறப்போ சாதனைகள் விமர்சனங்கள் ரெண்டுமே இருக்கிறது இயல்புதான். ஆனா ஒரு விஷயத்தை யாராலும் மறுக்க முடியாது, இந்தியாவின் எதிர்காலத்தை யங்ஸ்டரோட பார்வையில

வானத்தை தொட்டார். ஒரு தொழில்நுட்ப ஆர்வலராக இருந்து இந்த எதிர்காலத்தை பார்த்தவர். இந்தியாவை 21 நூற்றாண்டிற்கு கூட்டிட்டு போக கனவு கண்ட ஒரு இளம் தலைவர். இன்னைக்கு அவரோட பிறந்த நாள்ல அவரை நம்ம நினைவுபடுத்துறோம் அப்படிங்கறத தாண்டி கடந்த காலத்தை பாக்குறது மட்டும் இல்ல, நாம எப்படிப்பட்ட இந்தியாவை நம்ம அடுத்த தலைமுறைக்கு விட்டுட்டு போக போறோம் அப்படின்னு நம்ம கிட்டயே நாம கேட்டுக்கிற ஒரு விஷயமா இந்த நிகழ்வு நமக்குள்ள இருக்கும். அறிவியல் சிந்தனை, தொழில்நுட்ப வளர்ச்சி, அதிகாரம் பெற்ற கிராமங்கள், தரமான கல்வி கொண்டு இந்தியாவை உருவாக்குவது நம்ம ஒவ்வொருத்தருடைய கடமையும் கூட. நிறைவே ஒரு வகையிலும் சொல்லணும்னா, தலைவர்கள் எப்பவும் நம்ம கிட்ட வாழ்ந்து மறைஞ்சு போகலாம், ஆனா அவங்க விதைத்த எதிர்காலமும் கனவுகளும் திட்டங்களும் தலைமுறைகளை கடந்து பயணிக்கும். இளைஞர்களின் கனவுகளோடும் தொழில்நுட்ப நம்பிக்கையோடும் வாழ்ந்த முன்னாள் பிரதமர் திரு ராஜீவ்காந்தி அவர்களுடைய

எதிர்காலம். முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்களின் பிறந்த நாள் மற்றும் சமய நல்லிணக்கத்தினால் உரை கேட்டீர்கள். வழங்கினார் மா கார்த்திக் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.

0: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். அதிவேகம் ஆபத்தின் ஆரம்பம், நிதானமே என்றும் பிரதானம். அக்கறையுடன் சொல்வது ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 10 மணி. காரைக்கால் பண்பலை 100.3 இனி நாம் கேட்கலாம் சிந்தனை அரங்கம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக வருகிறது.
1: நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும் நிகழ்ச்சியில் உங்களோடு எலும்பு மற்றும் மூட்டு மாற்று சிகிச்சை நிபுணர் மருத்துவர் மதன் குமார் பெரியசாமி அவர்கள்.
2: வணக்கம். நம்ம நாமக்கல் இமய மருத்துவமனை சார்பாக இந்த சிறப்பு நிகழ்ச்சியை வழங்குவதில் மிக்க மகிழ்ச்சி. நம்ம நேர் வந்து ஒரு எக்ஸ்ரே அனுப்பிச்சிட்டு அந்த நேர் வந்து ஒரு கேள்வி கேட்டது என்னன்னா, எல்போவில் முழங்கையில் வந்து அவங்களுக்கு எலும்பு தேஞ்சு போச்சு, ஸோ அது அடுத்தது எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க, ஏதாவது பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. டெஃபினட்டாக இருக்குங்க. ஸோ அந்த ஜாயிண்ட்டு, அவங்க கேள்வி என்னென்னா அந்த ஜாயிண்ட் ரீப்ளேஸ் பண்ண முடியுமா அப்படின்னு. ஏன்னா ஹிப் ஜாயின் பண்ணுறோம், நீ ஜாயின் பண்ணுறோம், ரீப்ளேஸ் பண்ணுறோம், அதே மாதிரி அந்த எல்போவை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால், கண்டிப்பாக எல்போவில் வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் எல்போ ஆர்த்ரோபிளாஸ்டின்னு சொல்லுவோம். ஸோ டோட்டல் எல்போவுமே நம்மளால் ரீப்ளேஸ் பண்ண முடியும். அது நிறைய கண்டிஷன்ஸில் மெயினாக வருங்க. கம்பேரிட்டிவாக பார்த்திங்கன்னா இந்த ரூமடாய்டு ஆர்த்ரைட்டிஸ், ஏதாவது அடிபட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எலும்பு மாறி கூடுறதுனால, தேய்மானத்தினால, ஏதாவது ரொம்ப முன்னாடி வந்து அந்த எலும்பு துக்குநூறாக உடஞ்சிருக்கலாம், அதில் ஏதோ சரியாக ஆப்ரேஷன் அவங்க பண்ணிக்காமல் இருந்தாலோ, இல்லை இந்த மாவு கட்டு நாட்டுக்கட்டு மாதிரி கட்டினாலோ, ஸோ இந்த மாதிரி விஷயங்களால் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, அந்த இடம் வந்து அந்த இதே வந்து தேஞ்சு போயிடும், செதஞ்சு போயிடும் அந்த மூட்டையை வந்து. ஸோ அந்த மாதிரி இருக்க கண்டிஷன்ஸில் நம்ம என்ன பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா, அதை அந்த தேஞ்சு போன பகுதியை எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக வந்து ப்ராசஸ் இம்ப்ளான்ட் மாதிரி வைப்போம். ஸோ இது வந்து என்னென்னா, இந்த எல்போ ரீப்ளேஸ்மெண்ட் வந்து மீதி ரீப்ளேஸ்மெண்ட் மாதிரி, அதாவது ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட்டு, நீ ரீப்ளேஸ்மெண்ட் ரொம்ப காமன் இல்லை, கொஞ்சம் கம்மியான எல்போ ரீப்ளேஸ்மெண்ட் பேஷண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ என்ன இதுன்னு கேட்டிங்கன்னா, என்ன அது வந்து வெயிட், அந்த கையில் அதாவது காலில்னா நம்ம வெயிட் கொடுப்போம், ஸோ நடக்கிறோம் இதெல்லாம் பண்ணுறோம்னா மூட்டு இதெல்லாம் தெரியும், பட் எல்போவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதோட வெயிட் வந்து அதோட அழுத்தம் ஏற்படாது, ஸோ அதனால் வந்து தேய்மானம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் நிறைய பேர்த்துக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா எல்போ ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம், அவங்க எல்லாமே எல்லா ஒர்க்குமே பண்ண முடியும். பட் ஆனால் போஸ்ட் சர்ஜரி என்ன அட்வைஸ் பண்ணுவோம் அப்படின்னா, வெயிட் எதுவும் அதிகமாக லிஃப்ட் பண்ணக்கூடாது. பார்த்திங்கன்னா ஒரு 3-5 kg மட்டும்தான் நீங்கள் வெயிட் தூக்கணும். ஸோ இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் கொஞ்சம் அதில் இருக்குது.

0: பட் ஆனால் பெயின் ஃப்ரீயாக இருக்கும், பெயின் இல்லாமல் மடக்கி நீட்டுறது, ஸோ அவங்க டே டு டே ஆக்டிவிட்டீஸ் பண்ணிக்கிறது, ஸோ இதெல்லாமே அவங்களால டெஃபரெண்டாக அது பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் தான் என்ன வாட்ஸ்அப் மூலியமாக தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் நம் நாமக்கல் இமய மருத்துவமனையில் ரோபோட்டிக் மூலம் மூட்டு மாட்டு அறுவை சிகிச்சை, மகப்பேறு மற்றும் குழந்தைகள் நலன், அலர்ஜி, ஆஸ்துமா, குடல் சார்ந்த பிரச்சனைகள், நாள்பட்ட ஆறாத புண்கள், சர்க்கரை பிரச்சனை மற்றும் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கு சிகிச்சை இங்கு அளிக்கப்படுகிறது. மேலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க, 95 85 95 55 88. இந்த நம்பர்ல வாட்ஸ்அப் வசதியும் உண்டு. உங்க ரிப்போர்ட்டை வாட்ஸ்அப் மூலமா அனுப்பிச்சு சந்தேகங்களும் நீங்க கேட்டுக்கலாம்.
1: நாம் இதுவரை கேட்டது நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும்.

0: நேரம் 10:04, ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. இனி நாம் கேட்கலாம் சிந்தனை அரங்கம்.
1: நம்ம ஊர்ல இவ்வளவு பெரிய ஷோரூமா?
2: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
3: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
4: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
0: இன்றைய சிந்தனை அரங்கத்தின் தலைப்பு பார்வையும் புரிதலும். இந்த தலைப்பில் நேயர்கள் தங்களது கருத்துக்களை பகிர்ந்துக்கலாம். நிகழ்ச்சியில் பங்கு கொள்ள அழைக்க வேண்டிய எண்கள் 43368 என்ற முன்னிணைப்பு எண்ணுடன், 231231 அல்லது 299480 அல்லது 299580 இந்த தொலைபேசி எண்களுக்கோ, அறிமுக நேயர்கள் 9566427231 என்ற அலைபேசி எண்ணிலும் அழைத்து நிகழ்ச்சியில் இணையலாம். பார்வையும் புரிதலும். பார்வையும் புரிதலும் அப்படின்னா என்ன அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அதாவது ஒரு தந்தையும் மகனும், அதை வந்து ஒரு சின்ன கதை மூலமாக சொல்லலாம் அப்படின்னு இருக்கேன். ஒரு தந்தையும் மகனும் வந்து ஒரு தொடர் வண்டியில் பயணம் செய்கிறாங்க. அந்த மகனுக்கு ஒரு 24 இருக்கும். அந்த தந்தையும் மகனும் போயிட்டுருக்கும்போது அந்த மகன் வந்து ஜன்னல் ஓரமாக அமர்ந்துக்கிட்டு ரொம்ப உற்சாகமாக அந்த வெளியில் உள்ள காட்சிகளெல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு, அப்பா அங்கே பாருங்கள், மரங்கள்லாம் நம்ம பின்னோக்கி ஓடுது அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க. அப்போ தந்தையும் அதை பார்த்து அப்படியே புன்முறுவலாக சிரி வராங்க. அப்போ அங்க இருந்தவங்க எல்லாரும் பாக்குறாங்க, 24 ஆகுது இந்த பையனுக்கு, இவன் வந்து இவ்வளோ சத்தமா இப்பதான் மரங்களை பாக்குற மாதிரி, தொடர் வண்டியை பாக்குற மாதிரி சிரிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி எல்லாருமே யோசனை பண்ணிட்டு பார்த்துட்டே இருக்கிறாங்க. அப்புறம் திரும்பவும் வந்து உற்சாகமா அந்த மகன் சொல்றான், அப்பா மேகங்கள்லாம் பாத்தீங்களா நம்ம கூடவே ஓடி வருது அப்படின்னு சொல்லி அவங்க என்ஜாய் பண்ணி அவங்க சொல்றாங்க. அவங்க அப்பாவும் அதை பொறுமையா பார்த்துட்டு சிரிச்சுட்டே வந்துட்டு இருக்காங்க. அப்ப அவங்க அப்பா சொல்றாங்க, என்னோட மகனுக்கு வந்து கடந்த வருடங்கள் வந்து அந்த 24 முன்னாடியிலிருந்தே அவங்க பிறவியிலிருந்து அவங்க பார்வை தெரியாது. இப்போதான் அவங்களுக்கு பார்வை கிடச்சி அவங்க புதுசாக இந்த தொடர் வண்டியில் பயணம் பண்ணுறாங்க, புதுசாக இந்த காட்சிகளை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது அங்கே இருந்தவங்களுக்கு அதோட யதார்த்தம் வந்து புரிஞ்சிருச்சு. அப்போ முதன்முறையாக நம்ம பார்க்கும்போது அது ஒரு 4 குழந்தை மாதிரி அதை ரசித்து பார்க்குற மாதிரி தான் அந்த பையனும் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ அங்கே இருந்தவங்களுக்கு வந்து அந்த புரிதல்ன்றது வருது. ஏன்னா அவங்க முதல் முறையாக இதெல்லாம் பார்க்குறாங்க. முதல் முறையாக நம்ம எந்த விஷயத்தை பார்க்கும்போதும் அது நமக்கு அப்படி தானே இருக்கும். ஒரு புதுசாக பார்க்கும்போது அந்த சந்தோஷமும் ஒரு மகிழ்ச்சி எல்லாமே நமக்கு கிடைக்கும். எதையும் நம்ம முழுமையாக தெரிஞ்சிக்காமல் யாரையும் உடனே நம்ம தவறாக எடை போடக்கூடாது. அவங்களோட சூழலுக்கு போய் நம்ம அதை புரிஞ்சிட்டு பார்க்கும்போது மட்டும்தான், அதாவது புறக்கண்ணால் பார்க்கறது மட்டும் பார்வையில், ஒருத்தவங்களோட அந்த அகத்தின் வழியை நம்ம புரிந்து கொண்டு எல்லாத்தையும் நம்ம பார்க்குற பார்வையோட மதிப்புன்றது ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஒவ்வொருத்தரோட பார்வையும் வெவ்வேறு கோணங்களில் இருக்கும். அதை பத்தி நேயர்கள் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு நம்ம நிகழ்ச்சியில் இணைந்து

0: கேட்கலாம். நிகழ்ச்சிக்காக வருகின்ற முதல் நேயரை நாம சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் வந்திருக்கீங்க?
1: அரியலூர் மாவட்டம் தேவனூர் ஜோதிலட்சுமி.
0: பேசுங்கம்மா. பார்வையும் புரிதலும்.
1: பார்வைங்கிறது கண்களுக்கு தெரிவது, புரிதல்ங்கிறது மனசுக்கு தெரிவது.
0: அழகா சொல்லியாச்சு கான்செப்ட்.
1: நமது கண்கள் பார்ப்பது எல்லாமே ஒரு முழுமையான ஒரு தோற்றத்தோட இருக்காது. ஒரு மலர் வாடிவிட்டதை நமது பார்வை காட்டும்.

0: எல்லாமே ஒரு முழுமையான ஒரு தோற்றத்தோட இருக்காது. ஒரு மலர் வாடி விட்டதை நமது பார்வை காட்டும், ஆனா அது அடுத்த தலைமுறைக்கான விதைகளை விட்டுட்டு தான் போகுதுங்கிற அந்த புரிதல் இருக்கு பாத்தீங்களா.
1: அந்த மலர் வாடினாதான் அதுல இருந்து பிஞ்சு வந்து உருவாகும் இல்லையா.
0: ஆமா ஆமா, அதே போல பாத்தீங்கன்னா வாழ்க்கையில நம்ம பல சமயங்கள்ல நம்ம எதை பாக்குறோமோ அதை அப்படியே நம்பி ஏமாந்துடுறோம். புறத்தோற்றத்தை வச்சு மனிதர்களையோ ஒரு சூழ்நிலைகளையோ நம்ம மதிப்பீடு செய்யும் போது பார்வை வந்து அங்க தவறா போயிடுது. ஆனா உள்ளத்தின் புரிதலோடு உற்று பார்க்கும் போதுதான் நமக்குள்ள ஒரு தெளிவு பிறக்குது. புரிதல் இல்லாம பார்வையை மட்டும் வச்சு தீர்ப்பு எழுதினா இழப்புகள் ரொம்ப அதிகம். நம்ம என்ன செய்வோம், அவசரப்பட்டு நம்ம எழுதிய தீர்ப்பு தவறுன்னு பிற்காலத்துல நம்ம உணர்ந்துப்போம். அப்ப நம்ம புரிஞ்சுக்கும் போது நம்ம மனசு நம்ம அறியாமலேயே ஒரு குற்ற உணர்ச்சியில தள்ளும். அப்ப என்னதான் வருத்தப்பட்டாலும் எதுவுமே பழைய நிலைமைக்கு வராது இல்லைங்களா.
1: ஆமா கண்டிப்பா,
0: நம்ம கண்கள் வந்து நம்ம திசை திருப்பம். பார்வை மாற்றத்தால உலகம் மாறாது, புரிதல் மாற்றத்தாலதான் உலகமே அழகாக மாறும். அதாவது எதிர்காற்று பாட்டுல ஒரு பாட்டு வரும், அந்த பாட்டுல பாத்தீங்கன்னா கூண்டை விட்டு வெளியில் வரும் ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டு நடுவுல பார்வையில யாருமே மனித ஜாதிதான் பழகி பேர், பாதி பேர் மிருக ஜாதிதான் ஒரு வரி வரும். அதனால நம்ம எதையுமே பொருளா இருந்தாலும் சரி மனிதர்களாக இருந்தாலும் சரி எந்த ஒரு காட்சியுமே நம்ம கண்களை பார்க்கறத வச்சு நம்ம முடிவு எடுக்க கூடாது. அதை தீர விசாரிச்சு புரிஞ்சுக்கிட்டுதான் நம்ம முடிவு எடுக்கணும். அப்பதான் நம்ம வாழ்க்கையே ரொம்ப அழகா மாறும்.
1: சரிங்க, முதல் நேரா வந்து அந்த தலைப்பை வந்து நல்லா உள்வாங்கி சரியான அந்த குறிப்புகளை எடுத்து சொல்லியிருக்கீங்க. வாழ்த்துக்கள், நன்றி மாவும்.
0: நன்றி நன்றி.
1: அடுத்து வரக்கூடிய நேயர் வணக்கம். வணக்கம், யார் வந்திருக்கீங்க?
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம் சார், யார் பேசுறீங்க?
2: வேதாரண்யம் வட்டம் கருப்பம்புளம் தெற்கில இருந்து சா சிவகுமார். நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கேன் ஐயா, நீங்க நல்லா இருக்கீங்களா?
2: நலமா இருக்கேன் மேடம்.
1: சொல்லுங்க ஐயா.
2: அதாவது பார்வை, அதாவது நாம பார்க்கக்கூடிய பார்வையை வச்சு ஒருவருடைய தோற்றத்தையோ ஒருவருடைய செயல்பாட்டையோ நம்ம வந்து கணக்கிட முடியாது. ஒருவருடைய தோற்றம் வந்து ஒரு மாதிரியா இருக்கும், ஆனா அவருடைய செயல்பாடு என்பது மிக சரியாக இருக்கும். பார்க்கிற போது பாத்தீங்கன்னா இவர் என்ன இப்படி இருக்கிறாரு அப்படின்னு நாம நினைப்போம். ஆனா அவர்களுடைய செயல்பாடு, அவருடைய செய்யக்கூடிய அந்த சூழல், அவர் செய்யக்கூடிய மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை, இதெல்லாம் பாத்தீங்கன்னா அவர்கிட்ட மிக அதிகமாவே இருக்கும். தோற்றத்திலையும் அழகுலையும் அழகா இருப்பாரு, நல்ல தோற்றமா நல்ல ஜென்டில்மேன் மாதிரி இருப்பாரு. ஆனா அவரிடத்துல பாத்தீங்கன்னா ஒரு நல்ல குணங்கள் இருக்காது, மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு மனப்பான்மை இருக்காது. அது போலதான் நாம வந்து உருவத்தை வைத்தோ அல்லது அவருடைய செயல்பாடுகளை வைத்தோ நாம் வந்து ஒருவரை கணக்கிட முடியாது. அதாவது பாத்தீங்கன்னா எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கறத விட அவர் என்ன செயல் செய்கிறார் அப்படிங்கறத வச்சுதான் நம்ம பார்வையிலே கணக்கிட முடியும். நாம் பார்க்கக்கூடிய பார்வை என்பது, கண்ணோட்டம் என்பது மிக சரியாக இருக்க வேண்டும்.
1: வெளி பார்வை இல்லாம உள்ளார்ந்து பார்க்கும் போதுதான் அதோட தன்மை புரியும் அப்படின்றது.
2: யாரையும் வந்து வெளிப்பார்வை வச்சு பார்க்க முடியாது மேடம்.
1: நன்றி,
2: நம்ம வந்து வாய்ப்புக்கு நன்றி மேடம்.
1: நன்றி, அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். வணக்கம், யார் வந்திருக்கீங்க?
3: வணக்கமா.
1: வணக்கம் சார், பேசுங்க.
3: என்னார்கோயில் குணசேகர் பேசுறோமா?
1: பேசுங்க ஐயா.
3: நல்லா இருக்கீங்களா?
1: சூப்பரா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கமா,
1: பேசுங்க.
3: அதாவது உருவு கண்டு எல்லாமே வேண்டும்ங்கிறாங்க. உள்ளம் சொல்வதை உதற சொல்லாமல் உண்மை பிறப்பதில்லைம்பாங்க. சில பேர் பாத்தீங்கன்னா எழுச்ச பேசும்போது அப்படியே தேன் ஒழுக பேசுவாங்க. மனதுல பூரா அப்படியே வஞ்சம் இருக்கும். அந்த தோற்றத்தை வச்சு நம்ம கணிக்கவே முடியாதுமா. அதாவது இப்ப பலாப்பழம் இருக்கு, வெளியே முள்ளா இருக்கு, ஆனா அதனுடைய சுலை இணைப்பா இருக்கு. அந்த மாதிரி கரடு முரடா தெரியுறாங்க, கனிந்த உள்ளம் கொண்டவங்களாக இருப்பாங்க. ஆடம்பரமா உள்ளவங்க வன்மமான எண்ணம் கொண்டவங்களாக இருப்பாங்க. அதுக்குதான் இந்த இது கூட சில வீடுகள்ல எழுதியிருக்கும் பாருங்க, தங்களை பார்
1: தெரியுன்னு.
3: கூடுமான வரைக்கும் முகம் அகத்தின் அழகு முகத்தில் தெரியுமாங்கல்லம்மா. அதை வச்சு ஓரளவு நம்ம கணிக்க முடியுங்கிறது என்னுடைய கருத்து. வாய்ப்புக்கு
1: நன்றி. நன்றி நேயர்களே. நாளை காலை 8:30 வைக்கிங் பனியின் பிரீஃப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
4: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.

0: நாலு இரவு 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
1: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
0: நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் இன்சொல்லமுது தார்பாய்கள் கிரீனேட் ஹோஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் காரைக்கால் PSR தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம். பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: நம்ம ஊர்ல இவ்ளோ பெரிய ஷோரூமா?
5: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
6: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
7: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.

0: நேரம் இப்போ 10:19 18 நொடியாகுது. காரைக்கால் பண்பலை 100.3 சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சியோடு நாம் இணைஞ்சிருக்கோம். பார்வையும் புரிதலும் இந்த தலைப்பில் நேயர்கள் தங்களது கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க. பார்வைன்றது புறக்கண்ணால் நம்ம பார்க்குறது, புரிதல்ன்றது அகத்தை, அதாவது மனதை புரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். புரிதல் என்பது ஒருத்தவங்க சொல்கிறத மட்டும் நம்ம கேட்குறதில்ல, அவங்க ஏன் அப்படி சொன்னாங்க, எந்த சூழ்நிலையில் அவங்க சொன்னாங்க, அவங்களுடைய மனநிலை என்ன அப்படின்றத நம்ம புரிஞ்சுட்டு அதை நம்ம உற்று நோக்கும்போது தான் அந்த புரிதல்ன்றது நமக்கு கிடைக்கும். ஏதோ குடும்பத்தில் கூட நமக்கு நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்கும், நீ இப்படி தான் அப்படின்னு சொல்லி நம்ம அவங்கள ஓரம் கட்டி வச்சுருவோம், இப்படி தான் அப்படின்னு ஒரு ஜட்மெண்ட் ஏற்கனவே நம்ம பண்ணிடுவோம். அதனால் அவங்க சொல்கிறத நம்ம காதில் வாங்கக்கூட மாட்டோம். அப்படி இல்லாமல் அவங்க ஏன் இப்படி சொல்கிறாங்க அப்படின்றத நம்ம சிந்தித்து பார்த்தோம் அப்படின்னா தான் அவங்க இடத்துல அவங்களோட கோணத்தில் நின்று நம்மளும் யோசித்து பார்க்கும்போது தான் அதுக்கான சரியான காரணங்கள் நமக்கும் புரியும். அப்போ அந்த உறவு சிக்கல்களையும் நம்ம தீர்த்து கொள்ளலாம். அந்த இந்த உறவு சிக்கல்கள் தீர்க்கும் போது தான் அந்த இடத்துல புரிதல் இருக்குது. என்னை புரிஞ்சிக்கவே மாட்டிங்களா அப்படின்னு சொல்லி எல்லாருமே டக்குன்னு ஒரு நிமிஷத்தில் நம்ம கேட்போம் இல்லையா, அதை எல்லாரோட மனசும் எதிர்பார்க்குது. ஏன்னா நம்ம ஒன்று சொல்கிறோம், இன்னொருத்தவங்க அதை ஏற்றுக்காமல் அவங்களோட அங்கிளில் மட்டுமே பார்க்காம இன்னொருத்தவங்களோட, அதாவது யார் சொல்கிறாங்களோ அவங்க இடத்துலேருந்து அதை புரிந்து கொள்ளும்போது தான் அதோட விஷயங்கள் வந்து கரெக்டாக தெரிய வரும். அடுத்த நிகழ்ச்சிக்காக யார் என்ன சொல்ல வராங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். வணக்கம். வணக்கம், யார் வந்திருக்கீங்கம்மா?
1: வணக்கம் மேடம்.
0: யாருங்கம்மா?
1: ஐயாவளியிலிருந்து
0: பேசுங்கம்மா.
1: தலைப்பு கொஞ்சம் சொல்லுங்க மேடம்.
0: பார்வையும் புரிதலும்.
1: நம்ம பார்வையில ஒருத்தர் வந்து சிம்பிளா ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்காரு, அவரை பார்த்தா சரி ரொம்ப கஷ்டப்படுறாங்க பொருளுக்கு அப்படின்னு நினைக்கட்டும். ஆனா அவங்க வீட்டுல எல்லா வசதியும் உள்ளவரா இருப்பாரு. நம்ம பார்வையை கொண்டு எதையும் முடிவு பண்ணக்கூடாது. அவங்களோட பழகி பார்த்தாலே தெரிஞ்சிடும் மேடம்.
0: பண்புகளை வச்சுதான் நம்ம அவங்கள டிசைட் பண்ணணும். சரிங்கம்மா,
1: பார்வை. நன்றி மேடம்.
0: புரிதல், பண்புகளை வச்சு தான் நம்ம அடுத்தவங்களை டிசைட் பண்ணோம் அப்படின்னு கொடுத்துருக்கீங்க. அடுத்து வரக்கூடிய நேயர் வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், வாங்க, யார் வந்திருக்கீங்க?
2: சகோதரி காலை வணக்கம் கூறுவது ராஜேந்திரன் மணக்குடி.
0: பேசுங்க ஐயா.
2: நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கும். நீங்க நலமா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன் சகோதரி.
0: பேசுங்க
2: சகோதரி. ஒரு ஒருத்தருடைய புறத்தோற்றத்தை வந்து நம்ம வந்து பார்க்கவே கூடாது. இன்றைய உலகம் புறத்தோற்றத்தை தான் நினைக்குது.
0: ஆமா கண்டிப்பா.
2: அது புறத்தோற்றத்தை வச்சு ஏன்னா அவங்க ஒரு ஆடம்பரமா ஒரு சட்டை போட்டு ஆடம்பரமா கழுத்துல ரெண்டு சங்கிலிய போட்டு ஒரு மோதிரத்தை போட்டுருந்தாங்கன்னு வச்சுங்களேன், அந்த சபையில கூக்குற மரியாதை தனியா இருக்கு. அந்த பணத்துக்கு உள்ள மரியாதை அங்க கிடைக்குது. அதே வந்து அவங்க மனதுக்குள்ள அகத்துக்குள்ள எத்தனை அழுக்கு என்பது அவங்களோட நெருங்கிய பழகுறதுதான் தெரியும். அதாவது மனம் இருக்கிற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா, நல்ல மனம் இருக்கிற இடத்தில் பணம் இருக்காது, பணம் இருக்கிற இடத்துல மனம் இருக்காது. அப்போ அந்த ஏழ்மையின் பரோகரங்கிறாங்க பாத்தீங்களா, அந்த அவங்க ஏழ்மையா இருப்பாங்க, ரொம்ப ரொம்ப ஏழ்மையா இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணும் கூட என்ன இருக்கும், அந்த எண்ணம் எப்படி செய்வாங்கன்னு அதனால ஒரு 4 பேருடைய உதவி கேட்டு அந்த உதவியை கொண்டு போய் அவங்களுக்கு

0: இருப்பாங்க. அப்ப அந்த ஏழ்மையிலும் பரோகரம் எதுக்கு சொன்னாங்க, நம்ம மூத்தோர்கள் அந்த அகத்தூமியா தூய்மை, புறத்தூமி என்னைக்கு தூய்மையை பார்க்கவே கூடாது, புறத்துல என்னவுமா இருந்துட்டு போகுது, அகம் எவ்வளவு சுத்தமா இருக்குது. ஏழ்மையிலும் நேர்மை, நாங்க அந்த ஏழ்மையா இருக்கக்கூடியவங்க நேர்மையா இருப்பாங்க. அதே சில பேர் பாத்தீங்கன்னா பணம் வசதி வாய்ப்புகள் இருக்கும், சின்ன சின்ன செல்ற புத்திகள் இருக்கும்,
1: அடுத்தவங்களோட பொருளுக்கு அவங்களுக்கு ஆசை இருக்கும், நம்மகிட்ட எவ்வளவு இருந்தாலும் திரும்ப திரும்ப வேணும் வேணும்
0: வேணும் வேணும், பணம் சேர்க்கணும் சேர்க்கணும் சேர்க்கணும் சேர்க்கணும். அடுத்தவங்க அதை பாத்தீங்கன்னா பக்கத்து பக்கம்
1: அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு இல்லாதவங்க வந்து அந்த அந்த மாதிரி பொறாமையோ மற்ற விஷயங்களோ அவங்க கிட்ட இருக்காது,
0: அவங்க கண்டிப்பா பட மாட்டாங்க. ஏன்னா அவங்க உழைப்பு, அந்த உழைப்புல வர்றக்கு அந்த காக்கஞ்சி வஞ்சி அந்த கஞ்சியை வந்து குடும்பத்தோட உட்காந்து மகிழ்ச்சியா பட நாளைக்கு பொழுது பாத்துக்கலாம். ஒரு அரசர் வந்து தங்கிட்ட சொன்ன கதை மாரிக்கு அரசர் வந்து ஒரு பிச்சைக்காரனை பார்த்து கேட்டார, மகிழ்ச்சி ஏன் நீ இவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு அப்படின்ட்டு. அப்ப நீங்களும் எங்க கூட வாங்கினா ஒரு அரசன் பிச்சைக்காரன் கூட வர முடியாதுல்ல. அப்ப அவரு பொன்னாடை எடுத்து பிச்சைக்காரனுக்கு போத்துனாருனா, ஐயா இந்த பொன்னாடை தான்யா உங்களை இந்த பாடுபடுத்துது அப்படின்னு. அப்போ அது ஏழ்மையிலும் பரோகரம், ஏழ்மையிலும் நேர்மை. அந்த அகம் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அந்த அகம் தான் சரியான அகம். புறத்தோற்றத்தை வச்சு ஒரு மனிதனுடைய பாதைகளோ எண்ணங்கள் கூடுது. எண்ணங்கள் வந்து பாத்தீங்கன்னா வெளியே ரொம்ப ஆகா ஓகாம்பாங்க பாக்குறதுக்கு, அவன் அப்படி இவங்க இப்படி இவங்க இப்படி இவங்க செய்வாங்க. ஆனா கிட்ட போய் பார்த்தோம்னா அவங்க அகத்துக்குள்ள இருக்கிறோட அழுக்கு சல்லடமான அழுக்கு இருக்கும், அந்த அழுக்கு இருக்கக்கூடாது. ஏன்னா இன்றைக்கு உலகத்துக்கு தேவை எல்லாரையும் சமமா நிக்கும் நினைக்கணும். ஒரு சபைக்கு போனோமா ஏழ்மையா இருந்தாலும் எல்லாரையும் வாங்க வரவேற்று அந்த பண்போடு அவங்களை உள்ள அழைச்சிட்டு போய், உபசாரம் பணம் இருக்கிறவனுக்கு ஒரு மரியாதை, பணம் இல்லாதவனுக்கு ஒரு மரியாதை சபையில கொடுக்க கூடாது. எல்லாருமே நமக்கு என்ன, நமக்கு நம்ம எண்ணத்தை கொண்டு வந்தோம், எண்ணத்தை கொண்டு போக போகிறோம். எல்லாரையும் ஒன்றாக நினைத்து, ஒரே ஒரு சொல்றேன், எல்லாரையும் ஒன்றாக நினைத்து அரவணைத்து போனோம் என்றால் அகம் என்பது என்றைக்கும் தூய்மையா இருக்கும் என்பது என்னோட தாழ்மை கருத்து சகோதரி.
1: நன்றி. அடுத்து வரக்கூடிய நேயர் வணக்கம். வணக்கம், யார் வந்திருக்கீங்க?
2: நேர்கொண்ட பார்வையா இருக்கணும், பாக்கும்போது தவறா இது பண்ணிக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு அத வந்து பருப்பு குத்தி நெருப்பாக்கி பஞ்சில் பற்ற வைத்து காத்துக்கிட்டு பறக்க விடக்கூடாது. அதனால வந்து அந்த மேட்டர் வந்து உண்மையா உண்மை தன்மை உணர்ந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு மத்தவர்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும்.
1: சரிங்க, நன்றி.
2: இப்ப நம்ம மொபைலுக்கு வர்ற இதை உடனே பார்க்காம படிச்சு கூட பார்க்காம என்னன்னு விசாரிக்காம கூட
3: பார்வையும் புரிதலும் மனித வாழ்வு வந்து அர்த்தப்படுத்தக்கூடிய ஒரு சொற்கள். கண்கள் வந்து காண்பது வந்து பார்வைய, மனம் வந்து உணர்ந்து தெளிவதுதான் புரிதல்.
1: சூப்பர்.
3: விழிகள் காண உலகம் வந்து பெருசா இருக்கும் மேடம், வண்ணங்கள் மட்டும்தான் அது காட்டும், அதுவும் வெளிச்சத்துல மட்டும் காட்டும். அது ஆழத்தை தெரிய ஆழம் வந்து அது அறியாத அது வந்து மனசுதான் காட்டும். இப்ப சில பேர் என்ன உதட்டுல வந்து அகஞ்சி வச்சிருப்பாங்க, அப்படி பேசுவாங்க. மேல உள்ளதை பார்த்து நம்ம வந்து அகா பேசுவாங்க, நம்ம வந்து அவங்கள்ட்ட பழகும். சிலர் வந்து கோபமா இருப்பாங்க, ஆனா உள்ளுக்குள்ள நல்ல அன்புணர்வோட இருப்பாங்க மேடம். அதனால பார்வை வந்து ஏமாற்றும், புரிதல் எப்போதும் நம்மை காக்கும். வாய்ப்பிற்கு நன்றி.
1: நன்றி, ரொம்ப அழகா ஷார்ட்டா கொடுத்துருக்கீங்க. அடுத்து வரக்கூடிய நேயர் வணக்கம். வணக்கம், யார் வந்திருக்கீங்க? லைன்ல இருக்கீங்க, பேசலாம்.
4: ஹலோ.
1: வணக்கங்க.
4: வணக்கம் மாமா.
1: பேசுங்க. யார் பேசுறீங்க?
4: நாகூர்ல இருந்து அலோன்ஸ் ராஜ் பேசுறேன்மா.
1: பேசுங்க ஐயா.
4: பார்வையும் புரிதலும், அதாவது ஒருவரின் பார்வையை வைத்து அவர் என்ன நினைக்கின்றார் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். சிலரின் பார்வை இன்று செய்வதை பற்றி சிந்திப்பாக இருக்கும், சிலருக்கு தொலைநோக்கு பார்வை, நமக்கு பின்னாலும் வருபவர்களுக்கு அந்த பயன் கிடைக்க வேண்டும் என்பதை புரிந்து அறிந்து செய்வாங்க. வீட்டுக்கு ஒரு நண்பரை அழைச்சிட்டு வர்றான்னு வைங்களா, என் மனைவியோட பார்வை இருக்கு பாருங்க, அத நான் குறிப்பறிஞ்சு நல்லா கரெக்டா தெரிஞ்சுக்குவா
1: சொல்லுங்க.

0: ஐயா இருக்கீங்களா?
1: ஹலோ,
0: ம், பேசுங்க. இணைப்பில் தான் இருக்கீங்க? அடுத்த நேயருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். வணக்கம், யார் வந்திருக்கீங்க?
1: வணக்கம், அலம்பா ராமன் மேடம்.
0: ம், பேசுங்க ஐயா.
1: நலமா இருக்கீங்களா மேடம்?
0: நலமா இருக்கேன் ஐயா, நீங்கள் நல்லா இருக்கீங்களா?
1: ஆ, நலமா இருக்கேன் மேடம், சந்தோஷம்.
0: பேசுங்க ஐயா.
1: ஆள் பாதி ஆடை பாதி என்பார்கள். ஆளை பார்த்து உருவத்தை பார்த்து எதையும் தீர்மானிக்க கூடாது மேடம். பார்வை என்பது எதையும் வெளிப்படையாக பார்ப்பது. புரிதல் என்பது அதுக்கான அர்த்தத்தையும் உண்மையான நிலையையும் உணர்ந்து உணர்ந்து கொள்வது. கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய்யும் மரம். உருவத்தை பார்ப்பவன் மனிதன், அது உள்ளத்தை காண்பவன் இறைவன்.
0: சரிங்க,
1: நன்றி, வணக்கம்.
0: அழகு, நன்றி. அடுத்த நேயர், வணக்கம்.
2: ஹலோ,
0: வணக்கங்க. யார் வந்திருக்கீங்க?
2: வணக்கம் மேடம், கோவையில் இருந்து ராஜேஷ்.
0: பேசுங்க ஐயா.
2: நல்ல தலைப்பு. அதாவது உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுற மனிதர்களுக்கு மத்தியில நாம வந்து ஒருத்தரை பார்த்த பார்வையில கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் மேடம். ஏன்னா இன்னைக்கு அந்த மாதிரியான சூழ்நிலைகள் நம்ம கிட்ட பலர்ல இருக்கிறனாலதான் நிறைய ஏமாற்றங்களை நாம சந்திக்கிறோம். ஒரு பாடல்கள கூட சொல்லுவாங்க மேடம், பழைய பாடல்ல கவியரசர் சொல்லுவாரு, மனிதர்கள்ல வந்து நாய்கள் வந்து குலைச்சிரும் நமக்கு தெரியும். மனிதர்களில் நாய்கள் உண்டு, மனதிலே நரிகள் உண்டு, பார்வையில் பாம்பு உண்டு, பழக்கத்தில் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம வந்து மனுஷங்களை வந்து கண்டே பிடிக்க முடியாது. பார்க்கும்போது ரொம்ப நல்லவங்களா தான் இருப்பாங்க இல்லையா?
0: எல்லாருக்கும் உருவம் ஒண்ணுதான், முகம் சிரிப்பு காமிச்சுட்டா எல்லாரும் சமமா தான் தெரியும்.
2: எல்லாருமே அப்படிதான் இருப்பாங்க. ஆனா உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா உபத்தங்க கிட்டேயும் நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்ப இது தெரியாதனாலதான் நிறைய பேரு நம்ம அன்புக்கு ஏங்குவோம், நம்ம கிட்ட வந்து ரொம்ப அன்பா பேசுவாங்க. நம்மளுடைய பலவீனத்தை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க நம்மளை ஏமாத்துறாங்க. பாத்திருக்கீங்க இல்லையா, போலி சாமியார்கள் ஒருத்தரோட பார்வையில இருக்காது. சேத்துல கூட செந்தாமரை இருக்கும்னு சொல்லுவாங்கல்ல,
0: நம்ம ஒருத்தரை மலரும்.
2: ஆமா, சேத்துல செந்தாமரை மலருதுன்னு எதுக்கு நம்ம சொல்றோம்? ஒரு சாதாரண குடிசையில இருக்கிற ஒரு பையனை பார்ப்போம், ஆனா அந்த பையன் நல்லா படிப்பான். ஆனா கவர்மெண்ட்ல அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு நீட்டா போய் படிக்கிற பையன் கிட்ட என்னென்ன வக்கர புத்தி இருக்கோ எல்லாமே இருக்கும். அதனால இதை வச்சு நாம பார்க்கவும் முடியாது. முக்கியமா இந்த தலைப்புல வந்து அருமையா நீங்க தலைப்பு கொடுத்துருக்கீங்க. அந்த தலைப்பு வந்து பெண்களுக்காகவே நான் சொல்லுவேன். ஏன்னா பெண்கள் வந்துதான் ஆண்கள் கிட்ட பழகும் போது, கூட பழகிற மாணவர்கள் கிட்ட, மத்தவங்க கிட்ட பழகும் போது இதுல ரொம்ப கவனமா இருக்கணும்.
0: எல்லா இடத்துலயும் நம்ம பார்வை வேறு, புரிதல் வேறு, அதை நம்ம ரெண்டுத்தையும் பொருத்தி பார்க்கும் போதுதான் நம்ம வாழ்க்கைக்கு வந்து தீங்குகள்ல இருந்து நம்ம தப்பிக்கணும். நன்றிங்க,
2: தேங்க்யூ மேடம், தேங்க்யூ.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: நம்ம ஊர்ல இவ்வளவு பெரிய ஷோரூமா?
6: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
7: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
8: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
0: நேயர்களுக்கு உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை கூறுவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்கள், காரைக்கால் திருச்சி, நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்.
9: திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
8: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
0: காரைக்கால் பண்பலையோட முகநூல் பக்கத்தில் பார்வையும் புரிதலும் இந்த சிந்தனை அரங்கத்துக்கான போஸ்டர் நம்ம கொடுத்துருந்தோம். அதுக்கு கீழே வந்து நேயர்கள் வந்து இதுவரைக்கும் கமெண்ட் கொடுத்துருக்காங்க. 29 நேயர்கள் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. யாரும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். கடலூர் துறைமுகம் சுரேஷ் சொல்லியிருக்காங்க, இனிய காலை வணக்கம். பார்வையும் புரிதலும், பார்வையும் புரிதலும் என்பது பழைய விஷயங்களை கூட புதிய கோணத்தில் பார்க்கும் புதுமையான சிந்தனையை குறிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. பாபு முள்ளக்காடுலேருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், காலை வணக்கமும் கொடுத்துருக்காங்க. மீனாட்சி காட்டுமன்னர் கோவிலிருந்து, பார்வை என்பது கண்களால் எதை பார்க்கிறோம் என்பது, புரிதல் என்பது அந்த பார்வையின் உண்மையான அர்த்தத்தை மனதில் உணர்வது. இந்த இரண்டும் இணைந்தால்தான் எதையும் முழுமையாக புரிந்து கொள்ள முடியும். ஒவ்வொருவரின் பார்வையும் புரிதலும் அவர்கள் வாழும் சூழலுக்கு ஏற்ப மாறும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து திருவாரூர் கொடிக்கல் பாளையம் ஷாகுல் ஹமீது ராஜா சொல்லியிருக்காங்க, காலை வணக்கம், வாழ்த்துக்களும் கொடுத்துருக்காங்க. பார்வையும் புரிதலும் இரண்டும் வேறுபட்டவை. பார்வை என்பது ஒருவர் அல்லது ஒரு நிகழ்வை நம் வெளிப்படையாக காண்பது, புரிதல் என்பது அதன் பின்னால் இருக்கும் உணர்வையும் காரணத்தையும் உணர்வது. பார்வை சொல்வ

0: அதை கண்கள் காட்டும், புரிதல் சொல்வதை மனம் உணரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்து வேலாக்குடி குணசுந்தரி செல்வநாதன், முகத்தை பார்த்தால் தெரியும் சிரிப்பும் கோபமும், அந்த இடத்தில் அவர்களுக்கு என்ன தேவை என்பதை பார்வையால் புரிதல் வேண்டும். சாலையில் கடக்கும்போது வாகனம் எப்படி வந்தாலும் கையை காட்டி அவங்க நிற்பாங்கன்னு என்று சொல்வது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நிற்காம, அதாவது ஒருத்தவங்க பார்க்குறாங்க அப்படின்னா அவங்க நின்று போகணும், அப்படி விடணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து கலைவாணி வெங்கடேஷ் வாட்டார் மன்னார்குடியிலேருந்து கொடுத்துருக்காங்க. பார்வை என்பது நாம் எதை பார்க்கிறோம் என்று உணர்த்தும், புரிதல் என்பது அந்த பார்வை நமக்கு என்ன சொல்ல வருகிறது என்பதை புரிய வைக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து வினோத் பொறையார்லேருந்து, சரியான புரிதல் இருந்தால் பார்வை சரியாக இருக்கும், பார்வையும் புரிதலும் சூழ்நிலை பொறுத்து மாறும், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வேதாரன் பயத்தவரங்காடு மருத வடுகநாதன், அந்த காலத்தில் சும்மாவா சொன்னாங்க, கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய், எப்படி, அதாவது பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியில் நம்ம பாயிண்ட் எப்படி அப்படின்னு கேட்டிருக்காங்க இவங்க. அடுத்து மயிலாடுதுறை ரேவதி நகர் அஞ்சு ரவிச்சந்திரன், பார்வையும் புரிதலும் ஒருவரை பார்த்தாலே புரிந்துவிடும், அவர் நல்லவரா கெட்டவரா என்று. ஒரு மகனை புரிந்து கொண்டு தந்தை வாழ வேண்டும், ஒரு தந்தையை புரிந்து கொண்டு மகன் வாழ வேண்டும், ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து ஒற்றுமையாக வாழ்ந்தால் அந்த குடும்பம் சிறக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரவி பாப்பா கோவில்லேருந்து காலை வணக்கம் கொடுத்துருக்காங்க. அடுத்து சிங்காரவேலு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் கொடுத்துருக்காங்க. ஜோதி அன்னப்பன்பேட்டையிலேருந்து, பார்வையும் புரிதலும் என்பது மனித வாழ்க்கையின் மிக முக்கியமான இரு கூறுகள், நாம் ஒரு விஷயத்தை எவ்வாறு பார்க்கிறோம் என்பதும் அதை எப்படி புரிந்து கொள்கிறோம் என்பதும் நம்முடைய குணத்தையும் வாழ்க்கையும் தீர்மானிக்கின்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிஷான் ஹலீம், ஒரு பார்வை, ஒரு பிரச்சனை அல்லது வாழ்க்கையை நாம் எந்த கோணத்திலிருந்து அணுகுகிறோம் என்பது ஒரு வளர்ப்பு, அனுபவம் மற்றும் விருப்பங்களின் அடிப்படையில் ஆளுக்கு ஆள் மாறுபடும். தனிப்பட்ட எல்லை புரிதல், மற்றொருவரின் கோணத்தில் என்ன இருக்கிறது என்பதை எந்த ஒரு முன்முடிவும் இன்றி ஏற்றுக்கொள்ளும் முதிர்ச்சி, சுய பார்வையை தாண்டி பிறரையும் மதிக்கும் நிலை வேண்டும் அப்படின்ற மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. அடுத்து திருமூலஸ்தானம் வீரசுந்தரி சொல்லியிருக்காங்க, பார்வை என்பது உலகையும் சூழ்நிலைகளையும் நாம் பார்க்கும் கோணம் அல்லது அணுகுமுறை, புரிதல் என்பது அந்த பார்வையின் அடிப்படையில் எழும் உண்மையான அறிவு, உணர்தல் மற்றும் தெளிவு ஆகும். இவை இரண்டும் சேர்ந்து மனிதர்களின் சிந்தனையும் உறவுகளையும் மேம்படுத்துகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எரவான்சேரி கலாவதி ராஜ்மோகன் அவங்க வாழ்த்து சொல்லியிருக்காங்க. அடுத்து வளத்தான் பட்டினம் இளையராஜா வினோதா காலை வணக்கம் கொடுத்துருக்காங்க. நளினி, ஒருவர் முகத்தை பார்த்தவுடன் தெரிந்து கொள்ள முடியும் கவலையில் உள்ளார்களா அல்லது சந்தோஷமாக இருக்கிறார்களா என்று தெரிந்துவிடும், பார்வையில் தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கலச்சிரி மணிமாறன், ஒரு சில விஷயங்களை பார்த்து புரிந்து கொண்டால் அது தீமையில் முடிவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து யார், கர்ணா சித்ரா இவங்களும் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஐயாவாடி அசோக்ராஜ் கனிமொழி சில நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அடுத்து ஆனந்த செல்வம் திட்டச்சேரியிலேருந்து சொல்லியிருக்காங்க, சில பார்வை கருணை பார்வையாக தெரியும், ஆனால் அதில் எத்தனை கஞ்சத்தனங்கள் இருக்கும், உதவி கேட்கும் போது இல்லாதது போலவே நடிப்பார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து மன்னார்குடி சசிகலா தியாகராஜன் சொல்லியிருக்காங்க, பார்வையும் புரிதலும் நாம் எதை பார்க்கின்றோம் என்பதை விட அதை எப்படி புரிந்து கொள்கிறோம் என்பதே நமது வாழ்க்கை முறையையும் சிந்தனையும் தீர்மானிக்கிறது. சூழ்நிலைகளை மேலோட்டமாக பார்க்காமல் தெளிவான புரிதலோடு பார்த்தால் மன அமைதியோடு வாழலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. திட்டச்சேரி ஃபைசூர் ரஹ்மான், சில நேரங்களில் நம்மை பார்ப்பவர்கள் அவர்கள் மனதில் நல்ல எண்ணங்கள் இருந்தால் நம்மை நன்றாக பார்ப்பார்கள், மனதில் கெட்ட எண்ணம் இருந்தால் நம்மை கெட்டவனாக பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து திருவாரூர் மேட்டுப்பாளையம் ரவி சொல்லியிருக்காங்க, பார்வையை வைத்து காவல்துறையினர் எடை போட்டு விடுவார்கள், நம்ம ஒரு பார்க்க பார்வையை பார்த்தா ஈஸியாக, ஒரு பார்வை பார்த்தாலே ஈஸியாக நமக்கு புரிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள் காரைக்கால் பண்பலை 100.3.
1: ஆடி முடிஞ்சாச்சு, ஆனா தள்ளுபடி இன்னும் முடியல. ஆமாங்க, திருச்சி சாரதாசின் கில்லி ஆடி கிளாசிக் தள்ளுபடி மக்களுக்காக இன்னும் சில நாள் நீட்டிப்பு. உண்மையான இந்த ஆடி தள்ளுபடியை பயன்படுத்தி எக்கச்சக்கமான பணத்தை மிச்சப்படுத்தலாமே.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: நேரம் இப்போ 10:41 22 நொடியாகுது. காரைக்கால் பண்பலை 100.3 சிந்தனை அரங்கம் பார்வையும் புரிதலும், இதை பத்தி நேயர்கள் அழகா பேசிட்டு இருக்காங்க. அடுத்து நேயர் யார் வராங்க அப்படின்னு பாக்கலாம். வணக்கம். வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், யார் வந்திருக்கீங்க?
1: நான் சிவபுரியில இருந்து சோமசுந்தரம் பேசுறேன்.
0: பேசுங்க.
1: பார்வையும் புரிதலும், அதாவது பார்த்தே ஒருத்தவங்க வந்து இட போடுறதுன்னு சொல்லுவாங்க, அது வந்து சில சமயம் அந்த கணிப்பு தப்பாயிடுங்க.
0: கண்டிப்பா.
1: ஆமா, அது வந்து நம்ம பார்வையில நம்ம வந்து ஒருத்தவங்களை வந்து சொல்ல முடியாது. பார்க்கும்போது அவர் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சவரா இருக்கும், நல்லா சிம்பிளா இருப்பாரு. அவர் ஏதாவது ஒரு பேச சொன்ன அவர்கிட்ட ஏதாவது ஒரு இது கேட்டோம்னா அவர் அவ்வளவு அழகா அதுக்கு விளக்கம் சொல்லுவாரு. கேட்டா இவருக்குள்ள இவ்வளவு விஷயங்கள் ஒளிஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இப்ப நம்ம வீட்டுக்கே இருக்காங்களும் வர்றாங்களா, ஒருத்தவங்க வராங்க வந்து அந்த நேரத்துல ஏதாவது ஒரு பொருள் மிஸ் ஆயிடுச்சுன்னா, ஓ அவர் புதுசா ஒருத்தர் வந்தாரு அவராதான் இருக்குமோனு சொல்லிட்டு அது மாதிரி சிந்தனை வரக்கூடாது. ஏன்னா ஒருத்தங்க பார்வை வந்து பல கோணத்துல ஒருத்தவங்க மேல வரும். அதனால நல்லவங்களா கூட இருக்கலாம்,

0: நம்ம பார்வை தப்பாயிடக்கூடாதுல்ல. அதனால எதையுமே நம்ம வந்து புரிதல் இருக்கணும், புரிஞ்சாதான் சரி இவங்க இப்படி அப்படின்றவங்கள நம்ம எல்லாம் பேசி பழகி புரிஞ்சாதான் அதை நம்ம வந்து முழுமையா எடுத்துக்க முடியும். அதனால பார்வையில வந்து நம்ம ஒருத்தவங்களை வந்து தவறா கணிக்கிறதோ இல்ல மற்ற விஷயங்கள் நம்ம வந்து பேசுறதோ வந்து அது வந்து முறையற்ற செயலுங்க.
1: அதாவது பழகி பார்க்கும் போதுதான் அந்த புரிதல்ன்றது ஒரு உணர்வு வந்து நமக்கு வரும். பார்த்த உடனே அவங்க நல்லவங்க கிட்டவங்க நம்ம தீர்மானிக்க.
0: ஆமா, ஒரு ஐஸ்கிரீம் இருக்குன்னா அதை நம்ம வாங்கி டேஸ்ட் பண்ணி பார்த்தாதான் தெரியும் அது வெண்ணிலாவா ஸ்ட்ராபெரியா. அவர் சாப்பிட்டுட்டு இருக்கும் போது அதை நம்ம நம்ம சொல்ல முடியாது இல்ல.
1: ஆமா, கலர்லயே கண்டுபிடிச்சிடலாம்.
0: கலர்ல கண்டுபிடிச்சிடலாங்க, அது பரவாயில்ல. இது வந்து அந்த அளவுக்கு கண்டுபிடிக்க முடியாது.
1: சரிங்க சரிங்க, நன்றிங்க ஐயா.
0: நன்றி நன்றி.
1: அடுத்து வரக்கூடிய நேயர் வணக்கம். வணக்கம், யார் வந்திருக்கீங்க?
2: அன்பான வணக்கம் சார்.
1: வணக்கம் சார், வாங்க பேசுங்க.
2: குற்றால மாரியம்மன் என்ன மோகன்
1: பேசுங்க ஐயா.
2: வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும். வாழ்ந்ததும் பார்த்து புரிஞ்சிக்க முடியாது, தாழ்ந்ததும் பார்த்து தெரிஞ்சு புரிஞ்சிக்க முடியாது. அது புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு தெளிதல் வேணும். அது தெளிதல் எப்படி கேட்டா, எனக்கு ஒரு நண்பர் இருக்காருன்னு வச்சுங்களேன், நண்பர் தான் பாத்துட்டேன் புரிஞ்சிருச்சு பழகிட்டேன், ஆனா என்னுடைய குடும்ப ரகசியத்தை அவர்கிட்ட சொல்லலாமான்ற தெளிதல் வேணும். அந்த தெளிதல் இருந்தாதான் நான் அந்த ரகசியத்தை அவர் கவர்ந்த பண்ணி என் குடும்பத்துக்கு வந்து சொல்ல மாட்டாரு, எங்களுக்குள்ள பரிவர்த்தனை பண்ணிக்கலாம். அதாவது ஒரு காதல் வந்து ஒரு இளைஞனும் இளைஞும் வந்து புரிஞ்சுக்கும் போது பார்வை நல்லாதான் இருக்கு, புரிஞ்சுக்கிறாங்க, ஆனா வாழ்க்கை நிரந்தரமா இருக்குமான்னு தெளிதல் வேணும். அந்த தெளிதல் இருந்தாதான் அந்த தம்பதியினர் வந்து 70-75 வருஷம் வாழ்ந்து சாதனை படிக்க முடியும். இல்லைன்னு வச்சுக்கலேன், இடையிலேயே அந்த குடும்பம் வந்து பிரிஞ்சு போயிடும். இந்த புரிதல், அதாவது பார்த்து புரிதல் இருந்தாலும் தெளிதல் இல்லையே வாழ்க்கை செழிக்காது என்பது என்னுடைய கருத்து.
1: சரிங்க, அதாவது மன வாழ்க்கைக்கு வந்து இந்த புரிதல்ன்றது ரொம்பவே முக்கியமா இருக்கு. வெவ்வேறு குணநலன்கள் உள்ள வெவ்வேறு இடத்துல இருக்கிற ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு 40-50 வருஷம் நம்ம ஒன்னா டிராவல் பண்ணும்போது அதுல வந்து ரெண்டு பேருக்குமே இவங்க எப்படி இவங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம நடந்துக்கும் போது அந்த இல்வாழ்க்கை வந்து நல்லறமா இருக்கும் அப்படின்றது தான் கருத்து. நன்றிங்க ஐயா உங்க கருத்துக்கு.
2: நன்றி, வாழ்க்கை நன்றி.
1: அடுத்து வரக்கூடிய நேயர் வணக்கம், யார் வந்திருக்கீங்க?
3: ஹலோ, வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
3: தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் மாவட்டம் பாபுராஜபுரம் முகமது இக்பால்
1: பேசுங்க ஐயா.
3: நலமா இருக்கு சகோதரி?
1: நலமா இருக்கும். நீங்க நல்லா இருக்கீங்களா?
3: நலமா இருக்கேன்.
1: பேசுங்க ஐயா.
3: இந்த பார்வையை பத்தி கேட்டிருங்க. ஒருத்தங்களை பார்த்துட்டு நம்ம உடனே எடை போட முடியாது. அவங்களுடைய புறத்தோற்றம் ஒழுங்கா இருந்தாலும் உள் தோற்றம் என்ன நம்மள நினைக்கிறாங்கன்னு ஒண்ணும் தெரியாது. அதனால ஒரு ஒருத்தங்களுக்கும் ஒரு ஒரு மாதிரி இருக்கு. இந்த பார்வையிலேயே கோவ பார்வை இருக்கு, அப்புறமே அகப்பார்வை புறப்பார்வைன்னு சொல்லுவாங்க. அந்த
1: எல்லாரோட வாழ்க்கையும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்ல, அதனால ஒருத்தவங்களை புரிஞ்சுக்கும் போதுதான் அதை பத்தி நமக்கு தெரிய வரும் அப்படின்னு. நன்றிங்க.
3: நன்றி, வாழ்த்துக்கள்.
1: அதுக்கு வந்து ஒரு கதை கூட சொல்லுவாங்க. ஒரு பையன் வந்து ஸ்கூலுக்கு வரும்போது அவனால ஹோம்ஒர்க் எல்லாம் எதுவுமே பண்ணிட்டு வரமாட்டான், நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வரமாட்டாங்க. அப்போ டீச்சர் வந்து அவங்கள இது பண்ணும்போது கேட்டுட்டே இருப்பாங்க. அப்போ என்ன எதுனா அவங்க அதை அப்சர்வ் பண்ணும்போது தான் தெரியுது அந்த பையன் வந்து ரொம்ப ஏழ்மையான இடத்துல இருந்து வரான். அவங்க வீட்டில் வந்து அவங்களுக்கு பார்த்துக்கிறதுக்கு வைக்கிறதுக்கு யாரும் பெரியவங்க இல்லை, சம்பாத்தியம் பண்ணுறதுக்கும் ஆள் இல்லை. அப்போ அந்த பிள்ளை வந்து அவங்க வேலைக்கு போய் அவங்க கண்ணு முழிச்சு அவங்க அந்த வேலைகளை பார்த்து அவங்களுக்கான அந்த வாழ்வாதாரத்தை அம்மாவுக்கோ அவங்க தங்கச்சிக்கோ அவங்க செய்கிற இடத்துல அந்த குழந்தை இருக்குது அப்படிங்கும்போது அந்த பிள்ளை வந்து நைட்டு வரைக்கும் தூங்காமல் அவங்க வேலை பார்த்து அவங்க டயர்டானதுனால அவங்களால அந்த ஹோம்ஒர்க் அவங்களால செய்ய முடியல, கிளாஸ் ரூமில் ரொம்ப அட்டன்டிவாக அவங்களால இருக்க முடியல. அப்போ அந்த ஆசிரியர் வந்து அந்த பிள்ளையோட சூழ்நிலையை கரெக்டாக புரிஞ்சுக்கிறப்ப தான் அப்போ அதுக்கான இது என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அடுத்தது அந்த குழந்தைக்கு தேவையான உதவிகளை செஞ்சு அவங்க வாழ்க்கை மேம்படுறதுக்கு உதவுவாங்க. அது மாதிரி தான் பார்த்துட்டு இவன் தூங்கிட்டு தான் இருப்பான், இவெல்லாம் எதுவுமே செய்ய மாட்டான் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணாமல் அவங்களுக்கான காரணம் என்ன அப்படின்ற அந்த புரிதலை நோக்கி பயணம் பண்ணும்போது தான் நம்ம எல்லோரோட வாழ்க்கையிலும் ஏதாவது நம்ம ஒரு நல்ல விஷயத்தை பண்ண முடியுது. ஆதரவு இல்லாதவங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறது, ஒரு நல்ல சொல் சொல்கிறதா இருக்கலாம், இல்லை ஒரு உதவியாக இருந்தாலும் அதை நம்மளால் கொடுக்க முடியும். அந்த இடத்துல தான் அந்த புரிதல்ன்றது வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வரக்கூடிய நேயர் என்ன சொல்ல வராங்க கேக்கலாம். வணக்கம். அடுத்த நேயர் வணக்கம்.
4: ஹலோ.
1: வணக்கம். வணக்கம் ஐயா, பேசுங்க.
4: காட்டு மன்னார் கோயில் இருந்து குளஞ்சியப்பன்
1: சொல்லுங்க ஐயா.
4: பார்வையும் புரிதலும், அதாவதுங்க காக்கா உட்காரவும் பனம்பழ உழவும் சரியா இருக்குன்னு சொல்லுவாங்க கிராமத்து பழமொழி. அதாவது அது போய் யதார்த்தமா உட்காருமா, அந்த பழம் என்னைக்கே பணம் பழம் பழுத்துச்சுன்னா தாங்காது, விழுந்துடும். உடனே பாக்குறவங்க பார்வையில எப்படி இருக்குன்னா இந்த காக்கா உட்கார்ந்ததுனாலதான் அந்த பணம்

0: பழம் வந்து வச்சிருப்பாங்க. பனைமரத்து கீழே நின்று பாலை குடிச்சாலும் கள்ள குடிக்கிறதா தான் நினைப்பாங்க.
1: ஏன் பனைமரத்துக்கு கீழே போய் நம்ம பாலை குடிக்கணும், வீட்லயே குடிக்கலாம் இல்லையா?
0: பழமொழிக்கு சொல்லுவாங்க அவங்க, அது இந்த பாலுன்னு கூட எடுத்துக்கணும், எதுக்கு நிக்கிறாங்கன்னு தெரியாது, அதுக்காக தான் ஒரு கற்பனை பண்ணிடுவாங்க. அந்த அந்த புரிதல் வந்து தவறான புரிதலா போயிடுது,
1: பார்த்த பார்வையில அவங்களை ஜட்ஜ் பண்ணிடுறது.
0: ஆமா, இப்ப ஒரு வயதான ஒரு இறக்குற தருவாயில மருத்துவமனையில இருந்து தன் பிள்ளை மனைவி எல்லாம் கூப்பிட்டாரு, பெரிய பையனை கூப்பிட்டாரு, தம்பி நீ டி நகர்ல இருக்க 35 வீடை வச்சுக்க, உடனே ரெண்டாவது பெண்ணு கட்டி கொடுத்துருந்தாலும் பரவாயில்ல, நீனு வா, நீ வந்து பெசன் நகர்ல உள்ள 15 வீடு எடுத்துக்கணும்.
1: 35 வீடு ஒரு பிள்ளைக்கு, 15 வீடு ஒரு பிள்ளைக்கா?
0: ஆமா. மூணாவது பையனை கூப்பிட்டு நீ வந்து அந்த அபார்ட்மெண்ட்ல உள்ள 24 வீடு நீ எடுத்துக்கணும். மனைவிய கடைசியா கூப்பிட்டு, சரி எல்லாருக்கும் கொடுத்துட்டேன், உனக்கு ஒண்ணு நான் கொடுக்காம இருக்க கூடாது, நம்ம தெருக்கு பக்கத்துல உள்ள ரெண்டு தெருவை நீ எடுத்துக்கணும், எடுத்துக்கிட்டு இறந்துட்டாரு. அப்ப இவங்க எல்லாம் இறந்தும் ரொம்ப சோகமா அப்படியே இருக்காங்க. பக்கத்துல இருக்க நர்ஸ் கேக்குறாங்க, ஏங்க உங்களுக்கு இவ்வளவு காலம் ஒதுக்கி விட்டுருக்காங்க, இவ்வளவு காலம் சம்பாரிச்சு வச்சிருக்காங்க, நீங்க ஏங்க சோகமா இருக்கீங்களான்னு கேட்டான். அட நீங்க வேற, அவரு ஒரு பால் வியாபாரி, ஊரை சுத்தி கடன் வாங்கி வச்சிருக்காரு, அவரு பார்த்து அந்த பெசன் நகர்ல 35 வீட பையனை பால் ஊத்தி கடன் அடைக்க சொல்றாரு, அதே போல எல்லாருக்கும் ஒரு ஏரியா ஒதுக்கி விட்டு அவரு பால் கொடுத்த இடத்தெல்லாம் ஒதுக்கி விட்டு அந்த கடனை அடைக்க
1: சொல்றாருண்ணா.
0: அப்ப பார்வை வேறு, புரிதல் வேறு. அந்த கிட்டக்கு இருக்கிறவங்களுக்கு தான் என்ன நடந்த ஏதுன்னு தெரியும், கிட்டக்க இருந்து பாக்குறவங்க பார்வை வேற மாதிரி இருக்கும். அதே போலதான் நம்ம வாழ்க்கையில யாரையுமே வந்து நம்ம பார்வையை வச்சு ஒரு கணக்கு போட்டுற கூடாது, அது வந்து சரியானதா இருக்காதுங்கறதாங்க என்னுடைய கருத்து.
1: ஒரு புக்ல ஒரு கதையை எடுத்து விட்டுட்டு
0: போயிட்டீங்கல்ல,
1: நன்றி நன்றி. அடுத்து வரக்கூடிய நேயர் வணக்கம், யார் வந்திருக்கீங்க?
2: வணக்கமா.
1: வணக்கம் சார், பேசுங்க.
2: நான் சிறுகாலம் மாணிக்கம் டெய்லர் பேசுறேன்.
1: பேசுங்க.
2: பார்வையிலேமா ஏழைய பார்த்தா ஒரு மாதிரி பேசுறாங்க, மாதிரி நடத்துறாங்க. அதே பணக்காரங்களை பார்த்தா உள்ள உட்காந்தாலும் ஏழைச்சு வெளில போவாங்க, வாங்க வாங்க வாங்க அப்படிம்பாங்க. அது எல்லாம் பார்வை தானேமா. ஒரு ஒரு ரோட்ல ஒரு கண்ணு தெரியாத போறாங்கன்னா அவங்க அவங்க பாதை கரெக்டா போவாங்க. அதே நம்ம கண்ணு தெரிஞ்சவங்க வண்டியில போனா நம்ம என்ன பண்ணுவோம்,
1: ஒண்ணுமே
2: புரியாதுமா. வெறும் ஒரு புடவை எடுக்க எப்படியும் வந்து ஒரு நாள் 6 நாள் ஆகிடுவாங்க.
1: அப்ப ஆடி தள்ளுபடியில ரொம்ப நேரமா போய் உட்கார்ந்து இருந்தீங்களோ கடையில?
2: சில பேர் இருக்கிறாங்கம்மா, ஒரு கூட்டமா போவாங்கம்மா, போக மாட்டாங்க, 4 வீட்டுல சேர்ந்த மாதிரி போவாங்க.
1: சரி, அவங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு எடுத்துட்டு வராங்கல்ல, அந்த டிரெஸ் நீங்க நல்லா தச்சு கொடுத்துருவீங்களா? வணக்கம், யார் வந்திருக்கீங்க?
3: வணக்கம் வணக்கம்
1: வணக்கம், பேசுங்க. பேசுங்க ஐயா.
3: புரிதல் சொல்லிருக்கீங்க. ஒரு பார்வையற்றவர் வந்து அந்த பணத்தை வந்து 100 நோட்டு எது, 20 நோட்டு எது, 50 நோட்டு புரிஞ்சுக்கிறாருங்க. நம்ம பாரு உள்ளவங்க தான் ஒருத்தவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க, அடுத்தவங்களும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. வாய்ப்புக்கு நன்றிமா.
1: வணக்கம். நீங்க திட்டுறதுக்காகவே வந்தீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த நேயர் வணக்கம், யார் வந்திருக்கீங்க?
4: வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
4: அரியலூர் மாவட்டம்.
1: பேசுங்க.
4: ஒருத்தவங்க வீட்டுக்கு வராங்கன்னா அவங்களுடைய பார்வையும் அவங்களுடைய பார்வை எங்கெங்க போகுதுங்கிறது பார்த்தோம்னாவே அவங்களுக்கான வழி வகுப்பு அதை விட்டுட்டு அவங்களை பேசி திருப்புற அளவுக்கு நம்ம ஏரியாவை சொன்னோம்னு அவங்க ஏமாற்றம்தான்
1: அடைவாங்க.
4: ஆகையினால அவங்க பார்வையை நம்ம புரிஞ்சு அவங்களுடைய பார்வை எங்க போகுது, எங்க வருது, நான் கேக்குறாங்க இல்ல என்ன சொல்றாங்க
1: என்ன சொல்ல வராங்கன்றத புரிஞ்சுக்கணும்.

0: ஒரு
1: நம்பிக்கைதான் அப்படிங்கிற மாதிரி வராங்க. அதுக்கு தக்கவாறு நம்ம செய்தி அனுப்பணுமே தவிர நம்ம முரண்பட்ட வார்த்தையை சொன்னோம்னா நல்லா இருக்காது.
0: நன்றி நன்றி.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: காரைக்கால் பண்பலை 100.3 சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சியில் வந்து இன்றைக்கு பார்வையும் புரிதலும் இதை பற்றி நேயர்கள் அழகாக சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து கூட முகநூல் பக்கத்தில் யார் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். விஜயலட்சுமி இளவரசன், முற்பகல் வணக்கம். ஒருவரின் வெளி தோற்றத்தை வைத்து கணிப்பது பார்வை. ஒருவரை அகத்தோற்றத்தோடு பழகி முழுமையாக தெரிந்து கொள்வது புரிதல். முழுமையாக எல்லாவற்றையும் புரிந்து பழகி பார்த்து அவரது எண்ணம் செயல் என்ன என்று தெரிந்து புரிந்து கணிப்பது சிறந்தது. வாழ்க வளமுடன் கொடுத்துருக்காங்க. அடுத்து சேந்தமங்கலத்தில் இருந்து சங்கர் சொல்லியிருக்காங்க, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். ஆரூர் கொடிக்கல்பாளையம் ஜான்ஹஜன் அஜ்முதீன், இனிய காலை வணக்கம். பார்வையும் புரிதலும், யாரையும் பார்த்த மாத்திரத்தில் புரிந்து கொள்ள முடியாது. ஒருவரிடம் பழக பழகத்தான் அவருடைய பார்வையும் அவருடைய புரிதலும் நமக்கு புரியும். புரிதல் குறைபாடு காரணமாகவே குடும்பங்களில் விரிசல்களும் பிரச்சனைகளும் இன்றைய காலகட்டத்தில் நிறைய ஏற்படுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. காட்டுமன்னார் கோவில் டி மடப்புறம் தோப்புத்திரு வேல்முருகன் சொல்லியிருக்காங்க, பார்வை வேறு புரிதல் வேறு, பார்த்தவுடன் யாரையும் எடைப்போட முடியாது. ஒருவரை புரிந்து கொள்ள நாட்கள் கூடுதலாக எடுத்துக்கொள்ளும், நன்றி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆக்கூர் மடப்புறம் நாஜியா மன்சூர் சொல்லியிருக்காங்க, இனிய காலை வணக்கம். பார்வை என்பது கண்கள் பார்க்கும் காட்சி, புரிதல் என்பது மனம் உணரும் உண்மை. நாம் எதை பார்க்கின்றோம் என்பதை விட அதை எப்படி புரிந்து கொள்கிறோம் என்பதில்தான் கோணம் மாறும்போது பார்வை மாறும். அன்பும் அனுதாபமும் சேரும்போது தான் சரியான புரிதல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து அதம்பார் கலைச்செல்வி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் கொடுத்துருக்காங்க. டிஆர் பட்டினம் ரமேஷ் வாழ்த்து சொல்லியிருக்காங்க. புதுத்துறை செல்வகுமார் அவங்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்து கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்வை என்பது வேறு புரிதல் என்பது வேறு, பார்வையில் சுமாராக இருப்பவர்கள் பழகும்போது நன்றாக பழகுவார்கள். காந்தியடிகள் அரையாடை அணிந்து ரயில் வண்டியில் பயணம் செய்யும்போது அவமானப்படுத்தப்பட்டார், பிறகு அவர் செய்த வேலைகளை பார்த்து மதிப்பு கொடுத்தார்கள் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. பேரளத்திலிருந்து செந்தில் கண்ணன். நேரம் இப்போ 10:56 ஆகுது. நிறைவா சில நேயர்கள் நம்ம சந்திக்கலாம். வணக்கம்.
4: ஹலோ, வணக்கம் சகோதரிங்க.
3: வணக்கம், யார் வந்திருக்கீங்க ஐயா?
4: திருப்பூர் மாநகர் மன்னரை பாலப்பாளையத்திலிருந்து சேரங்கசாமி பேசுறேங்க.
3: என்ன பேருங்க ஐயா?
4: சேரங்கசாமி என்று கூறினேன்.
3: ரங்கசாமியா?
4: அப்படித்தான்
3: பேசுங்க ஐயா.
4: பார்வையும் புரிதலுமே, பார்வையும் புரிதல் என்பது வந்துங்க மனிதனின் அனுபவத்தை அனுபவம் மற்றும் சிந்தனைகளை ஏற்ப உலகை அனுபவிக்கும் விதத்தை குறிக்கிறதுங்க. நாம் காணும் விதம் அதனை முழுமையாக உள்வாங்கும் விதமும் ஒவ்வொரு நபருக்கும் வேறுபடுங்க. இப்ப பாத்தீங்கன்னா, நீ நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்கீங்க வச்சிங்களா, சொல்றேன். அதாவது வந்து ஒவ்வொருத்தர் எடுத்து ஒவ்வொரு தொகுப்பாளரும் வந்து ஒவ்வொரு எடுப்பாங்க, எடுக்க மாட்டாங்க. ஆனா நட அதை வந்து பார்வை, எனக்கு ஒரு பார்வைக்கு மத்த நேரத்துக்கு ஒரு பார்வை இருக்கு. ஆனா வந்து நீங்க எடுத்துருக்கீங்க, இன்னொரு எடுக்க மாட்டாங்க. அதை வந்து புதில் வச்சுக்கணும். அவங்க என்ன நடைமுறைச்சுக்கலாங்க, எப்படி கையாளுறாங்க, எவ்வளவு சிரமத்துல இருக்கிறாங்க, அது புரிதல் இல்லைங்க. எடுக்கலீங்கிறதுக்காக நம்ம வந்து நம்ம ஒரு பார்வையா இது பண்ணக்கூடாதுங்க. எடுத்தாங்க அந்த புரிதல் வேணுங்க. என்ன சிரமத்துல எப்படி இது பண்ணுவாங்க, நேர கையாளுக்குள்ள போதும்.
3: ஒரு போனே பண்றோம் நம்ம, அவங்க எடுக்கல அப்படின்னா அவங்களுக்கு இதை வேற ஏதாவது ஒரு முக்கியமான வேலையில இருக்கலாம், வாகனத்துல போயிட்டு இருக்கலாம்.
4: என்ன
3: நடைமுறைச்சுக்களுக்கு

0: ரிஷேகர் பேசுறேம்மா. வேலூர்
1: பேசுங்க
0: மாவட்டம் கட்பாடியில இருந்து.
1: பேசுங்க.
0: அம்மா, ஒரு விஷயத்தை பாக்குறோம் அப்படின்னா அந்த பாக்குறத விட அதை அனுபவிக்கும் பொழுதுதான் அதுல புரிதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். சொல்லுவாங்க இல்லையா, பாக்குறது வேறு, ஆனா அத உணர்வு பூர்வமாக உணர்ந்த உடனேதான் அதனுடைய உண்மையான புரிதல் அப்படிங்கறது வரும்னு. அருமையாக ரெண்டு விஷயங்கள் இருக்கு. ஒரு சில சமயங்கள்ல சில உறவுகள் பார்ப்பதற்கு உருன்னு இருக்கும். அவங்களுடைய முகம், அவங்களுடைய தோற்றம், அவங்களுடைய பாவனை, அவங்களுடைய துணி. ஆனா பாவம் யோசிச்சு பாருங்களேன், அவங்களுடைய பார்வை, அவங்களுடைய துணி அப்படிதான்னு அவங்க ஒதுக்கறத விட சும்மா பழகிதான் பார்ப்போமே. அப்ப பார்க்கும் போதுதான் தெரியும் எவ்வளவு சூப்பரான ஒரு நபர்கள். சொல்லுவாங்க இல்லையாமா, பலாப்பழம் வெளியில குத்துறா மாதிரி சொர சொரன்னு இருக்கிறதுனால உள்ள இருக்கக்கூடிய அந்த சுளை அப்படிங்கறத டேஸ்ட் பண்ணி பார்த்தாதானே தெரியும் அது ரொம்ப இனிமையானதுன்னு. அப்போ அரடு முரடாக வெளி தோற்றத்துல சிலர் வந்து இருப்பாங்க பார்ப்பதற்கு உருன்னு, ஆனா அவங்க கிட்ட பழகி பார்க்கும் பொழுது தெரியும் எவ்வளவு சுவையானவர்கள். ஆனா மக்கள் பண்ணக்கூடிய தவறு என்னன்னா பாக்குறதுக்கே அவங்க இவ்வளவு ரஃப் அண்ட் டஃபா இருக்காங்க, இவங்க கூட போய் பேசணுமா பழகணுமா அப்படின்னு நினைப்பாங்க. சோ மனிதனுடைய முதல் பிளாக்கரா இருப்பது அவன் பார்க்கக்கூடிய அந்த பார்வை தான். ஆனா பார்வைக்கும் பழகக்கூடிய விதத்துக்கும் பயணிப்பதற்கும் அந்த வித்தியாசம் அப்படிங்கறது இருக்கு. அது உணர்வு பூர்வமாக நம்ம அனைவரும் ஒரு சின்ன எஃபர்ட் எடுத்து சரி பார்க்கலாமே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை அகலப்படுத்தி அல்லது ஆழப்படுத்தி அதுல பயணிக்கும் பொழுது அது ஒரு பெரிய டிஃபரன்ஸ் அப்படிங்கறது அமைக்குமா.
1: சரிங்க, நன்றி உங்க கருத்துக்கு.
0: நன்றி,
2: ரொம்ப நன்றி டாக்டர். உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: இன்றைக்கு சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சியில் பார்வையும் புரிதலும் இதை பற்றி நேயர்கள் ரொம்ப அழகாக அவங்களோட கருத்துக்களை எடுத்து வச்சாங்க. முகநூல் பக்கத்துலேயும் கூட சரியான கருத்துக்களை நிறைய நேயர்கள் பதிவிட்டிருந்தாங்க. நிகழ்ச்சியில் பங்கெடுத்த நேயர்களுக்கும் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த நேயர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறது இன்றைய சிந்தனை அரங்கம்.

இன்றைய சிந்தனை சீட் பெல்ட் அள்ளிமும் உயிரை காக்கும் முதல் அரண் அதுவே. அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷவாணி காரைக்கால். நேர்களே, இன்று அக்ஷய உற்சவ் திவாஸ் தினம் என்பது இயற்கை வளங்களை பாதுகாத்து புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியின் முக்கியத்துவையை மக்களிடம் எடுத்து சொல்லும் ஒரு விழிப்புணர்வு நாளாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த நாளின் நோக்கம் இன்றைய சேமிப்பு, நாளைய வளம், தூய்மையான எரிசக்தி, வளமான எதிர்காலம். இத்தினத்தை ஒட்டி உயிரி எரிவாயும் சூரிய சக்தியும் சிறப்பு நேரலை நிகழ்ச்சி

0: இன்றைய காலகட்டத்தில் எரிசக்தியின் தேவை நாளுக்கு நாள் அதிகரித்து தான் வருது இல்லைங்களா? அதே நேரத்தில் சுற்றுச்சூழலை பாதுகாக்கிற வகையில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியை பயன்படுத்துவதும் நடைமுறையில் தான் இருந்துட்டு வருதுங்க. நம்மிட கிடைக்கிற இயற்கை வளங்களை பயன்படுத்தி எரிசக்தியை உருவாக்கும் இரண்டு முக்கிய வழிகள் தான் உயிரி எரிவாயு மற்றும் சூரிய சக்தி. இவற்றின் பயன்பாடு, நன்மைகள் மற்றும் எதிர்கால வாய்ப்புகள் குறித்து விளக்கம் தர இருக்காங்க காரைக்கால் பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தோட உழவியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் டி அருள்செல்வம் சார் அவங்க. வணக்கம் சார்.
1: வணக்கம் மேடம்.
0: முதல்ல பயோகேஸ்ன்னு சொல்லப்படுற உயிரி எரிவாயுனா என்னங்க சார்? இது எப்படி தயாரிக்கப்படுறது?
1: இப்போ நம்ம வந்து எரிவாயுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா மேடம், எரிவாயுன்றது வந்து நம்ம நடைமுறை வாழ்க்கையில் வந்து எல்லா இடத்துலையும் பயன்பட்டு வருது. இப்போ நம்ம வந்து சமைக்கிறதுக்கு எங்கெங்கெல்லாம் வந்து சூடுபடுத்துறதுக்கு வந்து தேவைப்படுதோ அந்த இடத்துக்கெல்லாம் நம்மளுக்கு வந்து எரிவாயு தேவைப்படுது. இப்போ நார்மலாக நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபாசில் ஃபியூல்னு சொல்கிறாங்க, அதாவது நிலத்துலேருந்து எடுத்து யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஃபியூல் தான் நம்ம வந்து பயன்படுத்திட்டு வரோம். இந்த உயிரி எரிவாயுன்றது வந்து பயோகேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அங்கக கழிவுகள், அதாவது நாம் பயன்படுத்துகிற டே டு டே லைஃப்பில் டெய்லி நம்ம பயன்படுத்துகிற வேளாண்மை கழிவுகள்லேருந்து நம்ம வந்து இந்த எரிவாயை வந்து பயன்படுத்த உருவாக்க முடியும், உற்பத்தி செய்ய முடியும், அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து நம்மளோட தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்க முடியும் மேடம். அதுதான் வந்து இந்த பயோகேஸ்ன்னு சொல்கிற அந்த உயிரி எரிவாயு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க.
0: சார், இப்போது உயிரி எரிவாயு தயாரிக்கிற பயன்படுத்தும் முக்கிய மூலப்பொருட்கள்லாம் என்னென்ன சார் வரும்?
1: இப்போ முக்கிய மூலப்பொருட்கள்னு பார்த்தீங்க அப்படின்னா மேடம், இதோட மேஜராக என்னென்னா பொதுவாக வந்து இது வந்து டைஜஷன் சொல்லுவாங்க, அதாவது ஒரு நொதித்தலுக்குள்ளார போகணும் அந்த மாதிரி இருக்கிற எல்லா பொருட்களும் வந்து இந்த உயிரி எரிவாயு பயன்படுத்துக்கு நம்ம பயன்படுத்த முடியும். பொதுவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம வேளாண்மையில் யூஸ் பண்ணக்கூடிய கால்நடை கழிவுகள், அதாவது மாட்டுச்சாணம், எருமை, அந்த கால்நடைகள் நம்ம பயன்படுத்துகிற எல்லா கழிவுகளும் இந்த அங்கக கழிவுகளில் வருங்க. இதெல்லாம் ஈஸியாக வந்து நம்மளுக்கு வந்து நொறித்தல் தன்மையை வந்து பண்ணுறதுனால அது பண்ணலாம். அது இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா காய்கறி மற்றும் பழங்கள் வந்து நம்மளுக்கு வேஸ்ட்டாக போகுது இல்லைங்க. இப்போ நம்ம வந்து சமைக்க போகிறோம், சமைச்சதுக்கப்புறம் சில இதெல்லாம் வந்து வெட்டி வேஸ்ட்டாக போடுவோம்ல, அந்த மாதிரியான கழிவுகள். அதுக்கப்புறம் உணவக உணவு கழிவுகள். இப்போ நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த எரிசக்தியோட ஒரு மேஜராக ஒரு நன்மை என்னன்னு கேட்டிங்கன்னா சின்ன அளவுலேயும் நம்ம உற்பத்தி செய்ய முடியும், பெரிய லெவல்லையும் உற்பத்தி செய்ய முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து இப்போ உங்கள் வீட்டுக்கு தேவையான எரிசக்தியும் நீங்கள் வந்து இதை செய்ய முடியும். அதேமாதிரி ஒரு ஒரு நகரத்துக்கோ ஒரு இதுக்கோ வந்து பெரிய லெவல்லையும் நம்மளால் இது செய்ய முடியும். ஸோ அப்போ வந்து சில இடத்துல வந்து நிறைய நம்மளுக்கு வந்து கழிவுகள் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சந்தைன்னு எடுத்துட்டீங்க வச்சிங்களேன், சந்தையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பழங்கள் இதெல்லாம் வந்து அதிகமாக வேஸ்ட்டாக போகுது, இதாக போகுது. அதேமாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு ஒரு உணவகம் இருக்குது அப்படின்னா லார்ஜ் குவான்டிட்டியில் வந்து நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி வேஸ்ட் ஜாஸ்தியாக கிடைக்கிது இல்லைங்க. இதுலேருந்து நம்ம வந்து இந்த எரிவாயு வந்து நம்ம உற்பத்தி செய்ய முடியும். இதுதான் வந்து மேஜராக வந்து பயன்படக்கூடிய பொருட்கள்.
0: சார், நீங்கள் சொன்ன மாதிரியே கழிவுகள்லேருந்து பயோகேஸ் உற்பத்தி பண்ணலான்றீங்க. பெரும்பாலான விவசாயிகள் கால்நடை வளர்த்துட்டு வருவாங்க இல்லைங்களா, வயலுக்கு எருவு போக மிச்சம் இருக்கிற எருக்களை இந்த உயிரி எரிவாயு தயாரிக்கணும்னு ஒரு யோசனை வச்சுருக்காங்கன்னா எப்படி அதை அமைக்கலான்னு சொல்லிடுங்க சார்.
1: மேடம், உங்கள் கேள்வியில் ஒரே ஒரு திருத்தம் நான் செய்யறதுக்கு விரும்புகிறேன் மேடம். அதாவது கால்நடை கழிவுகளை வந்து நீங்கள் வந்து வயலுக்கு போட்டதுக்கப்புறம் மிச்சம்னு சொல்கிறீங்க இல்லையா, அது வந்து நம்ம வந்து இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம முதலே வந்து எரிவாயு எடுத்துட்டோன்னா அது வந்து கழிவாக தான் போகும், புரியுதுங்களா? அப்போ அந்த கழிவை நம்ம போடுறப்ப இன்னும் வந்து வயலுக்கு வந்து அந்த ஊட்டச்சத்துக்கள் வந்து நிறைய கிடைக்கும். அப்போ இதில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ நார்மலாக நம்ம என்ன பண்ணுறாங்க விவசாயிகள் அப்படின்னா கழிவுகளை உரமாக பயன்படுத்துகிறாங்க இல்லையா. இப்போ அவங்கள்ட்ட வந்து இந்த பயோகேஸு, அதாவது எரிவாயு உற்பத்தி கலன் இருந்தது அப்படின்னா முதல்ல வந்து அந்த எரிவாயு கலனில் வந்து கழிவுகளை போட்டுட்டு எரிவாயு எடுத்ததுக்கப்புறம் வர அந்த வேஸ்ட்டை வந்து நம்ம உரமாக பயன்படுத்தலாம். அப்படின்னா ரெண்டு விதமான நம்மளுக்கு வந்து பயன்பாடு வந்து அதில் இருக்கும் மேடம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தேவையான அந்த எரிவாயுவை உற்பத்தி பண்ணுற ஒரு இது, அதேமாரி அந்த கழிவுகளை வந்து நம்ம உரமாகவும் பயன்படுத்திக்கலாம். ரெண்டு விதமான பயன்பாடு இருக்குது அதில்.
0: சரிங்க சார், இப்போ இந்த உயிரி எரிவாயு உற்பத்தியில் நுண்ணுயிர்கள் நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்கும் போல், அதோட பங்குகள் என்ன?

பொதுவாக வந்து நம்ம பார்க்குறப்ப மேடம், இந்த எரிவாயு அதாவது உயிரி எரிவாயு பயோகேஸ் நம்ம சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா, இது நார்மலாக நம்ம நீங்கள் வந்து புதுசாக ஒன்றும் கிடையாது, புதுசாக ஒன்றும் இது பண்ணுறதில்லை. நீங்கள் ஒரு கழிவுகள், நீங்கள் கழிவு பொருட்களை வந்து கொஞ்சம் நாள் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒரு விதமான ஸ்மெல் வரும், அது தான் வந்து இந்த எரிவாயுன்னு சொல்கிறாங்க. இது இந்த எரிவாயுன்னு சொல்கிறது வந்து மேஜர் என்ன சொல்கிறாங்கன்னா மீத்தேன் வாயு அப்படின்றது தான் அந்த நம்ம எரிவாயுன்னு சொல்கிறோம். இந்த இதை வந்து நம்ம வந்து நார்மலாகவே அது வந்து பண்ணிட்டு தான் இருக்குது. ஆனால் இப்போ என்னென்னா நம்ம இதோட வந்து நம்ம அதிகப்படுத்தணும், அந்த எரிவாயு உற்பத்தி திறனை வந்து அதிகப்படுத்துறதுக்கு நம்ம வந்து ஒரு விதமான ஒரு கட்டமைப்புக்குள்ளார கொண்டு போகிறப்ப அந்த எரிவாயு திறன் உற்பத்தி வந்து அதிகமாகுதுங்க மேடம். அதுக்கு வந்து மேஜராக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா காற்று புகாமல் அந்த கழிவுப் பொருட்களை வந்து அடைச்சி வைக்கிறது தான் ஒரு இது. இப்போ நம்மள்கிட்ட வேஸ்ட் இருக்குது, வேஸ்ட்டை வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா அப்படியே வச்சிங்கனாலும் அது வந்து டீக்ரேட் தான் ஆகும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா காற்று புகாமல் ஒரு விதமான ஒரு கட்டமைப்பை உருவாக்கி

0: இதில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, காற்று புகாமல் அந்த கழிவுப் பொருட்களை வந்து அடைச்சி வைக்கிறது தான் ஒரு இது. இப்போ நம்மள்ட்ட வேஸ்ட் இருக்குது, வேஸ்ட்டை வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா அப்படியே வச்சிங்கனாலும் அது வந்து டீக்ரேட் தான் ஆகும். இப்போ நாம் என்ன பண்ணுறோன்னா காற்று புகாமல் ஒரு ஒரு விதமாக ஒரு ஒரு கட்டமைப்பை உருவாக்கி அதுக்குள்ளார இந்த வேஸ்ட்டு கழிவுப் பொருட்களை நம்ம போட்டு வைக்கிறப்ப அந்த எரிவாயு உற்பத்தி வந்து நம்மளுக்கு வந்து அதிகமாக கிடைக்கிது. அதை வந்து நம்ம வந்து வீட்டுக்கு பயன்படுத்தலாம், வீட்டுக்கு பயன்படுத்தலாம். எங்கெங்கெல்லாம் நம்மளுக்கு வந்து இந்த வெப்பம் உருவாக்கக்கூடிய இது தேவைப்படுதோ அங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதை.
1: சரிங்க சார், தொடர்ந்து பேசுவோம். ஒரு விளம்பர இடைவெளிக்கு பிறகு.
2: நம்ம ஊர்ல இவ்வளவு பெரிய ஷோரூமா?
3: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
4: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
5: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
8: சினிமாவில் வேற ஹீரோ மாதிரி பாடிக்கிட்டு இருக்கேன், பொழுதாச்சுரா வேலையா?

0: நேர்களே, இன்று அக்ஷய உற்சவ திவஸ் தினத்தை ஒட்டி சிறப்பு நேரலை நிகழ்ச்சியாக உயிரி எரிவாயும் சூரிய சக்தியும் பற்றி பேசிகிட்ருக்கோம் இல்லைங்களா சார். இப்போது இந்த உயிரி எரிவாயு அமைக்கிறதுக்கு அரசாங்கத்திலிருந்து ஏதாவது திட்டங்கள் இருக்கா?
1: இப்போ வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா மேடம், நம்மளுக்கு வந்து இதில் ரெண்டு விதமான சவால்கள் வந்து இருக்குது மேடம். ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா, நாம் வந்து யூஸ் பண்ணக்கூடிய தொழில்நுட்பங்கள், இப்போ உதாரணத்துக்கு இந்த பயோகேஸே நம்ம உற்பத்தி பண்ணணும் அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு ஒரு கட்டமைப்பு தேவை. அதை வந்து டைஜஸ்டர்னு சொல்லுவாங்க. இந்த டைஜஸ்டரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய வகைகள் இருக்குது. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி இந்த தொழில்நுட்பங்கள் வந்து ஒரு இண்டிவிஜுவல் பர்சனாலும் யூஸ் பண்ணிப்போம். நீங்கள் ஒரு ஒரு வீடு வச்சுருக்கீங்க, அதில் அஞ்சு பேர் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு தகுந்த மாதிரியும் இந்த பயோகேஸ் பிளான்ட்டை வந்து நம்ம வந்து கட்டமைக்க முடியும். அதே மாதிரி இப்போ நீங்கள் ஒரு பண்ணை வச்சுருக்கீங்கன்னு வச்சிங்களேன், ஒரு 100 ஏக்கர் 200 ஏக்கர் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த உங்களுக்கு பண்ணைக்கு தேவையான எரிபொருளையும் இந்த இது மூலியமாக உற்பத்தி பண்ண முடியும். அப்போ நம்ம வந்து கட்டமைப்புன்னு போகிறப்ப ரெண்டு விதமான இது இருக்குது. இந்த தொழில்நுட்பங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து அதிக திறனில் வேலை செய்யக்கூடிய வகையில் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி பார்க்குறப்ப நம்ம அரசாங்கத்தோட உதவியை வந்து எதிர்பார்க்கறது வந்து நியாயமானதுதான். இப்போ வந்து அரசாங்கமும் இதை வந்து நிறைய வந்து முன்னெடுத்து சொல்லிட்டுருக்காங்க மேடம். இப்போ நம்ம இப்போ இந்திய அரசாங்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு தனியாக ஒரு மினிஸ்ட்ரியே வச்சுருக்காங்க, துறையே வச்சுருக்காங்க, அமைச்சகமே வச்சு இந்த புதுப்பிக்கத்தக்க ஆற்றல்கள், இப்போ நம்ம பேசுகிற இந்த இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா புதுப்பிக்கத்தக்க ஆற்றல்கள் அந்த இதில் வர்றது. அதுக்கு வந்து அவங்க வந்து தனியாக ஒரு அமைச்சகமே வச்சு இதுக்காக இது பண்ணிகிட்ருக்காங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா ரினியூபிள் எனர்ஜி ஏஜென்சின்னு சொல்லிட்டு இப்போ புதுச்சேரி மாநிலத்தில் பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு இப்போ அது வந்து அரசாங்கம் அங்கே அங்கே கொடுக்குற திட்டங்களை வந்து மக்களுக்கு கொண்டு போகிறதுக்கு இவங்க புதுச்சேரி அரசாங்கம் வந்து இங்கே ஒரு இது வச்சுருக்காங்க. இதன் மூலியமாக நிறைய திட்டங்கள் வந்து நம்ம வந்து செயல்படுத்திகிட்ருக்காங்க மேடம்.
0: நம்ம இப்போ இந்த பயோகிளாஸ் பிளான்ட் அமைக்கிறதுக்கு அதிக செலவாகுமா சார்?
1: அதிக செலவாகுமான்றது வந்து எப்படின்னா இப்போ நாம் எந்த விதமான கட்டமைப்பு வைக்க போகிறோன்றதை பொறுத்து தான் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து இப்போ உங்கள் வீட்டுக்கு ஒண்டியும் வைக்கிறீங்க அப்படின்னா அதோடய செலவு வந்து கம்மியாக தான் இருக்கும். இதில் என்ன செலவு அப்படின்னு பார்க்குறப்ப நம்ம வந்து இந்த பயோகேஸ் பிளான்ட்டை வந்து பொதுவாக அமைக்கணும் அப்படின்னா கிரவுண்டுக்கு கீழே தான் வைப்பாங்க. அதாவது தரைப்பகுதியில் வந்து கீழே வந்து குழி தோண்டி அதில் வந்து ஒரு கான்கிரீட் ஸ்ட்ரக்சர் வந்து கட்டுவாங்க. அதாவது எப்படி சொல்கிறதுன்னா இது வந்து ஒரு குடுவை மாதிரி இருக்கும். இப்போ நம்ம குடத்தை கவுத்தி வச்சா எப்படி இருக்கும் இல்லைங்க, அது மாதிரி ஒரு அமைப்பு தான் நம்ம வந்து கீழே வந்து உருவாக்குவாங்க. அந்த மாதிரி உருவாக்குறதுக்கு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து செலவாகிற அந்த செலவினங்கள் தான், அதாவது கான்கிரீட் போடுறதுக்கு வந்து செங்கல், சிமெண்ட்டு, மணல் இந்த மாதிரியான இது தான் வந்து நம்மளுக்கு தேவைப்படும். செலவுன்னு பார்த்தா இதுதான் செலவு. இது வந்து இந்த செலவு வந்து நம்ம எந்த மாதிரி பெருசாக கட்டினோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஆகும், சின்ன லெவலில் கட்டினோம்னா அதுக்கு தகுந்த மாதிரியான செலவுகள் ஆகும் மேடம்.
0: சரிங்க சார். இப்போது வீட்டு தேவைகளுக்கு உயிரி எரிவாயுவை பயன்படுத்துகிறோம் இல்லைங்களா, இதனால் கிடைக்கிற நன்மைகள் என்ன சார்?
1: மேடம் இதில் வந்து நிறைய நன்மைகள் இருக்குது மேடம். இப்போ நீங்கள் வந்து இப்போ ஒரு ஒரு வீடு இருக்குதுன்னு வச்சுங்களேன் மேடம், டெய்லி நீங்கள் வந்து நிறைய கழிவுகள் வந்து உங்கள்கிட்ட உற்பத்தி ஆகிட்டே இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை என்ன பண்ணுவீங்க, சாதாரணமாக வெளியில் தான் கொண்டு போய் போடுவீங்க. ஓகேங்களா, இப்போ இந்த மாதிரி ஒரு கட்டமைப்பு வைத்து நீங்கள் வந்து எரிவாயு நீங்கள் உற்பத்தி செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு மாற்று எரிபொருள் தேவை வந்து கம்மி பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நாம் என்ன பண்ணுறோம், நார்மலாக வந்து கேஸ் சிலிண்டரை வச்சு தான்

0: வந்து இது பண்ணிட்டு இருக்கோம்.
1: ஆமாம்.
0: இப்போ இதை நீங்கள் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு இதை நீங்கள் உற்பத்தி பண்ணீங்க அப்படின்னா நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற கேஸோட அளவு வந்து கம்மியாயிரும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு குடும்பத்தில் வந்து நீங்கள் ஒரு சிலிண்டர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது ஒரு மாதத்துக்கு வருதுன்னு வச்சுங்களேன். இப்போ நீங்கள் இந்த கழிவுகளை பயன்படுத்தி எரிவாயு உற்பத்தி பண்ணீங்க அப்படின்னா அந்த ஒரு மாதத்துக்கு வர அந்த சிலிண்டரோட அளவை வந்து இன்னும் நீடிக்க முடியும். 2 மாதத்துக்கு 3 மாதத்துக்கு அந்த மாதிரி அது மாதிரி பண்ணுறப்போ உங்களுக்கு என்ன ஆகுனா அந்த செலவினம் உங்களுக்கு கம்மியாகும் மேடம். சிலிண்டருக்கு செலவு பண்ணுற காசு வந்து உங்களுக்கு கம்மியாகும். இப்போ நீங்கள் 1 மாதத்துக்கு செலவு பண்ணுறது வந்து 3 மாதத்துக்கு பண்ணால் போதும் அந்த மாதிரி வரும்.
1: இப்போ இந்த பயோகேஸ் பிளான்ட் லீக்கேஜ் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அது எப்படி சார்
0: மேடம்? இதில் வந்து மேடம் இப்போ இந்த எரிவாயு உற்பத்தின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், அது வந்து ஒரு காற்று புகா ஒரு இடத்துல வச்சு நம்ம அந்த கழிவுகளை உள்ளுக்குள்ள போட்டால் தான் பயோகேஸ் ப்ரொடக்ஷன் வந்து ஜாஸ்தியாக கிடைக்கும். நம்மளோட மேஜராக இந்த மாதிரி தயாரிக்கிறதுக்கு போகிறப்ப அதிகமான எரிவாயு வந்து உற்பத்தி பண்ணுறது தான் நம்மளோட மேஜர் நோக்கம். அப்படி இருக்கிறப்ப நீங்கள் வந்து காற்று புகாமல் கம்ப்ளீட்டாக வந்து சீல்டு பண்ணி வச்சுருந்தீங்கன்னா தான் அது வந்து உங்களுக்கு உற்பத்தி அதிகமாகும் மேடம். அதுக்கு வந்து நீங்கள் அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறப்பயே நம்ம வடிவமைக்கிறப்பயே வந்து கொஞ்சம் குவாலிட்டியாக வந்து நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் அந்த பிரச்சனைகள் வராது. ஏன்னா இப்போ நாம் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா மேஷினரி ஸ்ட்ரக்சர் அதாவது கான்கிரீட்டு சிமெண்ட் எதாவது வச்சு நம்ம பண்ணுறோம். அது லீக் நல்லா பண்ணிட்டோம் அப்படின்னா லீக்கேஜஸ் வந்து அதிகமாக வராது. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா மேடம் இந்த பயோகேஸ் பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் கான்கிரீட் ஸ்ட்ரக்சர் தான் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி பண்ணணுன்றது கிடையாது. ஒரு லாங்கர் இல்லைன்னு 30 வருஷம் 40 வருஷம் நீங்கள் வந்து வச்சுக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி ஹவுஸ் ஹோல்டு பர்பஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன பிளாஸ்டிக் டைப் ஆஃப் டைஜஸ்டரே வந்து நம்மளுக்கு கிடைக்கிது. அந்த மாதிரி வாங்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், லோ காஸ்ட்டாக இருக்கும். அதாவது மேஜராக இதில் என்னென்னா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நம்மளுக்கு அதிகமாக பண்ணுறத வந்து நம்ம குறைச்சிக்கலாம் அந்த மாதிரி பண்ணோம்னா.
1: சார் இப்போது குறைந்த செலவில் இந்த பயோகேஸ் பிளான்ட்டை வைக்கணும் அமைக்கிறதுக்கு எவ்வளோ சார் செலவாகும் தோராயமாக சொல்கிறதா இல்லை?
0: அதை தான் சொல்கிறேன் மேடம். அது வந்து இப்போ நம்ம வந்து இவ்வளோதான்னு சொல்லி உறுதியாக சொல்ல முடியாது. ஏன்னா இதோட அளவு வந்து வேரியாகும், அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு என்ன செலவு அப்படின்னா பைப்பு தேவைப்படும், ஒரு இன்லெட் ஒரு அவுட்லெட் தேவைப்படும், அதுக்கப்புறம் டைஜஸ்டர் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கான செலவு தான். இது வந்து இப்போ உங்களுக்கு குடும்ப பெருசாக இருந்தது உங்கள்கிட்ட கழிவுகள் ஜாஸ்தியாக இருந்தது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி செலவுகள் மாறுபடும்.
1: சரிங்க சார், இப்போது இந்த எரிவாயுவில் உள்ள முக்கிய வாய்ப்புகள் என்னென்னங்க சார் இருக்குது?
0: எரிவாயு இதில் வந்து மேஜராக வந்து பார்த்திங்கன்னா மேடம் அந்த என்விரான்மெண்டல்னு சொல்லுவாங்களா சுற்றுச்சூழல் வந்து மாசுபடுறது வந்து தடுக்க இது வந்து மேஜராக நம்மளுக்கு வந்து கம்மி பண்ணிடுது. அதுவும் இல்லாமல் இது வந்து எந்த ஹார்ம்ஃபுல்லும் கிடையாது. இதில் இன்னொரு இது என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த எரிதிறன்னு சொல்லுவாங்க அதாவது ஹீட் வந்து நம்மளுக்கு வந்து உற்பத்தி ஆகுதுல்ல அது வந்து உங்களுக்கு வந்து நல்லாவே இதில் இருக்குது. நார்மலாக இப்போ நம்ம வந்து நம்ம பயோகேஸ்ன்னு சொல்கிறோம், பயோகேஸ் அப்படின்றது வந்து மீத்தேன் கேஸ் தான் பயோகேஸ்ன்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து அந்த எரி அந்த நான் சொல்கிற டைஜஸ்ட் குள்ளே நீங்கள் போட்டிங்க அப்படின்னா வர வாயுவில் வந்து மீத்தேன் வண்டியும் இருக்காது, அதில் மிக்சர் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு மற்ற அது இதெல்லாம் இருக்குதும். ஆனால் மீத்தேன் கேஸோட பர்சன்டேஜ் வந்து ஜாஸ்தியாக இருக்குது உங்களுக்கு. அதனால நம்மளை வந்து அதை வந்து எரிபொருள் நம்ம பயன்படுத்துறதுக்கு சாத்தியக்கூறுகள் நிறையா இருக்குது. நம்ம அதனால தான் நம்ம அதை யூஸ் பண்ணுறதுக்கு சொல்கிறோம்.
1: சரிங்க சார், இப்போது இந்த உயிரி எரிவாயு தயாரித்த பிறகு கிடைக்கிற கழிவுகளை வந்துட்டு வேளாண்மைக்கு பயன்படுத்துகிறாங்களா சார்?
0: இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு நல்ல கேள்வி மேடம். இப்போ விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் மேடம் மேஜராக நம்ம வந்து பண்ணுறது என்னன்னு கேட்டிங்கன்னா நிலத்தை வந்து அந்த மண்ணோட வளத்தை வந்து நம்ம அதிகப்படுத்தணும். அதுக்கு தான் இப்போ மண்ணோட வளம் நல்லா இருந்தது அப்படின்னா பயிரோட வளர்ச்சி வந்து நல்லாயிருக்கும். சரிங்களா, இதில் இன்னொரு பிராணம் என்னன்னு கேட்டிங்கன்னா கலையை வந்து உருவா வருது. இப்போ நம்ம வந்து இப்போ கழிவுகள் இருக்குது அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு கால்நடை கழிவுகளே எடுத்துக்கணும் வச்சிங்களேன், இப்போ அது ஏதாவது சாப்பிடுது அப்படின்னா ஏதாவது ஒரு விதை சாப்பிடுது இது பண்ணுறது அப்படின்னா அந்த கழிவுகளில் வரும். நீங்கள் அதை போட்டிங்க அப்படின்னா களையாக வந்து உங்களுக்கு நிலத்தில் வந்து முளைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதாவது அப்படின்னா டைரெக்டாக நீங்கள் போட்டிங்க அப்படின்னா இப்போ இதுவே வந்து நீங்கள் வந்து கேஸை வந்து உற்பத்தி பண்ணிவிட்டு அந்த கழிவுகளை நீங்கள் கொண்டு போய் போடுறப்ப மண் வளமும் அதிகமாகுது, இந்த களைச்செடிகள் வந்து உருவாகிறதும் ஓரளவுக்கு நம்மளுக்கு வந்து கண்ட்ரோலாக இருக்குது. ஏன்னா அந்த இதெல்லாம் வந்து டைஜஷன் ப்ராசஸ்லேயே வந்து அதெல்லாம் நொதிச்சிருந்ததுனால அந்த விதைகள்லாம் வந்து இருக்காது அந்த கழிவுகளில், அப்போ வந்து களைச்செடிகள் வந்து அதிகமாக வளர்கிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது மேடம்.
1: சரிங்க சார், தொடர்ந்து பேசுவோம் ஒரு விளம்பர இடைவெளிக்கு பிறகு.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.

0: மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலைய வரையில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: சார், இப்போ அடுத்ததாக சூரிய சக்தி பற்றி பார்ப்போம். சூரிய சக்தினா என்ன? இது எப்படி மின்சக்தியாக மாற்றப்படுது சார்?
1: இது வந்து ஒரு நல்ல கேள்வி மேடம். இப்போ வந்து நம்ம வந்து சூரிய சக்தினா ஒன்றும் கிடையாது, சூரிய வெளிச்சத்தை தான் நம்ம சூரிய சக்தின்னு சொல்கிறோம். இப்போ நீங்கள் போய் வெயிலில் கொஞ்சம் நேரம் நில்லுங்களேன், என்ன ஆகும்?
0: உங்கள் உடம்பு
1: விட்டமின் டின்னு கிடைக்கும், உங்கள் உடம்பு வந்து சூடாகுதுங்களா? இப்போ அந்த அந்த சூடான அந்த ஹீட்டை தான் நம்ம வந்து நம்மளுக்கு தேவையான விதமாக பயன்படுத்திக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணுறோம். இந்த அதாவது சூரிய சக்தி அப்படின்றது வந்து சூரியன் மூலியமாக கிடைக்கக்கூடிய ஆற்றல், அது ரெண்டு விதமாக நம்மளுக்கு கிடைக்கிது. ஒன்று வந்து ஒளி ரூபமாக கிடைக்கிது, லைட் மூலியமாக வருது. இன்னொன்று வந்து ஹீட்டாக வந்து நம்மளுக்கு கிடைக்கிது. இந்த ரெண்டு தீம் வந்து

0: நம்மளுக்கு தேவையான வேலைகளை பயன்படுத்திக்கிறதுக்கு பயன்படுத்த முடியுமா அப்படின்றது தான் அந்த சூரிய ஒளி சூரிய சக்தியோட மேஜரான நோக்கம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து நிறைய தொழில்நுட்பங்கள்லாம் இப்போ நம்ம வந்து செஞ்சுருக்காங்க மேடம். இப்போ ரெண்டு விதமான ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. இது ஒன்று வந்து வெப்பத்தை வந்து நம்ம வந்து இதுலேருந்து எடுத்துக்க முடியுமான்னு பார்க்குறது. இன்னொன்று வந்து மின்சாரத்தை வந்து தயாரிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு விதமான ஃபோக்கஸ் வந்து இந்த சூரிய ஒளிக்கு இருக்குது. இப்போ நான் இதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா அந்த எரிவாயு உற்பத்தி, அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதில் நான் சொன்னது ஹீட்டை தான் சொன்னேன், வெப்பத்தை உருவாக்குறாங்கன்னு சொன்னேன். அதேமாரி இந்த சூரிய சக்தியிலையும் பார்த்திங்கன்னா வெப்பத்தை உருவாக்குறாங்க. இப்போ நம்ம அந்த எரிவாயு உற்பத்தி பண்ணாலும் மின்சாரம் தயாரிக்க முடியும், சூரிய ஒளி மூலமாகவும் நம்ம மின்சாரம் வந்து தயாரிக்க முடியும் மேடம். இதுதான் மேஜராக வந்து இது பண்ணுறாங்க.
1: சரிங்க சார், இப்போது இந்த உயிரி எரிவாயுக்குமே சூரிய சக்திக்குமே என்ன வித்தியாசங்க சார்?
0: சூரிய சக்தின்றது வந்து நம்மளுக்கு ஆற்றல் மூலம், நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை. இப்போ நான் எரிவாயுக்கு பண்ணுறதுக்கு என்ன சொன்னால் கழிவுகளை வந்து நம்ம கலெக்ட் பண்ணணும், டைஜஸ்டர் வைக்கணும், இதெல்லாம் நான் சொன்னேன். இப்போ வந்து சூரிய ஒளின்றது வந்து பார்த்திங்கன்னா நேரடியாக நம்மளுக்கு கிடைக்குது. இப்போ நேரடியாக சூரிய அந்த மூலத்துலேருந்து நம்மளுக்கு வருது, நம்ம அதை வந்து கலெக்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்க வேண்டியது. அதுக்கும் இதுக்கும் பார்க்குறப்ப நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. அப்ளிகேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம வந்து பயன்பாட்டில் பார்க்குறப்ப ரெண்டு விதமான பயன்பாடு தான் மேஜராக நம்ம பார்க்குறோம். ஒன்று வந்து அது வெப்பத்தை உருவாக்குறது, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா மின்சாரம் வந்து தயாரிக்கிறது. இது வந்து பண்ணுறாங்க மேஜராக.
1: சரிங்க சார், இப்போது இந்த சூரிய ஒளி மின்னழுத்த ஃபோட்டோவால்டிக்ஸை சொல்லுவாங்கள்ல, அந்த அமைப்பு எதனால சார்?
0: மேடம் இது வந்து ஒரு நல்ல கேள்வி மேடம். இப்போ நான் வந்து உங்களுக்கு மின்சாரத்தை பற்றி நான் சொன்னேன்.
1: ஆமாம்
0: சரிங்களா. இப்போ இந்த சூரிய சோலார் பேனல்ஸை வந்து மேஜர் ஃபோக்கஸ் வந்து மின்சாரம் தயாரிக்கிறது தான். மின்சாரம்னு எடுத்துட்டிங்கன்னா மேடம், மின்சாரம் வந்து நார்மலாக இப்போ நடைமுறை வாழ்க்கையில் வந்து மின்சாரம் பல வழிகளில் வந்து தயாரிக்கிறாங்க. இது வந்து மேஜராக தயாரிக்கிற வழி வந்து பார்த்திங்கன்னா மின்சாரத்துக்கும் காந்தத்துக்கும் ஒரு நேரடியான தொடர்பு இருக்குது. மின்காந்தம் இந்த ரெண்டு முறையை பயன்படுத்தி தான் மின்சாரம் தயாரிக்கிறாங்க. இந்த ஃபோட்டோவோல்டிக் செல்லுன்றது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு மாறுபட்ட ஒரு முறை. இது வந்து சூரிய ஒளி வந்து அந்த பேனலில் படுறப்ப மின்சாரம் வந்து நம்மளுக்கு வந்து உற்பத்தி ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நார்மலாக நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம் இல்லையா மின்சாரம், அது உற்பத்தி பண்ணுறதுக்கும் இப்போ ஃபோட்டோவோல்டிக் செல்லில் வந்து நம்ம மின்சாரம் தயாரிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. என்டைல் டிஃப்ரெண்ட், அது வேறு இது வேறு.
1: சரிங்க சார், தொடர்ந்து பேசுவோம்.

0: நேரம் 11:30.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நேர்களே, நாளை காலை 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசட், சேகர் டெக்ஸ்டைல் மற்றும் நியூ சேகர் காரைக்கால் வழங்கும் உழவர்களுக்கு.
3: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி.
4: இந்த ஆடியில் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர் சில்க்ஸ்.
0: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பல் சித்தா ஃபார்மா விடங்களூர் எண்ணெய் வழங்கும் இன்சோல் அமுது. மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமேக்ஸ். பூமேக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமேக்ஸ்.
5: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
0: நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலரா வழங்கும் பசுந்தளிர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளிச்செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
6: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
0: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஏபிசி கோல்டு பேலஸ், திருத்துறைப்பூண்டி, உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள், ஓசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
7: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
8: ஏபிசி கோல்டு பேலஸ், திருத்துறைப்பூண்டி.

0: சக்தியும் உயிரி எரிவாயும் பற்றி நேரலையில் பேசிகிட்ருக்கோம் இல்லைங்களா? இப்போது இந்த சூரிய மின்கலத்தில் சோலார் செல் செயல்பாட்டு கொள்கைகள் என்னங்க சார்?
1: இப்போ இதில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா மேடம், இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த உற்பத்தி மின்சார உற்பத்தி வந்து இது எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா, சூரிய ஒளி வந்து சிலிக்கான் சொல்லிட்டு ஒரு மெட்டீரியல் இருக்குது. சிலிக்கான் வந்து அது ஒரு செமிகண்டக்டர் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சிலிக்கான் மெட்டீரியல் வந்து பார்த்திங்க அப்படின்னா டோப்பிங்கிற ஒரு ப்ராசஸ் மூலயமா அதை வந்து பிஎன் ஜங்ஷனாக கிரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த பிஎன் ஜங்ஷன் மெட்டீரியலை வந்து நம்ம வந்து சூரிய ஒளிக்கு கொண்டு போய் வைக்கிறப்ப எலக்ட்ரான்ஸ் வந்து வந்து மூவிங் கண்டிஷன் கொண்டு வரும். இப்போ நார்மலாக மின்சாரம்னு சொல்கிறது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, எலக்ட்ரான்களின் ஓட்டம் தான் மின்சாரம்னு சொல்கிறோம். அந்த எலக்ட்ரானை வந்து மூவ்மெண்ட் பண்ண வைக்கிற ப்ராசஸ்க்கு வந்து பிஎன் ஜங்ஷன் தேவைப்படுது. அது வந்து சிலிக்கான் மெட்டீரியல் வச்சு பண்ணுறாங்க. இதுதான் வந்து ஃபோட்டோ வோல்டிக் செல்குள்ள நடக்கக்கூடிய இது மேடம்.
0: ஓகேங்க சார். இப்போ இந்த சூரிய ஆற்றலை பயன்படுத்துவதனால நமக்கு என்னென்ன நன்மைகள்லாம் கிடைக்கிறதுங்க சார்?
1: நம்மளுக்கு நன்மைகள் எல்லாமே நன்மைகள் தான் மேடம். இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து உங்களுக்கு வந்து மின்சாரம்ன்றது தான் இன்றைக்கி மேஜராக இருக்கக்கூடியது. எல்லாத்துக்கும் வந்து மின்சாரம் வந்து தேவைப்படுது. அப்போ இந்த சூரிய சோலார் பேனலை வச்சு நம்ம மின்சாரம் எடுக்கிறப்ப ஆல்மோஸ்ட் வந்து நம்மளோட தேவைகள் எல்லாத்தையும் நம்ம பூர்த்தி செஞ்சுக்க முடியும். அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா மேடம், இதில் வந்து வேளாண்மை பொறுத்த வரைக்கும் நிறைய பண்ணுறாங்க. அதாவது இப்போ மெட்டீரியலை வந்து காய வைக்கிறோம், உலர்த்துதல்னு ஒரு பண்ணுறது வந்து இது பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து தண்ணி வந்து சூடு வைக்கிறது, சோலார் வாட்டர் ஹீட்டர்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் மேஜராக வந்து இன்றைக்கி நவீன காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா சோலார் வாட்டர் பம்பிங் சிஸ்டம் சொல்லிட்டு ஒன்று வருது. விவசாயிகள் வந்து நீர்ப்பாசனம் வந்து சோலார் பேனல் வச்சே வந்து நீர்ப்பாசனம் முடியும் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அதுவும் வந்து இப்போ பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து நன்மைகள், இந்த தொழில்நுட்பத்தினாலும் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் மேடம்.
0: சரிங்க சார். இப்போது வீடுகளில் சூரிய சக்தியை பயன்படுத்துவதற்கான வழிமுறைகள் என்னென்னு சார் இருக்குது?
1: வழிமுறைகள்ன்றது நம்ம இதை கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம வீட்டில் வந்து யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, இப்போ நிறைய கேட்ஜெட்ஸ் எல்லாமே மின்சாரத்தில் இயங்கக்கூடிய கேட்ஜெட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஏசி கரண்ட்னு சொல்லுவாங்க, அல்டர்னேட் கரண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த கரண்ட் மூலியமாக தான் அது ஒர்க் ஆகும். இப்போ நீங்கள் சோலார் பேனல் வந்து நீங்கள் நிறுவனீங்க அப்படின்னா அந்த சோலார் பேனல்லேருந்து ப்ரொடியூஸ் ஆகிற கரண்ட் வந்து டிசி கரண்ட், டைரக்ட் கரண்ட்டாக வந்து நம்மளுக்கு ப்ரொடியூஸ் ஆகுது. இப்போ சப்போஸ் வந்து இப்போ உங்கள் வீட்டில் நீங்கள் வந்து சோலார் பேனல் வச்சு அதுலேருந்து கரண்ட் எடுக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிசி கரண்ட்லேருந்து ஏசி கரண்ட்டாக மாற்றுறதுக்கு வந்து ஒரு இன்வெர்டர் வந்து வைக்கணும். இன்வெர்டர் வைக்கலன்னு வச்சுங்க, அது கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணாலும் உங்களால் பயன்படுத்த முடியாது. இந்த சோலார் தொழில்நுட்பத்தில் வந்து இன்னொரு மேஜராக நம்மளுக்கு யூஸ் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு நாளைக்கு வந்து சூரிய ஒளி கிடைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா டே டைத்தில் தான் நம்மளுக்கு கிடைக்கும். பகல் நேரத்தில் தான் சூரிய ஒளி வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இரவு நேரத்தில் வந்து நீங்கள் வந்து மின்சார தேவைக்கு உற்பத்தி மின்சார தேவையை நீங்கள் பயன்படுத்தணும் அப்படின்னா நீங்கள் அந்த சூரிய ஒளியிலேருந்து உற்பத்தி ஆகிற மின்சாரத்தை பேட்டரியிலேருந்து ஸ்டோர் பண்ணிட்டுனா தான் நைட்டில் வந்து நம்ம பயன்படுத்த முடியும். அப்போ நீங்கள் இது கட்டமைப்பு நீங்கள் வீட்டுக்குள்ளே கொண்டு போகணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து சோலார் பேனல் வேணும், மேஜராக வேணும், அதுக்கப்புறம் இன்வெர்டர் வேணும், அதுக்கப்புறம் ஸ்டோரேஜ் பேக்கப் வந்து இருந்தது அப்படின்னா நம்ம அதை வந்து பயன்படுத்திக்கலாம் மேடம்.
0: சரிங்க சார். இப்போ இந்த சூரிய சக்தியை பயன்படுத்துறதுனால என்னென்ன சவால்கள்லாம் இருக்குன்னு சொல்லுங்க சார்.
1: சவால்கள் நான் இப்போ வந்து உங்களுக்கு வந்து ரெண்டு விதமான விஷயத்தை நான் சொல்லணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ட்ரையிங் பண்ணுறாங்க. இப்போ வேளாண் விளைபொருட்கள் நம்ம உற்பத்தி செய்கிறோம்ல மேடம், மதிப்பு கூட்டுறதுன்றது வேற. இப்போ நீங்கள் வந்து இப்போ நுகர்பொருளாக மாற்ற போகிறீங்க. உதாரணத்துக்கு நெல்லே எடுத்துங்க, நெல்லை வந்து நீங்கள் காய வச்சிங்கன்னா தான் வந்து அரிசி ஆகுறப்போ அதோட குருணையோட அளவுலாம் கம்மியாகும். இந்த காய வைத்தல்ன்ற ஒரு இது வந்து பணி வந்து விவசாயத்தில் வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது. இந்த காய வைத்தல் பணிகளுக்கு வந்து இந்த சோலார் ட்ரையர்ஸ் வந்து பயன்படுத்தலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சோலார் வாட்டர் ஹீட்டர்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இப்போ நாம் பேசுகிறது வந்து எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேஷன். இப்போ ஒவ்வொரு இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சவால்கள் இருக்குது. இப்போ நீங்கள் மின்சாரத்தை உற்பத்திக்கே நான் சொல்கிறேன் பாருங்களேன், மின்சார உற்பத்தியில் வந்து இதில் வந்து மேஜராக இருக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் சோலார் பேனல் நீங்கள் வந்து ரூஃப் டாப்பில் வைக்கிறீங்க, சூரிய ஒளி எங்கே போடுதோ அங்கே தான் வைக்க போகிறீங்க. அது மாதிரி வைக்கிறப்ப டஸ்ட்டு வந்து தூசிகள் வந்து அந்த பேனலில் வந்து படிஞ்சிகிட்டே இருக்கும். ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் படிஞ்சிகிட்டே இருக்குமா, அதை வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, வெளியில் வெப்பம் ஜாஸ்தி ஆகுது அப்படின்னா அதில் வந்து அந்த எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேஷன் வந்து கொஞ்சம் வந்து டீவியேஷன் வரும். இது வந்து ஒன்று இருக்கு மேடம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சோலார் பேனல் வந்து வைக்கிறீங்க அப்படின்னா காற்று வந்து அதிகமாக சூறாவளி, இப்போ வந்து பேரிடர் காலங்கள்லாம் வந்து காற்று வேகமாக அடிச்சிச்சு அப்படின்னா அந்த மாதிரி இடத்துல வந்து அந்த பேனல்

0: வந்து நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கணும். இதுதான் வந்து இருக்கக்கூடிய மேஜராக இருக்கக்கூடிய சவால்கள்.
1: இப்போ வரப்போகிறது மழைக்காலங்கள் இல்லைங்களா, இப்போது நம்ம வச்சிருக்கிற வீட்டில் வச்சிருக்கிற சோலார் பேனலை எப்படி சார் பாதுகாக்கலாம்?
0: அதான் மேடம், இப்போ காற்று வந்து காற்று ஜாஸ்தியாக வேகமாக அடிச்சது அப்படின்னா சோலார் பேனல் கழட்டி வீட்டுக்குள்ளே வச்சுக்கிறது நல்லது. நார்மலாக இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஸ்டாண்டிங் ஸ்டைல்னு சொல்லுவாங்க, ரூஃப் டாப்பில் வைக்கிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஸ்ட்ரென்த் ஸ்டேபிளாக தான் இருக்கும். நீ ஃப்ரீ ஸ்டாண்டிங் ஸ்டைலில் வச்சிங்க அப்படின்னா காற்றுக்கு ஓரளவுக்கு வேகமாக அடிச்சுன்னா கலண்ட் வந்துடும். அந்த மாதிரி இருக்கிறப்ப நீ கழட்டி வச்சுக்கிறது நல்லது. மேக்ஸிமம் வந்து நம்ம அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வராது. காற்று ஓவரா இப்போ நம்ம அதுக்கு வந்து வானிலை முன்னறிவிக்கையெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து டிசைட் பண்ணிக்கலாம்.
1: சரிங்க சார்.
0: இது நீங்கள் சொல்கிற ப்ராப்ளம் எங்கே வரும்னா வீட்டில் வந்து வராது. வயல்வெளிகளில் நம்ம வந்து சோலார் பேனல், இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, பம்பு செட்டு வச்சு நம்ம பம்பு ஓடுறது, அந்த மாதிரி டயத்தில் சோலார் பேனல் கழட்டி வீட்டுக்குள்ளே வச்சுக்கிறது. ஏன்னா மழை காலத்தில் வந்து வெயிலும் ஜாஸ்தியாக இருக்காது நம்மளுக்கு, அந்த மாதிரி டயத்தில் நம்ம அது மாதிரி பாதுகாத்துக்கிறது நல்லது மேடம்.
1: சரிங்க சார். இப்போது இந்த சூரிய சக்தி மூலமாக என்னென்ன தொழில்நுட்பங்கள்லாம் நம்ம நாட்டில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு சார்?
0: சூரிய சக்தி மூலயமா இதான் மேஜராக இப்போ சூரிய சக்தின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த சோலார் பேனல் இதுதான் வந்து பயன்படும். ஏன்னா நம்ம எல்லாத்துக்கும் மின்சாரம் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். மின்சார உற்பத்தி தான் இப்போ இந்த புதுப்பிக்கத்தக்க ஆற்றல்னு சொல்லுவாங்க மேடம், ரினியூவபிள் எனர்ஜின்னு சொல்லுவாங்க. இந்த ரினியூவபிள் எனர்ஜி செக்டரில் இருக்கக்கூடிய மேஜர் ஃபோக்கஸ் வந்து ரெண்டு ரெண்டு தான், ஒன்று வந்து ஹீட்டிங் அப்ளிகேஷன், இன்னொன்று வந்து எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேஷன். இந்த எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேஷன் வரப்போ இந்த சோலார் பேனல் தான். இப்போ என்ன நம்மள்கிட்ட இருக்கிற சவால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு சொந்த டஸ்ட் அக்குமுலேஷன் ஆச்சுன்னா வந்து எலக்ட்ரிசிட்டி ப்ரொடக்ஷன் கம்மியாகவும் சொன்னேன். அதேமாதிரி ஹீட்டிங் ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேஷன் கம்மியாகும். இதெல்லாம் வந்து ஓவர் கம் பண்ணி நம்ம வந்து கம்ப்ளீட்டாக வந்து இந்த இந்த டெக்னாலஜியை வந்து எப்படி யூட்டிலைஸ் பண்ண முடியும் அப்படின்றது தான் இப்போ ரீசெண்டான டெக்னாலஜி போயிட்டுருக்குங்க மேடம்.
1: சரிங்க சார். தொடர்ந்து பேசுவோம் ஒரு பாடல் மற்றும் விளம்பர இடைவெளிக்கு பிறகு.
2: பைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் பைக்கிங் தான்.
1: நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ரீஃப்ஸ் வழங்கும் ஊரும் உறவும். நமது பண்பலையில் நாளை மாலை 5:15 சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி வழங்கும் சிட்டுக்கு ஒரு பாட்டு. நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம்.

0: நேயர்களுக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மூலம் கழிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். காரைக்கால் மற்றும் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் நேர்களுக்கு உளம் கழிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள்.
1: சேலம் மங்களன் மங்களில்
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
3: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால் மற்றும் திருச்சி.

0: அக்ஷய உற்சவ் திவஸ் தினத்தை ஒட்டி உயிரி எரிவாயும் சூரிய சக்தியும் பற்றி பேசிகிட்ருக்கோம் இல்லைங்களா. இப்போது சார், வேளாண்மையில் சூரிய சக்தியின் பயன்கள் அதிகமாகவே இருக்கு இல்லைங்களா. குறிப்பாக சொல்ல போனால் சோலார் பம்ப் மூலமாக விவசாயிகளுக்கு கிடைக்கிற பயன்கள் என்னவாக சார் இருக்கும்?
1: இந்த கேள்வி வந்து ரொம்ப முக்கியமான கேள்வி மேடம். ஏன்னான்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீர்ப்பாசனம்ன்றது வந்து பயிர் விளைவிக்கிறதுக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு செயல்பாடு. இப்போ நார்மலாக வந்து அந்த இரிகேஷன் சொல்லுவாங்க, நீர்ப்பாசனம் வந்து எந்த மாதிரியான முறைகளில் பண்ணுறாங்க அப்படின்னா, போர்வெல் வச்சு எடுக்கிறது. இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டீசல் பம்பு வச்சு வந்து தண்ணி வந்து பாய்ச்சுவாங்க. இன்னொன்று வந்து எலக்ட்ரி, இப்போ போர்வெல் வச்சு வைக்கிறோன்னா அப்போ வந்து நம்மளுக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து தேவை. இப்போ விவசாயிகள் வந்து பார்த்திங்கன்னா, பெரும்பாலான விவசாயிகள் வந்து அரசாங்கம் கொடுக்கக்கூடிய அந்த இலவச மின்சாரத்தை நம்பி தான் வந்து விவசாயம் பண்ணுறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா, சில நேரத்தில் வந்து நம்மளுக்கு வந்து தடைபடாத மின்

0: சார் வந்து கிடைக்கிறதுக்கு வந்து பிரச்சனை. அதேமாரி கனெக்ஷன்ஸ் வாங்குறதும் ரொம்ப சிரமமாக இருக்கிறதுனால இந்த சோலார் பம்பிங் டெக்னாலஜி வந்து ரொம்ப முக்கியமாக ஒரு இதாக பார்க்குறாங்க. இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னு கேட்டிங்கன்னா, எங்கே வேணால் நம்ம போய் போட்டுக்கலாம், புரியுதுங்களா? இப்போ ஏற்கனவே உங்கள்கிட்ட ஒரு பம்பிங் போட்டு நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா, அந்த பம்பிங்லேயே வந்து சோலார் பேனலை வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா புதுசாக நீங்கள் போடணும் அப்படின்னா, குறைந்த செலவில் நம்ம போகிறதுக்கான வாய்ப்புகளும் இதில் வந்து இருக்குது. இதனால் நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா, நம்மளுக்கு வந்து குறைந்த செலவுலேயே நீர்ப்பாசன தேவைகளை வந்து நம்ம பூர்த்தி செஞ்சுக்கக்கூடிய ஒரு நன்மை இருக்குது. இது ஏற்கனவே சொன்ன மாதிரி க்ளீன் எனர்ஜி, சுற்றுச்சூழலை வந்து மாசுபடுத்தாது. அதனால் இது வந்து ஒரு நல்லதாக, இப்போ நிறைய விவசாயிகள் வந்து பார்த்திங்கன்னா மேடம், இதை வந்து இந்த டெக்னாலஜி வந்து அடாப்ட் பண்ணுறாங்க. அதாவது இரிகேஷன் பண்ணுறதுக்கு, அதாவது நீர்ப்பாசனத்தை வந்து பண்ணுறதுக்கு இந்த சோலார் பம்ப் வந்து இன்ஸ்டலேஷன் பண்ணி நிறைய பேர் வந்து பயன்படுத்துகிறாங்க.
1: நம்ம மாவட்டங்களில் விவசாயிகள் பண்ணிட்டு வராங்களா சார்?
0: இப்போ அதுதான் சொல்கிறேன்ல, இது ஏதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம் விழிப்புணர்வு வந்து நம்மளுக்கு தேவை, அவேர்னஸ். இப்போ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் வந்து இது மாதிரி தெரியுது, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சில தயக்கம் இருக்குது, புரியுதுங்களா? அந்த தயக்கம் வந்து களையணும் அப்படின்னா, ஆல்ரெடி போட்டிருக்கிறவங்கள்ட்ட போய் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு தயக்கம் வந்து நம்மளுக்கு வந்து இதாகிடும். ஏன்னா கான்ஃபிடென்ஸ் வந்துருச்சுன்னு வச்சிங்களேன், ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிச்சுறாங்க. இப்போ நான் இப்போ விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் மேடம், தொழில்நுட்பங்கள் அடாப்ட் பண்ணுறதுல வந்து ஒரே ஒரு இதுதான், விவசாயிகளுக்கு நம்பிக்கை வந்துருச்சுன்னு வச்சுங்க, அவங்க வந்து அதை வந்து ஏற்றுக்கிறதுக்கு தயங்கதே கிடையாது. அப்போ நான் நம்பிக்கை வரணும் அப்படின்னா, ஏற்கனவே போட்டிருக்கிறவங்க போய் பார்த்தாங்க, அவங்கள்ட்ட இது பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து ஓரளவுக்கு நம்மளுக்கு நம்பிக்கை கொடுக்கணும் நான்ட்டு.
1: சரிங்க சார், இப்போ இந்த சூரிய சக்தியை பயன்படுத்துறதுனால மின்சார செலவை எந்த அளவுக்கு குறைக்க முடியுங்க சார்?
0: மேடம் இது வந்து ஒரு நல்ல கேள்வி. இப்போ எல்லோரும் வந்து சோலார் அந்த சூரிய சக்தியை வந்து பயன்படுத்துகிற இது பண்ணுறப்ப கேட்குற ஒரே கேள்வி என்ன தெரியுங்களா, இப்போ நான் இதை வந்து நான் போடுறேன், போட்டால் எல்லாமே செலவு வந்து இப்போ டோட்டலாக இதாகிருமா? இப்போ நான் வந்து கவர்மெண்ட்டு கொடுக்குற அந்த கரண்ட்டை நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், சோலார் எனர்ஜி போட்டால் அப்படின்னா அந்த கரண்ட்டோட செலவு வந்து மொத்த செலவும் கம்மியாயிருமா, இல்லை அந்த செலவே இல்லாமல் இதை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாமா அப்படின்றது தான் வந்து கேள்வி. இப்போ நான் இது வந்து அந்த மாதிரி நேரடியாக வந்து நம்ம பதில் சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, சோலார் இது வந்து நம்ம கையில் கிடையாது. சூரிய வெளிச்சம் எப்போ அடிக்குதோ அப்போ தான் வந்து அது கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும், புரியுதுங்களா? இது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மாற்று அல்டர்னேட்டிவ் அரேஞ்ச்மெண்ட்டாக வச்சுக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி சொன்ன அந்த எரிவாயு சொன்னேன் இல்லையா, இப்போ நீங்கள் நார்மலாக பயன்படுத்திங்கன்னா ஒரு மாதத்துலேயே சிலிண்டர் தீர்ந்துடும். இதை நீங்கள் இன்க்ளூட் பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, 2 மாதம் 3 மாதம் வந்து உங்களுக்கு வந்து சிலிண்டரோட இது தேவை வந்து நீடிக்கப்படும். அந்த மாதிரி சப்போர்ட்டிங் சிஸ்டமாக இதை வந்து நம்ம வச்சுக்க முடியும் மேடம். இப்போ உங்களுக்கு இப்போ நார்மலாக நல்லா சன்டேஸ் இருக்குது அப்படின்னா, சோலார் எனர்ஜியை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இந்த கிரிட் கரண்ட்டை வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு. அதுக்கப்புறம் சண்டேஸ் இல்லை அப்படின்னா கிரிட் கரண்ட்டை யூஸ் பண்ணிட்டு இதோட இதை வந்து நம்ம வந்து கம்மி பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஸ்டோரேஜ் சிஸ்டம் தான், பேட்டரியில் ஸ்டோர் பண்ணி அதை வந்து நம்ம பயன்படுத்துகிற மாதிரி போகணும். இதுதான் மேடம் இந்த இதில் இருக்கிறது.
1: சரிங்க சார், இப்போ இந்த உயிரி எரிவாயும் சூரிய சக்தியும் இணைந்து பயன்படுத்த முடியுங்களா சார்?
0: கண்டிப்பாக பயன்படுத்த முடியும் மேடம். அதாவது இப்போ இது நீங்கள் இணைந்து பயன்படுத்துறதுன்றது வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு வீடு இருக்குது அப்படின்னா ரெண்டு டெக்னாலஜி நம்ம ஆல்ரெடி அப்படி தான் பண்ணிகிட்ருக்கோம், நிறைய தொழில்நுட்பங்களை நம்ம வந்து இணைச்சி தான் செஞ்சிட்ருக்கோம். அதே மாதிரி தான் இதுவும், நீங்கள் வந்து பயோகேஸ் பிளான்ட்டும் வச்சுக்கலாம், இந்த சோலார் பேனலும் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பெருமளவு அந்த செலவினங்கள் வந்து குறையும். இல்லை மேஜராக நான் சொல்ல வருது என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து இப்போ கழிவுகள் வந்து உற்பத்தி ஜாஸ்தியாக இருக்குது, உங்கள்கிட்ட நிறையா குவான்டிட்டி இருக்கணும் அப்படின்னா, நீங்கள் வந்து பயோகேஸ் வந்து உற்பத்தி பண்ணி அதை வந்து மின்சாரமாக நம்ம மாற்ற முடியும், பயோகேஸ்லேருந்து மின்சாரம் நம்ம எடுக்க முடியும். அந்த மாதிரி தொழில்நுட்பங்களையும் வச்சுக்கலாம், சோலார் எனர்ஜியும் வச்சிங்கன்னா டோட்டலாக வந்து உங்களுக்கு வந்து அந்த கரண்ட்டு செலவு வந்து கம்மியாக வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ நீங்கள் ஹவுஸ் ஹோல்ட் பர்பஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா, எரிபொருள் மிச்சமும் இதாகவும் இந்த கரண்ட்டோட செலவும் ஓரளவுக்கு கம்மியாகும் மேடம். இந்த மாதிரி பண்ணிக்கலாம்.
1: இப்படி பண்ணால் கரண்ட் மிச்சமாகுங்களா சார்?
0: கரண்ட் மிச்சமாகுன்ற சென்ஸ் நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ நீங்கள் கிரிட் கரண்ட் வருது மேடம், நீங்கள் சுவிட்சை ஆன் பண்ண தானே மீட்ரு ஓடும், சுவிட்சை ஆன் பண்ணலன்னா அந்த கரண்ட்டோட இது கம்மியாக தானே ஆகும். நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்க, இப்போ சோலார் பேனல் வச்சுருக்கீங்க, 2 மணி நேரம் 3 மணி நேரம் உங்கள் கரண்ட்டை வந்து சோலார்லேருந்து எடுத்துங்க, அது வந்து மீட்ரு ஆஃப் பண்ணி அது வந்து ஓடாது, அந்த மாதிரி தான் போகும். டைரெக்டாக வந்து டோட்டல் ஜீரோ கொண்டு வர முடியாது உங்களால். அந்த மாதிரி வரத்துக்கு தான் இப்போ தொழில்நுட்பங்கள் புதுசு புதுசாக வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க. ஃபியூச்சரில் வந்து வரதுக்கு, எதிர்காலத்தில் அது மாதிரி வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது மேடம்.
1: சரிங்க சார், ஒரு பாடல் கேட்டுட்டு மீண்டும் இணையலாம்.

0: நிகழ்ச்சியோட நிறைவான பகுதிக்கு வந்துட்டோம் சார். இப்போது இந்த உயிரி எரிவாயும் சூரிய சக்தியும் எதிர்காலத்தில் ஏன் மிகவும் முக்கியமான ஆற்றலாக கருதப்படுதுங்க சார்?
1: இது இந்த கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி மேடம். இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா மேடம், மக்கள் தொகை பெருக்கம் வந்து ஜாஸ்தியாகிட்டே இருக்கு மேடம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட எனர்ஜி டிமாண்டும் வந்து ஜாஸ்தியாகுது, எரிபொருள் தேவையும் வந்து அதிகமாகிட்டே இருக்குது. நாம் பயன்படுத்துகிற பொருள் வந்து நிலத்தடியிலேருந்து எடுத்துகிட்டு இருக்கிறதுனால அதோட இதுவும் வந்து கம்மியாகிட்டே இருக்குது. அதனால் இந்த தொழில்நுட்பங்கள் வந்து ரொம்ப அவசியமாக தேவைப்படுது மேடம்.
0: சரிங்க சார். நேர்களே, நம்ம அன்றாட பயன்படுத்துகிற எரிசக்தியை மாற்றாக இயற்கைக்கு உகந்த வழிகளை தேர்ந்தெடுப்பது இன்றைய காலத்தின் அவசியமாக இருக்குங்க. கழிவுகளை வளமாக மாற்றும் உயிரி எரிவாயும் சூரிய ஒளிய சக்தியாக மாற்ற சூரிய சக்தியும் நமது எதிர்காலத்திற்கான முக்கியமான புதுப்பிக்கத்தக்க எதிர்சக்தி ஆதாரங்களாக இருக்கு. இவற்றை முறையாக பயன்படுத்தினால்தான் செலவை குறைப்பது மட்டும் இல்லாமல் சுற்றுச்சூழலையும் பாதுகாக்க முடியும்னு பல பயனுள்ள தகவல்களை நம்மோட

சிந்தனை துளி. முந்துவதில் இல்லை பெருமை, பாதுகாப்பாக சேருவதே முழுமை. அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால் எஃப்எம் எக்ஸ்.

0: பகல் 12:10 மனதில் நின்றவை நேயர்கள் கடிதங்கள் வழியை விரும்பி கேட்ட திரைப்பட பாடல்கள் இடம்பெறும் நிகழ்ச்சி. 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர். பங்கேற்பவர் செல்வி, ஜெட், ஹாஃபியல்லா. 12:55 பன்னிசை சொற்றுணை என தொடங்கும் பாடல், பாடியவர் அசோக் நகர் சகோதரிகள். 1:00 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் தேன்மழை. 1:55 மெல்லிசை. 2:00 லஞ்ச் பிரேக் மயிலாடுதுறை JKR பாலிகிளினிக்கின் டாக்டரிடம் கேளுங்கள். மன்னார்குடி காது மூக்கு தொண்டை மருத்துவ நிபுணர் டாக்டர் எம் ராஜ்குமார் அவர்கள் பங்கேற்கும் நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி. 2:30 திருவாரூர் VK ஆயுர்வேதா ஹாஸ்பிட்டலின் டாக்டரிடம் கேளுங்கள். 3:00 காரைக்கால் மற்றும் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸின் லைக் ஷேர் கமெண்ட். 4:00 அறிவோம் நம் உரிமை நுகர்வோர் நலம் குறித்து நேரலையில் விளக்கம் அளிக்கிறார் காரைக்கால் வழக்கறிஞர் அனு தெனிஷா அவர்கள். 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் அறிவோம் நம் உரிமை. 5:15 அலையோசை. 5:30 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் விளக்கேற்றும் வேலை. 6:00 பன்னிசை மணிவீதி என தொடங்கும் பாடல், பாடியவர் தர்மபுரம் பி சுவாமிநாதன் அவர்கள். 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல் அமுது, வழங்குபவர் திருவாரூர் முனைவர் ரா அறிவழகன் அவர்கள். 6:25 லைட் ஹவுஸ். 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ சீரான உணவு முறைகள் குறித்து விளக்கம் தருகிறார் எஸ் புதூர் பொது மருத்துவர் என் ராஜா அவர்கள். 6:45 இசை தூரிகை. 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்ட் உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 இந்திய அரசின் வேளாண் கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணியில் குறைந்த முதலீட்டில் பட்டுப்புழு வளர்ப்பு சாத்தியமா, திருவாரூர் மாவட்டம் பட்டு வளர்ச்சித்துறை உதவி ஆய்வாளர் ச உஷா அவர்கள் பங்கு பெறும் நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி. 8:00 காரைக்கால் மற்றும் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸின் காற்றில் வரும் கானம். 8:30 காற்றில் வரும் கானம் தொடரும். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள். 9:15 பொன்னியின் செல்வங்கள். 9:30 இசை ஊஞ்சல். 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் இன்சொல் அமுது, வழங்குபவர் திருவாரூர் முனைவர் ரா அறிவழகன் அவர்கள். 10:00 இரவு மலரும். 11:00 காற்றலையில் நாளை. 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 11:10 துயிலும் முன். இன்று ஒலிபரப்பாக உள்ள விளம்பரதார நிகழ்ச்சி. 5:00 மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸின் பாட்டுக்கென்ன போட்டி. 8:00 நினைவிருக்கட்டும் நேர்களே, இன்று பிற்பகல் 2:00 லஞ்ச் பிரேக்கில் டாக்டரிடம் கேளுங்கள். மன்னார்குடி காது மூக்கு தொண்டை மருத்துவ நிபுணர் டாக்டர் எம் ராஜ்குமார் அவர்கள் பங்கேற்கும் நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி ஒளியர காத்திருக்கிறது. தொடர்கிறது ஆங்கிலத்தில் செய்திகள்.
1: This is Akashvani, the news read by Valsa Williams. The India-Japan Defense Ministers meeting is currently underway in New Delhi. Defense Minister Rajnath Singh and his Japanese counterpart

நேயர்கள் இணைவிருக்கும் இந்நிகழ்ச்சி பண்பலை 100.3 மனதில் நின்றவை கடித வழி விருப்ப பாடல்கள் ஒளியேறும் தருணம் இது. தொடக்கமாக தூல் படத்திற்காக சுஜாதா சங்கர் மகாதேவன் இணைந்து பாடியிருக்கிறார்கள் வித்யாசாகர் இசையில். விரும்பும் நேயர்கள் ராமேஸ்வரம், ஹம்சா, ரணியா, அயான்.

0: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: நேர்களே, நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் GL மருத்துவமனை, திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ
4: காரைக்கால் GL மருத்துவமனை,
5: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
4: GL மருத்துவமனை
5: காரைக்கால்.
3: செங்கல் சூளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பைகள் சல்லிசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ். நாளை பிற்பகல் 2 மணிக்கு நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர்.
6: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
3: பண்பலை 100.3 மனதில் நின்றவை நிகழ்ச்சிக்காக இனி சென்னை 28 படத்திற்காக SP பாலசுப்ரமணியம், வெங்கட் பிரபு இணைந்து பாடியிருக்கிறார்கள். யுவன் சங்கர் ராஜா இசையில் விரும்பும் நேயர்கள் நன்னிலம் நாராயணன், காரைக்குடி கனகவல்லி நாராயணன், அஸ்வினி கல்யாண், சுகன்யா, ராமச்சந்திரன், நிலானி, சாய்வெண்பா, ஆதிரா, இனியா.

0: விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் & கோ தான் சரி.
1: நாளை மாலை 6:20 நாச்சியார் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஐஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல் அமுது.
2: வீட்டு உபயோக பொருட்கள்
3: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
4: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாஜி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
1: நாளை இரவு 7:30 காரைக்கால் ONGC காவிரி அசட் வழங்கும் உழவர் அரங்கம்.
5: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC.

நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு கல் ஒரு கண்ணாடி படத்திற்காக அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் பத்மா நீலமேகம், அப்சரா நீலமேகம், சிலுவைச்சேரி சிவாஜி, சென்னை குன்றத்தூர் சௌத்ரி பிரகாஷ் இவர்களுக்காக ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் முகேஷ் ஸ்ரீ மதுமிதா இணைந்து பாடியிருக்கிறார்கள்.

0: நம்ம ஊர்ல இவ்ளோ பெரிய ஷோரூமா?
1: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
2: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
3: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
4: நேயர்களே, ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 பகுதி நேர ஒலிபரப்பு உதவியாளர், பிராட்காஸ்ட் அசிஸ்டன்ட் பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இப்பணி ஒரு பகுதி நேர பணியாகும். இதற்கு விண்ணப்பிப்பதற்கான தகுதிகள்: வயது வரம்பு 20 முதல் 50 வரை, கல்வி தகுதி, ஏதேனும் ஒரு பட்டப்படிப்பில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். அலுவலக தேவைக்கேற்ப பணிகள் வழங்கப்படும். விண்ணப்பிக்க விரும்புவோர் தங்கள் சுய விவர தகவல்களோடு ஆகாஷ்வாணி காரைக்கால் அலுவலகத்தை நேரடியாக அணுகலாம் அல்லது காரைக்கால் AIR@gmail.com என்ற மின்னஞ்சல் மூலமாக விண்ணப்பங்களை அனுப்பலாம். விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய கடைசி தேதி ஆகஸ்ட் மாதம் 31 தேதி.

காரைக்கால் நளினி நிகழ்ச்சி சிறப்பாக இருந்தது, வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. ரகுபதி, மனதில் நின்றும் மனதில் நிற்கின்ற ஒரு இனிமையான தருணம்னு சொல்லியிருக்காங்க. அன்னப்பன்பேட்டை ஜோதி, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. ஐயாவடி அசோக் ராஜ், பாடல்கள் அனைத்தும் அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருமூலஸ்தானம் வீரசுந்தரி, நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்காங்க. பேரலம் செந்தில்கண்ணன், சோபா, காமேஸ்வரம் செல்வி, அறிவழகன், அதம்பார் கலைச்செல்வி, ஆக்கூர் மடப்புறம், நாச்சியார் மன்சூர், இனிய மதிய வணக்கம், நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்காங்க. டிஆர் பட்டணம் நளினி சங்கர், ரவிச்சந்திரன், மயிலாடுதுறை, வேளங்குடி குணசுந்தரி, செல்வநாதன், அபிநாதன், அவரைக்காடு வித்யா வீரமணி, சேலம் சிவா, இவங்கெல்லாமும் நிகழ்ச்சி நல்லா இருக்குன்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க.

0: நிறைவு பெற்றது மனதில் இன்றவை.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: தொடர்கிறது தமிழில் செய்திகள்.
3: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். தென் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் மாநாடு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் கோவளத்தில் தற்போது நடைபெற்று வருகிறது. வந்தே மாதரம் பாடல் முழுமையாக பாடப்பட மாட்டாது என்ற காங்கிரஸ் கட்சியின் நிலைப்பாடு அரசியல் சாசனத்திற்கு எதிரானது என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு தொடர்ந்து ஊக்கமளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய ஏவுகணை தாக்குதலில் 6 பேர் உயிரிழந்தனர், 33 பேர் காயமடைந்தனர். 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் தனு சர்மா வெள்ளிப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். தென் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் நிர்வாகிகள் பங்கேற்றுள்ள மாநாடு சென்னையை அடுத்த கோவளத்தில் தற்போது நடைபெற்று வருகிறது. கூட்டாட்சி தத்துவத்திற்கு வலு சேர்க்கும் வகையில் நடைபெற்று வரும் இந்த மாநாட்டில் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சினைகள் குறித்து விவாதிக்கப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: தென் மாநில முதலமைச்சர்களை கொண்ட தென்மண்டல குழுவின் 31வது கூட்டம் சென்னையில் தற்போது நடைபெற்று வருகிறது. மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் நடைபெற்று வரும் இந்த கூட்டத்தில் தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் உள்ளிட்ட 5 மாநிலங்களின் முதலமைச்சர்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் துணைநிலை ஆளுநர்கள், நிர்வாகிகள் மற்றும் உயரதிகாரிகள் இதில் கலந்து கொண்டு தற்பொழுது பல்வேறு விஷயங்கள் குறித்து விவாதித்து வருகின்றனர். மகளிருக்கு எதிரான குற்றங்கள், குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை வழக்குகளை விரைவாக விசாரித்து முடிப்பதற்கு சிறப்பு விரைவு நீதிமன்றங்களை அமைப்பது, கல்வி தொடர்பான விவகாரங்கள் உள்ளிட்ட தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த பல்வேறு விவகாரங்கள் குறித்தும் இந்த மண்டல குழுவில் விவாதிக்கப்பட்டு வருகின்றன. நதிநீர் பங்கீடு குறித்த விவாதமும் இந்த கூட்டத்தில் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று காலை 11 மணி அளவில் தொடங்கிய இந்த கூட்டம் இன்று பிற்பகல் வரை நடைபெறுகிறது. கோவளத்தில் இருந்து சிதம்பரநாதன்.
3: சிங்கப்பூர் உடனான நல்லுறவை மேலும் வலுப்படுத்துவது குறித்து மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தலைமையிலான குழுவினர் அந்நாட்டு பிரதமர் திரு லாரன்ஸ் வாங்கை இன்று சந்தித்து பேச்சு நடத்தினர். சிங்கப்பூரில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது பொருளாதார

0: பொருளாதார ஒத்துழைப்பு, திறன் மேம்பாடு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மத்திய அமைச்சர்கள் திரு பியூஷ் கோயல், திரு ஜெய்சங்கர், மத்திய இணையமைச்சர் திரு ஜிதின் பிரசாத் ஆகியோர் இந்த குழுவில் இடம்பெற்றுள்ளனர். இந்தியா ஜப்பான் இடையே பாதுகாப்பு அமைச்சர்கள் நிலையிலான கூட்டம் இன்று புதுதில்லியில் தொடங்கியது. பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங், ஜப்பான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ஷின்ஜிரோ கொய்சுமி தலைமையிலான குழுவினர் இதில் பங்கேற்றுள்ளனர். வந்தே மாதரம் பாடல் முழுமையாக பாடப்பட மாட்டாது என்ற காங்கிரஸ் கட்சியின் நிலைப்பாடு அரசியல் சாசனத்திற்கு எதிரானது என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், அரசியல் சாசனத்திற்கும் நாடாளுமன்ற ஜனநாயக நெறிமுறைகளுக்கும் மேலானதா காங்கிரஸ் என்றும் வினவியுள்ளார். நாட்டின் கலாச்சாரம் மற்றும் ஜனநாயகத்திற்கு எதிராக காங்கிரஸ் செயல்படுவதாகவும், வந்தே மாதரம் பாடலை அவமதிப்பது நாட்டை அவமதிப்பது ஆகும் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு தொடர்ந்து ஊக்கமளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு பிரல்லாத் ஜோஷி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு சிந்தனைக்கு வலு சேர்க்கும் வகையில் இதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறியுள்ளார். இதன் காரணமாக காற்றாலை மற்றும் சூரிய சக்தி மின் உற்பத்தி அதிகரித்து வருவதாகவும் திரு பிரல்லாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். தேசிய மருத்துவ ஆணையத்தின் சார்பில் பதிவு செய்யப்பட்ட மருத்துவர்களுக்கு தனித்துவ அடையாள எண் வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. இதன் மூலம் பதிவு செய்யப்பட்ட மருத்துவர்கள் நாட்டின் எந்த ஒரு பகுதியிலும் புதிதாக உரிமமோ பதிவோ இல்லாமல் சேவையாற்ற முடியும் என்று தேசிய மருத்துவ ஆணையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ஐநா பாதுகாப்பு குழுவில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டியதன் அவசியத்தை இந்தியா வலியுறுத்தியுள்ளது. ஐநா பாதுகாப்பு குழுவில் நடைபெற்ற விவாதத்தின் போது இந்தியா சார்பில் பேசிய திருமதி யோஜனா பட்டேல் இதனை வலியுறுத்தினார். தற்போதைய சூழலுக்கு ஏற்ப சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். ஐநா பாதுகாப்பு குழு கூடுதல் வெளிப்படைத் தன்மையுடன் செயல்பட வேண்டும் என்றும் திருமதி யோஜனா பட்டேல் கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: விடுதலை போராட்ட வீரர் ஒண்டி வீரனின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், முதலமைச்சர் திரு விஜய் உள்ளிட்ட தலைவர்கள் பலர் அன்னாருக்கு புகழாரம் சூட்டியுள்ளனர். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் பலர் அன்னாருக்கு புகழஞ்சலி செலுத்தியுள்ளனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ஆகியோர் அளித்த உத்வேகம் மற்றும் ஆதரவு காரணமாக நக்சலைட் பிரச்சினை இல்லாத மாநிலமாக சத்தீஸ்கட் உருவாக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு விஷ்ணு தேவ்சாய் கூறியுள்ளார். சென்னை பத்திரிகை தகவல் அலுவலகம் சார்பில் அம்மாநிலத்தில் களப்பயணம் மேற்கொண்டுள்ள தமிழகத்தைச் சேர்ந்த பத்திரிகையாளர்களுடன் கலந்துரையாடுகையில் அவர் இவ்வாறு கூறினார். நக்சலைட் பிரச்சினைகளால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்தும் சுற்றுலா தொடர்பான முன்னெடுப்புகள் குறித்தும் இந்த சந்திப்பின் போது அவர் எடுத்துரைத்தார். சரணடைந்த நக்சலைட்டுகளுக்கு மறுவாழ்வு அளிப்பதற்கான திட்டங்களும் தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டு வருவதாக திரு விஷ்ணு தேவ்சாய் கூறினார். ஒடிஷாவில் இறுதி வாக்காளர் பட்டியல் அடுத்த மாதம் 21ஆம் தேதி வெளியிடப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அம்மாநிலத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இது தொடர்பான மேல்முறையீடுகள் குறித்த முடிவுகள் அடுத்த மாதம் 11ஆம் தேதிக்குள் மேற்கொள்ளப்படும் என்று தேர்தல் ஆணையம் தெளிவுபடுத்தியுள்ளது. யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய தாக்குதலில் 6 பேர் உயிரிழந்தனர், 33 பேர் காயமடைந்தனர். கீவ் நகரை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. ரஷ்யா நடத்திய இந்த ஏவுகணை தாக்குதல் காரணமாக யுக்ரைனின் பல்வேறு பகுதிகள் பலத்த சேதமடைந்துள்ளதாகவும் தகவல்கள் கூறுகின்றன. ஆப்கானிஸ்தானின் மருத்துவ தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு

0: இந்தியா தொடர்ந்து உதவிகளை வழங்கி வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இதன் ஒரு பகுதியாக அந்நாட்டிற்கு மருந்து பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக வெளியுறவுத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. காபூலில் உள்ள அரசு மருத்துவமனைகளில் பயன்படுத்துவதற்காக இந்த மருந்து பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் தனு சர்மா வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஸ்லோவேக்கியாவின் பிரட்டிஸ்லாவாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 72 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். மகளிர் 62 கிலோ எடைப்பிரிவில் சவிதா தலாலும் 76 கிலோ எடைப்பிரிவில் காஜலும் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். ஆசியான் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. சிங்கப்பூரில் நடைபெற்ற இப்போட்டியின் 11 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் பிரிவில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ட்ரீசா ஜாலி காயத்ரி கோபிசந்த் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. புதுதில்லியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 21-16, 21-12 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் ரின் இவாங்கா கி நகாஷினி இணையை வென்றது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா இங்கிலாந்து இடையேயான ஆட்டம் நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்வினில் இன்று நடைபெறுகிறது. சிங்கப்பூர் சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பத்ரி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-6, 21-6 என்ற செட் கணக்கில் சுவிட்சர்லாந்தின் அனஸ்தாஷியா ஃபிஷரை வென்றார். இதர ஒற்றையர் பிரிவுகளில் லிஷா பால் மற்றும் பிரியான்ஷு ரஜாவத்தும் கலப்பு இரட்டையர் பிரிவில் மோஹித் ஜக்லான் லக்ஷிதா ஜக்லான் இணையும் காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளனர். கன்கூன் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அனிருத் சந்திரசேகர் ஸ்ரீராம் பாலாஜி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 3-6, 6-4, 10-4 என்ற செட் கணக்கில் கொரியாவின் ஜிசுங் நாம் பின்லாந்தின் பேட்ரிக் நிக்லா சால்மிலன் இணையை வென்றது. கியூபெக் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கல்யாண்டா பூனாச்சா ஈக்வடாரின் கான்சலோ எஸ்கோபார் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தென் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் மாநாடு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் கோவளத்தில் தற்போது நடைபெற்று வருகிறது. வந்தே மாதரம் பாடல் முழுமையாக பாடப்பட மாட்டாது என்ற காங்கிரஸ் கட்சியின் நிலைப்பாடு அரசியல் சாசனத்திற்கு எதிரானது என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு தொடர்ந்து ஊக்கமளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய ஏவுகணை தாக்குதலில் 6 பேர் உயிரிழந்தனர், 33 பேர் காயமடைந்தனர். 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் தனு சர்மா வெள்ளிப்பதக்கம் வென்றார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: இணைந்திருக்கிறோம் நேர்களே, தினம் காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 12:50.
2: நீங்க ஸ்மார்ட்னு தெரியும், ஆனா இந்த அளவுக்கு ஸ்மார்ட்னு தெரியாது.
3: எப்படி சொல்றீங்க?
2: பிஎம் சூரிய வீடு திட்டத்து கீழே 3 கிலோவாட் ஒரு சோலார் பேனலை இன்ஸ்டால் பண்ணீங்க. இதன் மூலம் மத்திய அரசின் 78,000 புதுச்சேரி அரசின் 30,000 மானியம் கிடைச்சது. 25 வருட தடையில்லா மின்சாரம் கிடைக்குது, அதுவும் 5 இயர்ஸ்க்கு ஃப்ரீ மெயின்டெனன்ஸோட. இது மட்டுமா, இதன் வழியா மந்த்லி மந்த்லி இன்கமும் ஜெனரேட் பண்றவங்கள ஸ்மார்ட் ஹஸ்பண்ட் சொல்லணும்.
3: நீங்க ஸ்மார்ட் ஹஸ்பண்ட் ஆகணுமா? இன்றைக்கு தொடர்பு கொள்ளுங்க www.psuryagar.gov.in.
4: டாக்டர் ஆகணும்னு கனவு இருக்கா? நீட் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ண போறீங்களா? இதோ உங்க சான்ஸ். ஆகாஷ் நீட் ரிபீட்டர்ஸ் பேச்சுலர் ஜாயின் பண்ணுங்க. எக்ஸ்பர்ட் ஃபேக்கல்டி, இன்டென்சிவ் ப்ரிப்பரேஷன், டெய்லி டெஸ்ட், ப்ரூவன் ரிசல்ட்ஸ். ஆகாஷ் இன்ஸ்டிடியூட், யுவர் மெடிக்கல் ட்ரீம் ஸ்டார்ட்ஸ் ஹியர். மெடிக்கல் காலேஜ் ரோட், தஞ்சாவூர்.
1: நேயர்கள் இனி கேட்கலாம். ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை.
5: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். வரமாக வந்த தரமான தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
6: மழலை செல்வங்களின் மழலை மொழியோடு நம் காரைக்கால் பண்பலை 100.3 இதோ கேட்கலாம் நேயர்களே. பசுந்தளிர், இது குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. வணக்கம் நேயர்களே. அழகான மழலை செல்வங்களின் கல்லமில்லா சிரிப்போடு நெஞ்சத்தை நெகிழ வைக்க பசுந்தளிர் நிகழ்ச்சியில நம்ம சந்திக்க ஒரு குட்டி மழலை வந்திருக்காங்க. அவங்களை இப்ப சந்திக்கலாமா?
7: வணக்கம் பாப்பா.
8: வணக்கம்.
7: உங்க பேர் என்ன?
8: இசட் ஹாஃபிலா.
7: எந்த ஊர் உங்களுக்கு?
8: சேத்தூர்.
7: என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
8: 4th ஸ்டாண்டர்ட்.
7: சரிங்கம்மா, இன்னைக்கு நேருக்காக என்ன சொல்றதா இருக்கீங்க?

0: வாழ்க்கை பற்றின ஸ்பீச் சொல்லன்னு இருக்கேன்.
1: எங்க சொல்லுங்களே.
0: ஹோப் இஸ் த லைட் தட் கைட்ஸ் யூ த்ரூ லைஃப்ஸ் டார்கஸ்ட் மூமெண்ட்ஸ். இட் இஸ் ஈஸி டு லூஸ் ஹோப் வென் திங்ஸ் டோன்ட் கோ அஸ் பிளான்ட். பட் ரிமெம்பர், ஈவன் இன் த ஹார்டஸ்ட் டைம்ஸ் ஹோப் இஸ் ஸ்டில் தர். இட் இஸ் நாட் த ஆப்சன்ஸ் ஆஃப் ஹார்ட்ஷிப் பட் த பிலீஃப் தட் சம்திங் பெட்டர் லைஸ் அஹெட். த ஃபியூச்சர் இஸ் ஆல்வேஸ் ஃபுல் ஆஃப் பாசிபிலிட்டிஸ் அண்ட் ஹோப் கிவ்ஸ் யூ த ஸ்ட்ரென்த் டு பர்சூ தெம். ஸ்டே ஹோப்ஃபுல். தேங்க்யூ.
2: அடுத்ததாக நான் பாரதியார் பாடல் பாடப்போகிறேன். செந்தமி நாடு எனும்போது நிலை என்ப தென்வந்து பாயுது கதிநிலை. எங்கள் தந்தைய நாடு என்ற பேச்சு நிலை ஒரு சக்தி பிறக்குது மூச்சு நிலை. காவிரி தென்பனை பாலாறு தமிழ் கண்டதொரு வையை பொருணை நதி என மேவி ஆறு பல வேடத்திரு மேன் செலுத்த தமிழ்நாடு. வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்த வாழ்வுகள் கொண்ட தமிழ்நாடு. நெஞ்சை எழும் சிலப்பதிகாரம் என்று மணியாரம் படைத்த தமிழ்நாடு. பாடலை எழுதியவர் சுப்பிரமணிய
1: பாரதியார். சரிங்கம்மா, நீங்க வருங்காலத்துல சிறந்த மருத்துவர் ஆகிறதுக்கு காரைக்கால் பண்பை சார்பாக வாழ்த்துக்கள்.
0: தேங்க்யூ.
3: இதுவரை பசந்தளிர் நிகழ்ச்சியில் மழலை செல்வங்களின் மழலை மொழியில் நினைந்தோம்.
4: நேயர்கள் இதுவரை கேட்டது ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கிய பசுந்தளிர். இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை.
5: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். வரமாக வந்த தரமான தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். மெட்டி முதல் நெத்தி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
4: நேரம் 12:55. பண்பலை 100.3 இனி நாம் கேட்கலாம் பன்னிசை சொற்றுணை என தொடங்கும் பாடல். பாடியவர்கள் அசோக் நகர் சகோதரிகள்.

ஆகாஷவாணி காரைக்கால் பண்பலை 100.3 பகுதி நேர ஒளிபரப்பு உதவியாளர் BAS பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இப்பணி ஒரு பகுதி நேர பணியாகும். இதற்கு விண்ணப்பதற்கான தகுதிகள் வயது வரம்பு 20 முதல் 50 வரை, கல்வி தகுதி ஏதேனும் ஒரு பட்டப்படிப்பில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். அலுவலக தேவைக்கேற்ப பணிகள் வழங்கப்படும். விண்ணப்பிக்க விரும்புவோர் தங்கள் சுயவிவர தகவல்களோடு ஆகாஷவாணி காரைக்கால் அலுவலகத்தை நேரடியாக அணுகலாம் அல்லது காரைக்கால் AAR@gmail.com என்ற மின்னஞ்சல் மூலமாக விண்ணப்பங்களை அனுப்புங்கள். விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய கடைசி தேதி இம்மாதம் ஆகஸ்ட் 31 மட்டுமே.

இன்றைய சிந்தனை, மெதுவாக செல்வோம். வீட்டில் இருக்கும் குடும்பத்தாரின் முகத்தை நினைவில் கொள்வோம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷவாணி காரைக்கால்.

0: நேர்கள் கேட்க இருப்பது தேன் மழை. இந்நிகழ்ச்சியின் பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களம் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

இன்றைய தேன்மொழி நிகழ்ச்சியில் தொடக்கமாக கல்லுக்குள் ஈரம் திரைப்படத்திலிருந்து கங்கை அமரன் வரிகளில் இளையராஜா இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் ஜானகி பாடிய பாடலை கேட்போம்.

நேர்களே, நமது பண்பலையில் இன்னைக்கு 2 மணிக்கு டாக்டரிடம் கேளுங்கள் நிகழ்ச்சியில் மன்னார்குடி காது மூக்கு தொண்டை மருத்துவர் நிபுணர் டாக்டர் எம் ராஜ்குமார் அவர்கள் பங்கேற்கும் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்ததாக கவிக்குயில் திரைப்படத்திலிருந்து பஞ்சு அருணாச்சல்

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: நேர்களே, நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் துள்ளி வரும்
3: பாட்டு.
2: நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ. தரமான தார்பாய்கள், ஓசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
4: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
2: நாளை 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மங்கள்யான் சூப்பர் கோல் உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல் இயற்கை உரம். அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல் உரம்.
5: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
2: நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை இன்சோல் அமுது தார்பாய்கள் கிரீன் நெட் ஓஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம் வழங்கும் இன்சோல் அமுது.
6: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: நமது பண்பலையில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவது காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க. நேர்களுக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்கள மங்களின் மூலம் கழிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். நேர்களுக்கு காரைக்கால் மற்றும் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் உளம் கழிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள்.
1: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால் மற்றும் திருச்சி.

நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கும் பாடல் சிவப்பு மல்லி திரைப்படத்திலிருந்து வைரமுத்து வரிகளில் சங்கர் கணேஷ் இசையில் கே ஜே யேசுதாஸ் மற்றும் பி. சுஷீலா பாடிய பாடல்.

0: நம்ம ஊர்ல இவ்ளோ பெரிய ஷோரூமா?
1: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
2: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
3: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.

நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கும் பாடல் அலைகள் ஓய்வதில்லை திரைப்படத்திலிருந்து வைரமுத்து வரிகளில் இளையராஜா இசையில் ஜென்சி மற்றும் இளையராஜா பாடிய பாடல்.

நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒழிக்கும் பாடல் தில்லு முழு திரைப்படத்திலிருந்து கண்ணதாசன் வரிகளில் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல் கேட்கலாம்.

0: நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது திருச்சி மற்றும் சேலம் மங்கள் மங்களின் வழங்கிய தேன் மழை. இந்நிகழ்ச்சியின் பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில்
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: கல்யாணத்துல கவனிச்சியா?
4: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
3: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
5: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு மெட்டி அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
0: நேரம் 1:30.

இன்னைக்கு நம்ம தேன்மழை நிகழ்ச்சிக்காக நம்ம முகநூல் பக்கத்தில் நம்ம போஸ்டர் பதிவு செஞ்சுருக்கோம் இல்லைங்களா? அதுக்கான கமெண்ட்ஸை வந்துட்டு நேர்களும் பதிவு பண்ணியிருக்காங்க. இப்போ யாரெல்லாம் என்ன கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு படிக்கலாம். கடலூர்லேருந்து சுரேஷ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சிறு பொன்மணி, கண்ணுக்குள் ஈரம், இந்த பாடி எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காரைக்கால் நளினி நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. அன்னப்பம்பேட்டையிலேருந்து ஜோதி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. மயிலாடுதுறையிலேருந்து அஞ்சு ரவிச்சந்திரன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மழையில் நனைந்து கொண்டே பாடல்கள் கேட்குறோம், பாடல்கள் அனைத்தும் இளமை, இனிமை, புதுமைன்னு தெரிவிச்சிருக்காங்க. ஐயாவாடி அசோக்ராஜ் கனிமொழி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தேன்மழை நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கிறேன் அப்படின்றாங்க. புஷ்பவனம் விஸ்வநாதன் தேன்மழை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. திருமூலஸ்தானத்திலிருந்து வீரசுந்தரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தேன்மழை நிகழ்ச்சிக்கு சிறக்க நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மணக்குடி சத்யா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. பேரளம் அபர்ணா ஷோபா தேன்மழை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. அவரிக்காடு வித்யா வீரமணி முதல் பாடல் முத்தான பாடல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திட்டச்சேரியிலேருந்து நிசான் ஹலீம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தேன்மழை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. நிறைவிலிருந்து நச்சுப்பிள்ளை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. காரைக்கால் புதுத்துறை செல்வகுமார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தேன்மழை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. நாகூர்லேருந்து முகமது ரஃபிக் தேன்மழை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. பழைய பாடல்கள் அருமை எல்லாமே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நன்னிலத்திலிருந்து சுப்பிரமணியம் தேன்மழை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சரவணன், நல்ல பெருமாள் இவங்க எல்லாருமே இங்கே நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கும் பாடல் ஆட்டோராஜா திரைப்படத்திலிருந்து புதுமை பித்தன் வரிகளில் இளையராஜா இசையில் இளையராஜா மற்றும் ஜானகி பாடல்களை கேட்போம்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: தேன்மொழி நிகழ்ச்சிக்காக நேர்கள் அவங்களுடைய கமெண்ட்ஸ் நம்ம முகநூல் பக்கத்தில் பதிவு செஞ்சுருக்கோம் இல்லைங்களா. நேர்கள் எல்லாரும் கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க, அது என்னென்னு படிக்கலாம். திருபுவனத்திலிருந்து ரவி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தேன்மழை நினைத்தது காதுகளை இனிமையான ராகம் கொண்டு காற்றோடு வந்தது கலந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பனங்காட்டங்குடியிலேருந்து அனுஷியா சங்கர் தேன்மழை நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. பவித்ர மாணிக்கம் ரகுபதி, தேன்மொழி நிகழ்ச்சியில் ஒழிக்கின்ற அனைத்து பாடல்களுமே அருமையாக இருக்குது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஆக்கூர்லேருந்து நாச்சியா மன்சூர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தேன்மொழி நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. அதம்பார் கலைச்செல்வி தேன்மொழி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. நாலு வேதபதி மாரியப்பன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. காரம்பள்ளத்திலிருந்து பாஸ்கர் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க நிகழ்ச்சிக்கு. மேலவாஞ்சூர்லேருந்து ஃபாத்திமா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. மன்னார்குடியிலேருந்து சசிகலா தியாகராஜன், பாடல்களில் வர எல்லா பாடல்கள் நிகழ்ச்சியில் வர பாடல்கள் எல்லாமே நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காட்டு மன்னர் கோயிலிருந்து வேல்முருகன் தேன்மழை நிகழ்ச்சிக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க.

நேர்களே, இன்று மதியம் 2 மணிக்கு டாக்டரிடம் கேள்வி நிகழ்ச்சியில் மன்னார்குடி காது மூக்கு தொண்டை மருத்துவ நிபுணர் டாக்டர் எம். ராஜ்குமார் அவர்கள் பங்கேற்கும் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி.

இன்று இரவு 7:30 குறைந்த முதலீட்டில் பட்டுப்புழு வளர்ப்பு சாத்தியமா? திருவாரூர் மாவட்டம் பட்டு வளர்ச்சித்துறை உதவி ஆய்வாளர் சா உஷார்கள் அவர்கள் பங்கேற்கும் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி. இனி தொடர்வது மாநில செய்திகள்.

0: வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் பிஸ்மி காலின்ஸ். தலைப்புச் செய்திகள். தென்மண்டல முதலமைச்சர்களின் மாநாட்டை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா சென்னையை அடுத்த கோவளத்தில் இன்று தொடங்கி வைத்தார். நியாயவிலைக் கடைகளில் தரமான சன்னரக அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கப்படும் என்று உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் தெரிவித்துள்ளார். கூட்டுறவுத்துறையின் கடன் சேவைகள் இணைய வழிமுறையில் வழங்கப்படும் என்று மாநில கூட்டுறவு அமைச்சர் திரு காந்திராஜ் அறிவித்துள்ளார். திருமூர்த்தி அணையிலிருந்து மண் எடுக்க விதிக்கப்பட்ட தடை விலக்கிக் கொள்ளப்படுவதாக மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் கூறியுள்ளார். சுதந்திர போராட்ட வீரர் ஒண்டி வீரனின் 255வது நினைவு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இனி விரிவான செய்திகள். தென்மண்டல முதலமைச்சர்களின் 31வது மாநாடு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் சென்னையை அடுத்த கோவளத்தில் இன்று நடைபெற்று வருகிறது. மாநிலங்களுக்கு இடையிலான ஒருங்கிணைப்பு, பொருளாதார வளர்ச்சி, தொழில்துறை முதலீடுகள், நட்புறவை வலுப்படுத்துவது, கட்டமைப்பு மேம்பாடு, நீர்வளங்கள் பகிர்வு, கல்வி, சுகாதாரம், தகவல் தொழில்நுட்பம், பேரிடர் மேலாண்மை, குற்றங்கள் தடுப்பு, எல்லை பிரச்சினைகள் போன்றவை குறித்து இதில் விரிவாக விவாதிக்கப்பட்டு வருகிறது. முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய், கர்நாடகம், கேரளம், ஆந்திர மாநில முதலமைச்சர்கள், தெலங்கானா துணை முதலமைச்சர், புதுச்சேரி, அந்தமான் நிக்கோபார் தீவுகளின் துணைநிலை ஆளுநர்கள், லட்சத்தீவு நிர்வாகத் தலைவர் உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றுள்ளனர். தமிழகத்தில் உள்ள அனைத்து நியாய விலைக் கடைகளிலும் தரமான சன்னரக அரிசி வழங்கப்படும் என்று மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் கூறியுள்ளார். சட்டப்பேரவையில் இன்று உணவு மற்றும் கூட்டுறவுத்துறை மானிய கோரிக்கைகள் மீதான விவாதங்களின் போது குறுக்கிட்டு பேசிய அமைச்சர், அதிக ஈரப்பதம் காரணமாக பழுப்பு நிறத்தில் இருந்த அரிசியை பயன்படுத்த முடியாத நிலை இருந்ததாகவும், தற்போது அந்த நெல்லில் 17% ஈரப்பதத்தை உலர்த்தி அதிலிருந்து தரமான அரிசி மக்களுக்கு வழங்கப்படும் என்றார். கூட்டுறவுத்துறையின் கடன் சேவைகள் இணைய வழிமுறையில் வழங்கப்படும் என்று மாநில கூட்டுறவு அமைச்சர் திரு காந்திராஜ் அறிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் கூட்டுறவுத்துறை மானிய கோரிக்கையை இன்று தாக்கல் செய்து பேசிய அவர், வேளாண் கூட்டுறவு கடன்களை உரிய காலத்தில் திருப்பி செலுத்தும் விவசாயிகளுக்கு முழுமையான வட்டி விலக்கு அளிக்கப்படுவதாக கூறினார். நெய்வேலி பழுப்பு நிலக்கரி சுரங்கம் அருகில் வசிக்கும் கிராமங்களில் உள்ள விவசாயிகளை பாதுகாக்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா கூறியுள்ளார். இது தொடர்பாக அஇஅதிமுக உறுப்பினர் திரு அருண்மொழி தேவன் கொண்டு வந்த கவன ஈர்ப்பிற்கு பதிலளித்த அமைச்சர், நெய்வேலி நிறுவனம், கிராம மக்கள் மற்றும் மாநில அரசு நிர்வாகத்திற்கிடையே முத்தரப்பு பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டு சுமூக தீர்வுகள் எடுக்கப்பட்டு வருவதாக கூறினார். சட்டப்பேரவையில் திமுக உறுப்பினர் திரு தங்கம் தென்னரசு சிவகாசி பட்டாசு ஆலைகள் குறித்து எழுப்பிய பிரச்சினைக்கு பதிலளித்த அமைச்சர் கீர்த்தனா, சிவகாசி பகுதிகளில் 177 பட்டாசு ஆலைகள் விதிமீறலில் ஈடுபட்டது கண்டறியப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக கூறினார். இந்த பிரச்சினைகள் சுமூகமாக முடிவடைந்த நிலையில் மக்கள் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்த சில அரசியல் கட்சிகள் கண்டன ஆர்ப்பாட்டங்களை நடத்துவதாக குறை கூறினார். இதற்கு பதிலளித்த திமுக உறுப்பினர் திரு தங்கம் தென்னரசு, பட்டாசு தொழில் பாதிப்பு அடைவதால் தான் பொதுமக்கள் போராட்டம் நடத்துவதாக எடுத்துரைத்தார். தீபாவளி பண்டிகை நெருங்கும் நேரத்தில் பட்டாசு உற்பத்தி பாதிக்காத வகையில் இந்த பிரச்சினையை மாநில அரசு தீர்க்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். சவுதி அரேபியாவில் ஈரானிய கடற்கொள்ளையரால் சுட்டுக் கொல்லப்பட்ட தமிழக மீனவரின் உடலை தாயகம் கொண்டுவர மாநில அரசு விரைந்து நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். சட்டப்பேரவையில் இன்று இது தொடர்பான சிறப்பு கவனஈர்ப்பு தீர்மானத்திற்கு பதிலளித்து பேசிய அமைச்சர், இதுகுறித்து புலன் விசாரணை சவுதியில் நடைபெற்று வருவதாகவும், அது முடிவடைந்ததும் உயிரிழந்த மீனவரின் உடல் தமிழகத்திற்கு கொண்டுவரப்படும் என்றும் கூறினார். இந்த சம்பவத்தில் காயமடைந்த 3 மீனவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்கான நடவடிக்கைகளையும் அரசு மேற்கொண்டுள்ளதாக தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயம்.

0: ஆக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: திருமூர்த்தி அணையிலிருந்து விவசாயிகள் மண் எடுப்பதற்கு விதிக்கப்பட்ட தடை விலக்கிக் கொள்ளப்பட்டு நாளை முதல் மண் எடுக்க அனுமதி வழங்கப்படுவதாக நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் இன்று இதனை தெரிவித்த அவர், ஏற்கனவே சில புகார்கள் வந்ததன் அடிப்படையில் மாவட்ட நிர்வாகம் இடைக்கால தடையை விதித்திருந்ததாக சுட்டிக்காட்டினார். கல்லூரி வளாகங்களில் ஒழுங்குமுறையை பராமரிக்க உயர்கல்வித்துறை அனுப்பிய சுற்றறிக்கையில் இடம்பெற்றுள்ள சில முரண்பாடான வாசகங்கள் திரும்பப் பெறப்பட்டுள்ளதாக மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்தார். சட்டப்பேரவையில் இது தொடர்பான கவன ஈர்ப்பிற்கு இன்று பதிலளித்து பேசிய அமைச்சர், ஒழுங்குமுறையை பராமரிக்கும் நோக்கில்தான் அந்த சுற்றறிக்கை அனுப்பப்பட்டதாக குறிப்பிட்டார். மாணவர்களின் உரிமையை தமிழக அரசு ஒருபோதும் கட்டுப்படுத்தாது என்றும் அவர்களின் நியாயமான கோரிக்கைகளை அரசு நிறைவேற்றும் என்றும் தெரிவித்தார். ஆந்திர மாநில மீனவர்களால் சிறைப்பிடிக்கப்பட்ட தமிழக மீனவர்களின் படகுகளை விடுவிக்க மாநில அரசு உரிய நடவடிக்கை எடுத்து வருவதாக மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஸ்ரீநாத் தெரிவித்தார். சட்டப்பேரவையில் இது தொடர்பான பிரச்சினைக்கு பதிலளித்த அவர், இதுகுறித்து ஆந்திர மாநிலத்துடன் பேச்சுவார்த்தைகள் நடத்தி வருவதாகவும் விரைவில் படகுகள் மீட்கப்படும் என்றும் தெரிவித்தார். வெளிநாடுகளில் உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு அம்பேத்கர் அயலக கல்வி உதவி திட்டத்தின் கீழ் நடப்பு நிதியாண்டில் 131 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்திருப்பதாக மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு கூறினார். சட்டப்பேரவையில் இது தொடர்பான கவன ஈர்ப்பிற்கு பதிலளித்த அவர், இந்த திட்டத்தின் கீழ் 362 மாணாக்கர் பயனடைந்து வருவதாக குறிப்பிட்டார். வனப்பகுதிகளில் காட்டுப்பன்றிகள் மற்றும் யானைகளால் ஏற்படும் பாதிப்புகளை தடுப்பதற்கான ஆலோசனைகளை வழங்க நிபுணர் குழு ஒன்று அமைக்கப்படும் என்று வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் கூறியுள்ளார். பேரவையில் திமுக உறுப்பினர் பால் மனோஜ் பாண்டியன் பேசியதற்கு பதிலளித்த அமைச்சர், விவசாயிகள் பாதிக்காத வண்ணம் உரிய நடவடிக்கைகளை அரசு மேற்கொள்ளும் என்றும் இதற்காக முதற்கட்டமாக 20 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் 82வது பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திரமோடி உள்ளிட்டோர் அன்னாருக்கு மரியாதை செலுத்தியுள்ளனர். புதுதில்லியில் அன்னாரது நினைவிடத்தில் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் திருமதி சோனியாகாந்தி உள்ளிட்டோர் மலரஞ்சலி செலுத்தினர். ஸ்ரீபெரும்புதூரில் அன்னாரது நினைவிடத்தில் காங்கிரஸ் சார்பில் மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. சுதந்திர போராட்ட வீரர் ஒண்டி வீரனின் 255வது நினைவு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி அன்னாரது சொந்த ஊரான தென்காசி மாவட்டம் பச்சேரி கிராமத்தில் அமைந்துள்ள நினைவு தூணில் மாநில அரசின் சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டது. குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்ட செய்தியில், சுதந்திர கனலை பரப்பிய ஒண்டி வீரனின் தியாகத்தை போற்றுவோம் என கூறியுள்ளார். நெற்கட்டான் செவல் போர்க்களத்தில் ஆங்கிலேய படைகளை ஒற்றை வீரராக எதிர்த்து தாய் நாட்டிற்காக இன்னுயிரை தியாகம் செய்த ஒண்டி வீரனின் வீரத்தை போற்றுவோம் என முதலமைச்சர் திரு விஜய் குறிப்பிட்டுள்ளார். நெல்லையில் உள்ள மணிமண்டபத்தில் மாநில அமைச்சர்கள் திரு மரிய வில்சன், திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். திருச்சி தேசிய வாழை ஆராய்ச்சி மையத்தின் 33வது நிறுவன நாள் விழா மற்றும் உழவர் தின விழா நாளை கொண்டாடப்படுகிறது. கோடைக்கால வறட்சியை சமாளிப்பது குறித்து விவசாயிகளுக்கு இதில் எடுத்துரைக்கப்படும் என்று இம்மையத்தின் இயக்குநர் முனைவர் செல்வராஜன் கூறியுள்ளார்.
2: தேசிய வாழை ஆராய்ச்சி மையம் ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதி தனது 33ஆம் நிறுவன நாளை உழவர் தினமாக கொண்டாட இருக்கின்றோம். சூப்பர் எல்நினோ பற்றியும் அதனால் விவசாயத்தில் ஏற்படும் பாதிப்பும் எதிர்கொள்ள வழிமுறைகளையும் விஞ்ஞானிகள் விவசாயிகளிடையே பேச உள்ளனர். மேலும் கருத்து கண்காட்சியும் ஏற்பாடு செய்யப்படப்பட்டுள்ளது. இதில் 100க்கும் மேற்பட்ட வாழை ரகங்களும் 30க்கும் மேற்பட்ட கண்காட்சி அரங்குகளும் வாழை பற்றிய தொழில்நுட்பங்களும் காட்சிப்படுத்தப்பட இருக்கிறது.
1: புதுதில்லியில் நடைபெறும் உலக பேட்மிண்டன் சாம்பியன் பட்ட போட்டியின் மகளிர் இரட்டையர் காலிறுதிக்கு ட்ரீசா ஜாலி, காயத்ரி கோபிசந்த் இணை முன்னேறியுள்ளது. ஒற்றையர் பிரிவின் காலிறுதிக்கு முந்தைய சுற்றாட்டங்களில் பி வி சிந்து, ஆயுஷ் ஷெட்டி ஆகியோர் இன்று களமிறங்குகின்றனர். நெதர்லாண்ட்ஸ் ஆம்ஸ்டர்வீனில் நடைபெறும் உலகக்கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா தனது குரூப் சுற்றின் கடைசி ஆட்டத்தில் இன்று மாலை 6:30 இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. இதுவரை நடைபெற்ற 2 ஆட்டங்களில் தோல்வியை சந்திக்காத இந்திய அணி 2வது சுற்றுக்கு முன்னேறும் முனைப்புடன் இதில் களமிறங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தென்மண்டல முதலமைச்சர்களின் மாநாட்டை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா சென்னையை அடுத்த கோவளத்தில் இன்று தொடங்கி வைத்தார். நியாயவிலைக் கடைகளில் தரமான சன்னரக அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கப்படும் என்று உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் தெரிவித்துள்ளார். கூட்டுறவுத்துறையின் கடன் சேவைகள் இணைய வழி முறையில் வழங்கப்படும் என்று மாநில கூட்டுறவு அமைச்சர் திரு காந்திராஜ் அறிவித்துள்ளார். திருமூர்த்தி

0: அணையிலிருந்து மண் எடுக்க விதிக்கப்பட்ட தடை விலக்கிக் கொள்ளப்படுவதாக மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் கூறியுள்ளார். சுதந்திர போராட்ட வீரர் ஒண்டி வீரனின் 255வது நினைவு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: இணைந்திருக்கிறோம் நேர்களே, தினம் காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 1:55. இனி நாம் கேட்கலாம் மெல்லிசை.

நேரம் 2 மணி. சிந்தனை துளி. கவனம் சாலையில் இருக்கட்டும், கைபேசி பையில் இருக்கட்டும். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால்.

0: நேயர்கள் இன்னைக்கு கேட்கலாம் மயிலாடுதுறை JKR பாலிகிளினிக்கின் டாக்டரிடம் கேளுங்கள். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் மயிலாடுதுறை JKR பாலிகிளினிக். ஹார்ட் சுகர் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள் JKR பாலிகிளினிக் மயிலாடுதுறை.
1: மயிலாடுதுறை JKR பாலிகிளினிக்கில் தோல், இதயம், எலும்பு முறிவு, மூலம், பவுத்திரம் மற்றும் பொது மருத்துவம் ஆகியவற்றிற்கு பிரபல மருத்துவர்கள் வருகை தந்து சிகிச்சை அளிக்கிறார்கள்.
2: அதோடு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 10 மணி முதல் 1 மணி வரை தோல் மற்றும் பொது மருத்துவ நிபுணர் வருகை தந்து இலவச ஆலோசனைகள் வழங்குகிறார்.
1: மேலும் JKR ரத்த பரிசோதனை நிலையம் தினமும் காலை 7 மணி முதல் இயங்கும்.
2: ஆலோசனைகளும் சிகிச்சையும் பெற
1: JKR பாலிகிளினிக் கண்ணையா பிரேமாட்டவர், பூக்கடை திரு பஸ் ஸ்டாப், மயிலாடுதுறை.
2: செல் 9443935130.
1: JKR பாலிகிளினிக்.
0: டாக்டரிடம் கேளுங்கள். மன்னார்குடி காது மூக்கு தொண்டை மருத்துவ நிபுணர் டாக்டர் எம் ராஜ்குமார் அவர்கள் பங்கு பெறும் நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி. அழைக்கலாம் நேர்களை 4368 என்ற முன்னணி பெண்ணை தொட்டு 2311231 அல்லது 2994 அல்லது 2995. நேர்களே, இன்றைய டாக்டரிடம் கேளுங்கள் நிகழ்ச்சியில் மன்னார்குடி காது மூக்கு தொண்டை மருத்துவ நிபுணர் டாக்டர் எம் ராஜ்குமார் அவர்கள் நம்ம தொலைபேசி இணைப்பில் காத்திருக்காங்க. குளிர்காலம் சீசன் மாற்றம்னு வந்தாலே நம்மளை முதல்ல தாக்குறது தொண்டை வலியும் மூக்கடைப்பும் தான். அதே போல காது பராமரிப்பு பற்றி நமக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கு. இன்றைக்கு இதுக்கெல்லாம் தீர்வு காண்ற மாதிரி இன்றைய நிகழ்ச்சி அமைஞ்சிருக்கு. இணைப்பில் இணைஞ்சிருக்க மருத்துவரை நம்ம சந்திக்கலாம். வணக்கம் டாக்டர்.
3: வணக்கம் மேடம்.
0: டாக்டர் சார், நம்ம உடம்புல காது மூக்கு தொண்டை அப்படின்றது வந்து எவ்வளவு முக்கியமான உறுப்பு?
3: அதாவது நம்ம உடம்புல வந்து ஐம்புலங்கள்னு சொல்லுவாங்கல்ல, கண், காது, மூக்கு, தொண்டை மாதிரி. காதுங்கிறது, காது மூக்குங்கிறது ரொம்ப முக்கியமான உறுப்பு. நம்ம நுகர்றது, நம்ம காது செவி திறன் கேட்கறது, நம்ம செவி திறன் சில பேர் கேட்கலையா வாய் கூட பேச முடியாம போவோம். அதனால நம்ம ரொம்ப ரொம்ப அவசியம் வந்து காது கேட்கறது. அடுத்து அந்த மூக்கு, நம்ம ஸ்மெல் பண்றது, அது வந்து அது இல்லைனாவே நமக்கு எதுவுமே நம்ம லைஃப்ல இது பண்ண முடியாது. ரொம்ப ரொம்ப முக்கியமான உறுப்பு. அது மாதிரி தொண்டை, நம்ம சாப்பிடுற சாப்பாடு, தொண்டையில முழுங்கிறது, சாப்பிட்ற சாப்பாடு, லிக்விட் சாப்பிடறோம், அதுக்கு

0: ரொம்ப முக்கியமானது தொண்டை. தொண்டையில த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆனா கூட பேஷண்ட்டுக்கு சாப்பிட முடியாது. த்ரோட்ல வேற ஏதாவது கட்டி மாதிரி இருந்தா கூட அவங்களால பண்ண முடியாது. அதனால ரொம்ப ரொம்ப முக்கியம் காது மூக்கு தொண்டை வந்து உடம்புல மிக மிக முக்கியமான உறுப்பு.
1: கண்டிப்பாக சார், இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இயர்பட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, அப்புறம் கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா அந்த ஹெட்ஃபோன் வச்சு பாட்டு கேட்டுகிட்டே இருக்காங்க, வாக்கிங் போகிறதாலும் சரி வண்டியில் போகும்போதும் சரி. அது எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்துது சார்?
0: அதாவது மேடம், நம்ம காதில் பட்ஸ் யூஸ் பண்ணுறாங்கல்ல, ஆக்சுவலி பட்ஸே யூஸ் பண்ணக்கூடாது. அதாவது நமக்கு நேச்சுரலாகவே காதில் வந்து அழுக்கு ஃபார்ம் ஆகும், அது நேச்சர். அந்த ஸ்கின்னும் அழுக்கும் ஆட்டோமேட்டிக்கே வெளியில வந்துடும். அதாவது ஒரு ஒரு ஒரு டெய்லி ஒரு மில்லிமீட்டர் அழுக்கு வரும். நீங்க உள்ள காதுக்குள்ள ஒரு புளி வச்சீங்கன்னா ஒரு 1 மந்த் கழிச்சு பாத்தீங்கன்னா அப்படியே வெளியில படிப்படியா படிப்படியா 1 மந்த் கழிச்சு பார்த்தா அழுக்கு வெளில வந்துடும். நம்ம அழுக்கு வந்து தன்னால வர்றத பட்ஸ் நோண்டி நம்ம டைரக்டா விசுவலைஸ் பண்ணி எடுக்கிறது இல்ல, பார்த்து எடுக்கிறது இல்ல. காதுல வந்து பட்ஸ் இமேஜின் பண்ணி தான் அங்கிட்டு இருக்குமா இங்கிட்டு இருக்குமா இமேஜின் பண்ணி தான் எடுப்போம். அப்ப பாதி அழுக்கு எடுத்துட்டு பாதி அழுக்கு உள்ள தள்ளிடுவோம். அப்ப உள்ள தள்ளனோ அது வந்து செப்டிக் ஆகி இன்ஃபெக்ஷன் ஆயிடும். அதனால வந்து பட்ஸ் யூஸ் பண்ணவே கூடாது, கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது. எந்த ஏஜுக்கு யாருக்குமே பண்ணக்கூடாது. அப்படி அழுக்கு இருக்குன்னா பக்கத்துல யூனி டாக்டரை பார்த்துட்டு நியரஸ்ட் டாக்டரை பார்த்துட்டு அதுக்கேற்றப்பல மெடிக்கேஷன் எடுக்கணும். அழுக்குன்னு டிராப்ஸ் இருக்குது, அதை சரி பண்ணணும். அதாவது இன்ஃபெக்ஷனால வருதா அழுக்குனால வருதான்னு சொல்லி பார்த்துட்டு தான் நம்ம பட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது.
1: கண்டிப்பா சரி பண்ணாங்க, நல்ல ஒரு தெளிவான ஒரு விளக்கம். பட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க, அதே சமயத்தில் நம்ம ஹேர் பின்லாம் நிறைய பெண்கள் வந்து வச்சு எடுக்கிறதுங்கிறது வந்து எவ்வளோ பெரிய தப்பான செயல்பாடுன்றதையும் சொல்லிடுங்க சார்.
0: ஹேர் பின், ஹேர் பின் குத்தி அத்தனை பேர் இன்ஃபெக்ஷன் ஆகி காதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வருவாங்க. எதுவுமே எந்த பொருளும் காது கொண்டு போக கூடாது. ஆட்டோமேட்டிக்கா அழுக்கு வந்துடும். நம்ம குளிச்சுட்டு சும்மா லேசா துணி தொடச்சா அது கூட பண்ண வேண்டாம். நம்ம தன்னால டெய்லி அழுக்கு வந்துகிட்டே இருக்கும், நார்மல் ஃபினாமினா அது. You should not disturb the natural. நமக்கு எப்படி நகை இது வருதுல வளர்ந்துகிட்டே வருதுல, அது மாதிரி அந்த அழுக்கு வந்துட்டு தான் இருக்கும். அது நேச்சு இன்னைக்கு இருந்தா டெய்லி அழுக்கு வரும்.
1: ஓகே சார்,
0: அதனால பண்ணக்கூடாது. அடுத்து வந்து இன்னொன்னு
1: கேட்டீங்கல்ல,
0: இயர்போன் யூஸ் பண்ணக்கூடாது. ஆக்சுவலி இயர்போன் வந்து எப்படின்னா நம்ம காதுல நம்ம சென்சிட்டிவ் வந்து 100 டெசிபல் தான் நமக்கு வந்து ஹையஸ்ட் சவுண்டு கிரகிக்கிறது. இப்ப நீங்க நியரஸ்ட் அந்த காது இயர்போன் யூஸ் பண்ணாங்கன்னா ஒரு நாளைக்கு இயர்போன் வந்து அதாவது அதிகபட்சம் காமன் யூஸ் பண்ணலாம். 15 மினிட்ஸா அந்த சவுண்டை கிரகிக்கிறது நம்ம காதுக்கு இருக்கு. ரிப்பீட்டடா அவங்க அதிகமா யூஸ் பண்ணாங்கன்னா, அதாவது மோர் தென் அவர்ஸ் அவங்க கணக்கில் யூஸ் பண்ணாங்கன்னா, அந்த நம்ம காதுல சவுண்டு கிரகிச்சு மூளைக்கு ஒரு நரம்பு இருக்கும், காக்லியான்னு சொல்லுவாங்க. அந்த காக்லியா நர்வ் செல்ஸ் வந்து டேமேஜ் ஆயிடும்.
1: சொல்லுங்க சார்.
2: அதுக்கடுத்து வந்து மயக்கமும் வந்துடும். ஒரு நோய் பக்கத்துல நோய் இருக்கும், உடம்ப சமைச்சிருக்கிறது வரைக்கும் பக்கத்துல தேவை இருக்கும். காது கேட்காம இந்த நோயும் மயக்கமும் வராது. இயற்கைக்கு எவ்வளவு கருதுங்களோ
3: சொல்லுங்க.
1: சந்தேகம் என்ன?
3: கண்டிப்பா டாக்டர், இந்த காதுல அழுக்கு அப்படிங்கறது நார்மலா அதாகவே வெளியில வரும், நம்ம எதுவும் பட்ஸ் அது இதெல்லாம் போட வேண்டாங்கிறீங்க. ஆனா சிலருக்கு காதுல அழுக்குங்கிறது வெளியில வராது, அப்படியே தங்கி கட்டியாக இருக்கு. சோ கேட்கும் பொழுது அதுல இருக்கக்கூடிய அந்த சுரப்பி அப்படிங்கறது சிலருக்கு சுரக்காம அது ப்ராப்ளம் அப்படிங்கறது இருக்குங்கிறாங்க. இது எதுனால இருக்கு? சோ அந்த பேஷண்ட்ஸ்க்கு பாத்தீங்கன்னா வேக்ஸ் மாதிரி காதுக்குள்ள ஊட்டி அதை ஊற வச்சு அதன் பிறகு அழுக்கு அப்படிங்கறது எடுக்கிறாங்க. அண்ட் இது வந்து லைஃப் லாங் ப்ரொசீஜரா சில பேருக்கு ஒரு 6 மாசத்துக்கு ஒரு காலோ 3 மாசத்துக்கு ஒரு காலோ, ஏன்னா உள்ளுக்குள்ள அழுக்க தள்ளி தள்ளி அப்படியே தேங்கிக்கிட்டு காது வலி அப்படிங்கறது ஏற்படுது. ஆனா இது எல்லாருக்கும் ஏற்படுறது, ரேர் கேசஸ்ல ஏற்படுது. இது எதுனால

0: டாக்டர், அந்த காதுக்குள்ள வலி இல்ல அப்படின்னாலும் அரிப்பு அப்படிங்கறது அழுக்க சேகரிக்கிறதுனால இருந்துகிட்டே இருக்கு. சோ இவங்களுக்கு ரெமிடி அப்படிங்கறது ஏதாவது இருக்கா? லைஃப் லாங் அவங்க இப்படிதான் போய் காதுல அழுக்கு அப்படிங்கறது சேர்ந்ததுன்னா எடுத்துக்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் இருக்குமா? இது ஏன் வருது? இதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க டாக்டர்.
1: மேடம் ஒண்ணு இல்ல மேடம், அதாவது இந்த அழுக்கு வந்து அந்த சிபிசிஸ் கிளான் சொல்லுவாங்க, சிபிஎஸ் கிளான் சொல்லுவோம்.
0: ஓகே,
2: இந்த கிளான்ஸ் வர்ற சிச்சுவேஷன் அழுக்குன்னு சொல்றது.

0: ஒண்ணு இல்ல மேடம், ஆக்சுவலி அப்ப அந்த செருமினஸ் கிளான்ஸ்ங்கிறது நார்மலா எல்லாத்துக்குமே செக்ரேஷன்ஸ் உருவாகி வெளியில வரும், அழுக்கு ஃபார்ம் ஆகி வெளியில வரும். சில சில பேருக்கு இந்த ட்ரை ஸ்கின் சொல்லுவோம், ஸ்கின் வந்து ட்ரையா இருக்கும், வேறு சுரப்பில் அந்த ஈரப்பதம் இல்லாம இருக்கும், அவங்களுக்கு தான் இது மாதிரி அழுக்கு டெபாசிட் ஆகும். எல்லாத்துக்கும் ஆகாது, மேடம் சொன்ன மாதிரி எல்லாத்துக்கும் ஆகாது. அவங்க வந்து 6 மாசத்துக்கு ஒரு தடவை டாக்டரை பார்த்து செக் பண்ணி, காதுக்குன்னு சில டிராப்ஸ் எல்லாம் இருக்குது அதை போட்டு அல்லது தேங்காய் எண்ணெய் போட்டு ஊற வச்சு ஒரு சிரிஞ்சிங் பண்ணுவாங்க அல்லது சக்ஷன் போட்டு எடுத்தா நல்லது. நம்ம பேஷண்ட்டுக்கு 6 மாசத்துக்கு ஒரு தடவை நம்ம ஹேவ் டு செக் பண்ணி டாக்டர் பார்க்கணும்.
1: ஓகே சார்.
2: டாக்டர், இன்னும் ஒரு சின்ன கேள்வி இருக்கு. அதோடைய இந்த அழுக்கு அப்படிங்கறது வலி கொடுக்கல, பட் அரிப்பு அப்படிங்கறது இருக்கு. ஹியரிங் கெபாசிட்டி ஆப்வியஸ்லி கொஞ்சம் கம்மியாவும் இருக்கும், ஏன்னா அதுல அழுக்கு அப்படிங்கறது இருக்கிறது. சோ ப்ரொலாங்டா அப்படி காதுக்குள்ளேயே அழுக்கு இருக்கு, பட் எந்த விதமான தொந்தரவு இல்லைன்னா அந்த பேஷண்ட் அப்படியே விடலாமா, அல்லது கண்டிப்பா அவங்க கிளீன் பண்ணியே தான் இருக்கணுமா, அதை பத்தியும் சொல்லுங்க டாக்டர்.
0: இல்ல மேடம், அழுக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பா அதை நம்ம எடுக்கணும். சில சமயத்துல நமக்கு தலைக்கு தண்ணி ஊத்துறப்ப அந்த தண்ணி போய் காதல பட்டுச்சுன்னா காது இன்ஃபெக்ஷன் ஆயிடும், இன்ஃபெக்ஷன் ஆகி அரிப்பு ஏற்படும், வலியும் ஏற்படும். அதனால அது எப்ப வந்து அழுக்கு இருக்குதோ நம்ம எப்ப அதை வந்து நம்ம டிராப்ஸ் போட்டோ அல்லது தேங்காய் எண்ணெய் போட்டோ ஈன டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டு வி ஹேவ் டு ரிமூவ் த வாக்ஸ். நம்ம வாக்ஸ் அப்படி விடக்கூடாது, கண்டிப்பா விடக்கூடாது.
2: ரொம்ப நன்றி டாக்டர், ரொம்ப தெளிவா இருந்தது, உங்களுடைய விளக்கம் ரொம்ப பயனுள்ளதா இருக்கு டாக்டர்.
0: தேங்க்யூ மேடம்,
2: நன்றி
1: நன்றி
0: நன்றி மேடம், நன்றி மேடம்.
1: இனி வரும் அடுத்த நேரை சந்திக்கலாம். வருக வணக்கம், டாக்டரிடம் கேளுங்கள். அடுத்த நேரை சந்திக்கலாம். வருக வணக்கம்.
3: வணக்கம் மேடம்,
1: சொல்லுங்க சார், யார் பேசுறீங்க?
3: வேதாரண்ய வட்டம் கருப்பம்பளம் தெற்கில இருந்து சார் சிவகுமார் பேசுறேன்.
1: சொல்லுங்க சார்.
3: நலமா இருக்கீங்களா மேடம்?
1: நலமா இருக்கோம் சார், சொல்லுங்க சார்.
3: டாக்டர் சாருக்கு இனிய வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம் சார், வணக்கம் சார்.
3: அதாவது இந்த நம்ம வந்து கூலிங்கான வாட்டர் சாப்பிடும் போது அல்லது இந்த கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கும் போது பாத்தீங்கன்னா தொண்டையில அப்படியே தொண்டை கட்டிக்கிட்டு பாத்தீங்கன்னா ஒரு 2-3 நாளைக்கு பாத்தீங்கன்னா அப்படியே தொண்டை வலியா இருக்குங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா முட்டு முட்டா அப்படியே தொண்டையில வச்சுக்கிடுது, சலமா அது என்னன்னு தெரியல, பயங்கரமான வலி. அடுத்தது பாத்தீங்கன்னா காதுல வந்து கொப்பு கொப்புன்னு அடைக்குதுங்க காது. நம்ம குளிச்சுட்டு வரும்போது குளிச்சுட்டு தலை துவச்சிட்டு நல்லாதான் இருக்கும், ஆனா பாத்தீங்கன்னா காது வந்து அப்படியே கொப்புன்னு அடைச்சிக்கிடுது. இது வந்து எதனால வருது? காதை திரும்ப 2 விரல வச்சு காதை தம் பண்ணோம்னா டக்குன்னு காது தொலைஞ்சுக்கிடுது. இந்த மாதிரி செய்யலாமா? இதனால காதுக்கு எதுவும் பாதிப்பு வருமா? அதை பத்தி சொல்லுங்க, நான் ரேடியோவில் கேட்டேன்.
0: நல்லது. அதாவது தொண்டையில சாதாரணமா நம்ம வந்து குழந்தைகளுக்கு 3 வயசுல டான்ஸ் சொல்லுவாங்க, உள்ளா குழந்தைக்குன்னு சொல்லுவாங்க டான்ஸ்ன்னு சொல்லி. அது வந்து 3 வயசுல ஆரம்பிக்கும், 4 வயசுல பெருசாகும், 5 வயசுல கரைஞ்சிரும், ஆட்டோமேட்டிக்கா கரைஞ்சிரும். 6 வயசுக்கு மேல இது மாதிரி பேஷண்ட்ஸ் நோயாளிகள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தான் இது மாதிரி தொண்டை வழியா மாய்ஸ் சாப்பிட்டோ கூல்ட்ரிங்க் சாப்பிட்டோ சர்பத்தோ கூல்ட்ரிங்க் சாப்பிட்டா தொண்டையில த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆகி அந்த டான்ஸ் பெருசாயிடும், உள்நாக்கு 2 பக்கமும் பெருசாக வந்து மூக்குல சளி நல்லா அடைச்சிருக்கு, அந்த சளி தொண்டையில சதை வளர்ந்துருக்கு, அந்த சதை வளர்ந்தனால காது அடைக்குது.
1: ஓகே சார்,

0: வந்து மூக்குல சளி நல்லா அடைச்சிருக்கு, அந்த சளி தொண்டையில சத வளர்ந்துருக்கு, அந்த சத வளர்ந்தனால காது அடைக்குது.
1: ஓகே சார், இப்போ அதுக்கு என்ன சார் தீர்வு?
0: மேடம்
1: அதுக்கு என்ன சார் பண்ண, இந்த மாதிரி பண்ணி ஆயிட்ட பிறகு நம்ம என்ன பண்றது?
0: பட் அதுக்கு வந்து நம்ம டாக்டர்கிட்ட போய் பார்க்கணும் மேடம். ஆக்சுவலி த்ரோட்ல இன்ஃபெக்ஷன் மட்டும்தான் இருக்கா, இல்ல சைனசிட்டிஸ் மூக்குல சளி உறைஞ்சதுனால, அடல்ட் பெரியாக்களுக்கு மூக்குல சளி பிடிச்சா கூட மூக்கு தண்டு வளைஞ்சிருந்தாலோ மூக்குல சத வளர்ந்தாலோ பாலிப்புன்னு சொல்லுவோம், நீர் கட்டின்னு சொல்லுவோம், அது மாதிரி இருந்தாலும் அவங்களுக்கு த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆகி காதடைக்கும். அப்ப நீ கன்சல்ட் டாக்டர், இஎன்டி டாக்டரை பார்த்துட்டு ஸ்கேன் பண்ணி பார்க்கணும், அதுக்கு அடுத்து நம்ம அதுக்கான ஆன்டிபயாட்டிக் கொடுத்து சப்ஜெக்ட் சரி பண்ணணும்.
1: ஓகே டாக்டர், தொடர்ந்து நாம் பேசலாம் ஒரு சிறு விளம்பர இடைவேளைக்கு பிறகு. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மயிலாடுதுறை JKR பாலிகிளினிக்கின் டாக்டரிடம் கேளுங்கள்.
2: மயிலாடுதுறை JKR பாலிகிளினிக்கில் தோல், இதயம், எலும்பு முறிவு, மூலம், பவுத்திரம் மற்றும் பொது மருத்துவம் ஆகியவற்றிற்கு பிரபல மருத்துவர்கள் வருகை தந்து சிகிச்சை அளிக்கிறார்கள்.
3: அதோடு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 10 மணி முதல் 1 மணி வரை தோல் மற்றும் பொது மருத்துவ நிபுணர் வருகை தந்து இலவச ஆலோசனைகள் வழங்குகிறார்.
2: மேலும் JKR ரத்த பரிசோதனை நிலையம் தினமும் காலை 7 மணி முதல் இயங்கும்.
3: ஆலோசனைகளும் சிகிச்சையும் பெற
2: JKR பாலிகிளினிக், கண்ணையா பிரேமாட்டவர், பூக்கடை திருப்பஸ் ஸ்டாப், மயிலாடுதுறை.
3: செல் 9443395130.
2: JKR பாலிகிளினிக்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
7: இருக்காதா? பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
6: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
8: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
1: நேர்களே, நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவிரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு.
9: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
10: இந்த ஆடியில் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர் சில்க்ஸ்.
1: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மா விடங்கலூர் எண்ணெய் வழங்கும் இன்சோல் அமுது.
11: கால் வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்கலூர் எண்ணெய்.
1: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் பூமேக்ஸ், உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமேக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் டெடஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கடர்லா வழங்கும் பசுந்தளிர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளிச் செல்ல வாருங்கள் கமர்ஷியல் டெடஸ் காரைக்கால்.
12: வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
1: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் ABC கோல்ட் பேலஸ், திருத்துறைப்பூண்டி, உங்கள் கடை, கும்பகோணம். தரமான தார்பாய்கள், ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை, காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
13: புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
14: ABC கோல்ட் பேலஸ், திருத்துறைப்பூண்டி.
1: நாளை மாலை 5:15 சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி வழங்கும் சிட்டிக்கு ஒரு பாட்டு. நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம். இவை இரண்டும் விளம்பரதார நிகழ்ச்சிகள். நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் ஊரும் உறவும். டாக்டரிடம் கேளுங்கள். மன்னார்குடி காது மூக்கு தொண்டை மருத்துவ நிபுணர் டாக்டர் எம் ராஜ்குமார் அவர்கள் பங்கேற்கும் நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி இது. தொடர்ந்து நாம் பேசலாம் நேயர்களே. இணைப்பில் இணையக்கூடிய அடுத்த நேயரை சந்திக்கலாம். வருக வணக்கம்.
15: ஹலோ,
1: சொல்லுங்க சார், யார் பேசுறீங்க?
15: வணக்கம் மேடம், நான் சிவபுரில இருந்து சோமசுந்தரம் பேசுறேன்.
1: சொல்லுங்க சார்.
15: பொதுவா இப்ப வந்து எப்ப பார்த்தாலும் ஹெட்போன் காதுலயே போட்டுருக்காங்க, வாக்கிங் போனாலும் போறாங்க, வண்டியில போகும்போதும் போட்டுக்கிறாங்க, பஸ்ல போனாலும் போட்டுக்கிறாங்க. இது மாதிரி வந்து தொடர்ந்து யூஸ் பண்றதுனால அதனால காதுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுங்களா? அதை பத்தி டாக்டர்கிட்ட கேட்டு சொல்லுங்களேன்.
1: டாக்டர் சார்
0: வணக்கம் மேடம். ஒண்ணுல சார், அதாவது அந்த காதுல ஹெட்போன் யூஸ் பண்றாங்கல்ல, அது வந்து கண்டிப்பாக அதாவது ஒரு நாளைக்கு 15 நிமிஷம் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்றோம் இங்க மெடிக்கல்லையா. அவங்க வந்து தொடர்ந்து ஒரு 3 மாசம், குறைஞ்சது 2 மாசம் 3 மாசம் மேல யூஸ் பண்ணாங்கன்னா ஒரு ஸ்டேஜ்ல காதுல உள்ள அந்த நோவ் வீக் ஆயிடும், காக்லியார நோவ் வீக் ஆகி காது கேட்காமே போயிடும். அது காது கேக்குற திறன் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிடும்.

0: அவங்களுக்கே தெரியாது ஹியரிங் டிஸ்பிளே இது இது மிஷின் இந்த ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணுவாங்க, சவுண்ட் கூட வைப்பாங்க. ஒரு 6 மாசத்துல பாத்தீங்கன்னா ஒரு 50% குறைஞ்சுன்னா யங் ஏஜ்லயே காது செவித்திறன் இழக்க நேரிடும். அதனால கண்டிப்பா அதை அவாய்ட் பண்ணணும், குறைக்கணும்.
1: ஓகே சார், இணைப்புக்காக காத்திருக்கக்கூடிய அடுத்த நேரை சந்திக்கலாம். வருக வணக்கம்.
2: மேடம்
1: சொல்லுங்க, யார் பேசுறீங்க சார்?
2: மேடம் நான் மகேந்திரன் பேசுறேன் மேம், திருவாரூர்ல இருந்து.
1: சொல்லுங்க சார்.
2: மேடம் என்னோட நண்பர் இருக்காங்க மேடம், பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு ஃபங்க்ஷன்ல வெடி வெடிக்கும் போது பாத்தீங்கன்னா அவருக்கு காது கொஞ்சம் கேட்காம போயிடுச்சு மேடம். ரொம்ப சவுண்டா பேசினாதான் கேக்குது. இது என்ன ப்ராப்ளம் மேடம்? இது சவுண்ட், அதாவது வெடி சவுண்ட் வந்து ஹெவியா கேட்டதுனால அவருக்கு இந்த இது மேடம் காது கேட்க மாட்டேங்குது அப்படி சொல்லிட்டு இருக்காரு. ரொம்ப சவுண்டா சொல்லுங்க மட்டும்தான் அவங்க அப்சர்வ் பண்ண முடியுது
1: சார். அதாவது ஒரு ஃபங்க்ஷன்ல வெடி வெடிச்சதுல வந்து காது ரொம்ப கேட்காம போயிடுச்சான் சார் அவங்க ஃப்ரெண்டுக்கு.
0: சரி, நல்லது.
1: அது எப்படி நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க.
0: அதாவது மேடம், இப்ப ஒரு ஃபங்க்ஷன் போறாங்க அல்லது சில இடத்துக்கு போறாங்க, நல்ல காரியம் போறாங்கன்னா, அது வெடி வெடிச்ச உடனே அந்த சவுண்ட்ல வந்து நமக்கு நம்ம செவிப்பறை ஜவுன்னு சொல்லுவோம்ல, ஜவு ரப்சர் ஆயிடும், கிழிஞ்சிடும். டிம்பானிக் மெம்பரேன் பெர்ஃபரேஷன் சொல்லுவோம், அது வந்து ஜவு கிழிஞ்சிடும். கிழிஞ்சிருச்சுன்னா அதுல இருந்து நம்ம டாக்டர் போய் பார்த்துட்டு அதை கன்ஃபார்ம் பண்ணணும், அது வந்து இதனாலதான் கிழிஞ்சிருக்கான்னு சொல்லி. அப்படி கிழிஞ்சிருச்சுன்னா அவங்களுக்கு காது செவித்திறன் குறைஞ்சிடும், காது கேட்காம போயிடும். அப்ப நம்ம அதுக்கு டிம்பானிக் எண்டோஸ்கோப் போட்டு பார்த்துட்டு கன்ஃபார்மா இப்படிதான் ஆச்சுன்னு சொன்னா, கண்டிப்பா அப்படிதான் ஆயிருக்கும். அப்படி ஆச்சுன்னா அதுக்கு காதுல எந்த சொட்டு வந்து போடக்கூடாது. இவங்க நம்ம மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, டக்கு மெடிக்கல் ஷாப்ல போய் ரெண்டு மெடிக்கல் சொட்டு மருந்து வாங்கி போடுவாங்க. அந்த தப்பு பண்ணக்கூடாது. அதே மாதிரி டக்குன்னு போய் தலை குளிச்சிருவாங்க. தலை குளிச்சாங்கன்னா தண்ணி நேர காதுக்குள்ள போயிடுச்சுன்னா அது கேடும். அதுல ரப்சர் ஆயிடுச்சுன்னா, அதை யாராவது அடிச்சு ரப்சர் ஆயிடுச்சுன்னா, அதுக்கு நம்ம மாத்திரை மட்டும்தான் போடணுமே, டேப்லெட் மட்டும் ஆன்டிபயோட்டிக் சொல்லுவோம். அது போட்டாவே ஒரு 4 வாரத்துல கண்டிப்பா சரியாயிடும். ஆனா இவங்க வந்து சொட்டு வந்து போடக்கூடாது. நல்ல கேள்வி கேட்டாரு, போடவே கூடாது, கண்டிப்பா போடக்கூடாது. ஆன்டிபயோட்டிக் கண்டிப்பா
2: சார். எனக்கு அதே மாதிரி ரொம்ப நன்றி சார். சார் எனக்கு அதே மாதிரி நோ டவுட் சார், இப்போ நம்ம ஃபங்க்ஷனுக்கு போகும்போது வெடி சவுண்ட் ரொம்ப அதிகமாகும் போது நம்மளுடைய காதை எப்படி சார் நம்ம பாதுகாத்துக்கிறது? சில ஜென்ரல் டவுட் இருக்கு.

0: டாக்டரிடம் கேளுங்கள் நிகழ்ச்சியில் இன்னைக்கு மன்னார்குடி காது மூக்கு தொண்டை மருத்துவ நிபுணர் டாக்டர் எம் ராஜ்குமார் அவங்க பங்கேற்றுக் கொண்டிருக்க நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி இது. பேசிட்டே இருக்கும்போது டாக்டரோட லைன் கட் ஆயிடுச்சு, மறுபடியும் நம்ம தொலைபேசி நிப்ப டாக்டரை வந்து பிடிச்சிட்டோம். தொடர்ந்து நாம் பேசலாம் டாக்டர் சார். அதாவது நேயர் கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி அதிகமான சத்தத்தில் நம்ம காதை எப்படி பாதுகாக்கிறதுன்னு, அதை பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க, சொல்லுங்க சார்.
1: அது மாதிரி இடத்துக்கு நம்ம சின்ன காட்டன் எடுத்து காதுல பிளக் பண்ணா போறோம், ரெண்டு காதலையும் நல்லா டைட்டா பிளக் பண்ணா சவுண்ட் உள்ள போகாது, சவுண்ட் உள்ள போகாம இருந்தா நமக்கு ப்ராப்ளம் வராது. சின்ன காட்டன் எடுத்து நல்லா ஒரு ரெண்டு பக்கமே பேக் பண்ணிடணும், நல்லா திக்கா பேக் பண்ணிட்டா காதுல வராது மேடம். அந்த அவாய்ட் பண்ணிடணும், அவ்வளவுதான் மேடம்.
0: ஓகே சார். அப்ப ஃபங்க்ஷன் போகும்போது வெடி வெடிப்பாங்க, நம்ம காட்டனோடய நம்ம போயிடணுமா சார்?
2: வணக்கம்
0: சார். யார் பேசுறீங்க சார்?

0: மருந்து போட்டாலும் கேக்க மாட்டாங்க, மயக்கம் வருது. மயக்கம் வந்தா
1: காதுல வந்து சொட்டு மருந்து போட்டுட்டு இருக்கேன். ஒரு காதுல சொட்டு மருந்து போட்டுருந்தாங்க, இன்னொரு காதுலயும் போடுறாங்களா, இருந்தாலும் அந்த வலி இருந்துகிட்டே
2: இருக்குன்னு சொல்றாங்க.
1: போறதுனாலயோ
2: அல்லது ஸ்மோக் பண்றதுனாலயோ என்ன ஆகும்னா, அந்த காதுல நான் சொன்ன உள்காது, வெளிக்காது, நடுக்காது, உள்காதுன்னு இருக்கும். அந்த உள்காதுல வந்து ஒரு நோவிக்கும், அந்த செல்ஸ் இருக்கும், அந்த செல்ஸ் வீக் ஆயிடும். செல்ஸ் வீக் ஆச்சுன்னா நமக்கு ஏதோ காதுல சவுண்ட், ஏதோ வண்டு ஊடுற மாதிரி சவுண்ட் இருக்கும், வண்டி இறைச்சல் வந்துட்டே இருக்கும். நான் சாப்பா யாரோ பேசுற மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்க, ஏதோ சம் இறைச்சல் ஒரு பேசுற மாதிரி இருக்கும், இறைச்சல் மாதிரி இருக்கும். அது பக்கத்துலதான் இன்னொரு நரம்பு, நம்ம உடம்ப சமசீர்படுத்துற உறுப்பு இருக்கு, அந்த நரம்பு பாதிச்சிடும். ரெண்டும் பக்கத்துல பக்கத்துல இருக்கும், அப்பதான் மயக்கம் வருது. அப்படி பில்டிங் அப்படி சொல்லுவாங்க, பில்டிங் சொல்லுவாங்க, அவங்க கொடுக்க மாட்டாங்க சார், அவருடைய பில்டிங்கே தலைவர் சுத்துசார்னு சொல்லுவாங்க. அப்ப அவங்களுக்கு வந்து கண்டிப்பா இன்னர் இயர் ப்ராப்ளம் சொல்லுவோம். அதுக்கு நம்ம டாக்டர் பார்த்துட்டு ஆடியோகிராம் டெஸ்ட் ஒன்று இருக்குது. காதுல சொட்டு மருந்து எல்லாம் போடக்கூடாது, போடக்கூடாது, போடக்கூடாது, வெளியே செய்யாது. ப்ராப்ளம் நம்ம சொட்டு மருந்து போறது வெளிக்காதுல, ப்ராப்ளம் நடு உள்காதல், நடுக்காதல இல்ல உள்காதல இருக்கு. அப்ப நம்ம வந்து சொட்டு மருந்து போறதெல்லாம் சும்மா நம்ம பண்றவே கூடாது, பேசுறது. அப்ப நம்ம உள்காத ஆடியோகிராம் டெஸ்ட் ஒன்று இருக்குது, அதை பண்ணிட்டு அதுக்கேத்தாப்புல நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணணும். இது வந்து சென்சரி நியூரோ லாஸ் சொல்லுவாங்க, நோ வீக்னஸ்னால வர்ற மயக்கம், அதனால காது இறைச்சல், அதுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்தா சரியாகும்.
1: ஓகே சார், அடுத்த நேரே சந்திக்கலாம். வருக வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
1: சொல்லுங்க, யார் பேசுறீங்க சார்?
3: திருவாரூர் டைலர் சீமன் என்கிற தியாகராஜன் பேசுறேன் மேடம்.
1: சொல்லுங்க சார்.
3: ஒண்ணும் இல்ல சார், இப்ப எனக்கு வயசு 55 ஆகுது. ஏஜாவா பார்வை கொஞ்சம் குறைஞ்சு கண்ணாடி போடுறோம்ல சார், அதே மாதிரி ஏஜாவா காதும் கொஞ்சம் கம்மியா கேட்க வாய்ப்பு இருக்கா? ஏன்னா இப்ப டிவியே பாக்கணும்னு வச்சுங்களேன், ஒரு 10 வருஷம் முடியெல்லாம் சவுண்டு நல்லா தெரிஞ்சுது, இப்ப லைட்டா கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்கு, அதனாலதான் ரெடியாவே கொஞ்சம் சவுண்ட் வச்சு கேட்கற மாதிரி இருக்கு. இல்ல ஏஜாவா சவுண்ட் கன்ஃபார்ம் மாதிரி சவுண்டும் குறைய வாய்ப்பு இருக்குதா? அது மட்டும் என்னன்னு
2: கேட்டு. கண்டிப்பா வயசாக 50 வயசு 55 வயசு ஆனாவே எப்படி கண் பார்வை குறையிற மாதிரி காது நரம்பு வீக் ஆகும், அந்த உள் காது காக்லியர் நரம்பு வீக் ஆகும். அப்ப நம்ம அது சிலது பரம்பரையா கூட வரலாம், கொஞ்சம் சீக்கிரமா வரலாம், ஏதாவது வியாதினால கூட அந்த நரம்பு பாதிக்கும். அப்ப வர குறையதான் செய்யும், கொஞ்சம் குறையும், பட் ரொம்ப குறைஞ்சோ நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஹியரிங் எய்ட் வச்சுக்கணும், இல்லைனா தேவையில்லை.
3: அந்த அதான் சார் டவுட் இருக்கா சார், கேட்டுக்கிட்டேன். தேங்க்ஸ் சார்.
2: நல்லது நல்லது நல்லது.
1: இணைப்பில் காத்திருக்கக்கூடிய அடுத்த நேரை சந்திக்கலாம். வருக வணக்கம்.
4: வணக்கம் சார. வணக்கம் மேடம்.
1: சொல்லுங்க சார்.
4: அவர்கள் அறிவுடகம் மேடம், அந்த காதுல அரிக்கதுன்னு அழுக்கெடுக்கிறேன்னு எடுக்கிறாங்க, அதுல வந்து இந்த புளி மாதிரி ஒரு விதமான ஒரு பச புளி கலருக்கு வருது பாருங்க, அத வந்து சில பேர் எடுக்கிறாங்க, சில பேர் காதுக்கு நன்மை தருது, அதனால அதை எடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்றாங்க. அது டாக்டர் சார் அதை பத்தி கொஞ்சம் பேச சொல்லுங்க, கேட்டுக்கிறேன்.
1: ஸ்டார்டிங்லயே சொல்லிட்டாங்களே சார் அதை பத்தி, அதெல்லாம் எடுக்க தேவையில்லை
4: மேடம். நான் இப்பதான் கேக்குறேன், வானொலி இப்பதான் கேக்குறாங்க, அதனாலதான் கேட்டேன்.
1: ஓகே சார், உங்களுக்காக டாக்டர் வந்து கொஞ்சம் சுருக்கமா சொல்லுவாங்க. டாக்டர் சார்
4: மேடம்,
2: அதாவது நம்ம பிரஷ் யூஸ் பண்ண கூடாதுன்னு சொல்லுவோம், அந்த அழுக்கு வர்றது நார்மல் தான், அதாவது ஒரு சுரப்பி தான், அந்த அழுக்கு வர்றது நார்மல். அந்த அழுக்கு வந்து தேங்கி இருந்தா கண்டிப்பா அதை எடுத்து ஆகணும், எடுக்காம விட்டோம்னா அது சுத்தி இன்ஃபெக்ஷன் ஆகி புண்ணாகி வலிக்க ஆரம்பிச்சிடும், வேற தொந்தரவுக்கு ஆரம்பிச்சிடும். அதனால அழுக்கு வந்து கண்டிப்பா இருந்துச்சுன்னா வலிக்குதோ இல்லையோ சொட்டு மருந்து போட்டு பக்கத்துல டாக்டர் போய் பார்த்து எடுக்கணும். அதை நம்மளா பஸ் வச்சோ ஊக்க வச்சோ எடுக்கூடாது, ஹேர்பின் வச்சோ எடுக்கூடாது.
1: ஓகே சார், அதாவது எந்த

0: விதமான அழுக்கு, எந்த விதமான கசடு, பசை போன்ற எந்த ஒரு திரவமாக இருந்தால் கூட நம்மளாம் எடுக்கிறது வந்து அது வந்து ரொம்ப ரொம்ப ஆபத்து. ஏன்னா காது வந்து ரொம்ப மெல்லிய பகுதி. நம்ம பக்கத்தில் இருக்க ஒரு இஎன்டி டாக்டரோ இல்லை அரசு மருத்துவமனையோ நம்ம அணுகுனா தான் அதுக்கான சரியான ஒரு தீர்வு வந்து கிடைக்கும். ஓகே சார், தொடர்ந்து நாம் பேசலாம் ஒரு சிறு விளம்பர இடைவேளைக்கு பிறகு. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மயிலாடுதுறை ஜேகேஆர் பாலிகிளினிக்கின் டாக்டரிடம் கேளுங்கள். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் மயிலாடுதுறை ஜேகேஆர் பாலிகிளினிக். ஹார்ட், சுகர், பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள் ஜேகேஆர் பாலிகிளினிக் மயிலாடுதுறை.
1: மயிலாடுதுறை ஜேகேஆர் பாலிகிளினிக்கில் தோல், இதயம், எலும்பு முறிவு, மூலம், பவுத்திரம் மற்றும் பொது மருத்துவம் ஆகியவற்றிற்கு பிரபல மருத்துவர்கள் வருகை தந்து சிகிச்சை அளிக்கிறார்கள்.
2: அதோடு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 10 மணி முதல் 1 மணி வரை தோல் மற்றும் பொது மருத்துவ நிபுணர் வருகை தந்து இலவச ஆலோசனைகள் வழங்குகிறார்.
1: மேலும் ஜேகேஆர் ரத்த பரிசோதனை நிலையம் தினமும் காலை 7 மணி முதல் இயங்கும்.
2: ஆலோசனைகளும் சிகிச்சையும் பெற
1: ஜேகேஆர் பாலிகிளினிக் கண்ணையா பிரேமாட்டவர், பூக்கடை திரு பஸ் ஸ்டாப், மயிலாடுதுறை.
2: செல் 9443-95130.
1: ஜேகேஆர் பாலிகிளினிக்.
0: நேரம் 2:31. இது நம் காரைக்கால் பண்பலை 100.3. இனி நாம் தொடர்ந்து கேட்கலாம் திருவாரூர் வி கே ஆயுர்வேதா ஹாஸ்பிட்டலின் டாக்டரிடம் கேளுங்கள். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் திருவாரூர் வி கே ஆயுர்வேதா ஹாஸ்பிட்டல், வி கே ஆயுர்வேத மருத்துவமனை மற்றும் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா மயிலாடுதுறை மற்றும் காரைக்கால்.
3: வி கே ஆயுர்வேத ஹாஸ்பிட்டல் திருவாரூர் மற்றும் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா மயிலாடுதுறை மற்றும் காரைக்கால்.
2: இனி ஆயுர்வேத சிகிச்சை செய்ய எங்கும் செல்ல தேவையில்லை. நம் பகுதிகளிலேயே தங்கி சிகிச்சை பெறலாம். அனைத்து வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா.
3: கழுத்து வலி, இடுப்பு வலி, மூட்டு வலி, பக்கவாதம் போன்ற பிரச்சனைகளால் அவதிப்படுகிறீர்களா? கவலையை விடுங்க, கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா போங்க.
2: வி கே ஆயுர்வேத ஹாஸ்பிட்டல் கமலாலயம் தென்கரை திருவாரூர் மற்றும் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா மயூரநாதர் வடக்கு வீதி மயிலாடுதுறை, பெருமாள் கோவில் தெரு, காரைக்கால்.
0: டாக்டரிடம் கேளுங்கள். மன்னார்குடி காது மூக்கு தொண்டை மருத்துவ நிபுணர் டாக்டர் எம் ராஜ்குமார் அவர்கள் பங்கேற்கும் நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி. தொடர்ந்து நாம் பேசலாம் நேர்களே. வருக வணக்கம். சொல்லுங்க, யார் பேசுறீங்க சார்? சொல்லுங்க சார்.
4: இப்ப அந்த பழக்கம் எல்லாம் நான் வீட்டுல குளிக்கிறேன். இப்ப காதை அடுத்த மாதிரி எடுத்து அப்புறம் திரும்பி தம் கட்டுனா காது இருந்தது எடுத்துக்குது. அடுப்பு அடுத்தது இன்னும் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மூக்கு ஒரு சைடு பாத்தீங்கன்னா, எங்க டிராவல் போனாலும் இல்ல அதிகமா இருக்கு ஒரு ரெஸ்ட் எடுத்தாலும் வண்டியில டூர்ல எல்லாம் போகும்போது இந்த ஒரு சைடு மூக்கு மட்டும் அடத்திக்குது. அதனால என்ன ப்ராப்ளம் வயசு இப்ப 50 ஆக போதே, சுகரோ எதுவுமே கிடையாது, லோ பிபி இருக்கு. ஐயாவ சொல்ல சொல்லுங்க, வாங்க கேட்டு.
0: ஒரு மூக்கு மட்டும் அடைச்சிக்குதா சார்? எங்கயாவது லாங்
4: டிராவல்?
0: ஓகே சார்,
4: நன்றி மேடம்.
5: மேடம் கொஞ்சம் சொல்லுங்க, எனக்கு ஒரு சொல்றது புரியல.
0: அதாவது லாங் டிராவல் எங்கயாவது போனாங்கனா ஒரு மூக்கு மட்டும் அவங்களுக்கு அடைச்சிக்குது, வயது வந்து 50 ஆகுது அப்படினு சொல்றாங்க சார்.
5: அதாவது மேடம், மூக்குல பாத்தீங்கன்னா நம்ம நடுவுல ஒரு தண்டு இருக்கும், செப்டம் சொல்லுவோம், சைட்ல தண்டு இருக்கும், சைட்ல ரெண்டு டர்மினேட் சொல்லுவோம், அது எல்லாத்துக்குமே இருக்கும். அதுல வந்து எப்படின்னா, நம்ம ஒரு 80% மூக்கு வளைஞ்சாது, வளைஞ்சுதான் இருக்கும் நம்ம எல்லாத்துக்குமே. ஒரு மூக்கு ஒரு ஒரு செப்டம் சொல்லுவோம், அடுத்த தண்டு வளைஞ்சிருக்கு லேசா. சில பேருக்கு 80% இருக்கும், சில பேருக்கு 50%, சில பேருக்கு 20% இருக்கும். அப்ப அவங்க லாங் டிராவல் போனாங்கன்னா, அந்த ஒரு அந்த ஒரு பக்கம் பெண்ட் ஆயிருச்சு, மூக்கு ஒரு பக்கம் உள்ள ஒரு பக்கம் பெண்ட் ஆயிருச்சுன்னா, ஒரு மூக்குல மட்டும் காத்து போகும். அப்போ அந்த மூக்கு அடைக்கும், இன்னொரு மூக்கு அடைக்கும். அதனால அந்த அவங்க பேசுறது எதுக்கு மூக்கு அடைக்கினா, ஒண்ணு மூக்கு தண்டு வளைஞ்சிருக்கலாம், அல்லது மூக்குல சளி உறைஞ்சிருக்கலாம், அல்லது மூக்குல நீர் கட்டி மாதிரி சதை வளர்ந்துருக்கலாம், இல்ல வேற மாதிரி கட்டி கூட வந்திருக்கலாம். அப்ப நம்ம இது மாதிரி கண்டிஷனுக்கு நம்ம மூக்குல போய் எண்டோஸ்கோப்ல போட்டு பாக்கணும். அது போக சைனஸ் ஸ்கேன் சொல்லுவோம், சிடி ஸ்கேன், சைனஸ் ஸ்கேன் பண்ணி பாக்கணும். பாத்துட்டு அதுக்கடுத்து சிம்பிளா அலர்ஜினா கூட வரலாம். இப்ப டிராவல் பண்றப்பன்னு சொல்றாரு, அப்ப டிராவல் பண்றப்ப பஸ்ல போறப்ப பாத்தீங்கன்னா, அந்த டஸ்ட் இருக்குல்ல, டஸ்ட் மூக்குல போய் பட்ட உடனே தண்டு டர்பன் வீங்கிரும், அந்த இன்ஃபீரியர் டர்பன்னு சொல்லுவோம், அது வீங்கிச்சுனாவே அடைக்க ஆரம்பிக்கும். அதுக்கடுத்து கொஞ்ச நேரம் ஒரு ஆண்டி ஒரு டேப்லெட் ஆன்டிசன் டேப்லெட் போட்டோட சரியாயிடும். அப்ப அதனால என்னன்னு சொல்லி பாத்துட்டு எண்டோஸ்கோப் போட்டு பாத்துட்டு ஒரு சைனஸ் ஸ்கேன் பண்ணி பார்த்தோம்னா நார்மலா அப்நார்மலா தெரிஞ்சிடும்.
0: ஓகே சார், இணைப்பில் இணைக்கிறேன். அடுத்த நேரம் நாம்

0: பேசிக்கலாம். வருக வணக்கம்,
1: ஹலோ,
0: சொல்லுங்க, யார் பேசுறீங்கம்மா?
1: அணைக்கரையிலேருந்து அனிஷா பேசுகிறேன்.
0: அனிஷாம்மா, சொல்லுங்கம்மா.
1: டாக்டர் பேச
0: சொல்லுங்க
2: மேடம். சொல்லுங்க மேடம்.
1: சார், எனக்கு வந்து காதுல ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன் இருக்குங்க சார்.
2: சரி,
1: டாக்டர்கிட்ட போயிருந்தோம். டாக்டர் வந்து அப்படிக்கு ஒரு சொட்டு மருந்து கொடுப்பாங்க, அது கொஞ்ச நாளைக்கு கேட்குது. அதுக்கப்புறம் திரும்ப இன்ஃபெக்ஷன் வந்துச்சு. சரின்னு வேற டாக்டர்கிட்ட போனோம். அவங்க வந்து இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வந்து லைஃப் லாங் வந்து இப்படிதான் இருக்கும், இதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட்டுங்கிறதுலாம் பெருசா கிடையாது. ரெண்டாவது, இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் அவங்களுடைய காது வந்து நீங்க வெட்டா வச்சுக்கணும், சாரி ட்ரையா வச்சுக்கணும். சொட்டு மருந்து ஊத்திக்கிட்டே இருந்தா அது வந்து இன்னும் கொஞ்சம் மேல ஃபங்கல் பரவுறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும், அதனால நீங்க வந்து சொட்டு மருந்து போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் இது டாக்டர் அப்படி சொல்லும் போது நம்ம வந்து நம்மளே தான் கண்ட்ரோல் பண்ணி இதை வந்து இப்படி வெளில வரணுங்கிறதுனால டாக்டர்கிட்ட போறதே விட்டுட்டேன் டாக்டர்.
2: மேடம், ஒன்னும் இல்ல, டாக்டர் வந்து ஃபங்கஸ் பிடிச்சிருக்கும் சொல்லிருக்காங்க, உங்க காதல ஃபங்கஸ் சொல்லிருக்காங்கல்ல. அந்த ஃபங்கஸ் சொன்னது, ஃபங்கஸ் சொன்னது வந்து அவங்கள காதுல முதல் ஓட்டை இருக்கான்னு பாக்கணும். ஜவுல சின்ன ஓட்டை இருந்தா கூட அதுல இருந்து நீர் வந்து நீர் கழிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஆறவே செய்யாது. அப்ப நம்ம அந்த ஓட்டை அடைக்கிறதுக்கு நம்ம ட்ரீட் பண்ணணும். அப்ப காதை ட்ரையா வச்சு ஆட்டோமேட்டிக்கா சரியா போயிடும். அப்ப நம்ம காதுல ஓட்டை இருந்துச்சுன்னா நம்ம காதுல எலும்பு அரிச்சிருக்கான்னு பாக்கணும், இல்ல சிம்பிள் ஓட்டை மட்டும்தான் இருக்கான்னு பாக்கணும், சின்ன ஓட்டையா இருக்கா, மீடியம் சைஸா, லார்ஜான்னு பாக்கணும். பாத்துட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட் பண்ணணும். ஆன்டிபயோட்டிக் சொல்லுவாங்க, ஆன்டிஹிஸ்டமின், ஆன்டிபயோட்டிக் எல்லாமே கொடுப்பாங்க. அது கொடுத்து அதை சம்டைம்ஸ் டேப்லெட்லயே சரியாகலாம், இல்ல சிலது டேப்லெட் சரியாகலன்னா நம்ம எண்டோஸ்கோப் வச்சு சர்ஜரி பண்ற மாதிரி இருக்கும். அதை நீங்க ஈஎன்டி டாக்டர் பார்த்துட்டு அவங்க என்ன சொல்றாங்களோ ஃபாலோ பண்ணுங்க.
1: காதை
2: நீங்க குடைஞ்சீங்கன்னா எவ்வளவு மருந்து கொடுத்தாலும் கேட்காது. காதை பண்ணக்கூடாது, பஸ்ஸே யூஸ் பண்ணக்கூடாது, காது டச்சே பண்ணக்கூடாது, கை காதுக்கே போகக்கூடாது.
1: அதுதான் டாக்டர் சொல்றாங்க, அதுதான் நல்லா கண்ட்ரோல் பண்ண முடியல, ஒரு அடிக்ஷன் மாதிரி ஆயிடுச்சு டாக்டர்.
2: இல்ல இல்ல, நீ தயவு செஞ்சு பட்ஸ் யூஸ் பண்ணாதீங்க, கை காதுக்கே போகக்கூடாதுங்க. கை காதை வந்து ட்ரையா வச்சிருந்தாவே ஆட்டோமேட்டிக்கா சரியாயிடும்.
1: அதுதான் எல்லா டாக்டரும் சொன்னாங்க டாக்டர்.
2: டாக்டர் எல்லாமே தானே சொல்லுவாங்க, ஒண்ணும் இல்ல, அது சரியாயிடும், ஒண்ணு பெருசா இல்ல.
3: தண்ணி வருது, தண்ணி மாதிரி வருது. அது அது எதனால என்னன்னு ஐயாட்ட கிட்ட சொல்லுங்க. ரெண்டாவது வந்து ஒரு 60 வயசு இருக்குமா, 60 வயசு உள்ளவங்களுக்கு வந்துமா காது வந்து ஒரு காது நல்லா கேக்குது, இன்னொரு காது கேட்க மாட்டாங்க. அது என்ன காரணம் என்னன்னு ஐயாட்ட கொஞ்சம் புரியுற மாதிரி எனக்கு கேட்டு சொல்லுங்கம்மா.
0: 3 வயசு குழந்தைக்கு காதுல தண்ணி வருதுன்னா அது என்ன
2: மேடம்? ஒண்ணு இல்ல மேடம், 3 வயசு குழந்தைக்கு காது வருதுன்னா அதாவது அந்த குழந்தைக்கு திருப்பி திருப்பி சளி பிடிச்சிருக்கலாம். ரிப்பீட்டடா சளி பிடிச்சா என்ன ஆகும்னா தொண்டையில சத வளர ஆரம்பிச்சிடும். மூக்குல அடிநாடின்னு சொல்லுவோம், அடிநாடு கட்டின்னு சொல்லுவோம். அது அடி அந்த மூக்குல தொண்டையில சத வளர மாதிரி மூக்குல அடிநாடு கட்டி வளரும். அப்ப அந்த சளி ஃபார்ம் ஆகி காதுக்கு போயிடும் மேடம். அந்த காதுல ஜவுல ஓட்டை விழுந்து அதுல இருந்து சீல் வர
0: ஆரம்பிச்சிருச்சு.
2: ஆமா, அதுதான். இதாவது சின்ன குழந்தை இருக்கவே ஈவன் பிலோ 3 இயர்ஸ் மதர் ஃபீட் பண்றாங்க, குழந்தைகள் ஃபீட் பண்றாங்கன்னா அந்த பேபிய தலைய தூக்கி வச்சுட்டு ஃபீட் பண்ணணும். ஃபீட் பண்ணி தள்ள தோல்ல போட்டு தட்டி கொடுத்து ஏப்ப அந்த பிறந்த கீழே படுக்க போடணும். நம்ம ஆட்கள் என்ன பண்ணுவாங்கன்னா படுத்துட்டே ஃபீட் பண்றது, அது தப்பான. அது மாதிரி பால் கொடுத்தோட கீழே படுக்க போடுவாங்க. அப்ப பால் எதுக்களிக்கும், எதுக்களிக்க ஏற்ப நேரம் காதுக்கு போய் காதுல சீல வந்துடும். அதை வந்து நம்ம குழந்தைக்கு கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். படுத்த

0: நல்ல ஃபீட் பண்ணா தலைய தூக்கி வச்சுட்டு ஃபீட் பண்ணணும், தோல்ல போட்டு தட்டி கொடுத்து ஏப்ப அந்த பிறகுதான் கீழே படுக்க போடணும். இது இது ஒண்ணு முக்கியமான பாயிண்ட். ரெண்டாவது கோல்டு பிடிக்காம பாத்துக்கணும் குழந்தைங்களுக்கு. உடனே இந்த முடி முத முடி வெட்ட அதிகமா வச்சக்கூடாது. ஹெட் பாத் வீக்லி ஒன்ஸ் எடுத்தா கூட போதும் பேபிக்கெல்லாம். அது மாதிரி இருந்தாவே காதுல சீல் வராது. காதுல ஓட்டனால வருதா அல்லது புண்ணால வருதா அல்லது அழுக்கினால வருதான்னு காதை பாக்கணும். ஆனா பெரும்பாலும் சளி பிடிச்சா வந்துச்சுன்னா இதுதான் காரணம். ஒரு பக்கம் மட்டும்னா ஆச்சரியமா இருக்கும், ஒரு பக்கம்னா அழுக்கா கூட இருக்கலாம், அடைச்சிருக்கலாம். அப்ப நம்ம காதை எண்டோஸ்கோப் வச்சு பாக்கணும், அழுக்கு இருக்கா அல்லது வேற எதுவும் அடைச்சிருக்கான்னு பாக்கணும். பாத்துட்டு இந்த ஆடியோகிராம் டெஸ்ட் சொல்லுவாங்க, பியூட்டோன் ஆடியோகிராம் சொல்லுவாங்க, செவித்திறன் டெஸ்ட் பண்றது. அது பண்ணிட்டு பண்ணிட்டு நாம எல்லாம் ஒண்ணும் பயப்பட வேண்டாம். அதுல நர்வ் லாஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணலாம்.
1: ஓகே சார், தொடர்ந்து நாம் பேசலாம். இனிவரும் அடுத்த நேரம் சந்திக்கலாம். வருக, வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம்.
1: சொல்லுங்க, யார் பேசுறீங்கம்மா?
2: செட்டில இருந்து செல்வி பேசுறேன்.
1: சொல்லுங்கம்மா.
2: எனக்கு எப்படின்னாக்கா, தங்கச்சிக்கு காது எனி டைம் இறக்கி இறைச்சலா இருக்கும்ல, கடல் மாதிரி கேக்கும்ல, அந்த மாதிரி இருக்கு. அதான் கேக்கணும். இன்னொரு விஷயம் என்னன்னா, சில பேர் வந்து குளிச்சுட்டு வந்தோடனே பட்சம் தேடுவாங்க, போயிட்டு காதை போட்டு குடஞ்சி அது அது வந்து அது தப்பா சரியா அப்படிங்கறது.
1: இவ்வளவு நேரம் ப்ரோக்ராம் ஸ்டார்டிங்ல இருந்து இது ஃபுல்லா சொல்லிட்டு இருக்காங்கம்மா. தெத்தி செல்விமா, நீங்க கேட்டுட்டு வரீங்களா? காது இறைச்சல் பத்தி சொல்லிட்டு சொல்ல போறாங்க, பட்ஸ பத்தி தான் ப்ரோக்ராம் ஃப்ரம் த ஸ்டார்டிங்ல இருந்து சொல்லிட்டு இருக்காங்க. இப்பதான் கேக்குறீங்களோ?
2: இல்ல, நான் கொஞ்சம் பவர் கட்டிங்க, நான் வச்சேன், சார் பேசி முடிச்சிட்டாங்க.
1: சரிங்கம்மா,
0: தொடர்ந்து யூஸ் பண்ண கூடாதுமா? கண்டிப்பா யூஸ் பண்ண கூடாது, யூஸ் பண்ண கூடாது, யூஸ் பண்ண கூடாது. காது எரிச்சல்னா காதை எக்ஸாமினேஷன் பண்ணி பாக்கணும், எண்டோஸ்கோப் காதுல பாக்கணும்.

0: புண்ணும் நம்ம குடிக்கிற தண்ணி சாப்பிடுற சாப்பாடுல கிருமி இருந்தா அப்படியே போய் த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆயிரும். அப்ப த்ரோட் இன்ஃபெக்ஷனாலதான் அந்த தொண்டை கரகரங்கிறது. அவங்களுக்கு வந்து சம்டைம்ஸ் சைனசைட்டிஸ்னால கூட த்ரோட் இன்ஃபெக்ஷன் வரலாம். அப்ப மூக்கு அடைச்சிருந்தாலோ அல்ல சில பேருக்கு இது மாதிரி மூக்கு அடைப்பு மூக்குல சளி பிடிச்சாலோ அந்த சளி எப்படி தொண்டைக்கு இறங்கும் பின்னாடி
1: விடி,
0: அப்ப தொண்டை கரகரங்கும். அப்ப அவங்களுக்கு மூக்கையும் பாக்கணும் தொண்டையும் பாக்கணும், பாத்துட்டு அதுக்கு நீ இஎன் டாக்டர் போய் பாத்துட்டு அதுக்கு ஏற்றாப்புல ட்ரீட்மெண்ட்னா அந்த தொண்டைக்கரகரம் சரியாயிடும். ஆன்டிபயோட்டிக்கோ ஆன்டி இன்ஃபர்மேட்டருக்குன்னு சொல்லுவாங்க, அது மாதிரி போட்டா கம்ப்ளீட்டா சரியாயிடும். பட் ஆனா டெஸ்ட் பண்ணி பாக்கணும், எண்டோஸ்கோப் வச்சு மூக்கையும் தொண்டையும் பாக்கணும்.
1: ஓகே சார். அதே மாதிரி ரைட் சைடு காதுல வந்து பூச்சி ஓடுற மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சார்.
0: அதான் மேடம் இப்ப நான் சொன்னல த்ரோட் இன்ஃபெக்ஷன், அந்த காது தொண்டைக்கும் காதுக்கு ஒரு டியூப் இருக்கு, கெஸ்டேஷன் டியூப்.
1: ஆமா சொன்னீங்க சார்.
0: ஆமா சொன்னல, அந்த பிளாக்னால கூட
1: இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும் சார்.
0: ஆமா ஆமா. அப்ப நம்ம காதுல எண்டோஸ்கோப் போட்டு பாக்குறப்ப காது எண்டோஸ்கோப் வரப்ப நம்ம லைட் கிளியரா தெரியும். இப்போ இது மாதிரி பேஷண்ட் பாத்தீங்கன்னா காது ஃபுல்லா டல்லா இருக்கும், உள்ள ஃபுல்லி டாக்குமெண்ட் ஆகி நல்லாவே தெரியும், காதுக்குள்ள தண்ணி தேங்கி நிற்கும். அப்ப அவங்க நம்ம என்னன்னு பார்த்து அதுக்கேத்தப்பல ட்ரீட்மெண்ட் பண்ணா சரியாயிடும்.
1: ஓகே சார், தொடர்ந்து நான் பேசலாம் ஒரு சிறு விளம்பர இடைவேளைக்கு பிறகு. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருவாரூர் வி கே ஆயுர்வேதா ஹாஸ்பிட்டலின் டாக்டரிடம் கேளுங்கள்.
2: வி கே ஆயுர்வேத ஹாஸ்பிட்டல் திருவாரூர் மற்றும் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா, மயிலாடுதுறை மற்றும் காரைக்கால்.
3: இனி ஆயுர்வேத சிகிச்சை செய்ய எங்கும் செல்ல தேவையில்லை, நம் பகுதிகளிலேயே தங்கி சிகிச்சை பெறலாம். அனைத்து வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா.
2: கழுத்து வலி, இடுப்பு வலி, மூட்டு வலி, பக்கவாதம் போன்ற பிரச்சனைகளால் அவதிப்படுகிறீர்களா? கவலையை விடுங்க, கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா போங்க.
3: வி கே ஆயுர்வேத ஹாஸ்பிட்டல், கமலாலயம் தென்கரை திருவாரூர் மற்றும் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா, மயூரநாதர் வடக்கு வீதி மயிலாடுதுறை, பெருமாள் கோவில் தெரு, காரைக்கால்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: நேர்களே, நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ.
6: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
7: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
6: ஜிஎல் மருத்துவமனை
7: காரைக்கால்.
1: செங்கல் சூளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பைகள் சல்லிசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ். நாளை பிற்பகல் 2 மணிக்கு நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம். நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர்.
8: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
1: நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல் அமுது.
9: உபயோக பொருட்கள்
10: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
11: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
1: நாளை 7:30 காரைக்கால் ONGC காவிரி எசட் வழங்கும் உழவர் அரங்கம்.
12: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
1: டாக்டரிடம் கேளுங்கள். மன்னார்குடி காது மூக்கு தொண்டை மருத்துவ நிபுணர் டாக்டர் எம் ராஜ்குமார் அவர்கள் பங்கேற்கும் நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி. தொடர்ந்து நாம் பேசலாம் நேர்களே. டாக்டர் சார், இப்போ வந்து நைட்டு தூங்கிட்டே இருக்கும்போது சம்டைம்ஸ் வந்து காதுக்குள்ளே எறும்போ இல்லை வேறு ஏதாவது பூச்சோ போயிட்டுனா இம்மீடியட்டாக நம்ம அதுக்கு காரைக்கால் ONGC காவிரி எசட் வழங்கும் உழவர் அரங்கம்.
12: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
1: டாக்டரிடம் கேளுங்கள். மன்னார்குடி காது மூக்கு தொண்டை மருத்துவ நிபுணர் டாக்டர் எம் ராஜ்குமார் அவர்கள் பங்கேற்கும் நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி. தொடர்ந்து நாம் பேசலாம் நேர்களே. டாக்டர் சார், இப்போ வந்து நைட்டு தூங்கிட்டே இருக்கும்போது சம்டைம்ஸ் வந்து காதுக்குள்ளே எறும்போ இல்லை வேறு ஏதாவது பூச்சோ போயிட்டுனா இம்மீடியட்டாக நம்ம ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணால் என்ன பண்ணும் சார்?
0: அதான் மேடம், காதில் வந்து நம்ம ஏதோ ஒரு பூச்சி போயிடுச்சு அல்ல எறும்போ ஏதோ ஒன்று போயிடுச்சுன்னா மொத்தம் வந்து அந்த காதுல நம்ம இந்த ஸ்பிரிட்னு சொல்லுவோம்ல, நம்ம ஆஃப்டர் ஷேவு அது மாதிரி டெட்டால் மாதிரி இதை வந்து காதுக்குள்ளே ஊற்றணும், ஊத்தி அதை சாகடிச்சிடணும், அது செத்துரும். அதுக்கு அடுத்து நம்ம டாக்டர் போய் அதை எடுக்கணும்.
1: ஓகே சார்.
0: ஏன்னா நம்ம வந்து நம்ம உயிரோட எடுக்கிறப்ப அந்த ஜவ்வை பிச்சுட்டு அப்படியே வெளியில ஜவ்வ கடிச்சிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அங்க போய் எடுக்கிறப்ப அது வந்து ஜவ்வை கிழிஞ்சிட்டு வந்துடும். அதனால வந்து தண்ணி, உப்பு தண்ணி ஊத்தலாம், மே கிடைக்கலாம் உப்பு தண்ணி ஊத்தலாம், அல்லது நம்ம ஆஃப்டர் ஷேவ்னு சொல்லுவோம்ல, நம்ம ஸ்பிரிட் ஒயிட் ஸ்பிரிட்னு சொல்லுவோம்ல, ஷேவ் பண்ணிட்டு போறாரு அந்த இது போடலாம், அல்லது டெட்டால் கூட போடலாம். அதாவது அந்த எறும்ப நம்ம சாகடிச்சிடணும்.

0: நாங்க எடுத்துட்டு அதுக்கடுத்து மெதுவா கூட டாக்டர் போய் பார்க்கலாம், மறுநாள் காலைகளோட போய் டிஎன்டி டாக்டர் போய் போய் எண்டோஸ்கோப் வச்சு அதை எடுத்துடலாம். நம்ம இம்மீடியட்டா எடுக்கிறோம் சொல்லி ஏதாவது ஒரு ஃபோர்செப்ஸ் வச்சு ஊக்க வச்சுக்கணும்ன்றதுனா அது காது ரொம்ப டேமேஜ் ஆயிரும். பண்ணக்கூடாது பண்ணக்கூடாது பண்ணக்கூடாது.
1: ஓகே சார், இணையவரும் அடுத்த நேரே சந்திக்கலாம். வருக வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்கம்மா?
2: வணக்கம் மேடம்.
1: சொல்லுங்க.
2: மன்னார்குடியில இருந்து சத்யகலா தியாகராஜன் பேசுறேன்.
1: சொல்லுங்க மேம்.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம் மேடம். வணக்கம் மேடம்.
2: இந்த குரட்டை ஏன் சார் வருது, அதோட பாதிப்பு பத்தி சொல்லுங்க சார்.
0: குரட்டை மேடம்?
2: ஆமா சார்.
0: குரட்டை வந்து மேடம் ஆக்சுவலி நம்ம குரட்டை பாத்தீங்கன்னா நம்ம சாதாரணமா குழந்தைகளுக்கு குரட்டை ஏன் வருதுன்னா உள்நாக்கு வளம் தொண்டையில சதை விழுந்தா அடிநாயின்னு சொல்லுவோம், மூக்குல அடிநாயு அது இருந்தா குரட்டை வரும் குழந்தைகளுக்கு. அப்ப வாயை திறந்துட்டு தூங்கும், அதுக்கு நம்ம வந்து மாத்திரை கொடுத்து குறையதான்னு பாக்கணும், இல்லைன்னா டான்சில் ஆப்ரேஷன் பண்ணணும். அதான் நான் குழந்தைகளுக்கு பண்றது. பெரிய ஆட்களுக்கு இப்படி பாத்தீங்கன்னா குரட்டைக்கு நிறைய ரீசன் இருக்கு. ஃபர்ஸ்ட் முதல் ரீசன் வந்து மூக்கு அடப்பு இருந்தா மூக்குல காத்து, அதாவது பொதுவா வந்து எப்படின்னா காத்து நம்ம படுக்கிறப்ப ஏர் வந்து நுரையீரல் இருந்து நேரம் மூக்குக்கு போய் மூக்குல இருந்து வெளியில வரும். அதான் நார்மல் நம்ம ஏர்வே வந்து எப்படிதான் போகணும். இப்ப எப்ப மூக்கு அடப்பு இருந்தாலோ மூக்குல தண்டு விளைஞ்சாலோ மூக்குல சதை விழுந்தாலோ அந்த காத்து வந்து மூக்கு வழியா போகாம வாய் வழியா போகும். ஈவன் தொண்டையில சதவ பெரிய ஆட்களுக்கு தொண்டையில சதவ இருந்தா கூட அந்த காத்து வந்து மூக்கு வழியா போகாம நம்ம தூங்குறப்ப மூக்கு வழியா போகணும், போகாம வாய் வழியா போகிறப்ப அந்த மேல் அன்னம் வந்து அப்படியே அதிரும், அப்படி வைப்ரேஷன் ஆகும். அதனாலதான் புரட்டே வருது. புரட்ட வருது காரணம் தான் அது வைப்ரேஷன் ஆஃப் யூலான்னு சொல்லுவோம். இந்த சாஃப்ட் பேலட் வந்து அப்படியே சவுண்ட் அந்த ஏர் போயிட்டு உள்ள மூக்கு போகாம வாய் வழியா போகும். அப்ப நான் அதனாலதான் காமன் அதான் மெயின் ரீசன். அப்ப நம்ம மூக்கு அடப்பு இருக்கா பாக்கணும், அல்லது தொண்டையில சதவளம் இருக்கான்னு பாக்கணும், அல்லது உள்நாக்கு பெருசா தொங்குதான்னு பாக்கணும். சில பேருக்கு உள்நாக்கு வந்து ரெண்டு நமக்கு நார்மலா அரை சென்டிமீட்டர் தான் இருக்கணும், சில பேருக்கு 2 சென்டிமீட்டர் இருக்கும் ரிப்பீட்டடா இன்ஃபெக்ஷன் ஆகி அது அவ்வளவு பெருசா நம்ம பாக்கணும். அல்லது நாக்கு இருக்குல்ல சில பேருக்கு நாக்கே தடிமனா இருக்கும், நம்மள முரட்டு நாக்கா இருக்கும். அப்ப படுக்கிறப்ப நாக்கோட பேக் சைடு விழுந்துரும், அதாவது நம்ம நார்மலா படுக்கிறப்ப அது மொட்டமலாக்கு படுக்கிறப்ப அப்படியே நாக்கு பேசுறது குரட்டை வரும், தொண்டை அப்படியே அடைக்கும் குரட்டை வரும். அடுத்து வந்து இது நம்ம தாடை எலும்பு இருக்குல்ல அது வந்து சில பேர் நமக்கு நாமெல்லாம் முன்னாடி இருக்கணும், சில பேர் தாடை எலும்பு ஒட்டி போயிருக்கும் உடம்போட கழுத்தோட ஒட்டி இருக்கும், அவங்களுக்கும் குரட்டை வரும். அப்ப இந்த குரட்டைக்கு என்ன காரணம், ஷார்ட் நெக்கு மெயினா ஷார்ட், கழுத்து சின்ன குட்டிகள் இருந்தா கூட குரட்டை வரும். அதே நம்ம சரி பண்ண கூட வழிதா சரி பண்ண முடியாததான்னு பாக்கணும், பார்த்துட்டு அதுக்கேத்தாலும் ட்ரீட்மெண்ட் பண்ணணும். பெருமூச்சு விடுவாங்க, கொஞ்ச நேரம் கேப் வரும், ஒரு சவுண்ட் வரும், டக்குனு முடிச்சு எழுந்து முடிப்பாங்க. அப்ப இந்த ஏன் அப்படின்னா அந்த மூச்சு விடுறப்ப பிரெயின்ல ஆக்சிஜன் கம்மியாகும், உடனே முழிப்பு தட்டி விட்டுரும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா நம்ம பிரெயின் நம்ம காட் கிரேஸ் நம்ம முழிப்பு தட்டி விட்டுரும், அப்ப டக்குனு முழிச்சு விடுவாங்க, திரும்பி காத்து போவோம். அப்ப அந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு இது மோர் ப்ரோன் ஃபார் ஹார்ட் அட்டாக். அப்ப நம்ம ஏர்லி ஸ்டேஜ்லயே கண்டுபிடிச்சு அதுக்கு நம்ம வைத்தியம் பண்ணணும்.
1: ஓகே சார், இதுக்கான வைத்திய முறைகள்னா என்னென்ன சார்?
0: இதுல மேடம் வைத்தியத்துல ஃபர்ஸ்ட் வந்து என்ன பேஷண்ட அசஸ் பண்ணும், ஃபர்ஸ்ட் வந்து வெயிட் ரிடக்ஷன் ரொம்ப முக்கியமானது, வெயிட் பார்ப்பாங்க வெயிட் ரிடக்ஷன். அடுத்து வந்து தொண்டையில சதை வளர்ந்துருச்சுன்னா அது வந்து முத ஆன்டிபயாட்டிக் கொடுத்து சப்ஸ்டேட் ஆகுதான்னு பாக்கணும், மருத்துல மருந்து கொடுத்தே கரையுதான்னு பாக்கணும். அப்படி கரையிலன்னா நம்ம தொண்டை ஆபரேஷன் பண்ணணும், டான்சில் ஆபரேஷன் பண்றப்பே அந்த உள்நாக்கையும் ஆபரேஷன் பண்ணுவோம். அப்புறம் U3P சொல்லுவாங்க, இவ்வளோ பேலட்டோ சிரிஞ்சியோ பிளாஸ்டின்னு சொல்லுவாங்க. அந்த உள்நாக்கு அடையே ட்ரிம் பண்ணி எடுத்தோடனே காத்து ஃப்ரீயா போகும், குரட்டை வராது. அது மாதிரி நிறைய பேஷன் நான் பண்ணிருக்கேன், 2005 இருந்தே
1: பண்ணிருக்கேன்.
0: நல்லா இருக்கும், ரொம்ப பேஷன் ரொம்ப ரெக்கவரி ஆகும் நல்லா. அதாவது சில பேஷன்லாம் நைட் டிஸ்டர்ப்டு ஸ்லீப் ஆகும், காலையில போய் கேஷ்ல உட்கார்ந்த உடனே அப்படியே தூங்கி விழுந்துருவாங்க, அவங்க அறியாமலே தூங்கிடுவாங்க. அப்பனா அவங்க நைட் ஒழுங்கா டிஸ்டர்ப்டு ஸ்லீப், அவங்களுக்கு குறைத்த அதிகமா இருக்குன்னு சொல்லி அவங்களாம் ஐடென்டிஃபை பண்ணி ஸ்கேன்லாம் பண்ணி ஸ்டடி பண்ணி மூக்குல பிரச்சனையா தொண்டையில பிரச்சனையா நாக்குல பிரச்சனையா நாடையில பிரச்சனை பார்த்து அதுக்கு வைத்தியம் பண்ணு மேடம்.
1: ஓகே சார், இப்ப நிறைவா நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நிறைவா ஒரே ஒரு கேள்வி சார், நம்ம காது மூக்கு தொண்டையை வந்து எப்படி பராமரிக்கணும்?

0: காதல் வந்து நம்ம ஏற்கனவே இப்ப சொன்னதுதான்,
1: இயர்பட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது.
0: பட்ஸ் அது யூஸ் பண்ணாம இருந்தாலும் முக்காவாசி பிரச்சனை வராது மேடம். ஆமா, காதல நம்ம பட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி நம்ம அதிகமான சவுண்ட் எடுத்து போகக்கூடாது.
1: ரத்தம்
0: சுடுதண்ணி குடிக்கணும். தூங்குறப்ப எப்படி காலேஜ் பல்லுமோ நைட்டு பிறகு பல்லு விளையிட்டு நல்லா மவுத் வாஷ் பண்ணினாவே த்ரோட் ஓரளவு கிளியர் ஆகும்.
1: ஓகே சார், தேங்க்யூ சார். இந்த ஒரு மணி நேரம் நேயர்களுக்காக நிறைய சந்தேகங்களை வந்து கிளியர் பண்ணீங்க, மிக்க மகிழ்ச்சி சார்.
0: நன்றி மேடம். நன்றி மேடம். நன்றி.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது திருவாரூர் வி கே ஆயுர்வேத மருத்துவமனையின் டாக்டரிடம் கேளுங்கள். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் திருவாரூர் வி கே ஆயுர்வேத ஹாஸ்பிடல்,
2: வி கே ஆயுர்வேத ஹாஸ்பிடல் திருவாரூர் மற்றும் கோட்டக்கல், ஆரிய வைத்தியசாலா மயிலாடுதுறை மற்றும் காரைக்கால்.
3: இனி ஆயுர்வேத சிகிச்சை செய்ய எங்கும் செல்ல தேவையில்லை, நம் பகுதிகளிலேயே தங்கி சிகிச்சை பெறலாம். அனைத்து வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா.
2: கழுத்து வலி, இடுப்பு வலி, மூட்டு வலி, பக்கவாதம் போன்ற பிரச்சனைகளால் அவதிப்படுகிறீர்களா? கவலையை விடுங்க, கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா போங்க.
3: வி கே ஆயுர்வேத ஹாஸ்பிடல், கமலாலயம் தென்கரை திருவாரூர் மற்றும் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா, மயூரநாதர் வடக்கு வீதி மயிலாடுதுறை, பெருமாள் கோவில் தெரு காரைக்கால்.
1: தொடர்கிறது வானிலை அறிக்கை.
4: வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசான மழை பதிவாகியுள்ளது. அதிகபட்சமாக கொக்காரத்தாங்கல் செங்கற்பட்டு மாவட்டத்தில் 83.2 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்சமாக ஓரிரு இடங்களில் 2-3 டிகிரி செல்சியஸ் வரை குறைந்துள்ளது. வெப்பநிலை நிலவரம். தமிழகம் மற்றும் புதுவையில் அதிகபட்ச வெப்பநிலை அநேக இடங்களில் இயல்பிலிருந்து 2-4 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்தும் காரைக்கால் பகுதியில் இயல்பை ஒட்டியும் இருந்தது. அதிகபட்சமாக திருச்சிராப்பள்ளி விமான நிலையத்தில் 39.2 டிகிரி செல்சியஸும், குறைந்தபட்சமாக கோயம்புத்தூர் விமான நிலையம் மற்றும் நாகப்பட்டினத்தில் 23.0 டிகிரி செல்சியஸாகவும் இருந்தது. கொடைக்கானலில் 12.0 டிகிரி செல்சியஸாக பதிவாகியுள்ளது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. தமிழக கடலோரப் பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு பலவீனமான காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இன்று செங்கற்பட்டு, விழுப்புரம், கடலூர், தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை, திருவண்ணாமலை, பெரம்பலூர், அரியலூர், புதுக்கோட்டை, நாகப்பட்டினம், திருச்சிராப்பள்ளி, நீலகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்தின் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. நாளை முதல் வரும் 26 தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை பெய்யக்கூடும். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், வடகடலோர தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வரும் 24-25 தேதி வரை கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்சமாக வெப்பநிலை. இன்று முதல் வரும் 24 தேதி வரை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைவு. எனினும் உள் தமிழகத்தில் சற்று உயரக்கூடும்.

0: இன்றிலிருந்து வரும் 24ஆம் தேதி வரை உள்தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸை இயல்பை விட அதிகமாகவும், ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியும் இருக்கக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்சமான வெப்பநிலை 36 முதல் 37 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்சமாக 27 முதல் 28 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். நாளையும் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்சமாக 36 முதல் 37 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்சமாக 27 முதல் 28 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். மழை பதிவான அளவுகள். செங்கல்பட்டு மாவட்டத்தில் 8 டிகிரி 8 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. நீடாமங்கலம் திருவாரூர் மாவட்டத்தில் 6 சென்டிமீட்டரும், நந்தியாறு திருச்சிராப்பள்ளி மாவட்டம், பாடலூர், பெரம்பலூர், சென்னிமலை ஆகிய இடங்களில் தலா 5 சென்டிமீட்டரும், சிவகங்கை மாவட்டம் திருபுவனத்தில் 4 டிகிரி 4 சென்டிமீட்டரும், ஏனைய இடங்களான திருவாரூர் மாவட்டம், காஞ்சிபுரம் மாவட்டம், நன்னிலம் ஆகிய பகுதிகளில் 3 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. திருவாரூரில் வலங்கைமான், திருச்சிராப்பள்ளியில் கோட்டப்பட்டு, கரூர் மாவட்டங்கள் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. சிறுவாணி அடிவாரம் கோயம்புத்தூர் மாவட்டம், சின்னக்கல்லார் கோயம்புத்தூர் மாவட்டம் ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. வானிலை முன்னறிவிப்பு கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில்.
1: ஆகாஷவாணி காற்றோடு வரும் இனிய காலம் நெஞ்சோடு சேரும் இனிய ராகம் காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 3 மணி.

0: இன்றைய சிந்தனை துளி: மழைநீர் சேகரிப்பு மனிதனின் உயிர்காப்பு. அமுதத்தை மண்ணில் சேமிப்போம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷவாணி காரைக்கால். நேயர்கள், இனி கேட்கலாம் காரைக்கால் மற்றும் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் வழங்கும் LSC லைக் ஷேர் கமெண்ட். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் மற்றும் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்.
1: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
2: நம்ம ஊர்ல இவ்வளவு பெரிய ஷோரூமா?
3: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
4: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
1: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
5: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
0: நேர்களே, இன்னைக்கு நம்ம LSC நிகழ்ச்சியில எதை பத்தி பேச போறோம்னா, நீங்க சேர்த்து வச்ச சிறு சேமிப்புல இருந்து வாங்கிய பொருள் என்னன்னு பத்தி தாங்க.

சிறு சேமிப்பு சிறிய தொகையாக இருந்தாலுமே நாளடைவில் அது நம்முடைய பெரிய தேவைகளை பூர்த்தி செய்யும் உதவும் இல்லையா? இப்படி நீங்கள் சிறுக சிறுக சேர்த்து வச்ச சிறு சேமிப்பிலிருந்து வாங்கிய பொருளோட அனுபவம் பலருக்கும் நிச்சயம் இருக்கும். இதாங்க இன்றைக்கி நம்ம எல்எஸ்சி நிகழ்ச்சியோட தலைப்புமே. உங்களுடைய அனுபவங்களை நம்ம காரைக்கால் பண்பலை முகநூல் பக்கத்தில் இந்த நிகழ்ச்சிக்கான போஸ்டரை பதிவு செஞ்சுருக்கோம். உங்களுடைய கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் போஸ்டருக்கு லைக் ஷேர் பண்ணுங்கள். இது எல்எஸ்சி லைக் ஷேர் கமெண்ட். நிகழ்ச்சியில் ஒரு பாடல் கேட்டுட்டு நேர்களோட கமெண்ட்ஸை படிக்கலாம்.

நேயர்களே, இன்றைக்கி நம்ம எல்எஸ்சி நிகழ்ச்சிக்காக போஸ்டர் நம்ம முகநூல் பக்கத்தில் பதிவு செஞ்சுருக்கோம் இல்லைங்களா? அதுக்கான கமெண்ட்ஸை நேயர்கள் எல்லாம் பதிவு செஞ்சுருக்காங்க. இப்போ யார் என்ன கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். அரியலூர்லேருந்து ஜான்சி கவியரசி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் சேர்த்து வைத்த பணத்தில் அத்தியாவசிய செலவுகள் ஏற்படும் போது கொடுத்துருவோம் அப்படின் இருக்காங்க. மங்கை மேடம் ஜெயந்தி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் உண்டியில் சேர்த்த சேமிப்பில் கை கடிகாரம் வாங்கினாங்களாம், பிறகு போஸ்ட் ஆஃபீஸில் அவங்களோட மகளுக்கு கொலுசு வாங்கியிருக்காங்களாம். என்ன ஒரு அழகான நினைவுகள் இவங்களுக்கு. இரவஞ்சேரி கலாவதி ராஜமோகன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்கள் வீட்டில் உண்டியில் சேர்க்கிற பழக்கம் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். 5 ரூபாயிலேருந்து 10 ரூபாய் வரைக்குமே அந்த காலத்தில் சேர்த்து வச்சிட்ருந்தோம். இன்றைக்கி 6500 ரூபாய்க்கு எங்கள் வீட்டில் ஒரு லைட்டு வாங்கி வச்சுருக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கல்லேரி பிரகாஷ், நான் வாங்கியது கிரிக்கெட் பேட் அப்படின்னு இருக்காங்க. கிரிக்கெட் ரொம்ப பிடிக்கும் போல் இருக்குது, அதனால் கிரிக்கெட் பேட் ஃபஸ்ட்டு வாங்கியிருக்காங்க. அவரிக்காடு வித்யா வீராமணி, எஃப்எம் ரேடியோ தான் வாங்கியிருக்காங்களா பாருங்களேன். வலங்கைமான்லேருந்து ஆட்டுதுறை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னிடம் இருக்கும் ஒவ்வொரு பொருளும் சேர்த்து வச்சு வாங்கினது தான் அப்படின் இருக்காங்க. சிறு சேமிப்பு உங்களுக்கு எவ்வளோ முக்கியம்னு தெரிஞ்சிருக்கு. மல்லியத்திலிருந்து ரவி, நான் சேர்த்து வைத்த பணத்தில் என் அம்மாவுக்கு ஒரு சேலை வாங்கி கொடுத்து அழகு பார்த்தேன் அப்படின்ட்டுருக்காங்க. அமிர்தராயன் கோட்டையிலேருந்து பாரிவல்லல், என்னுடைய 1 மாத சம்பளத்தை வச்சு என் மகளுக்கு 1 பவுன் தோடு வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சியில் ஒரு பாடல் கேட்டுட்டு மீண்டும் நேர்களோட கமெண்ட்ஸை படிக்க ஆரம்பிக்கலாம்.

0: நமது பண்பலை நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான்.
0: நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ. தரமான தார்ப்பாய்கள் ஓசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
2: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நேரம் 3:15. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காரைக்கால் மற்றும் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் LSC.
3: நம்ம ஊர்ல இவ்வளவு பெரிய ஷோரூமா?
4: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
5: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
6: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.

0: நமது பண்பலையில் நாளை இரவு 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மங்கள்யான் சூப்பர் கோல்ட் உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல் இயற்கை உரம், அதிக மகசூலை உள்ள மங்கள்யான் சூப்பர் கோல் உரம்.
1: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
0: நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை இன்சோல் அமுது, தார்பாய்கள் கிரீன் நெட் ஓஸ் நரம்பு வெளிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.

நமது பண்பையில் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.

0: நேர்களே, எல்எஸ்சி நிகழ்ச்சிக்காக நம்ம முகநூல் பக்கத்தில் போஸ்டர் பதிவு பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? அதுக்கான கமெண்ட்ஸும் நேர்கள் பதிவு பண்ணியிருக்காங்க. இப்போது யாரெல்லாம் அவங்க சேரு சிறு சேமிப்பில் என்ன பொருள் வாங்கினாங்க பற்றி பதிவு பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். அரியலூர் மாவட்டத்திலிருந்து கீழக்குடிக்கிற சிங்காரவேலு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் சேர்த்து வைத்த பணத்தை வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கினாங்களாம். நாகூர் முகமது ரஃபிக் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க வாங்கின முதல் பொருளே செல்போன் தானுங்களாம். பேரளத்திலேருந்து செந்தில்கண் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சிறு சேமிப்பில் வாங்கிய பொருள் கை கடிகாரம் தான் அப்படின்னு இருக்காங்க. ஐயாவடி அசோக்ராஜ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வானொலிப்பட்டி வாங்கினேன் அப்படின்னு இருக்காங்க. மணக்குடியிலிருந்து சத்யா, என்னோட மகளுக்கு கொலுசு வாங்கினாங்களாம் அப்படின்னு இருக்காங்க. கோமல்லேருந்து சரவணன், கை கடிகாரம் வாங்கினாங்களாம். குத்தாலத்திலிருந்து கிருஷ்ணமூர்த்தி, அவங்களோட பள்ளி பருவத்திலேருந்து சிறுக சிறுக சேமித்து வாங்கிய முதல் பொருள் சைக்கிள் அப்படின்னு இருக்காங்க. அது அவங்க வேலைக்கு போகிறதுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னு இருக்காங்க. கடலூர்லேருந்து சுரேஷ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னுடைய சேமிப்பு பணத்திலிருந்து தான் முதல்ல வாங்கிய பொருள் ஒரு கிரிக்கெட் பேட் தான் வாங்கினேன் அப்படின்னு இருக்காங்க. பெரும்பாலும் நேர்கள் எல்லாரும் கிரிக்கெட் பேட் தான் வாங்கியிருக்காங்க. மணக்குடியிலேருந்து ராஜேந்திரன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சிறு சேமிப்பாக சேர்த்து வச்ச பணத்தை பயன்படுத்தி தான் அவங்களுடைய கனவான வீட்டை வாங்கினாங்களாம். பல வருடங்களாக சேமித்து வச்சுருக்காங்க போல, அந்த வீடு எனக்கு மிகவும் பணத்துக்கு நெருக்கமானதாக இருக்குது அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க.
1: நிகழ்ச்சியில் ஒரு பாடல் கேட்டுட்டு நேயர்களோட கமெண்ட்ஸை திரும்ப படிக்க ஆரம்பிக்கலாம்.

மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

நேர்களே, நம்ம எல்எஸ்சி நிகழ்ச்சிக்காக போஸ்டர் நம்ம முகநூல் பக்கத்தில் பதிவு செஞ்சுருக்கோம் இல்லையா? நேர்கள்லாம் அவங்களுடைய கமெண்ட்ஸ் அழகாக தெரிவிச்சிட்ருக்காங்க. இப்போது மன்னார்குடியிலேருந்து கலைவாணி வெங்கடேஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் சேர்த்து வைத்த பணத்தில் கொலுசு வாங்கினங்க அப்படின்ட்டுருக்காங்க. திருபுவனத்திலிருந்து சத்தியபாமா அலமேலு மங்கை சிறுக சிறுக சேமித்து வைத்து கொலுசு தான் வாங்கினாங்களாம். காரைக்கால் வினோத்குமார் கைகடிகாரம் வாங்கினேன்னு சொல்லியிருக்காங்க. நன்னிலத்திலேருந்து அம்பலவாணன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சிறு சேமிப்பாக சேர்த்து வைத்த பணத்தை பயன்படுத்தி ஒரு சின்ன மிதிவண்டி வாங்கினேன் அப்படின்ட்டு இருக்காங்க. திருவாரூர்லேருந்து ரேவதி இளங்கோவன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் காசு சேமித்து ஒரு மேட்டு வாங்கினாங்களாம். ரொம்ப கேட்கவே வித்தியாசமாக இருக்குது, அது இன்னும் அவங்க வீட்டில் பயனுள்ள தான் இருக்கா. நாகூர்லேருந்து யூசப் மாலிம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் சிறு வயதுலேருந்து காசு சேர்த்து முதல்ல வாங்கினது ஒரு கேரம் போர்டு.

அப்படின்ட்டு இருக்காங்க. பிரபிலா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சிறு சேமிப்புலேருந்து வாங்கிய பொருள் அவங்க 12வது படிக்கிறதுலேருந்து என் அம்மா அப்பா கல்யாண நாளுக்கு அவங்க ஒரு வேஷ்டி சேலை எடுத்து கொடுத்தாங்களாம். குத்தாலத்தில் வந்து சிவசுப்பிரமணியன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் சேர்த்து வைத்த சிறு சேமிப்புலேருந்து வாங்கிய பொருள் மிதிவண்டின்னு இருக்காங்க.

0: நேர்கள் இதுவரை கேட்டுக்கொண்டிருந்தது காரைக்கால் மற்றும் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் வழங்கிய LSC.
1: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால் மற்றும் திருச்சி.
2: நம்ம ஊர்ல இவ்வளவு பெரிய ஷோரூமா?
3: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
4: இப்படி ஒரு ஷோரூமா எதிர்பார்க்கவே இல்ல.
1: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால் மற்றும் திருச்சி.
0: நேரம் 3:30 நிமிடம்.

0: நேர்களே, நம்ம எல்எஸ்சி நிகழ்ச்சியில் இன்றைக்கி நீங்கள் சேர்த்து வச்ச சிறுசேமிப்பிலேருந்து வாங்கிய பொருளை பற்றி தான் தலைப்பாக நம்ம முகநூல் பக்கத்தில் போஸ்டரில் பதிவு செஞ்சுருக்கோம் இல்லைங்களா. நேர்களும் உங்களுடைய கமெண்ட்ஸை பதிவு பண்ணிட்டு வராங்க. வாங்க, யார் என்ன கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு படிக்க ஆரம்பிக்கலாம். ஒட்டுடன்பட்டியிலிருந்து அருள்குமரன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் சேர்த்து வைத்து வாங்கியது ஒரு தங்க சங்கலி அப்படின்னு இருக்காங்க. அதுவும் அவங்க பம்பாயில் வாங்கினாங்களாம். அடுத்ததாக மயிலாடுதுறையிலேருந்து அஞ்சு ரவிச்சந்திரன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் சிறுக சிறுக சேர்த்து வைத்து 1986 ஸ்டீல் பேரம் வாங்கினாங்களாம். அது இன்னமும் அவங்க வீட்டில் பயனுள்ள தான் இருக்குது அப்படின்னு இருக்காங்க. திருக்கொள்ளிக்கோடலேருந்து அருண் இலக்கியம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சிறு சேமிப்பிலிருந்து முதல்ல வாங்கினது செல்ஃபோன் தாங்க அப்படின்ட்டு இருக்காங்க. பண்ணையபுரத்துலேருந்து ராதாகிருஷ்ணன் சேமித்து வாங்கிய பொருள் தொலைக்காட்சி பெட்டி அப்படின்ட்டு இருக்காங்க. நிகழ்ச்சியில் ஒரு பாடல் கேட்டுட்டு மீண்டும் இணையலாம்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: நமது பண்பலையில் நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவிரி அசர் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் காரைக்கால் வழங்கும் உழவர்களுக்கு.
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC.
2: இந்த ஆடியில் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர் சில்க்ஸ்.
0: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பல் சித்தா ஃபார்மா விடங்களூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல் அமுது. மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமேக்ஸ். பூமேக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமேக்ஸ்.
3: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
0: நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளிச் செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
4: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
0: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனின் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ABC கோல்ட் பேலஸ் திருத்துறைப்பூண்டி, உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள், ஓசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
5: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கை ராசி உங்கள்
6: ABC கோல்ட் பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
0: நாளை மாலை 5:15 சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி வழங்கும் சிட்டுக்கு ஒரு பாட்டு. நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம். இவை இரண்டும் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் ஊரும் உறவும்.

நேர்களே, நம்ம எல்எஸ்சி நிகழ்ச்சிக்காக போஸ்டர் பதிவு பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? நம்ம முகநூல் பக்கத்தில் நேர்கள் எல்லாரும் அவங்களுடைய கமெண்ட்ஸை பதிவு பண்ணிட்டு வராங்க. யார் என்ன சொல்லியிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். வேதாரண்யத்திலேருந்து மருத வடுகானந்தன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம வீட்டில் சேமிக்கிற பழக்கம் எல்லாம் கிடையாதுங்க, அன்னைக்கு வர பணத்தை அன்னைக்கே செலவு பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்க வீண் செலவு பண்ண மாட்டாங்களாம், சிக்கனத்தோடு இருக்காங்க போல. பஞ்சநதி குளத்திலிருந்து இளவரசன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் சின்ன வயதிலே சேமித்த பணத்தில் முதல் முறையாக சைக்கிள் வாங்கினேன் அப்படின்ட்டு இருக்காங்க. காரைக்கால் புதுத்தூரிலிருந்து சித்ராதேவி, சிறு சேமிப்பில் என் பையனுக்கு ஒரு சைக்கிள் வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொரநாட்டு கருப்பொருளிலிருந்து பிரபாகரன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சிறு சேமிப்பிலிருந்து வாங்கிய பொருள் என்னென்னா 8 கிராம் செயின் வாங்கினேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மன்னார்குடியிலிருந்து சசிகலா தியாகராஜன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னோடய சேமிப்பில் தான் ஜிமிக்கி வாங்கினேன் அப்படின்ட்டு இருக்காங்க. பாப்பா கோயிலிருந்து ரவி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க சேமிப்பில் மிதிவண்டி வாங்கினேன் அப்படின்ட்டு இருக்காங்க. நிகழ்ச்சியில் ஒரு பாடல் கேட்டுட்டு நேர்களோட கமெண்ட்ஸை திரும்ப படிக்க ஆரம்பிக்கலாம்.

0: நம்ம ஊர்ல இவ்ளோ பெரிய ஷோரூமா?
1: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
2: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
3: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: நேர்களே, இன்று 4 மணிக்கு அறிவோம் நம் உரிமை நுகர்வோர் நலம் குறித்து நேரலையில் விளக்கம் அளிக்கிறார் காரைக்கால் வழக்கறிஞர் இஎம் அனு தனிஷா அவர்கள். இன்னைக்கு நம்ம எல்எஸ்சி நிகழ்ச்சிக்காக முகநூல் பக்கத்தில் போஸ்டர் பதிவு செஞ்சுருக்கோம் இல்லைங்களா, அதுக்கான கமெண்ட்ஸ் எல்லாரும் நேயர்கள் பதிவு செஞ்சுருக்காங்க. இப்போ யார் என்ன கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். காரைக்காலிலிருந்து ஸ்ரீதர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் சேர்த்து வைத்த சிறு சேமிப்புலேருந்து வாங்கிய பொருள் ரிஸ்ட் வாட்ச் அப்படின்னு இருக்காங்க, அது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துச்சா. திருப்பூண்டிலிருந்து சுந்தரி பாஸ்கரன், என் சேமிப்பில் சமீபத்தில் வாங்கினது 1 கிராமில் பவுன் வாங்கினேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓமன் நாட்டிலிருந்து

வரதராஜன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் சேமித்து வைத்தில் ஒரு அயன் பாக்ஸ் வாங்கினேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிவபுரியிலேருந்து சோமசுந்தரம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க சேமிப்பிலேருந்து சைக்கிள் தான் வாங்கினேன், அதுக்கப்புறமா தான் வாட்ச் வாங்கினேன்னு சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சியில் ஒரு பாடல் கேட்டுட்டு மீண்டும் நேர்களோட கமெண்ட்ஸை படிக்க ஆரம்பிக்கலாம்.

நம்ம எல்எஸ்சி நிகழ்ச்சியில் நீங்கள் சேர்த்து வச்ச சிறு சேமிப்பிலிருந்து வாங்கிய பொருளை பற்றி தான் கேட்டிருந்தோம். அதுக்கு குளிஞ்சியப்பன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் மண் உண்டியலில் தான் பணம் சேர்க்க ஆரம்பித்தேன், இப்போ இரும்பு உண்டியல் வாங்கி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாத்தூர்லேருந்து அமுதாசேகர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சிறு சேமிப்பில் நகை எடுத்துப்பேன், ஒரு வருடம் இருக்கும் சேமிப்பில் என் மகளுக்கு வேலைக்கு செல்வதற்கான ஸ்கூட்டி வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு இருக்காங்க. நெம்மலிலிருந்து நந்தகுமார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்களுடைய சிறு சேமிப்பிலிருந்து நான் செயின் தான் வாங்கினேன் அப்படின்ட்டுருக்காங்க. மதுரையிலேருந்து சண்முக சுந்தரம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க வாங்கின பொருள் பாக்கெட் ரேடியோவா. நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரும் பாடல்

நேர்கள் எல்லாரும் அவங்களுடைய சிறு சேமிப்பில் வாங்கிய பொருள் பற்றின அனுபவங்களை கமெண்ட்ஸ் மூலமாக பதிவு பண்ணியிருக்காங்க. ஒளித்த இந்த பாடலோடு நிறைவு பெற்றது இன்றைய எல்எஸ்சி லைக் ஷேர் கமெண்ட். ஆகாஷவாணி காரைக்கால் பண்பலை 100.3 பகுதி நேர ஒளிபரப்பு உதவியாளர் BAS பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இப்பணி ஒரு பகுதி நேர பணியாகும். இதற்கு விண்ணப்பத்திற்கான தகுதிகள்: வயது வரம்பு 20 முதல் 50 வயது வரை, கல்வி தகுதி, ஏதேனும் ஒரு பட்டப்படிப்பில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். அலுவலக தேவைக்கேற்ப பணிகள் வழங்கப்படும். விண்ணப்பிக்க விரும்புவோர் தங்கள் சுயவர தகவலோடு ஆகாஷவாணி காரைக்கால் அலுவலகத்தை நேரடியாக அணுகலாம் அல்லது காரைக்கால் AAR@gmail.com என்ற மின்னஞ்சல் மூலமாக விண்ணப்பங்களை அனுப்பலாம். விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய கடைசி தேதி இம்மாதம் August 31 மட்டுமே. ஆகாஷவாணி காரைக்கால் பண்பலை 100.3, நேரம் 4 மணி.

நேர்களினி கேட்கலாம் அறிவோம் நம் உரிமை நுகர்வோர் நலன் சிறப்பு நேரலை நிகழ்ச்சி. நாம் தினமும் ஏதாவது ஒரு பொருளை வாங்குறோம். உணவுப் பொருட்களாக இருக்கட்டும், ஆடைகளாக இருக்கட்டும், மின்சாதனங்கள், மருந்துகள், ஆன்லைன் பொருட்கள் என நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நுகர்வோர் என்ற முறையில் பல்வேறு பரிவர்த்தனைகளை மேற்கொள்கிறோம் இல்லையா? ஆனால் நம்ம வாங்குகிற பொருளில் ஏதாவது குறைபாடு, அதிக விலை, இப்படி பல்வேறு காரணம் சொல்லலாம் இல்லைங்களா? நுகர்வோராகிய நம்ம எங்கே போய் கேட்கறது? தெரியாமல் இருப்போம் இல்லைங்களா? இப்படிப்பட்ட பல கேள்விகளுக்கு தெளிவான பதில்களை தெரிந்து கொள்வதற்காக தான் இன்றைய நிகழ்ச்சியானது அறிவோம் நம் உரிமை. இன்றைய நிகழ்ச்சியில் நுகர்வோர் நலம், நுகர்வோரின் உரிமைகள், புகார் அளிக்கும் நடைமுறைகள் உள்ளிட்ட பல்வேறு தகவல்களை நம்மோட பகிர்ந்து கொள்ள இருக்காங்க காரைக்கால் வழக்கறிஞர் இ.எம். அனு தெனிஷா.

0: வாழ்த்துக்கள். வணக்கம் மேடம்.
1: வணக்கம்மா.
0: முதல்ல நுகர்வோர் என்றால் யார் மேடம்? அதாவது கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் படி யாரெல்லாம் நுகர்வோராக கருதப்படுறாங்க மேடம்?
2: இந்த நுகர்வோர் பாதுகாப்பு சட்டப்படி 2019 படி கன்சியூமர்னு சொன்னால் ஒரு பொருட்களை வாங்குபவரோ இல்லை ஒரு சேவையை பெறுபவரோ அவங்க தான் அந்த கன்சியூமர் டெஃபினிஷனில் வருவாங்க. ஆனால் முக்கியமாக பார்க்கணுன்னு சொன்னால் இது வந்து ஒரு அமௌண்ட், ஒரு மணி கொடுத்து இந்த சேவையை பெறணும் இல்லைனா இந்த பொருளை வாங்கணும். இந்த அமௌண்ட் கொடுக்காமல் வாங்கப்பட்டுச்சுன்னா அவங்க கன்சியூமர் கிடையாது.
0: ஓ சரிங்க மேடம். இப்போது ஒரு பொருளை வாங்குறப்போ பொதுமக்கள் முக்கியமாக எதை கவனிக்கணும் மேடம்?
2: சரி, நார்மலாக பொருள் வாங்கும்போது நம்ம இப்போ சூப்பர் ஸ்டோர் மார்க்கெட்லாம் போகிறோம்னா ஜஸ்ட்டு ஏதாச்சும் நமக்கு தேவையான பொருளை எடுத்துகிட்டு வர பழக்கம் இருக்குது. அதெல்லாம் வந்து நம்ம தவிர்க்கணும். ஃபஸ்ட் வந்து நம்ம எம்ஆர்பி செக் பண்ணணும். அதுக்குள்ளே என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் இருக்குது, என்னென்ன பொருட்கள் போட்டிருக்காங்க, ஹிடன் காஸ்ட் இருக்கான்னு பார்க்கணும். இப்போலாம் நம்ம எல்லாருமே ஆன்லைன் ஷாப்பிங் தான் பண்ணுறோம். டே டு டேயில் நம்ம ஆன்லைன் ஷாப்பிங் தான் பண்ணிகிட்ருக்கோம். அதில் ஏதாச்சும் ஷிப்பிங் சார்ஜஸ், ஹிடன் சார்ஜஸ் இருக்கான்னு பார்க்கணும். டேக்ஸ் எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்களான்னு பார்க்கணும். ரொம்ப நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய விஷயம் இப்போலாம் பார்த்திங்கன்னா இந்த ஃபேக் ரிவ்யூஸ். நம்ம அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் போய் ஒரு பொருள் வாங்குறோம்னா நம்ம யூஸ்வலாகவே என்ன பண்ணுறோம், ரிவ்யூஸ் செக் பண்ணுறோம். ரிவ்யூஸ் மட்டும் செக் பண்ணிட்டு தான் வாங்குகிறோம் இல்லையா? ஸோ ஃபேக் ரிவ்யூஸ்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நீங்கள் ரிட்டன் பாலிசிஸ், நிறைய சைட்ஸில் வந்து ரிட்டன் பாலிசிஸே இருக்காது, ஆனாலும் நம்ம ஜஸ்ட் லைக் தட் ஆர்டர் பண்ணிடுறோம். செல்லர் யார் செல் பண்ணுறாங்கிற ஐடென்டிட்டியை ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். அந்த பொருளோட மேனுஃபேக்சரிங் டேட் செக் பண்ணணும். அந்த பொருளோட எக்ஸ்பைரி டேட் செக் பண்ணணும். அந்த பொருளுக்கு வாரண்டி இருக்காங்கிறத செக் பண்ணணும். இதெல்லாமே நம்ம ரொம்ப கவனமாக செக் பண்ணிட்டு தான் எந்த பொருளாக இருந்தாலும் வாங்கணும்.
0: சரிங்க மேடம். இப்போ ஒரு பொருளோட விலை எம்ஆர்பியை விட அதிகமாக இருக்குதுங்கன்னா நுகர்வோர் என்ன மேம் பண்ணலாம்?
2: சி, இப்போ வந்து நார்மலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா மெட்ரோபாலிட்டியன் சிட்டிஸாக இருக்கட்டும், ஒரு ஜூஸ் பாட்டில் வாங்குறோம்னா 1 ரூபா கூலிங் சார்ஜ்னு 1 ரூபா எக்ஸ்ட்ரா வச்சு கொடுக்குறாங்க. ஸோ 20 ரூபா பாட்டிலுக்கு நம்ம ஈஸியாக 21 ரூபா கொடுத்துருவோம். 1 ரூபா தானே ரொம்ப லேசாக எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ இதுதான் அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட். நம்ம உரிமை மீறப்படுறதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் இது தான். இன்கேஸ் இது மாதிரி நடக்குதுன்னு சொன்னால் நீங்கள் வந்து லீகல் மெட்ரோலஜி டிபார்ட்மெண்ட் இருக்குது, அங்கே போய் ஒரு கம்ப்ளைண்ட் ரேஸ் பண்ணலாம். இந்த 1 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்ததுனால உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா நீங்கள் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் படி ஒரு கன்சியூமர் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு அவங்கள போய் அப்ரோச் பண்ணி பேசலாம். சரியாக வரலன்னா ஒரு லீகல் நோட்டீஸ் அனுப்பலாம். அதுவும் சரியாக வரலன்னா நம்ம டிஸ்ட்ரிக்ட் கமிஷன் ஃபாரம் இருக்குது, ரிட்ரஸல் ஃபாரம் இருக்குது, அங்கே போய் ஒரு கன்சியூமர் கம்ப்ளைண்ட் ரேஸ் பண்ணலாம்.
0: சரிங்க மேடம். இப்போது நம்ம சூப்பர் மார்க்கெட்டில் நீங்கள் சொன்ன மாதிரி சேஞ்ச் இல்லைன்னா சாக்லேட் தான் தராங்க.
2: எஸ்,
0: அதுக்கு என்ன மேம்?
2: சரி, இது இப்போ வந்து டே டு டே நார்மலாக போயிட்டு இருக்குது இந்த விஷயம். சேஞ்ச் 1 ரூபா சேஞ்செலாம் 1 ரூபா தானேன்னு சொல்லிட்டு சாக்லேட் கொடுத்துட்றாங்க. அதே 1 ரூபா நம்ம கம்மியாக கொடுத்தோம்னா அவங்க வாங்கிக்க மாட்டாங்க. ஸோ இன்கேஸ் இது மாதிரி சினாரியோஸ்லையுமே நீங்கள் அவங்கள வார்ன் பண்ணலாம். நான் இந்த கன்சியூமர் கம்ப்ளைண்ட் ரேஸ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு இப்போ இருக்க எல்லா சூப்பர் மார்க்கெட்லையும் சிசிடிவி இருக்குது, ஈஸியாக நம்ம அவைல் பண்ணிடலாம் இல்லையா? ஸோ இதெல்லாமே ஒரு கன்சியூமர் கம்ப்ளைண்ட் தான்.
0: சரிங்க மேடம். இப்போது நம்ம வாங்குகிற பொருளுக்கு ரசீது வாங்குறது எவ்வளோ முக்கியம் மேடம்? அப்படியே அந்த ரசீது இல்லைன்னா நம்மளால் புகார் அளிக்க முடியுமா?
2: சரி, ரெசிப்ட்டுங்கிறது ஒரு நார்மலாக நம்ம எல்லாருமே பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இப்போ எல்லாருமே இ ரெசிப்ட் வர ஆரம்பிச்சிருச்சு வாட்ஸ்அப்பில், சரிங்களா? இன்கேஸ் ரெசிப்ட் இல்லை அதனால் என்னால் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாதுன்னு நினைக்கவும் கூடாது. ரெசிப்ட் வந்து இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயந்தான். அது வந்து நீங்கள் பொருள் வாங்கினதுக்கான ஒரு ப்ரூஃப் தான். பட் ரெசிப்ட் இல்லைனாலுமே இப்போலாம் நம்ம ஜிபே ட்ரான்சாக்ஷன் பண்ணுறோம், ஸ்கேனர் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதோட ப்ரூஃப் எடுத்துக்கலாம். கேமரா இருக்கும், நம்ம போகிற இடத்துல கேமரா இருந்துச்சுன்னா நம்ம அங்கே போய் தான் அந்த பொருளை வாங்கணுங்கிறதுக்கான ஹிஸ்ட்ரி வச்சு நம்ம கேஸ் ஃபைல் பண்ணலாம்.
0: இதுவே போதுமானதாக இருக்குங்க மேம்.
2: ஆமாம், நீங்கள் வந்து அந்த பொருளோட ஃபோட்டோ, ரெசிப்ட், இல்லைன்னா அங்கே ஏதாச்சும் கிடைக்கிற பில், ஜிபே ஹிஸ்ட்ரிலாம் போதும். அதை வச்சு நம்ம கேஸ் ஃபைல் பண்ணலாம்.
0: சரிங்க மேடம். இப்போ பெரும்பாலான நுகர்வோர் ஆன்லைனில் உணவுகளை ஆர்டர் செய்கிறாங்க இல்லைங்களா? அதில் காலாவதியான உணவுகளை விற்பனை செஞ்சால் என்னென்ன நடவடிக்கை எடுக்கலாம் நம்ம?
2: சரி, இதுலேயுமே கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரோல் ப்ளே பண்ணுது. முன்னாடி பார்த்தீங்கன்னா 1986 கன்சியூமர் ஆக்டில் வந்து இது மாதிரி ஆன்லைன் இ காமர்ஸ் டெலிவரி எல்லாமே அதில் கவர் ஆகலை. இப்போ 2019 ஆக்டில் ஸ்பெசிஃபிக்காக அந்த இ காமர்ஸ் ரூல்ஸ்னே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இன்கேஸ் நீங்கள் ஆன்லைனில் ஃபுட் வாங்கி அது வந்து கெட்டு போயிருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு வந்து ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் ஆக்ட் கீழே வரும். ரெண்டாவது வந்து அந்த கெட்டுப்போன பொருளை சாப்பிட்டு உங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று ஆயிடுச்சு, ஏதாச்சும் ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னால் கிளியராக நீங்கள் வந்து அந்த இன்வாய்ஸ் சேவ் பண்ணிக்கலாம். அந்த பொருளோட ஃபோட்டோ, அந்த ஃபுட்டோட ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அந்த ரீஃபண்ட் கேட்டு பாருங்கள், ரீஃபண்ட் கேட்டு கிடைக்கலன்னு சொன்னால் நெக்ஸ்ட் டே நீங்கள் வந்து ஒரு லீகல் நோட்டீஸ் சர்வ் பண்ணலாம். சர்வ் பண்ணிட்டு யூ கேன், இல்லைன்னா இப்போ வெரி ஈஸி, முத மாதிரியெல்லாம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் கால் பண்ணி நீங்கள் உங்கள் இஷ்யூ சொன்னீங்கன்னாவே அவங்களே ஃபாலோ பண்ணிக்குவாங்க.
0: சரிங்க மேடம். தொடர்ந்து பேசுவோம் நிகழ்ச்சியில் ஒரு பாடல் கேட்ட பிறகு.

0: மேம், இப்போ நீங்கள் சொன்னதில் யாரெல்லாம் நுகர்வோர் பட்டியலில் வரமாட்டாங்க மேடம்?
1: சரி, நான் முன்னாடி சொன்ன மாதிரி இலவசமாக பொருட்கள் வாங்குறவங்க, கமர்ஷியல் யூஸ், லார்ஜ் குவான்டிட்டி கம்பெனிஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க ஏதாச்சும் மிஷின்ஸ்லாம் வாங்குவாங்களே, அதெல்லாம் இதில் வராது. ரீசெல்லர், ஒரு பொருள் வாங்கி விற்கிறவங்க. இதோட மெயின் எக்ஸம்ஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா, சுய தொழில் பண்ணுறவங்க, செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட். இப்போ நான் ஒரு ஜூஸ் கடை வச்சுருக்கேன், அந்த மிஷின் தான் என்னோடய வாழ்வாதாரம், பட் வாங்கினேன் கெட்டு போச்சு, டிஃபெக்டிவாக இருக்குதுன்னு சொன்னால் அது எல்லாமே கன்சியூமருங்கிற ஒரு டேர்ம்குள்ளே

0: ஒரு பொருள் வாங்கி விற்கிறவங்க, இதோட மெயின் எக்ஸம்ஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா சுய தொழில் பண்ணுறவங்க, செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட். இப்போ நான் ஒரு ஜூஸ் கடை வச்சுருக்கேன், அந்த மிஷின் தான் என்னோடய வாழ்வாதாரம், பட் வாங்கினேன் கெட்டு போச்சு டிஃபெக்டிவாக இருக்குதுன்னு சொன்னால் அது எல்லாமே கன்சியூமருங்கிற ஒரு டேர்முக்குள்ளே வரும்.
1: சரி மேடம், இப்போது நம்ம உணவுப் பொருட்கள் பற்றி பேசணும் இல்லைங்களா. இப்போது இந்த உணவுப் பொருட்கள் பேக்கிங் செய்யப்பட்ட இருக்கும்போது எந்த தகவல்கள் நுகர்வோர் கட்டாயம் பார்க்கணும் மேடம்?
0: சரி, டே டு டே லைஃப்பில் நம்ம பேக்ட் ஃபுட் இப்போ சாப்பிட்டுட்டு இருக்கோம் இல்லையா?
1: ஆமாம்.
0: ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நம்ம இன்க்ரீடியன்ட் லிஸ்ட் செக் பண்ணுவோம், நியூட்ரிஷனல் ஃபேக்டர், மேனுஃபேக்சரிங் டேட் ரொம்ப முக்கியம், எக்ஸ்பைரி டேட் ரொம்ப முக்கியம், அலர்ஜி ஃபேக்டர்ஸ், முக்கியமாக FSSAI லோகோ இருக்கான்னு பார்க்கணும், ISI ஆர்கானிக் ஃபுட் லோகோ இருக்கான்னு பார்க்கணும். எல்லா இப்போ ஃபுட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுமே இந்த வேலிடான லைசன்ஸ் கேரி பண்ணுறாங்க, லைசன்ஸ் 14-digit லைசன்ஸ் நம்பர் இருக்கான்னு பார்க்கணும். இப்போலாம் ஃபேன்சி டேர்ம்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, இம்யூனிட்டி பூஸ்டிங், ஃபேட் ஃப்ரீ, ஹெல்த் ஹேலோ, அப்படி இருக்க வேர்ட்ஸ் எல்லாமே ஃபேன்சி நம்பர் தான். இன்கேஸ் அது எல்லாமே ஃபேன்சி தான், உண்மையிலேயே அதில் அந்த நியூட்ரிஷனல் வேல்யூ ஹெல்த் வேல்யூ இல்லைனா நீங்கள் வந்து கன்சியூமர் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணலாம் அவங்களுக்கு எகேன்ஸ்ட், அந்த பிராண்டுக்கு எகேன்ஸ்டாக.
1: இப்போது உணவுப் பொருட்கள் மட்டும் இல்லாமல் ஆஃபரில் பை ஒன் கெட் ஒன் தள்ளுபடி போன்ற விளம்பரங்களை நம்பி பொருட்கள் வாங்குறாங்க இல்லைங்களா, அப்போது என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம கவனிக்கணும் நாங்கள்?
0: சி, ஆடி மாதம் இல்லையா, பை ஒன் கெட் ஒன் எல்லா இடத்துலையுமே இருக்குது.
1: ஆமாம்.
0: ஸோ பை ஒன் கெட் ஒன் வந்து மோஸ்ட்லி ஒரு 90% ஆஃப் த பை ஒன் கெட் ஒன் வந்து ஸ்டாக் கிளியரன்ஸாக இருக்கும், டிஸ்கவுண்ட் சேல் மாதிரி தான் இருக்கும். ஸோ எல்லாருமே என்ன நினச்சிக்கிறாங்கன்னா பை ஒன் கெட் ஒனில் வாங்கினா கன்சூமர் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க, அது ஒரு தவறான ஒரு இது. இப்போ அந்த ஒன் வாங்குகிறோம் இல்லையா, அந்த ஒன் வந்து நம்ம காசு கொடுத்து வாங்கியிருக்கோம் சரிங்களா, அந்த இன்னொரு ஒன் கொடுக்கறது அவங்க பிராண்ட் ப்ரொமோஷனுக்கோ அவங்க வந்து இந்த ஒன்க்காக கொடுக்குற இன்னொன்றுங்கிற பட்சத்தில் இந்த பை ஒன் கெட் ஒன்லேயுமே நீங்கள் வந்து கன்சூமர் கம்ப்ளைண்ட் ரேஸ் பண்ணலாம். ரீசெண்டாக ஒரு இஷ்யூ எப்படி இருந்துச்சுன்னா கம்மீஸ், விட்டமின் கம்மீஸ் இருக்குது தெரியுமா, அது வந்து ஒருத்தவங்க மெடிக்கல் ஷாப்லேருந்து வாங்கியிருக்காங்க, வாங்கி இன்னொரு கெட் ஒன் இன்னொன்றும் கொடுத்துருக்காங்க, எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்காங்க, பட் அது அவங்க சாப்பிட்டதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அது எக்ஸ்பயர் ஆன ஒரு பொருள்னு. ஸோ நாங்கள் வந்து கன்சியூமர் கம்ப்ளைண்ட் இனிஷியேட் பண்ணோம் அதில்.
1: ஓ சரி மேடம், இந்த தள்ளுபடி கால நேரத்தில் நம்ம பொருட்களை வாங்கிட்டோம், அந்த பொருள் தரமாக இல்லைன்னு தெரியுது, அப்போது பொருளை கடைக்காரர் மாற்றி தர மறுத்தா நம்ம என்ன செய்யலாம் மேடம்?
0: சரி, இந்த தள்ளுபடி இருக்க கடைகள்லாம் நம்ம போகும்போது மோஸ்ட்லி அங்கே எழுதி ஒட்டியிருப்பாங்க நோ ரிட்டர்ன், நோ எக்ஸ்சேஞ்ச், நோ ரீஃபண்ட்லாம் எழுதியிருப்பாங்க. உண்மையே சொல்லணும்னா அது ஒரு அன்ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிஸ், அப்படி பண்ணவே கூடாது, அது எகெயின்ஸ்ட் த கன்சியூமர் ரூல்ஸ். அப்படி இருக்கும் பட்சத்தில் டிஸ்கவுண்டில் நீங்கள் பொருள் வாங்கினாலுமே நீங்கள் வந்து காசு கொடுத்து வாங்கின பொருள் தான், அது டிஃபெக்டிவாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து திரும்ப அதுக்கு ரீஃபண்ட் கேட்கலாம்.
1: சரி மேடம், அடுத்ததான் ஆன்லைன் ஷாப்பிங் சொல்லவே வேண்டாம், நம்ம மக்கள் எல்லாருமே வீட்டில் இருந்துட்டு சுலபமாக காசு கொடுத்து பொருட்களை வாங்கி வராங்க இல்லைங்களா, ஆன்லைன் நுகர்வோருக்கும் இந்த உரிமைகள் உள்ளதா மேடம்?
0: நிச்சயமாக, அதான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி 1986 ஆக்டில், கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்டில், இ காமர்ஸுங்கிற வேர்டே கிடையாது. ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் நீங்கள் வாங்கினீங்கன்னா அதுக்கு வந்து நம்ம எந்த ஒரு ரெமடியுமே இல்லாமல் இருந்துச்சு. இப்போ 2019 நியூ கன்சியூமர் ஆக்ட் படி ஈவன் இ காமர்ஸ்க்கு ரூல்ஸ்னு 2020க்கு தனியாக ரூல்ஸே கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்லைனில் நீங்கள் எது வாங்கினாலுமே அது வந்து ஆஸ் எ கன்சியூமர் கருதப்பட்டு நீங்கள் வந்து அதுலேருந்து ப்ரொடெக்ஷன் தேடிக்கலாம்.
1: சரிங்க மேடம், விளம்பரம் மற்றும் பாடல் இடைவெளிக்கு பிறகு மீண்டும் இணையலாம் மேடம்.

0: பண்ணுங்க.
1: நம்ம ஊர்ல இவ்வளவு பெரிய ஷோரூமா?
2: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
3: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
4: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: நமது பண்பலையில் நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான்.
0: நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ. தரமான தார்பாய்கள் ஓசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
2: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மங்கள்யான் சூப்பர் கோல் உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல் இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல் உரம்.
3: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி CT ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.

நமது பண்பலையில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.

0: நேர்களுக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களம் மங்களின் முழம் கணித நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில்
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: நேர்களுக்கு திருச்சி மற்றும் காரைக்காலின் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் முழம் கணித நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள்.
3: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால் மற்றும் திருச்சி.

0: மேம், இப்போது உணவகங்களில் ஹோட்டல்களில் பில் தொகையோட சர்வீஸ் சார்ஜ் கட்டாயமாக வசூலிக்கிறாங்க இல்லைங்களா? அது சட்டப்படி சரியா மேடம்?
1: சி, சர்வீஸ் சார்ஜுங்கிறது ஒரு கட்டாயமாகனு சொல்லக்கூடாத ஒரு விஷயமே. ஓகே, சர்வீஸ் சார்ஜை பொறுத்த வரையுமே அவங்க கொடுக்குற சர்வீஸ்க்கு நம்ம எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் கொடுக்குறது தான் கணக்கு. ஸோ சர்வீஸ் சார்ஜை எப்போதுமே ஹோட்டல்ஸ் ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் ரிவீல் பண்ணும், கஸ்டமர்கிட்ட கேட்கணும் உங்களுக்கு கொடுக்க விருப்பமானு கேட்கணும். பில்லோட சேர்த்து சர்வீஸ் சார்ஜை ஆட் பண்ணுறது, சொல்லாமல் சர்வீஸ் சார்ஜ் இன்க்ளூட் பண்ணுறது, எல்லாமே இட்ஸ் அகெயின்ஸ்ட் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்.
0: ஓ சரி மேடம். இப்போது டார்க் பேட்டர்ன்ஸ் எனப்படும் ஆன்லைன் தளங்களில் மறைமுக கட்டணங்கள் மற்றும் தவறான சலுகை விளம்பரங்கள், அதாவது சொல்லப்போனால் மிஸ்லீடிங் அட்வர்டைஸ்மெண்ட் மீது புகார்கள் அளிக்க சட்டத்தில் வழிகள் இருக்கா மேடம்?
1: நிச்சயமாக. நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா அட்வர்டைஸ்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு ஃபேன்சி அட்வர்டைஸ்மெண்ட்டாக தான் இருக்குது. ஹேர் ஆயில்ஸ் எது பார்த்தாலுமே எக்ஸ்ட்ரா க்ரோத் வருதுன்னா சொல்கிறாங்க. ஸோ எல்லாமே ஒரு ஃபேன்சி அட்வர்டைஸ்மெண்ட் தான், இல்லை 100% ட்ரூத் இல்லாத பட்சத்தில் நீங்கள் வந்து இதுக்கு எகெயின்ஸ்டாக ஒரு கன்சியூமர் கம்ப்ளைண்ட் ரேஸ் பண்ணலாம்.
0: இப்போது ஆன்லைனில் நம்ம பொருள் வாங்கிட்டோம், பணம் செலுத்திட்டு பொருள் வரலன்னா அப்போ என்ன செய்யலாங்க மேடம்?
1: இல்லை, இது நிறையா கிளைண்ட்ஸ் வந்து எப்போதுமே கேட்குற ஒரு க்வெஸ்சன் தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம பணம் செலுத்துவதுக்கு முன்னாடி ஒரு க்ராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கணும், யார் செல்லர்னு. இன்கேஸ் செல்லர் கரெக்டுன்னு நினச்சி நம்ம பணம் கொடுத்ததுக்கப்புறம் பொருள் வரலன்னு சொன்னால் அந்த பர்டிகுலர் கம்பெனிக்கு நம்ம ஒரு லீகல் நோட்டீஸ் அனுப்பணும். லீகல் நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டு அப்படியும் நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ட்ரியான ஒரு பதில் வரலன்னு சொன்னால் நம்ம டால் ஃப்ரீ நம்பருக்கோ இல்லை அட்வொகேட் மூலியமாக ஒரு கன்சியூமர் கம்ப்ளைண்ட்டோ நீங்கள் ரைஸ் பண்ணலாம்.
0: இப்போது முன்னாடியே சொன்ன மாதிரி ஆர்டர் செய்த பொருளுக்கு பதிலாக வேறு ஒரு பொருள் வந்தால் நுகர் எவ்வாறு நடவடிக்கை எடுக்கலாங்க மேடம்?
1: ஏ, சோப் ஆர்டர் பண்ணி ஐஃபோன் வந்த கதையெல்லாம் இருக்குது இல்லையா, அதே மாதிரி தான். சரி, அது வந்து இப்போது பிக் பிக் கம்பெனிஸ் எல்லாமே அது ரொம்ப அவங்க காஷியஸாக தான் இருக்காங்க, அது மாதிரி எதுவும் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இன்கேஸ் நீங்கள் ஒரு பிக் கம்பெனிஸில் வாங்குறீங்கன்னு சொன்னால், ஒரு பிக் பிளாட்ஃபார்மில் வாங்குறீங்கன்னா அவங்கள இப்போ ஈஸியாக அது வந்து ரீப்ளேஸ் பண்ணி ரீஃபண்ட் பண்ணி கொடுக்குறாங்க. இன்கேஸ் அன்னோன் பிளாட்ஃபார்மில் நீங்கள் வாங்கியிருக்கீங்கன்னு சொன்னால் பெஸ்ட் ரெமடி வந்து கன்சியூமர் ட்ரிபியூனல் தான்.
0: இப்போ ரீப்ளேஸ்மெண்ட் தர மறுத்தாங்கன்னா?
1: மறுத்தாங்கன்னா நிச்சயமாக நீங்கள் ஒரு நோட்டீஸ் கொடுத்துட்டு அதுலேயுமே சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா டிஸ்ட்ரிக்ட் கன்சியூமர் ரிட்ரஸல் ஃபாரமில் அப்ரோச் பண்ணுவோம் நீங்கள்.
0: சரிங்க மேடம். இப்போ மேலே சொன்ன அனைத்துமே நடவடிக்கையில் நடந்துட்டு தான் வருது. இப்படி ஆன்லைன் மோசடியில் இருந்து நம்ம பாதுகாக்க கொள்ள என்னென்ன முன்னெச்சரிக்கைகள் அவசியம் மேடம் நமக்கு?
1: எப்போதுமே நான் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் க்யூர். ஒரு விஷயம் வரதுக்கு முன்னாடியே அதை தவிர்க்க நம்ம என்னென்ன பண்ணணும்னு தான் நம்ம யோசிக்கணும் இல்லையா. ஸோ வந்து கன்சியூமர் ஃப்ராட்ஸ் அண்ட் ஸ்கேம்ஸ் டே டு டே லைஃப்பில் எப்போதுமே நடந்துக்கிட்டு இருக்கு, எப்போதுமே ஒரு நார்மலான ஒரு விஷயமா இருக்குது. இப்போ நம்ம 500 பொருள் வாங்குகிறோம், காசு திரும்ப வரல, ரீஃபண்ட் வரல, நம்ம அப்படியே ஜஸ்ட் அலட்சியமாக விட்டுரும், 500 தானே போட்டோன்னு சொல்லிட்டு.

0: அதை தவிர்க்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னு சொன்னால், ஒரு ட்ரஸ்டட் செல்லர்ட்டேருந்து வாங்கலாம். அந்த செல்லர் வந்து ட்ரஸ்டபுளான்னு ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணுவோம். செக்யூர் மெத்தட் ஆஃப் பேமெண்ட், டக்குன்னு ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் பண்ணாமல் கேஷ் ஆன் டெலிவரி இருக்கான்னு பார்க்கணும் நம்ம. ரொம்ப இப்போலாம் எப்படின்னா, பை ஒன் கெட் த்ரீ, பை ஒன் கெட் ஃபைன்னு சொன்னால் உடனே நம்ம ரொம்ப ஆசைப்பட்டு என்ன டக்குன்னு பேமெண்ட் பண்ணிடுவோம், யோசிக்க கூட மாட்டேங்கிறோம். பை ஒனுக்கு கெட் ஃபைவ் கிடைக்குமான்னு நம்ம யோசிக்கணும் இல்லையா. ஸோ அது மாதிரி பர்ச்சேஸ்லாம் நீங்கள் தவிர்க்கலாம். ஜஸ்ட் எக்ஸாஜரேட்டட் வெர்ஷன்ஸ்லாம் நீங்கள் தவிர்க்கலாம். வாங்குகிற, நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற பொருளுக்கு ரெசிப்ட் வாங்குங்க. ரெசிப்ட் வந்து ஒரு பேசிக்கான ஒரு விஷயம். நம்ம டைம் கொடுத்து ரெசிப்ட் வாங்குறது எப்போதுமே நல்லது தான். இந்த காலத்துலையுமே ஐ ஹவ் சீன் நிறைய பீப்புள் வந்து ஒரு பொருள் ரெண்டு ரூபாய்க்கு பொருள் வாங்கினா ரெசிப்ட் வாங்கிட்டு வரவங்க இருக்காங்க. ஸோ அந்த ஹேபிட் வந்து ஒரு நல்ல ஹேபிட், நம்மளை நிறையா விஷயத்துலேருந்து அது சேவ் பண்ணும். அப்புறம் வந்து செல்லர் ரேட்டிங் பார்க்கலாம். நீங்கள் ஆன்லைன்லாம் இப்போ ரேட்டிங்லாம் இருக்குது, ஆன்லைன் ரிவ்யூஸ்லாம் செக் பண்ணலாம். அதெல்லாமே செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு பொருள் வாங்குறதா இருந்தால் மேபி 90% அதில் ஃப்ராட்ஸ் அண்ட் ஸ்கேம்ஸை நீங்கள் தவிர்க்கலாம்.
1: சரிங்க மேடம், நிகழ்ச்சியில் ஒரு பாடல் கேட்டு மீண்டும் இணையலாம்.

நேரம் 4:30 நேர்களினை தொடர்ந்து கேட்கலாம். வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் அறிவோம் நம் உரிமை நுகர்வோர் நலம் குறித்து காரைக்கால் வழக்கறிஞர் இஎம் அனுதனிஷா அவர்கள் பங்கேற்கும் நேரடி நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நம்ம ஊர்ல இவ்ளோ பெரிய ஷோரூமா?
2: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
3: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
4: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.

0: மேம், இப்போது பொருட்கள் மட்டும் இல்லாமல் சேவைகளிலும் நுகர்வு உரிமைகள் இருக்கா மேடம்?
1: நிச்சயமாக சேவைகள்லையுமே கன்சியூமருக்கு வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்குது. எப்படின்னு சொன்னால், நீங்கள் வந்து ஒரு சர்வீஸ் எடுக்கிறீங்க இல்லையா, ஒரு சர்வீஸ் எடுக்கிறீங்க, ஒரு பியூட்டி பார்லர் போகிறீங்க, பியூட்டி பார்லர் போய்ட்டு அடுத்த நாள் வரீங்க, உங்கள் மூஞ்சி எல்லாமே பிம்பிள்ஸ் ஆகிடுச்சு. ஸோ ஒரு காசு கொடுத்து ஒரு சர்வீஸ் எடுக்கிறீங்க, அதில் ஒரு டெஃபிஷியன்சி இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக நீங்கள் ஒரு கன்சியூமர் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். என்ன சர்வீஸாக வேணாலும் இருக்கட்டும், நீங்கள் இப்போ டாக்டர்ஸ்கிட்ட போகிறீங்க, ஒரு சர்வீஸ் எடுக்கிறீங்க, அதில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைன்னு சொன்னால் எகெயின் நீங்கள் ஒரு கன்சியூமர் கம்ப்ளைண்ட் அதில் கொடுக்கலாம்.
0: இப்போது மருத்துவம், வங்கி, காப்பீடு, தொலைத்தொடர்பு போன்ற சேவைகளில் குறைபாடு ஏற்பட்டுச்சுன்னா நுகர்வர் என்ன செய்யலாங்க மேடம்?
1: சரி, நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஏதாச்சும் டாக்டர்கிட்ட போய் சர்வீஸ் டெஃபிஷியன்சி இருந்துச்சு, பல்லு வலின்னு காமிக்க போனீங்க, உங்களுக்கு ஐ சைட்டில் டெஃபிஷியன்சி வரும், அது மாதிரி இஷ்யூஸ்லாம் இருக்குது. இப்போ பேங்க்குக்கு போகிறீங்க, ஏதாச்சும் அவங்க சர்வீஸில் உங்களுக்கு டெஃபிஷியன்சி இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு பேங்க்குக்காக இருந்துச்சுன்னா ஒரு 30 டேஸ் நோட்டீஸ் கொடுங்க. ஒரு நோட்டீஸ் கொடுத்து ஒரு 30 டேஸ் பீரியட் கொடுங்க. இன்கேஸ் வந்து பேங்க் வந்து அதை சால்வ் பண்ணலன்னு சொன்னால் நம்ம வந்து கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ரிட்ரெசல் ஃபாரமுக்கு போயிடலாம்.
0: இப்போது ஒரு சாதாரண நுகர்வர் வழக்கறிஞர் மேலே எதிராக புகார் கொடுக்க முடியுமா?
1: நல்ல க்வெஸ்சன். யா, சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுதுன்னா, கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்டுக்கு கீழே அட்வொகேட் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாது. ஏன்னு சொன்னால் அட்வொகேட்டோட சர்வீஸ் வந்து ஒரு யூனிக் சர்வீஸ்ன்னு சொல்கிறாங்க, கான்ட்ராக்ட் ஆஃப் பர்சனல் சர்வீஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து சுப்ரீம் கோர்ட் ரூல்ஸ் கைட்லைன்ஸ் படி அட்வொகேட் மேலே நீங்கள் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்டில் கொடுக்க முடியாது, வேறு சட்டங்கள்லாம் இருக்கிறதுக்கு.
0: சரி மேடம், இப்போது ஒரு நுகர்வர் புகார் அளிக்கணும்னா முதல்ல எங்கே அணுகணும்? வழக்கறிஞர் உதவி இல்லாமலே பொதுமக்கள் டைரக்டாக புகார் அளிக்க முடியுங்களா மேடம்?
1: சரி, ஃபஸ்ட்டு வந்து ஒரு கன்சியூமர் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னா எல்லாமே ஒரு நோட்டீஸில் தான் ஸ்டார்ட் பண்ணும். ஒரு நோட்டீஸ், அது நீங்கள் அட்வொகேட்டை போய் தான் நோட்டீஸ் கொடுக்கணும்னு கிடையாது. நீங்களே ஒரு லீகலாக ஒரு நோட்டீஸ், இது மாதிரி ஒரு டெஃபிஷியன்சி இருக்குது, இதை நீங்கள் சார்ட் அவுட் பண்ணி கொடுங்க, இல்லை ரீஃபண்ட் கொடுங்க, நீங்கள் கேட்டு ஒரு ஃபார்மில் ஒரு நோட்டீஸ் அனுப்புங்க. இன்கேஸ் நோட்டீஸ் அனுப்பிச்சுமே அவங்க ரிப்ளை பண்ணலை, இல்லை அவங்க ரிப்ளை பண்ணது வந்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லைன்னு சொன்னால், டிஸ்ட்ரிக் கன்சியூமர் ரிட்ரெசல் ஃபாரம்னு ஒன்று இருக்குது, சரிங்களா? அதில் வந்து இப்போ புதுசாக ஆன்லைன் மூலயமா நீங்கள் வந்து கேஸ் ஃபைல் பண்ணலாம். முதல்லலாம் பார்த்தீங்களா, ஃபிசிக்கல் ஃபைலிங் தான் இருந்துச்சு. ஃபிசிக்கலாக தான் நீங்கள் கோர்ட்டில் போய் மனு கொடுக்கணும், நிறைய பேருக்கு ரொம்ப இன்கன்வீனியண்ட்டாக இருந்துச்சு. ஸோ வந்து இப்போது புதுசாக இ ஜாக்ரதின்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது, அதில் போய் நீங்கள் உங்கள் பெட்டிஷன் டைப் பண்ணி உங்கள் சப்போர்ட்டிவான எல்லா டாக்குமெண்ட்ஸும் வச்சு ஒரு கேஸை ஃபைல் பண்ணிங்கன்னா ஆன்லைன்லேயே உங்களுக்கு வந்து அது அப்ரூவ் ஆகி நம்பரும் வந்துடும். ஸோ நீங்கள் அட்வொகேட் இல்லாமல் கூட கன்சியூமர் கேஸஸ்லாம் நடத்தலாம்.
0: சரிங்க மேடம், இப்போது கிராமப்புறங்களில் இருக்கிற விவசாயிகளாக இருக்கட்டும் இல்லை பொதுமக்களாக இருக்கட்டும், இவங்களுக்கு இந்த காமன் சர்வீஸ் சென்டர் மூலயமா இந்த மாதிரி புகார் அளிக்க முடியுங்களா, இல்லை டைரெக்டாக நம்ம அனுப்பணுங்களா மேடம்?
1: சிம்பிள், இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கன்சியூமர் ஃபாரம்க்குனே டால் ஃப்ரீ நம்பர்ஸ்லாம் இருக்குது, நேஷ்னல் கன்சியூமர் ஃபாரம்க்கு டால் ஃப்ரீ நம்பர் இருக்குது. நீங்கள் ஜஸ்ட் அந்த நம்பர் ஃபோன் பண்ணி

0: இந்த இடத்துலேருந்து பொருள் வாங்கினேன், இதுதான் அட்ரஸ், இவ்வளோ ரூபாய்க்கு வாங்கினேன், பில் நம்பர் இது தான், ரெசிப்ட் இது தான், என்னோடய ஜிபேயோட யூடிஆர் நம்பர் இது தான், இல்லை நான் கேஷ் ட்ரான்சாக்ஷன் பண்ணியிருந்தேன்னா கேஷ் ட்ரான்சாக்ஷன், அந்த டீட்டெயில்ஸ்லாம் அவங்கள்ட்ட கொடுத்தீங்கன்னா அவங்களே வந்து அந்த மேனுஃபேக்சரரோ அந்த செல்லர்கிட்ட அப்ரோச் பண்ணி அவங்கள்ட்ட வந்து டீட்டெயில்ஸ் கேட்டு ஒரு மீடியேஷன் மூலம் இந்த 2019 ஆக்டோட ஒரு மெயின் சிறப்பான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால் மீடியேஷன். அவர் ரெண்டு பேருக்குள்ளே ஏதாச்சும் பிரச்சனை இருந்துச்சா பேசி சார்ட் அவுட் பண்ணுவாங்க, சரிங்களா? அது மாதிரி ஒரு அப்ரோச் கொண்டு உங்களுக்கு ரெமடி கிடைக்கும்.
1: இப்போது புகார் அளிக்கிறப்போ என்னென்ன ஆவணங்கள்லாம் வச்சுருக்க வேண்டும்?
0: சி, மோஸ்ட்லி நீங்கள் இப்போ வந்து ஒரு கம்ப்ளைண்ட் ரேஸ் பண்ணுறீங்கன்னு சொன்னால் நான் சொல்லியிருக்க மாதிரி ரெசிப்ட் அல்லது பில். ரெசிப்ட் பில் இல்லாத பட்சத்தில் மேபி கேமரா ரெக்கார்டிங்காக இருக்கட்டும், உங்கள் ஜிபே ட்ரான்சாக்ஷனாக இருக்கட்டும், உங்கள் கூட வந்தவங்க யாராச்சும் விட்னஸாக இருப்பாங்க அவங்களையுமே நீங்கள் விட்னஸாக ஆட் பண்ணலாம். ஃபோட்டோகிராஃப்ஸ், ஃபோட்டோ எடுங்க. நீங்கள் வாங்கின பொருள் வந்து டிஃபெக்டிவாக இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் வந்து எல்லாருமே ஃபோன் இருக்கு இல்லையா, ஃபோட்டோ எடுங்க. எந்த இடத்துல டிஃபெக்ட் இருக்குன்னு நீங்கள் ஃபோட்டோ எடுத்து வச்சிட்டிங்கன்னா கோர்ட்டுக்கு அது வந்து ஒரு சாலிடான ப்ரூஃபாக இருக்கும். உங்களுக்கு ஏற்பட்ட டெஃபிஷியன்சி கோர்ட்டால் உணர முடியணும்னு சொன்னால் த்ரூ ஃபோட்டோ ஒரு வீடியோ வந்து நீங்கள் அதை ஃபைல் பண்ணலாம்.
1: சப்போஸ் அவங்க அனுமதிக்கலைன்னா நம்ம என்ன மேம் பண்ணலாம்? போ
0: ஃபோட்டோ வீடியோ எடுக்க அனுமதிக்கலைன்னு என்ன பண்ணலான்னு கேட்குறீங்களா? ஸோ இன்கேஸ் அவங்க ஃபோட்டோ எல்லாம் வீடியோ வந்து எடுக்க அனுமதி பெர்மிட் பண்ணலன்னா நீங்கள் வந்து உங்கள் இ பில் இருக்கு இல்லையா, நீங்கள் பேடிஎம் யூஸ் பண்ணியிருப்பீங்க இல்லை ஏதோ ஒரு ஆப் யூஸ் பண்ணி அமௌண்ட் ஃபார்வர்ட் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அதை வந்து நீங்கள் ப்ரூஃபாக சப்மிட் பண்ணலாம்.
1: இப்போ கையில் பணம் பரிமாற்றம் பண்ணுறோம், அப்போது எந்த ஒரு ப்ரூஃபுமே இல்லை, அப்போ என்ன மேம் பண்ணலாம்?
0: சரி, நீங்கள் இப்போ கையில் ஒரு பொருள் கொடுத்து கேஷ் கொடுத்து அந்த பொருள் வாங்குறீங்க இல்லையா, நீங்கள் வாங்கின கையோட நீங்கள் வீட்டுக்கு தான் எடுத்துகிட்டு போவீங்க. ஸோ அங்கே போய் தான் மோஸ்ட்லி எல்லாருமே வீட்டுக்கு எடுத்து போய் தான் அதில் டிஃபெக்ட் இருக்குன்னே கண்டுபிடிப்போம். ஏன்னா அங்கே இருக்க லைட்டிங் வேறையாக இருக்கும். இப்போ ஒரு சாரீ வாங்குறோம்னா அங்கே இருக்க லைட்டிங்கில் நமக்கு ஒன்றுமே தெரியாது, எல்லாமே ரொம்ப பளபளன்னு தான் இருக்கும். வீட்டுக்கு வரும்போது தான் தெரியும் அது கலர் வேறையாக இருக்கும், டல்லாக இருக்கும், அது நம்ம யோசித்து வச்சுருந்த சாரீ வேறையாக இருக்கும், இது வேறையாக இருக்கும். ஸோ இன் தேட் கேஸ் நீங்கள் வந்து நார்மல் ஃபோனில் ஃபோட்டோ எடுத்தே நீங்கள் ஃபைல் பண்ணலாம் கேஸை.
1: சரிங்க மேம், தொடர்ந்து பேசுவோம் ஒரு விளம்பர இடைவெளிக்கு பிறகு.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலையை எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நம்ம ஊர்ல இவ்வளவு பெரிய ஷோரூமா?
2: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
3: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
4: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
5: மேம், இப்போ நுகர்வதற்கு என்னென்ன சட்டங்கள் இருக்கு மேம்?
6: சி, கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்டில் நீங்கள் வந்து எப்போதுமே கன்சூ

0: கன்சியூமருக்குன்னு ஒரு ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ரைட் வந்து கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 2019. அதில் வந்து கன்சியூமருக்குன்னு ஒரு ஒரு ஃபைவ் ரைட் நம்ம சொல்லலாம். எப்படின்னு சொன்னால், ரைட் டு சேஃப்டி. ஒரு பொருள் வாங்கி அதை சேஃபாக யூஸ் பண்ண முடிகிறது நம்மளோட ரைட். ஓகேவா? நான் இப்போ ஒரு ஃபோன் வாங்குறேன், ஃபோன் வாங்கி புது ஃபோன் ஆசாசியாக வாங்கினேன், ஒரு லட்ச ரூபா கொடுத்து வாங்குறேன். ஃபோன் பேசிகிட்டு இருக்கும்போதே ஃபோன் வெடிச்சிருதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து என்னோடய ஒரே ரெமெடி என்னன்னா, ஒரு கம்பன்சேஷன் கிளைம் பண்ணும். வெடிச்சதுனால எனக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டுருச்சு. ஸோ கம்பன்சேஷன் கிளைம் பண்ணுன்னா உங்களோட ஒரே நம்படி கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் மட்டும்தான். இது கீழே வந்து நீங்கள் ஒரு கன்சியூமர் கம்ப்ளைண்ட் கொடுத்து, உங்கள் வெடிச்சு போன மொபைல் ப்ளஸ் உங்களுக்கு இந்த பாதிப்பு ஏற்பட்டிருக்கு இல்லையா, அதுக்கான மெடிக்கல் சார்ஜஸ் எல்லாம் பில்ஸ்லாம் சப்மிட் பண்ணி நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். இன்னொரு ரைட் பார்த்தீங்கன்னா, ரைட் டு சூஸ். ஒரு பொருள் இருக்குது, நீங்கள் கடைக்கு போகிறீங்கன்னு சொன்னால், ஆஸ் எ கன்சியூமர் நீங்கள் வந்து என்ன பொருள் வாங்கணும் நீங்கள் சூஸ் பண்ணலாம். யாரும் அங்கே கடையில் இருக்கவங்களோ வந்து உங்கள் மேலே திணிக்க முடியாது. இதுதான் நீங்கள் வாங்கி ஆகணும், இந்த ப்ராடக்ட் தான் பெஸ்ட்டு, அவங்களோட லாபத்துக்காக எந்த பொருளையும் உங்கள் மேலே திணிக்க முடியாது இல்லைங்களா. தேர்ட் வந்து ரைட் டு பி இன்ஃபார்ம். நீங்கள் ஒரு ப்ராடக்ட் வாங்க போகிறீங்க, லெட் இட் பி மேனுஃபேக்சராக இருக்கட்டும், செல்லராக இருக்கட்டும், அந்த ப்ராடக்ட் சம்மந்தமான ஃபுல் டீட்டெயில்ஸ் கிடைக்கிறதுக்கான ரைட் உங்களுக்கு இருக்குது. இப்போ இன்கேஸ் நீங்கள் ஒரு ஜஸ்ட் ஒரு பிரெட் பட்டர் வாங்க போனீங்கன்னா கூட, அதில் என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அந்த விற்கிறவங்க வந்து உங்களுக்கு உங்கள்கிட்ட அதை டிஸ்க்ளோஸ் பண்ணி தான் ஆகணும். அதோட சார்ஜஸ் டிஸ்க்ளோஸ் பண்ணும், எம்ஆர்பி டிஸ்க்ளோஸ் பண்ணும், மேனுஃபேக்சரிங் டேட் எல்லாமே நீங்கள் வந்து உங்களுக்கு தெரியுது. மீன்ஸ் எஜுகேட்டடாக இருந்தால் நம்மளே பார்த்துக்கோம், தெரியாதவங்க வந்து இன்கேஸ் கேட்டால் கூட அவங்க டிஸ்க்ளோஸ் பண்ணி தான் ஆகணும். நெக்ஸ்ட்டு வந்து ரைட் டு பி ஹர்ட்னு சொல்லுவோம். இன்கேஸ் ஏதாச்சும் ஒரு இஷ்யூ ஆச்சுன்னா, ஷாப்பில் ஒரு இஷ்யூ ஆச்சு, நீங்கள் வாங்கின லேப்டாப் வந்து டிஃபெக்டிவாக இருக்குன்னு சொன்னால், நீங்கள் போய் அவங்கள்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணால் தே ஷுட் லிசன் த கிரீவியன்ஸ். நீங்கள் சொல்கிறத கேட்டு அதுக்கான ரெமெடி வந்து அவங்க கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு ரைட்டுன்னு சொன்னால், ரைட் டு ரிட்ரெஸல்னு சொல்லுவோம். இன்கேஸ் த ஷாப் ஓனர் உங்களுக்கு வந்து அந்த ரெமெடி கொடுக்கவே இல்லைனாலுமே, தெர் இஸ் கன்சியூமர் ஃபோரம். கன்சியூமர் ஃபோரம் வந்து உங்களுக்கான ரெமெடி அது கொடுக்கும். நீங்கள் என்ன வந்து இழந்தீங்களோ அந்த டிஃபெக்ட்னால அதை வந்து கம்பன்சேட் பண்ணிடுவாங்க.
1: சரி மேம், இப்போது கிரெடிட் கார்டு நிறுவனங்கள் மறைமுகமாக கட்டணங்கள் வசூலிக்கிறாங்க இல்லைங்களா, அப்போது என்ன மேம் பண்ணலாம் நம்ம?
0: சரி, கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் படி கன்சியூமர்கிட்ட எதுவும் ஹிடன் சார்ஜஸ் வைக்கக்கூடாது, அன்டிஸ்க்ளோஸ்டான சார்ஜஸ் இருக்கக்கூடாது. அந்த டிசெப்டிவான கிரெடிட் கார்டு சார்ஜஸ்லாம் லெவி பண்ணுவாங்க இல்லையா, எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் 200 ரூபீஸ் 300 ரூபீஸ் நமக்கு சார்ஜஸ் எல்லாரும் போகிறதே தெரியாது, அவங்களாவே அதை வந்து அக்கௌண்ட்லேருந்து எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இதெல்லாமே அன்ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிஸ்ன்னு சொல்லுவாங்க கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்டில். அது வந்து ஒரு ஒரு பேட் ப்ராக்டிஸ், அதனால் அதை நம்ம டெஃபிஷியன்சி ஆஃப் சர்வீஸ்ன்னு சொல்லுவோம். சர்வீஸ் அவங்களோடது சரியில்லைன்னு சொல்லிட்டு நம்ம வந்து இதுக்கு அந்த நம்ம இழந்த அமௌண்ட்டை மட்டும் கேட்காம ஈவன் கம்பன்சேஷன் கேட்கலாம். அவங்க அதனால சரி, ஒரு கிரெடிட் கார்டுலேருந்து திடீர்னு காசு காணோன்னா நமக்கு வந்து மென்டல் ஆகனி இருக்கும். நம்ம எதனால் போச்சு எப்படி போச்சுன்னு யோசிப்போம், உட்காந்து கூகுள் சர்ச் பண்ணுவோம், யோசிப்போம், டைம் வேஸ்ட் ஆகுது. எல்லாத்துக்குமே சேர்த்து நீங்கள் வந்து கம்பன்சேஷன் கேட்கலாம்.
1: சரி மேடம், இப்போது பெரிய தொகைகள் பெரிய தொகைக்கெல்லாம் புகார் கொடுக்க முடியுமா மேம்?
0: நிச்சயமா. சரி, எப்படின்னு சொன்னால், நீங்கள் ₹1 ஈவன் 50 lakh மேலே போச்சுன்னா, நீங்கள் 50 lakh கீழேனா டிஸ்ட்ரிக்ட் கன்சியூமர் கமிஷனில் பண்ணும். 50 lakh மேலே, 50 to 2 crore வரையும் வந்துச்சுன்னு சொன்னால், நீங்கள் வந்து ஸ்டேட் கன்சியூமர் ரிட்ரெசல் ஃபோரமுக்கு அப்ரோச் பண்ணலாம். இன்கேஸ் 2 crore மேலே இருக்குதுன்னு சொன்னால், நேஷ்னல் கன்சியூமர் ரிட்ரெசல் ஃபோரமை நீங்கள் அணுகலாம்.
1: இப்போ அதே மாதிரி சிறிய தொகைக்காக ஏற்பட்ட பிரச்சனைக்கும் நுகர்வோர் நீதிமன்றத்தை அணுக முடியுமா மேடம்?
0: நிச்சயமாக. ஈவன் ₹1 வந்து MRP-லேருந்து ₹1 ஜாஸ்தி ஆனாவே அது வந்து ஒரு கன்சியூமர் கிரீவன்ஸ் தான். அந்த ₹1 நீங்கள் போராடினீங்கன்னா, ஆஸ் அ ஹோல் சிட்டிசன் நீங்கள் ஹோல் நேஷனுக்காக போராடுற மாதிரி. நீங்கள் இன்கேஸ் இந்த ₹1 நீங்கள் விட்டுட்டு வரீங்கன்னு சொன்னால், எல்லார்ட்டேருந்தும் அந்த ₹1 வாங்குவாங்க இல்லையா. ₹1, ₹2, ₹2, ₹5, ₹5 தானே கொடுத்துக்கிட்டே இருப்போம். இன்கேஸ் ஒரு கடைக்காரர் வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுறாங்க, நீங்கள் வந்து கிரீவன்ஸ் வந்து ரேஸ் பண்ணுறீங்கன்னு சொன்னால், அது ஒரு ஃபுல் ஸ்டாப். அதுக்கப்புறம் அவர் வந்து அதை ரிப்பீட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது.
1: அப்புறம் நுகர்வோர் புகார் தொடர்பாக பண்ணுறோம் இல்லைங்களா, அப்போது காலக்கெடு ஏதாவது இருக்காங்க?
0: சரி, இது வந்து லிமிட்டேஷன் பீரியட்னு சொல்லுவோம். ஒரு ஒரு கன்சியூமரை வந்து டெஃபிஷியண்டான ஒரு ப்ராடக்ட் வாங்கிட்டாங்களோ, ஏதோ ஒரு இஷ்யூ இருக்குது அந்த ப்ராடக்டில், சர்வீஸில் ப்ராடக்ட் இருக்குன்னா, வித்தின் 2 years வந்து நீங்கள் வந்து அந்த கன்சியூமர் ட்ரிபியூனலில் நீங்கள் கேஸ் ஃபைல் பண்ணணும். 2 years தான் அதுக்கான லிமிட்டேஷன்.
1: இப்போ அதே மாதிரி நுகர்வோர் விழிப்புணர்வு இல்லாததால தான் மக்கள் ஏமாறுவதற்கு முக்கிய காரணமாக இருக்குங்களா?
0: சரி, அது முக்கிய காரணம்னு சொல்லலாம், பட் அதுதான் காரணம்னு சொல்ல முடியாது இல்லையா. எவ்வளோதான் ஒரு

0: கன்சியூமர் வந்து ரொம்ப அவேராக இருந்தாலும் சட்டம் தெரிஞ்சிருந்தாலும் டக்குன்னு பை ஒன் கெட் ஃபைவ்னு வரும்போது எல்லாமே நம்ம மனசும் லைட்டாக அந்த சைடு போய் நம்ம பேமெண்ட் பண்ணிடுவோம். ஸோ அது மட்டும் காரணம் இல்லை, அந்த ஃப்ராட் பண்ணுறவங்க ஸ்கேம் பண்ணுறவங்க அவங்களுமே ஒரு மெயின் பார்ட்டுங்கிறதுனால தான் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் இருக்குது.
1: சரிங்க மேடம், தொடர்ந்து பேசுவோம் ஒரு பாடல் கேட்ட பிறகு.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். மேம், இப்போ நுகர்வோர் விழிப்புணர்வுல தங்களுடைய உரிமைகளை அறிந்து கொள்வதற்கு என்னென்னலாம் செய்யணும்?
1: வெரி பேசிக்கான விஷயம். நம்ம எல்லாருமே இப்போ வந்து ஃபோன் யூஸ் பண்ணுறோம், கூகுள் யூஸ் பண்ணுறோம். நம்ம ஸோ மச் ஆஃப் டைம் வந்து நம்ம சோஷியல் மீடியாவில் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஈவன் சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் கன்சியூமர் ரைட்ஸ்னு டைப் பண்ணாவே டிஃப்ரெண்ட் போஸ்டர்ஸ் எல்லாமே இருக்கும். உங்கள் ரைட்ஸ், உங்கள் லைபிலிட்டிஸ் எல்லாமே நீங்கள் அட் அ மூமெண்ட் உங்கள் ஃபோனில் தெரிஞ்சிக்க முடியும். அட்லீஸ்ட் கொஞ்ச நேரம், ஒரு டேல கொஞ்ச நேரம் அதுக்காக ஸ்பெண்ட் பண்ணுங்க.
0: சரிங்க மேடம், நிறைவான கேள்வி, நேரம் கருதி. நம் நேர்கள் அனைவருக்கும் ஒரு விழிப்புணர்வான நுகர்வோராக இருக்க என்ன சொல்ல விரும்புறீங்க மேடம் நீங்கள்?
1: சரி, நிச்சயமாக நம்ம லா வந்து 1986லேருந்து 2019 வரையும் நமக்காக இவால்வ் ஆகிட்டே வந்திருக்குங்கிற பட்சத்தில், ஏதாச்சும் இது மாதிரி ஒரு கன்சியூமர் இஷ்யூஸ் ஏதாச்சும் உங்களுக்கு இருந்துச்சுன்னா, 5,000, 10,000 இதுக்காக வக்கீல தேடி போகணுமா, கோர்ட் கேஸ்னாலேயுமான்னு நினைக்காம ஆன்லைனில் உங்கள் கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்ணுங்கள். கன்சியூமர் ஹெல்ப்லைன் நம்பரை யூஸ் பண்ணுங்கள். இஜாகிருதி போர்ட்டல் யூஸ் பண்ணி நீங்கள் உங்களுக்கான ரைட்ஸை வந்து நீங்கள் தக்க வச்சுக்கோங்க.
0: சரிங்க மேடம். நேர்களே, இன்று நாம் வாங்கும் ஒவ்வொரு பொருளிலும் பெறும் ஒவ்வொரு சேவையிலும் நமக்குன்னு சில உரிமைகள் இருக்குங்க. முக்கியமாக நுகர்வோர் என்பவர் வெறும் வாங்குவோர் மட்டும் இல்லைங்க, தன்னுடைய உரிமைகளை அறிந்து செயல்படும் பொறுப்புள்ள நபர்னு இன்றைய உரையாடலை நமது நினைவில் வைத்துக் கொள்கிற வகையில், அறிவோம் நம் உரிமை, நுகர்வோர் நலம் தொடர்பான பல்வேறு பயனுள்ள தகவல்களை நம்மோட பகிர்ந்துக்கிட்ட காரைக்கால் வழக்கறிஞர் இஎம் அனு தெனிஷா அவர்களுக்கு பண்பலை சார்பாக மனமார்ந்த நன்றிங்க மேடம்.
1: தேங்க்யூ.
0: நேர்கள் இதுவரை கேட்டது வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கிய அறிவோம் நம் உரிமை, நுகர்வோர் நலம் குறித்து காரைக்கால் வழக்கறிஞர் இஎம் அனு தெனிஷா அவர்கள் பங்கேற்ற நேரலை நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நேயர்களுக்கு இனிய மாலை வணக்கம். நாம் இணைந்திருக்கின்றோம் காரைக்கால் பண்பலை 100.3. சிந்தனை துளி. மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம், பூமியின் சுவாசப்பையை காப்போம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால். பண்பலையில் நேயர்கள் இனி கேட்கலாம்.
2: நேயர்கள் கேட்கவிருப்பது மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் பாட்டுக்கிண்ண போட்டி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.

0: அழகு கைராசி, புதிய டிசைன்கள் அனைத்துக்கும் ஏஆசி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
1: வணக்கம் நேயர்களே, ஆல் இண்டியா ரேடியோ காரைக்கால் பண்பலை 100.3 ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை மாலை 5 மணிக்கு வலம் வரக்கூடிய பாட்டுக்கு என்ன போட்டி நிகழ்ச்சியை கேளுங்கள்.

0: மகிழ்ச்சியா இருங்க. இந்த நிகழ்ச்சியில கட்டிமேடு ஆதிரங்கம் ஆ சாகுல் கமித் அவர்களும் ஆரூர் ஜீவா பழனிவேல் அவர்களும் மிகவும் விறுவிறுப்பா போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க. சென்ற வாரம் ஆரூர் ஜீவா பழனிவேல் அவர்கள் புதிய பாடல்கள் தான் சிறந்தது அப்படின்னு முடிச்சார். இந்த வாரம் நிகழ்ச்சி தொடக்கமா இல்ல இல்ல பழைய பாடல்கள் தான் சிறந்தது அப்படின்னு போட்டியை தொடங்குறார் கட்டிமேடு ஆதிரங்கம் ஆ சாகுல் கமித் அவர்கள்.
1: சகோதரி, நாங்களும் தாய தெய்வமா நினைச்சு பல பாடல்களை கொடுத்துருக்கோம். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வமும் வாங்க. நம்முடைய வயிற்றில இருக்கிற காலம் தொட்டு வாழுகிற அத்துணை காலமும் நமக்காகவே வாழ்வள் தாய். 10 மாதம் சுமந்து பெறுவதல்லது நொந்து பெற்றாள் என்று சொல்லுவான் கவிஞர். அப்படிப்பட்ட தாய எத்தனை பாடல் கொடுத்தாலும் எங்களுடைய பாடல் மாதிரி ஆன பாடலை இனி யாருமே கொடுக்க முடியாது. 10 மாதம்
2: சுமந்திருந்து பெற்றாள்

அண்ணே, அன்னைய பத்தி நீங்க ரொம்ப அழகா சொன்னீங்க. ஆனா இந்த உலகத்துல அன்னை என்பவள் கருணை மிக்க தெய்வம். அந்த கருணைக்கு எதை சொல்லுவாங்கன்னா இயற்கையில மழைய சொல்லுவாங்க. இந்த பூமி இருக்கு பாத்தீங்களா, பூமியையும் பெண்ணையும் ஒன்னா ஒப்பிடுவாங்க. பூமியே ரொம்ப பொறுமையா இருக்கிறதுனாலே அது ஒரு பூமி அன்னை பூமி தாயின்னு சொல்லுவோம். இந்த பூமி இல்லைன்னா இந்த உலகத்துல எந்த உயிருமே இல்லை. அதே மாதிரி அன்னை இல்லைன்னா இந்த உலகத்துல நம்ம பிள்ளைங்கிறதே இல்லை. அதை கொண்டு வந்து அழகா போட்டான், மண்ணில்

சகோதரி, கணவனும் மனைவியும் வாழ்கிற காலத்துல, அதுவும் ஒரு 50 வயசுக்கு மேல, அவங்களுடைய அந்த காதல் இன்னும் கூடுதுங்கிறான், இன்பம் அதிகமாகுது. அதை தலைவி சொல்லணும், தலைவன் சொல்றது இல்ல, தலைவி சொல்லணும், வீட்டுல இருக்கக்கூடிய மனைவி சொல்லணும். அது எவ்வளவு இனிமையாக எங்க பாட்டுல கொடுத்துருக்கோம் தெரியுமா?

அண்ணே, நீங்க வந்து கல்யாணத்துக்கு பிறகு மனைவி வந்து சொல்லணும் மல்லிகை அப்படின்னு சொல்லி. ஆனா இந்த மல்லிகை மலர்களிலேயே அதிகம் வாசம் தரக்கூடியது மல்லிகை. அந்த மல்லிகையோட மனம் இருக்கு பாத்தீங்களா, அது ஈர்க்கக்கூடிய விஷயம். அப்ப ஒரு காதலியாவே என்ன சொல்றா, எனக்கு வரக்கூடியவன் யாரு, நீ அந்த வாசனைய வீசி, அதாவது எட்டு தூரம் போயிலையா, போய் எனக்கு வரக்கூடியவன் யாருன்னு அந்த மல்லிகையை கேக்குறான். மல்லிகையே மல்லிகையே மாலையிடும் மன்னவன் யார் சொல்லு.

0: சகோதரி, இங்க பாட்டுல இருக்கிற வர்ணன் இருக்கு பாருங்க, இலக்கியம் படிக்கிறத விட அழகா இருக்கும். காதலன் வந்து காதலிய சந்திக்கிறான், முகத்தை மலர் என்று நினைச்சிட்டு வண்டு வந்து மோதுதான். அவள் தன் வளைக்கரத்தால முகத்தை மூடிக்கிறாளாம். கருங்கூந்தல் மேகமா. என்ன சகோதரி, என்ன இனிமையான பாடல் தெரியுமா, என்ன வர்ணனை தெரியுமா?
1: பொன் வண்டொன்று மலரென்று முகத்தோடு

அண்ணே, பழைய பாட்டுலதான் பெண்ணை வந்து மலரோட ஒப்பிடுறதுன்னு இல்ல, புதுப்பாட்டிலையும் பெண்ண மலரோட ஒப்பிடுறான். நீ வந்து மௌனமான மலரான்னு கேக்குறான். அதுக்கு அவ கேக்குற, மலர் பேசுமா இல்ல பேசுனாதான் அது ஓயுமா அப்படின்னு அப்படியே காதல் சொட்ட சொட்ட ரொம்ப அழகா கொடுத்திருப்பான்.

0: அழகு கைராசி புதிய டிசைன்கள் அனைத்துக்கும் ஏஆசி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
1: சகோதரி, என் தலைவன் என்ன பண்றான், தலைவியை பாக்குறான். பார்த்த உடனே அவனுக்கு ஒரு கவிதையே பிறந்துருது. அவன் யதார்த்தமா அவரடக்க காத்து வாங்கதான் போனான், ஆனா கவிதையோட வர்றேன் அப்படின்ட்டு பாட்டை கொடுக்கறான் பாருங்க.

நீங்க எதையுமே சொன்னதை செய்யறது இல்லைங்கிறது தெரிஞ்சு போச்சு. காத்து தானே வாங்க போனீங்க, அதை வாங்கிட்டு வர வேண்டியது தானே. அப்புறம் ஏன் கவிதையை வாங்கிட்டு வரீங்க? ஆனா நாங்க தெரியுமா, ஒரு காதல்ல மனைவி வந்து காற்று, காதலி காற்றா இருந்தா அது காற்றுதான் மரத்தை அசைக்க கூடும். அவன் வந்து மரமா இருக்கான், நீ காற்றா இருந்து நீ என்ன சொன்னாலும் நான் கேட்பேன் அப்படின்னு சொல்றான் பாருங்களேன். அதுதான் ரெண்டு பேருக்குள்ள ஒற்றுமையை நெருக்கத்தை காட்டுது.

சகோதரி, சினிமா பாட்டுங்கிறது இலக்கியமும் கலந்ததுதான். அதை நாங்க எவ்வளவு அழகா சொல்லியிருக்கோம் தெரியுமா? பெரிய புராணத்தை கொண்டு வந்து எங்க பாட்டுல கண்ணதாசன் ரொம்ப அருமையா கொடுத்திருப்பாரு. அன்றைக்கு திரு நீலகண்டருக்கும் ஒரு மனைவிக்கும் ஒரு பிரச்சனை, இருவருமே ஒருத்தரை ஒருத்தர் தொடுவதில்லைன்னு சத்தியம் செஞ்சு வாழ்ந்தாங்க. இப்படி வாழ்வது அபூர்வம். பாக்குறவங்களுக்கு அவங்க சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியும், ஆனா அவங்களுக்குள்ள

இல்லற தாம்பத்தியம் இல்ல, உறவும் இல்லங்கிறது யாருக்கும் தெரியாது. பிறகு இறைவனே ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சதுதான் வரலாறு. இத நாங்க பாட்டுல கொண்டு வந்து அந்த காட்சிக்கு தகுந்தபடி என்னுடைய கவிஞன் கொடுத்தானே. நீ

நீங்க வந்து ஒரு பாட்டுல பெரிய புராணத்தை மட்டும் கொண்டு வந்து கொடுத்தீங்க. ஆனா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல இளைஞர்களுக்கு ஒரே பாட்டுல கொண்டு வந்து ராமாயணம், ஒரே பாட்டுல மகாபாரதம், கந்த புராணம், சிவபுராணம் எல்லாத்தையும் தாண்டி இதெல்லாம் ஆன்மீகமா, அன்புதான் ஆன்மீகம்னு ஒரு பாட்டுல கொண்டு வந்து அழகா வச்சானே, ரமா ரமா ரமா ரமா ரமா.

0: நேர்களை பாட்டுக்கான போட்டி நிகழ்ச்சி ரொம்ப விறுவிறுப்பாக போயிட்டு இருக்கு. இதன் தொடர்ச்சியை அடுத்த வாரம் வியாழக்கிழமை மாலை 5 மணிக்கு கேட்கலாம். இந்த நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டிய அலைபேசி எண் 9715167282, 97 15 16 72 82. சரி நேயர்களே, மீண்டும் அடுத்த வாரம் வியாழக்கிழமை மாலை 5 மணிக்கு இந்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை இந்த நிகழ்ச்சியில் வளம் வந்த கட்டிமேடு ஆதிரங்கம் ஆ ஷாகுல் கமீத், ஆரூர் ஜீவா பழனிவேல் ஆகியோருடன் விடைபெறுவது உங்கள் அன்பின் ஆந்தக்குடி அருணா மணிவண்ணன். வணக்கம் நேயர்களே.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் பாட்டுக்கென்ன போட்டி. நிகழ்ச்சி அமைப்பு ஆந்தக்குடி ஏஎம் அருள் பிரகாஷ், ஏஎம் அருண் பிரசாந்த். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.

0: அழகு கைராசி புதிய டிசைன்கள் அனைத்துக்கும் ஏஆசி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கின்றோம். நேரம் 5:15.
2: ஆடி முடிஞ்சாச்சு, ஆனா தள்ளுபடி இன்னும் முடியல. ஆமாங்க, திருச்சி சாரதாசின் கில்லி ஆடி கிளாசிக் தள்ளுபடி மக்களுக்காக இன்னும் சில நாள் நீட்டிப்பு. உண்மையான இந்த ஆடி தள்ளுபடியை பயன்படுத்தி எக்கச்சக்கமான பணத்தை மிச்சப்படுத்தலாமே.
1: இதமான கானங்களோடு சுகமான ராகங்களோடு இனி இணையலாம் அலையோசை நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஒலிக்கிறது பூமி திரைப்பட பாடல்.

0: நேர்களே, காரை பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு காரைக்கால் FM 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், யூடியூப், எக்ஸ் வலைத்தள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க.
1: நம்ம ஊர்ல இவ்ளோ பெரிய ஷோரூமா?
2: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
3: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
4: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
0: நமது பண்பலையில் நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் GL மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ.
5: காரைக்கால் GL மருத்துவமனை
6: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
5: GL மருத்துவமனை
6: காரைக்கால்.
0: செங்கல் சுலை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சலுசை வாங்க அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர். நேர்களை, நாளை பிற்பகல் 2 மணிக்கு நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்குண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர்.
7: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்குண்டம்.
0: இணைந்திருக்கின்றோம் பண்பலை 100.3 அலையோசை. நிகழ்ச்சியில் வரும் பாடல் ஆரம்பம் திரைப்படத்திலிருந்து.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: நேர்களே, நாளை மாலை 5:30 விளக்கேற்றும் வேலை இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன் கோ.

0: நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன் சொல்லாமது.
1: உபயோகப் பொருட்கள்
2: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
3: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாஜி ஜுவல்ஸ், இது நம்ம ஒரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: நாளை இரவு 7:30 காரைக்கால் ONGC காவேரி அசெட் வழங்கும் உழவர் அரங்கம்.
4: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
0: அலையோசை நிகழ்ச்சியின் நிறைவாக ஒலிக்கிறது பேச்சுலர் திரைப்பட பாடல்.

நேர்களே, இன்றைய மாலை ஒளிபரப்பில் நிகழ்ச்சிகளையாவும் இனிதே சிறக்க நம்ம காரைக்கால் பண்பலை முகநூல் பக்கத்தில் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. நல்லம் பெரும்பால், அமிர்தராயன்கோட்டை பாரிவல்லல், கடலூர் துறைமுகம் சுரேஷ், மதுரை சண்முகசுந்தரம், ஆக்கூர் மடப்புரம் நாச்சியா மன்சூர், அசோக் ராஜ் ஐயாவடி, இந்த ஏரியாவிலேருந்து அவங்க பண்ணியிருக்காங்க. அனைத்து நேயர்களுக்கும் நன்றியை சொல்லி நிறைவு பெறுகிறது இன்றைய அலையோசை. இணைந்திருக்கின்றோம் காரைக்கால் பண்பலை 100.3.

0: நேரம் 5:30. பண்பலையில் நேயர்கள் இனி கேட்கலாம். திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்களின் விளக்கேற்றும் வேலை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் வசந்தன்கோ.
3: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ்,
4: வெல கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன்கோ தான் சரி.
3: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
4: ஹே, வசந்தன்கோல தானே வாங்கின.
3: எப்படி தெரியும்?
4: ஆஃபர்ஸோட வெல கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன்கோ தான் சரி.
5: சரி சரி சரி சரி சரி சரி,
6: தட்ஸ் ரைட்,
5: வசந்தன்கோ. சரி சரி வசந்தன்கோ,
7: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ.
6: தட்ஸ் ரைட்.
8: ஆடி முடிஞ்சாச்சு, ஆனா தள்ளுபடி இன்னும் முடியல. ஆமாங்க, திருச்சி சாரதாசின் கில்லி ஆடி கிளாசிக் தள்ளுபடி மக்களுக்காக இன்னும் சில நாள் நீட்டிப்பு. உண்மையான இந்த ஆடி தள்ளுபடியை பயன்படுத்தி எக்கச்சக்கமான பணத்தை மிச்சப்படுத்தலாமே.
9: நம்ம ஊர்ல இவ்ளோ பெரிய ஷோரூமா?
10: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
11: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
12: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
0: விளக்கேற்ற வேலை.

0: பாரம்பரியம் நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: நாம் இணைந்திருக்கின்றோம் காரைக்கால் பண்பலை 100.3 விளக்கேற்றும் வேலை நிகழ்ச்சியில். தொடரும் பாடல் ஜாலி ஆப்ரஹாம் குரலில்.

0: நேயர்களுக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் ஒழுங்கிணைந்து நல்வாழ்த்துக்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில்
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: விலக்கீட்டும் வேலை நிகழ்ச்சியோடு நாம் இணைந்திருக்கின்றோம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து சித்ரா, லத்திகா, கௌசல்யா ஆகியோர் இணைந்து பாடியுள்ள பாடல் ஒலிக்கிறது.

0: ஆஃபர்ல வாங்குன தெரியுமா?
1: ஹே, வசந்தன் கோல தான வாங்குன.
0: எப்படி தெரியும்?
1: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
2: சரி சரி சரி சரி சரி சரி,
3: தட்ஸ் ரைட்,
2: வசந்தன் கோ சரி சரி வசந்தன்.
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ,
3: தட்ஸ் ரைட்.
0: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்குன தெரியுமா?
1: ஹே, வசந்தன் கோல தானே வாங்குன.
0: எப்படி தெரியும்?
1: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
2: சரி சரி சரி சரி சரி சரி,
3: தட்ஸ் ரைட்,
2: வசந்தன் கோ சரி சரி வசந்தன்.
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ,
3: தட்ஸ் ரைட்.
5: நேயர்களுக்கு உலகணிந்த நல்வாழ்த்துக்களை சொல்லுவோர் காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்
6: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால் மற்றும் திருச்சி.
5: விளக்கேற்றும் வேலை நிகழ்ச்சியில் இணைவரும் பாடல் ஹுசைன் தீன் பாடியுள்ள பாடல்.

0: கலைமுறைகள் போற்றும் பட்டு பாரம்பரியம் நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: விலக்கேற்றும் வேலை நிகழ்ச்சியோடு நாம் இணைந்திருக்கின்றோம். ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 பகுதி நேர ஒலிபரப்பு உதவியாளர் BAS பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இப்பணி ஒரு பகுதி நேர பணியாகும். இதற்கு விண்ணப்பிப்பதற்கான தகுதிகள் வயது வரம்பு 20 முதல் 50 வரை, கல்வி தகுதி ஏதேனும் ஒரு பட்டப்படிப்பில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். அலுவலக தேவைக்கேற்ப பணிகள் வழங்கப்படும். விண்ணப்பிக்க விரும்புவோர் தங்கள் சுய விவர தகவல்களோடு ஆகாஷ்வாணி காரைக்கால் அலுவலகத்தை நேரடியாக அணுகலாம் அல்லது காரைக்கால் AIR@gmail.com என்ற மின்னஞ்சல் மூலமாக விண்ணப்பங்களை அனுப்பலாம். விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய கடைசி தேதி ஆகஸ்ட் 31. விளக்கேற்றும் வேலை நிகழ்ச்சியில் தொடர்ந்து புதுகை EM பாஷா அவர்கள் குரலில் பாடல்கள் கேட்கலாம்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: விளக்கேற்றும் வேலை நிகழ்ச்சியின் நிறைவாக ஒலிக்கும் பாடல் பி லீலா பாடியிருக்கும் பாடல். பாடலை கேட்பதற்கு முன் காரைக்கால் பண்பலை முகநூல் பக்கத்தில் விளக்கேற்றும் வேலை நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்தியிருக்கும் நேயர்கள் நன்னிலம் அம்பலவாணன், அமுதா சேகர், மதுரை சோ சண்முக சுந்தரம், பாபு முல்லக்காடிலிருந்து, சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை த சோமசுந்தர பிரபு, மா செல்வநாதன், வேலங்குடி குணசுந்தரி செல்வநாதன், கடலூர் துறைமுகம்

0: பண்பலையில் நேயர்கள் இதுவரை கேட்டது திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கிய விளக்கீற்றும் வேலை. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம்
3: புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
2: உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்கியோர் வசந்தன் கோ.
4: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ்,
5: விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
4: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
5: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின.
4: எப்படி தெரியும்?
5: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
0: நாம் இணைந்திருக்கின்றோம் காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 6 மணி. பண்பலையில் நேயர்கள் இனி கேட்கலாம் மணிவீதி என தொடங்கும் தர்மபுரம் பி சுவாமிநாதன் அவர்கள் பாடியுள்ள பாடல். பணிசை நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம்.

வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் மலர்விழி. தலைப்புச் செய்திகள். பிரிக்ஸ் கூட்டமைப்பின் இந்திய தலைமை மக்களை மையமாக கொண்ட பருவநிலை செயல்பாடுகள் மூலம் நீடித்த வளர்ச்சியை ஊக்குவித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் 31வது தென்மண்டல சபை கூட்டம் மகாபலிபுரத்தில் இன்று நடைபெற்றது. நாட்டில் ஆதார் செயலி மூலமான பதிவிறக்க செயல்பாடுகளின் எண்ணிக்கை 50 மில்லியனை தாண்டி புதிய மைல்கல் எட்டப்பட்டுள்ளது. முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி பிறந்த நாளான இன்று புதுச்சேரியில் அன்னாரின் சிலைக்கு முதலமைச்சர் திரு ரங்கசாமி உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இனி விரிவான செய்திகள். பிரிக்ஸ் கூட்டமைப்பின் இந்திய தலைமை மக்களை மையமாக கொண்ட பருவநிலை செயல்பாடுகள் மூலம் நீடித்த வளர்ச்சியை ஊக்குவித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இதுகுறித்து மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்திர யாதவ் எழுதியுள்ள கட்டுரை ஒன்றை பிரதமர் சமூக ஊடகத்தில் பகிர்ந்து கொண்டுள்ளார். கார்பன் புகை வெளியீட்டின் தீவிரத்தை குறைத்து புதை படிவமல்லாத ஆதாரங்கள் மூலமான மின்சார உற்பத்தி திறனை அதிகரிப்பதில் இந்தியா எட்டியுள்ள முன்னேற்றம் நீடித்த பசுமை அணுகுமுறையை தொடர்ந்து வலுப்படுத்தி வருவதாக பிரதமர் கூறியுள்ளார். இதல்லாது வன வளர்ப்பு, சுழற்சி பொருளாதாரம் மற்றும் நீடித்த வாழ்க்கை முறைகளை சமூக பழக்கமாக மாற்றுவதில் அரசு முக்கிய கவனம் செலுத்தி வருவதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அறிவு பகிர்வு மற்றும் புதுமை படைப்புகள் மூலம் வலுவான வளர்ச்சியுடன் கூடிய நீடித்த எதிர்காலம் ஒன்றை உலகிற்கு வழங்க பிரிக்ஸ் கூட்டமைப்பு இந்தியாவின் தலைமையில்

மேற்கொண்டு வரும் பல்வேறு நடவடிக்கைகளை அமைச்சர் திரு யாதவ் தமது கட்டுரையில் எடுத்து கூறியுள்ளார். 31வது தென்மண்டல சபை கூட்டம் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் இன்று மகாபலிபுரத்தில் நடைபெற்றது. பிராந்தியத்தின் வளர்ச்சி மற்றும் மேம்பாடு குறித்த பொதுவான கவலைகள் மற்றும் முன்னுரிமைகளை பகிர்ந்து கொள்ளவும் விவாதிக்கவும் வாய்ப்பாக அமைந்த இக்கூட்டத்தில் தமிழக முதலமைச்சர் திரு விஜய், கர்நாடக முதலமைச்சர் திரு சிவக்குமார், கேரள முதலமைச்சர் திரு சதீசன், ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு, தெலுங்கானா துணை முதலமைச்சர் திரு விக்ரமார்க்கா, புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ் நாதன் மற்றும் அந்தமான் நிக்கோபார் துணைநிலை ஆளுநரும் லட்சத்தீவு நிர்வாகி மற்றும் பல்வேறு அமைச்சகங்களைச் சேர்ந்த மூத்த அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். மாநிலங்களுக்கு இடையிலான ஒத்துழைப்பின் வலுவாக்கம், உள்நாட்டு பாதுகாப்பு, பொருளாதார வளர்ச்சி, தொழில் முதலீடுகள் மற்றும் பல்வேறு அம்சங்கள் குறித்து விவாதங்கள் இடம்பெற்றன. சுகாதாரத்துறைக்கான நிதி ஒதுக்கீட்டிலும், உள்கட்டமைப்பு, சுற்றுச்சூழல் மற்றும் பிராந்தியத்தின் பாதுகாப்பிலும் ஒத்துழைப்பான கூட்டாட்சி அடிப்படையில் செயல்பட வேண்டியதன் அவசியத்தை மாநிலங்கள் இக்கூட்டத்தில் வலியுறுத்தின. பூட்டிய அறைக்குள் இக்கூட்டத்தின் விளைவுகள் குறித்து பங்கேற்பாளர்கள் தங்களின்

0: அம்சங்கள் குறித்து விவாதங்கள் இடம்பெற்றன. சுகாதாரத்துறைக்கான நிதி ஒதுக்கீட்டிலும் உள்கட்டமைப்பு, சுற்றுச்சூழல் மற்றும் பிராந்தியத்தின் பாதுகாப்பிலும் ஒத்துழைப்பான கூட்டாட்சி அடிப்படையில் செயல்பட வேண்டியதன் அவசியத்தை மாநிலங்கள் இக்கூட்டத்தில் வலியுறுத்தின. பூட்டிய அறைக்குள் இக்கூட்டத்தின் விளைவுகள் குறித்து பங்கேற்பாளர்கள் தங்களின் சமூக ஊடக பக்கங்களில் திருப்தி வெளியிட்டுள்ளனர். இந்தியா ஜப்பான் பாதுகாப்பு அமைச்சர்கள் கூட்டம். பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங், ஜப்பானிய பாதுகாப்பு அமைச்சர் திரு ஷின்ஜிரோ கோயிசுமி ஆகியோர் தலைமையில் புதுடெல்லியில் இன்று நடைபெற்றது. கடல்சார் பாதுகாப்பிலும் இந்தியாவில் தயாரிப்போம் திட்டத்திற்கான பாதுகாப்பு தொழில்நுட்பங்களிலும் இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து இக்கூட்டத்தில் முக்கியமாக விவாதிக்கப்பட்டது. கடல்சார் பாதுகாப்பில் ஒத்துழைப்பது குறித்து புரிந்துணர்வு ஆவணம் ஒன்றிலும் இரு தலைவர்களும் கையெழுத்திட்டனர். சுதந்திரமான கடல்வழி மற்றும் வான்வழி போக்குவரத்தை உறுதிப்படுத்துதல் பொருளாதார தேவை என்பதற்கு அப்பாற்பட்டு பாதுகாப்பு சூழலுக்கும் மிக முக்கியம் என்று திரு ராஜ்நாத் சிங் தமது உரையில் கூறினார். அந்த வகையில் இந்தியாவின் மகாசாகர் கொள்கையும் திறந்த நிலை இந்தோ பசிபிக் பிராந்தியம் குறித்த ஜப்பானிய முன் முயற்சிகளும் ஒன்றுக்கொன்று ஒத்துப்போவதை அவர் சுட்டிக்காட்டினார். ஜப்பானிய பாதுகாப்பு அமைச்சர் திரு கோயிசுமி இக்கூட்டத்தில் பேசுகையில், ஹிரோஷிமா அணிகுண்டு வெடிப்பில் பலியானவர்களுக்கு இந்தியாவில் ஆண்டுதோறும் அஞ்சலி செலுத்தப்படுவதை சுட்டிக்காட்டி, ஜப்பானுக்கு வெளியே இத்தகைய அஞ்சலி கூட்டங்களை நடத்தக்கூடிய நாடு அநேகமாக இந்தியா மட்டும்தான் என்றார். இரு நாடுகளும் இணைந்து கடந்த ஜூலை மாதம் வெளியிட்ட கூட்டறிக்கை அடிப்படையில் பாதுகாப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்திக் கொள்ள இரு நாடுகளும் உறுதி பூண்டுள்ளதாக இக்கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது. இந்தியாவில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இந்தியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. இந்தியாவில் வலுவான பசுமை ஹைட்ரஜன் சூழல் ஒன்றை உருவாக்கி பசுமை ஹைட்ரஜன் உற்பத்தி, பயன்பாடு மற்றும் ஏற்றுமதிக்கான உலக கேந்திரமாக இந்தியாவை மேம்படுத்தும் நோக்குடன் தேசிய பசுமை ஹைட்ரஜன் இயக்கத்தை மத்திய அரசு செயல்படுத்தி வருகிறது. இது குறித்து ஒரு செய்தி தொகுப்பு.
2: திறம்பட்ட தூய எரிபொருளாக திகழும் பசுமை ஹைட்ரஜனின் உள்ளாற்றலை மக்களுக்கு வெளிப்படுத்தும் வகையில் உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டாவில் MTPC மூலமாக நிறுவப்பட்டுள்ள ஒருங்கிணைந்த பசுமை எரிபொருள் நிலையத்தில் பசுமை எரிபொருளை உற்பத்தி செய்து உயரழுத்த நிலையில் வாகனங்களுக்கு வழங்க தேவையான எல்லா வசதிகளும் இடம்பெற்றுள்ளன. இந்த மையம் தற்போது 5 பேருந்துகளுக்கு பசுமை ஹைட்ரஜன் வழங்கி வருவதாகவும், ஒருமுறை ஹைட்ரஜன் நிரப்பினால் 720 கிலோமீட்டர் தொலைவிற்கு இப்பேருந்துகளை இயக்க முடியும் என்றும் NTPC நிறுவனத்தில் புதுப்பிக்க வல்ல எரிசக்தி பிரிவினர் தெரிவித்துள்ளனர். பசுமை எரிபொருள் உற்பத்திக்கு நிலத்தடி நீருக்கு பதிலாக சுத்திகரிக்கப்பட்ட கழிவு நீர் மட்டுமே பயன்படுத்தப்படுவதும், எதிர்காலத்தில் பெட்ரோல் டீசலை விட குறைந்த விலையில் ஹைட்ரஜன் எரிபொருள் கிடைக்க வாய்ப்புகள் அதிகம் என்பதும் குறிப்பிடத்தக்கது.
0: நாட்டில் டிஜிட்டல் வசதிகளுக்கே முதலிடம் என்ற அடிப்படையில் ஆதார் மூலமான டிஜிட்டல் சேவைகளை மக்கள் அதிக அளவில் பயன்படுத்தி வருகின்றனர். இது குறித்து ஒரு செய்தி தொகுப்பு.
2: நாட்டில் ஆதார் செயலி மூலமான பதிவிறக்க செயல்பாடுகளின் எண்ணிக்கை 50 மில்லியனை தாண்டி புதிய மைல்கல் எட்டப்பட்டுள்ளது. இதுகுறித்து மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள புள்ளி விவரங்களின்படி, ஆதார் செயலி மூலம் இதுவரை 60 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் மொபைல் எண்ணையும், 15 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் முகவரி விவரங்களையும், 23 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் மின்னஞ்சல் அடையாளத்தையும் புதுப்பித்துக் கொண்டுள்ளனர். இந்திய தனி அடையாள ஆணையத்திற்கும் மக்களுக்கும் இடையே டிஜிட்டல் இடைமுகமாக திகழும் ஆதார் செயலி மூலம் பொதுமக்கள் ஆதார் மையத்தை அணுக தேவையின்றி ஸ்மார்ட் போன் வாயிலாகவே சேவைகளை பெற முடிவதால் ஆதார் செயலியின் பயன்பாடு ஆரம்பத்திலிருந்தே வலுவாக அதிகரித்து வருவதும் குறிப்பிடத்தக்கது.
0: முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி பிறந்த நாளான இன்று புதுச்சேரியில் அன்னாரின் சிலைக்கு முதலமைச்சர் திரு ரங்கசாமி, சபாநாயகர் திரு அன்பழகன், அமைச்சர்கள் திரு ராஜவேலு, திரு சிவக்கொழுந்து, சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு ஆறுமுகம், திரு ரவிக்குமார், திரு ஐயப்பன், திரு மோகன்தாஸ், திரு சாய் சரவணன்குமார் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். சர்வமத பிரார்த்தனையும், பாரதியார் பல்கலைக்கூட ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களின் தேசபக்தி பாடல்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற்றன. முதலமைச்சர் திரு ரங்கசாமி சத்பாவனா உறுதிமொழியை வாசிக்க நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைவரும் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். வைஷியால் வீதியில் உள்ள காங்கிரஸ் அலுவலகத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த ராஜீவ்காந்தியின் திருவுருவ படத்திற்கு முன்னாள் முதலமைச்சர் திரு நாராயணசாமி, பிரதேச காங்கிரஸ் தலைவர் திரு வைத்தியலிங்கம் மற்றும் கட்சி நிர்வாகிகள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து இவர்கள் ஊர்வலமாக வந்து ராஜீவ்காந்தி சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். காரைக்காலில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த ராஜீவ்காந்தியின் திருவுருவ படத்திற்கு மாவட்ட ஆட்சியர் திருமதி இஷிதா ராட்டி

0: முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் திரு வினய்குமார் காட்கே மற்றும் இதர அதிகாரிகள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் திருமதி இஷிதா ராட்டி தலைமையில் இன்று நடைபெற்ற பொதுமக்கள் குறை தீர்ப்பு முகாமில் 118 மனுக்கள் பெறப்பட்டன. சிவப்பு குடும்ப அட்டை, இலவச மனைப்பட்டா, சாலை வசதி, குடிநீர் வசதி, வடிகால் வசதி மற்றும் நிலத்தகராறு தொடர்பான மனுக்கள் மீது சட்டத்திற்கு உட்பட்டு விரைந்து நடவடிக்கை எடுக்குமாறு மாவட்ட ஆட்சியர் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். புதுச்சேரியில் பாலுக்கான கொள்முதல் விலையை ஆதார விலையாக லிட்டருக்கு 60 ரூபாய் என உயர்த்தி வழங்க கோரி பால் உற்பத்தியாளர்கள் இன்று கறவை மாடுகளுடன் பேரணியாக வந்து சட்டப்பேரவை அருகே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கால்நடை தீவனத்திற்கான டிபிடி மானியத்திற்கு பதிலாக மானிய விலையில் தீவனமாகவே வழங்க வேண்டும் என்பது உட்பட வேறு பல கோரிக்கைகளையும் இவர்கள் வலியுறுத்தினர். இவர்களுக்கு ஆதரவாக தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர் சங்கத்தினரும் போராட்டத்தில் கலந்து கொண்டனர். சவுதி அரேபியா அருகே நடுக்கடலில் துப்பாக்கி சூடு சம்பவத்தில் உயிரிழந்த தமிழக மீனவர் ஒருவரின் உடலையும் காயமடைந்த மூவரையும் தமிழகத்திற்கு கொண்டு வருவது குறித்து மாநில அரசு மத்திய வெளியுறவு அமைச்சகத்துடன் தொடர்பு கொண்டுள்ளதாக தமிழக பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். இன்று தமிழக சட்டமன்றத்தில் இதுகுறித்த கவன ஈர்ப்புக்கு பதிலளிக்கையில் அவர் இதை தெரிவித்தார். இன்று செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, கடலூர், விழுப்புரம், தஞ்சை, நாகை, திருவாரூர், கோவை, நீலகிரி உள்ளிட்ட மாவட்டங்களின் ஓரிரிடங்கள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் இதர பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 26 தேதி வரை மழை நீடிக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சூறாவளி காற்றுக்கு வாய்ப்பு அதிகம் உள்ள தமிழக கடலோர பகுதிகள், வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் அரபிக்கடல் பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரிக்ஸ் கூட்டமைப்பின் இந்திய தலைமை மக்களை மையமாக கொண்ட பருவநிலை செயல்பாடுகள் மூலம் நீடித்த வளர்ச்சியை ஊக்குவித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் 31 தென்மண்டல சபை கூட்டம் மகாபலிபுரத்தில் இன்று நடைபெற்றது. நாட்டில் ஆதார் செயலி மூலமான பதிவிறக்க செயல்பாடுகளின் எண்ணிக்கை 50 மில்லியனை தாண்டி புதிய மைல்கல் எட்டப்பட்டுள்ளது. முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி பிறந்த நாளான இன்று புதுச்சேரியில் அன்னாரின் சிலைக்கு முதலமைச்சர் திரு ரங்கசாமி உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
1: இது நம் காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 6:20. 25 பண்பலையில் நேயர்கள் இனி கேட்கலாம். நாச்சியார்கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை, ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல்லாமது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் நாச்சியார்கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
2: வீட்டு உபயோக பொருட்கள்
3: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார்கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
4: நாச்சியார் கோவிலின் மிக பிரம்மாண்டம் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
3: பாத்திரம், பர்னிச்சர், எலக்ட்ரானிக்ஸ், கோவில் பூஜை பொருட்கள்,
4: விக்கிரகங்கள், கல்யாண சீர்வரிசை பாத்திரங்கள், வீட்டு உபயோக பொருட்கள்
3: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
4: மொத்த விற்பனையில் பொன்விழா ஆண்டை நோக்கி சாதனை படைக்கும் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், வடக்கு வீதி, நாச்சியார் கோவில்.
1: மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ்.
5: இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க ARC காமாட்சி ஜுவல்ஸ், பஜனை மடம் தெரு, மயிலாடுதுறை. நகை வாங்க போறீங்களா? அப்போ பரிசும் சேர்த்து வாங்கலாம். மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் July 17 to August 17 வரை ஆடி மாத சிறப்பு. நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு நகைக்கும் தினம் தினம் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் நபர்களுக்கு அற்புதமான மெகா பரிசுகள் வழங்கப்படும். இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க ARC காமாட்சி ஜுவல்ஸ், பஜனை மடம் தெரு, மயிலாடுதுறை.
6: வழங்குகிறார் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள்.
7: நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கும் ஒரு இன்பம் துன்பம் அது குறித்த பாட்டு தாங்க. என்ன எப்போதும் இன்பம் துன்பம், குறிப்பா துன்பத்தை பத்தி பேசுறீங்களே அப்படின்னு யோசிக்கலாம். இந்த வாழ்க்கையில நமக்கு இந்த துன்பம் தானே பெரிய சிக்கலா இருக்குது. அப்ப அதை புரிஞ்சுக்கணும்ல. வாழ்க்கையில நிறைய துன்பம் வருது, அந்த துன்பம் நம்மள ரொம்ப பாதிக்குது. அது எந்த வகையான துன்பம்? நம்மள அதிகம் பாதிக்கிறது எந்த துன்பம் தெரியுமா? மகாகவி பாரதி அதுக்கு விளை சொல். என்னது நம்மள ரொம்ப அதிகமா பாதிக்கிற துன்பம்ங்கிறது? நேற்று நடந்த ஒரு தோல்வி, அல்லது பல ஆண்டுக்கு முன்பு பேசிய ஒரு வார்த்தை, எப்பயோ செஞ்ச ஒரு தவறு, இழந்து போன ஒரு வாய்ப்பு, இதுதான் நம்மள பாதிக்குது. ஆனா ஒரு விஷயம் தெரியுமா, இதெல்லாமே முடிஞ்சு போனது. திரும்பி திரும்பி நினைச்சு அந்த நிகழ்கால மகிழ்ச்சியை விட்டுறோமா? இத பாரதி சொல்ற

0: காலத்துக்கு கோபப்படுறாங்க. என்ன சொல்றாரு, முடிந்து போன காலம் இனி திரும்பி வராத முட்டாள்களேங்கிறாரு. அதை நினைச்சு வருந்தி உங்களை கவலைங்கிற அழிக்கும் குழியில விழுந்து நீங்க அழிஞ்சு போறீங்களே, நடந்ததை பத்தி யோசிக்காதீங்க, இன்னைக்குதான் புதுசா பிறந்தோம்னு நினைங்க, அப்படி உறுதியா நம்பி மகிழ்ச்சியா சாப்பிட்டுட்டு மகிழ்ச்சியா விளையாடி இருங்கிறாருங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. சென்றது நீ மீளாத மூடரே, நீர் எப்போதும் சென்றதையே சிந்தை செய்து கொன்றொழிக்கும் கவலையினம் குழியில் விழுந்து குமையாதீர். சென்றதனை குறித்தல் வேண்டா, இன்று புதிதாய் பிறந்தோம் என்று நீவர் என்ன அதை தின்னமுறை சித்துக் கொண்டு தின்று விளையாடி இன்புட்டிருந்து வாழ்வீர். தீமை எல்லாம் அழிந்து போம், திரும்பி வாரா. பாரதி ஒரு பெரிய சைக்காலஜிஸ்டா பேசுறாரு. எப்படி, நேத்து முடிஞ்சிடுச்சு, அது நீங்க ஒன்னு மாத்தா முடியாது. ஒரு ஒவ்வொரு நாள் காலையும் சூரியன் உதிக்கிறப்ப இயற்கை நேற்று பெய்த மழையை நினைச்சு அழுகிறது இல்ல, மரம் நேற்று உதிர்ந்து போன இதைகளை நினைச்சு வருந்துறது இல்ல, ஆறு நேற்று ஓடிய தண்ணீரை தேடுறது இல்ல. இயற்கை எப்போதும் முன்னோக்கி போறிட்டு தானே இருக்கு, ஆனா மனிதன் மட்டும் கடந்த காலத்தை தோளில் சுமந்துகிட்டு நிகழ்காலத்தில் நடக்கிறான். அதனாலதான் பாரதி ஒரு புதிய பிறப்பை கொடுக்கிறார், இன்று புதிதாய் பிறந்தும். இது வெறும் கவிதை வரி இல்லைங்க, இது ஒரு வாழ்க்கை முறை. நேற்றைய தோல்வியை இன்றைய தடையாக மாற்றாதீர்கள், நேற்றைய தவற்றை இன்றைய பாடமாக மாற்றுங்கள், நேற்றைய கண்ணீரை இன்றைய நம்பிக்கையாக மாற்றுங்கள். இப்பதான் வாழ்க்கை முன்னேறுங்கிறார். கடந்த காலம்ங்கிறது ஒரு பாடம், நிகழ்காலம்ங்கிறது ஒரு பரிசு, எதிர்காலம்ங்கிறது ஒரு வாய்ப்பு. கடந்ததை எண்ணி கவலையின் குழியில் விழாமல் ஒவ்வொரு நாளையும் ஒரு புதிய நாளா வரவேற்கணும். பாரதியோட வார்த்தைகள்ல சொல்லணும்னா, இன்று புதிதாய் பிறந்தோம், நம்பிக்கையோடு வாழ்வோம். அப்போது மனதில் இருந்து இருள் விலகும், நம்பிக்கை மலரும், வாழ்க்கை புதிதாய் பூக்கும், அந்த புதிய வாழ்க்கையை ரசிப்போம். நன்றி, வணக்கம்.
1: வழங்கினார் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள்.
2: நேர்களை இதுவரை கேட்டது நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கிய இன்சொல்லாவது. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
3: வீட்டு உபயோக பொருட்கள்
4: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியா கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
2: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ்.
5: இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க ARC காமாட்சி ஜுவல்ஸ். பஜனை மடம் தெரு மயிலாடுதுறை.
2: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 6:25. இனி ஒலிக்கிறது லைட் ஹவுஸ். இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருப்போம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள். இந்த அறிவிப்பினை தொடர்ந்து இன்று மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ சீரான உணவு முறைகள் குறித்து விளக்கம் தருகிறார் எஸ் புதூர் பொது மருத்துவர் என் ராஜா அவர்கள். 6:45 இசை தூரிகை. இன்றிரவு 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண் கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணியில் குறைந்த முதலீட்டில் பட்டுப்புழு வளர்ப்பு சாத்தியமா, திருவாரூர் மாவட்டம் பட்டு வளர்ச்சித்துறை உதவி ஆய்வாளர் ச உஷா அவர்கள் பங்கு பெறும் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி. இன்றிரவு 8:00 காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸின் காற்றில் வரும் கானம். 8:30 காற்றில் வரும் கானம் தொடர்ந்து கேட்கலாம். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள். 9:15 பொன்னியின் செல்வங்கள். இன்றிரவு 9:30 இசை ஊஞ்சல். 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் இன்சொல் அமது வழங்குபவர் திருவாரூர் முனைவர் இரா அழிவருகன் அவர்கள். 10:00 இரவு மலரும். 11:00 காற்றலையில் நாளை. 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 11:10 துயிலும் முன். இனி நாளை நமது நிலையம் வழங்க உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்கலாம். நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் காரைக்கால் PSR தங்க மாளிகை. காலை ஒலிபரப்பில் 6:00 குரலோசை தொடர்ந்து நிகழ்ச்சி குறிப்புகள். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம். 6:15 பக்தி மாலை. 6:35 காரைக்கால் ONGC காவிரி அசட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு.

35க்கு 6:40 ஸ்ரீ லலிதாமல் சித்தா பார்மா விடங்களூர் எண்ணெய் வழங்கும் இன் சொல் அமுது. வழங்குபவர் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள். 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர். பங்கு பெறுபவர் செல்வன் நிரஞ்சன் சிவா அவர்கள். 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். 7:30 காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் காலை காம்போ. 8:05 காந்தி அஞ்சலி. 8:15 துள்ளி வரும் பாட்டு. 8:30 துள்ளி வரும் பாட்டு தொடர்ந்து கேட்கலாம். 9:00 பாயிண்ட் டு பாயிண்ட். முதலில் காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ. மூட்டு வலி குறித்து விளக்குகிறார் நெடுங்காடு மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலைய ஆயுர்வேத மருத்துவர் எஸ் சக்தி அவர்கள். 9:05 பாயிண்ட் டு பாயிண்ட். பண்பலையில் இதுவரை வளம் வந்தது லைட் ஹவுஸ். தொடர்ந்த இணைந்தர்கள் நேர்களை காரைக்கால் பண்பலை 100.3 இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள்.

0: நிறுவனத்தை தொடர்ந்து மாநில செய்தி அறிக்கை ஒலிபரப்பாகும்.
1: என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிடிவாதக்காரரு. எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு, ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்புறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
2: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன்.

தலைப்புச் செய்திகள். 31வது தென்மண்டல முதலமைச்சர்கள் மாநாடு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் இன்று சென்னையை அடுத்த மகாபலிபுரத்தில் நடைபெற்றது. விடுதலை போராட்ட இயக்கத்தில் பங்கேற்ற மாவீரர் ஒண்டி வீரனின் தியாகமும் வீரமும் போற்றுதலுக்கு உரியது என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழகத்தில் கூட்டுறவு அமைப்புகளின் எண்ணிக்கை கணிசமாக உயர்ந்திருப்பதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களில் பேருந்து சேவைகளின் எண்ணிக்கையை தாவிக்க அரசு குறைக்கக்கூடாது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கூடைப்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஈரானை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையில் மாநிலங்களுக்கு பாதுகாப்பு, உட்கட்டமைப்பு, சுற்றுச்சூழல் மற்றும் சுகாதார திட்டங்களுக்கு போதிய நிதி அளிக்க வேண்டும் என்று தென்மண்டல முதலமைச்சர்கள் மாநாட்டில் வலியுறுத்தப்பட்டது. சென்னையை அடுத்த மகாபலிபுரத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் இன்று நடைபெற்ற 31வது தென்மண்டல முதலமைச்சர்கள் மாநாட்டில் இது வலியுறுத்தப்பட்டது. தமிழக முதலமைச்சர் திரு விஜய், கர்நாடக முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார், கேரளம் முதலமைச்சர் திரு சதீசன், ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு, தெலங்கானா துணை முதலமைச்சர் திரு மல்லுபட்டி விக்ரமார்கா ஆகியோரும், புதுச்சேரி அந்தமான் நிக்கோபார் தீவுகளின் துணைநிலை ஆளுநர்கள் மற்றும் லட்சத்தீவு தலைமை நிர்வாகியும் மூத்த அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் சார்பில் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவிடம் பல்வேறு கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன. மேகதாது அணை திட்டம் செயல்படுத்தப்பட்டால் தமிழகம் மற்றும் புதுச்சேரி விவசாயிகள் பயனடைவார்கள் என்று கர்நாடக முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் தெரிவித்துள்ளார். தென்மண்டல முதலமைச்சர்கள் மாநாட்டில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த அணை திட்டம் இரு மாநிலங்களுக்குமே பயன் தரும் என்று கூறினார். இதனிடையே பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், மேகதாது அணை தொடர்பாக கர்நாடக முதலமைச்சர் தெரிவித்துள்ள கருத்து தமிழகத்திற்கு உகந்தது அல்ல என்று கூறியுள்ளார். காவிரி நடுவர் மன்றம் மற்றும் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்புகளை பலவீனப்படுத்தும் வகையில் அவரது பேட்டி அமைந்துள்ளதாக கூறியுள்ளார். காவிரி நதிநீர்

0: பிரச்சினை தொடர்பாகவோ மேகதாது அணை கட்டுவது தொடர்பாகவோ கர்நாடக முதலமைச்சரின் அழைப்பை ஏற்று தமிழகம் எவ்வித பேச்சுவார்த்தையிலும் கலந்து கொள்ளக்கூடாது என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். காவிரி நீர்ப்பகிர்வு, மேகதாது அணை ஆகியவை தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு தொடர்ந்துள்ள வழக்குகளை விரைவாகவும் திறமையாகவும் நடத்தி மாநிலத்தின் உரிமைகளை தமிழக அரசு பாதுகாக்க வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். விடுதலை போராட்ட இயக்கத்தின் தொடக்க காலத்தில் தாய்நாட்டிற்காகவும் சமூகத்திற்காகவும் தமது இன்னுயிரை தியாகம் செய்த மாவீரர் ஒண்டி வீரனின் தியாகமும் வீரமும் போற்றுதலுக்கு உரியது என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். ஒண்டி வீரரின் 255வது நினைவு தினத்தையொட்டி அவர் விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில் அவரது வரலாற்றை இளைய தலைமுறையினருக்கு எடுத்துச் செல்வோம் என்று கூறியுள்ளார். தமிழகத்தில் கூட்டுறவு அமைப்புகளின் எண்ணிக்கை கணிசமாக உயர்ந்திருப்பதாக மாநில அரசு வெளியிட்டுள்ள கூட்டுறவுத்துறை மானியக் கோரிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஊரக மற்றும் நகர்ப்புற பகுதிகளில் 24,830 கூட்டுறவு சங்கங்கள் செயல்பட்டு வருவதாக அரசு கூறியுள்ளது. அரசின் செயல்பாடுகளை வெளிப்படைத்தன்மையுள்ளதாகவும் நவீன தொழில்நுட்பத்துடன் இணைந்து சிறப்பான சேவையை வழங்குவதற்கான திறன் மேம்பாட்டு நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் அரசு முடிவு செய்துள்ளது. விவசாயிகள், சுய உதவிக் குழுக்கள், இளையோர் மற்றும் விளிம்பு நிலையில் வாழும் மக்களுக்கான சேவைகளை முழு அளவில் வழங்குவதற்கு தேவையான நடவடிக்கையை அரசு மேற்கொண்டு வருவதாக கொள்கை விளக்க குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. மாணவர்கள் கூட்டுறவுத்துறை செயல்பாடுகளில் ஈடுபடுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் 2026-27 கல்வியாண்டில் கூட்டுறவுத்துறை மேலாண்மை நிறுவனங்களில் 8,868 மாணவர்கள் பயின்று வருவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. பர்கூர், லால்குடி மற்றும் ஆத்தூரில் கூட்டுறவு சங்கங்களின் கீழ் செயல்படும் கல்வி நிறுவனங்களில் மாணவர் சேர்க்கை எண்ணிக்கை வெகுவாக அதிகரித்துள்ளதாக அரசு தெரிவித்துள்ளது. ஆத்தூர் கூட்டுறவு சங்கத்தால் நடத்தப்படும் கல்லூரியில் 14 இளநிலை கல்வி படிப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. லால்குடியில் செயல்படும் கூட்டுறவு தொழில்நுட்ப கல்லூரியில் மெக்கானிக்கல், கணினி மற்றும் மின் பொறியியலில் டிப்ளமா படிப்புகள் வழங்கப்படுவதாக மானிய கோரிக்கையில் கூறப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களில் பல பேருந்து சேவைகளை நிறுத்துவதற்கு மாநில அரசு திட்டமிட்டு வருவது அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், விழுப்புரம் அரசு போக்குவரத்து கழக கோட்டத்தில் டீசல் செலவை குறைத்து வருவாயை உயர்த்தும் நோக்கில் 136 பேருந்து சேவைகள் குறைக்கப்பட்டு விட்டதாகவும் கூறியுள்ளார். அரசு போக்குவரத்தை வணிகமாக கருதாமல் மக்களின் அடிப்படை உரிமையாக கருதி பேருந்து சேவைகளை ரத்து செய்யும் முடிவை ஆளும் தாவேக அரசு கைவிட வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் மத்திய அரசின் மக்கள் நலத்திட்டங்கள் குறித்த 3 நாள் விழிப்புணர்வு கண்காட்சி நடைபெற்று வருகிறது. தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் சென்னை மண்டல மத்திய தகவல் தொடர்பகம் ஏற்பாடு செய்துள்ள இந்த கண்காட்சியில் முக்கிய நலத்திட்டங்களை விளக்கும் அரங்குகள் இடம்பெற்றுள்ளன. பிரதமரின் வங்கிக் கணக்கு திட்டம், அனைவருக்கும் வீட்டு வசதி திட்டம், தூய்மை பாரத இயக்கம், ஜல்ஜீவன் இயக்கம், இலவச சமையல் எரிவாயு இணைப்பு திட்டம், பிரதமரின் மருத்துவ காப்பீட்டு திட்டம் போன்றவற்றை விளக்கும் அரங்குகளை பயனாளிகள் பார்வையிட்டனர். இந்த கண்காட்சி அரங்குகள் மூலம் மத்திய அரசின் திட்டங்கள் குறித்த தகவல்களை அறிந்து கொண்டதாக பயனாளி அபிநந்தினி எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: நாங்க இங்க 3 நாள் நடக்கிற கண்காட்சிக்கு வந்திருந்தோம். இங்க நிறைய மத்திய அரசு கொடுக்கற விழிப்புணர்வு திட்டம் பத்தி எங்களுக்கு விளக்கி சொன்னாங்க. அதுல வந்து பெண்களுக்கு பாதுகாப்பா இருக்கிற செல்வமகள் சேமிப்பு திட்டமும் ஜனனி சுரக்ஷா திட்டம் பத்தியும் தெளிவா விளக்குனது பெண்களுக்கு உதவியா இருக்கும்னு எனக்கு தோணுது. ஜனனி சுரக்ஷா திட்டம் வந்து கர்ப்பிணி பெண்கள் தாய் சேய் உயிர் இழந்துடாம இருக்கிறதுக்காக மத்திய அரசுல இருந்து தொகை கொடுக்கறாங்க. அதே மாதிரி செல்வமகள் சேமிப்பு திட்டம் வந்து பெண்கள் அவங்க கனவு

0: கிடைக்காம இருக்கிறதுக்காக ஒரு சேமிப்பு திட்டமா இருக்கு. இப்ப பெண்கள் வந்து உயர்கல்விக்கும் போலாம், அது இந்த திட்டம் மூலமா நிறைவேறும்னு மத்திய அரசு கொடுக்கிற தொகை. அது மட்டும் இல்லாம அவங்க திருமணம் சார்ந்த செலவுகளுக்கும் இந்த தொகை உதவியாக இருக்கிறது. இதெல்லாம் இங்க வந்த பிறகுதான் எங்களுக்கு தெளிவா விளக்கியிருக்காங்க. ரொம்ப நல்லா சொன்னாங்க, இது எல்லாருக்கும் பயன்பட நாங்களும் மத்தவங்களுக்கு சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா சொல்லுவோம்.
1: செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், தஞ்சாவூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார்.
2: தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 24 மணி நேரத்தில் செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை, திருவண்ணாமலை, பெரம்பலூர், அரியலூர், புதுக்கோட்டை, நாகப்பட்டினம், சிவகங்கை, மதுரை, திண்டுக்கல், தேனி, சேலம், ஈரோடு, நாமக்கல், திருச்சிராப்பள்ளி, கோயம்புத்தூர் மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்ய கூடும். நாளை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
1: மாவட்ட செய்திகள். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் பிறந்தநாளையொட்டி காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள அன்னாரது நினைவிடத்தில் மாநில அமைச்சர் திரு விஸ்வநாதன் உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தினர். மதுரை மாவட்டம் தாதம்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள மதுரை ஒருங்கிணைந்த ஜவுளி பூங்காவில் இயங்கி வரும் பல்வேறு தொழில் உற்பத்தி அலகுகளை ஆட்சியர் திரு நிஷாந்த் கிருஷ்ணா ஆய்வு செய்தார். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் பேரூராட்சி மற்றும் ஊராட்சி பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து ஆட்சியர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் ஆய்வு மேற்கொண்டார். விளையாட்டுச் செய்திகள். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கூடைப்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஈரானை எதிர்கொள்கிறது. அகமதாபாத்தில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் சென்னையில் நடைபெற்று வரும் மதுரை அணிக்கு எதிரான ஆட்டத்தில் 158 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பேட் செய்து வரும் திருப்பூர் அணி சற்று முன் வரை 9 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 91 ரன் எடுத்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். 31வது தென்மண்டல முதலமைச்சர்கள் மாநாடு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் இன்று சென்னையை அடுத்த மகாபலிபுரத்தில் நடைபெற்றது. விடுதலைப் போராட்ட இயக்கத்தில் பங்கேற்ற மாவீரர் ஒண்டி வீரனின் தியாகமும் வீரமும் போற்றுதலுக்கு உரியது என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழகத்தில் கூட்டுறவு அமைப்புகளின் எண்ணிக்கை கணிசமாக உயர்ந்திருப்பதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகங்களில் பேருந்து சேவைகளின் எண்ணிக்கையை தாவேக அரசு குறைக்கக்கூடாது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கூடைப்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஈரானை எதிர்கொள்கிறது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. இனி விளம்பரம்.
3: காலம் மாறி பெய்கிற மழையோ புயலோ சூறாவளியோ கவலைய மறந்துடுங்க, பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே. இயற்கை பேரிடரோ இல்ல வேறு ஏதோ பயிர் பாதிப்போ, அந்த கவலைய நீங்களும் தானே விட்டொழிங்க.
4: பிஎம் ஃபசல் பீமா யோஜனா சே கரீப் 2,00,000 crore ரூபாய் கிளைம் கே ரூப் மே கிசானோ கோ மிலே.
5: என் பேர் லட்சுமி பிரபா, நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்கோலத்தாலுக்கா பக்கத்துல இருக்க வடக்கமணி கிராமத்தை வச்சுக்கிறோம். 5 ஏக்கருக்கு 27,000 வாங்கியிருக்கோம். 23,000 வாங்கணும். ஒரு உதவியாக ரொம்ப சமயமாகவும் இருக்கு எங்களுக்கு. உங்களுக்கு நன்றி. எங்களுக்கு எல்லாம் வேலை வெள்ள வெடுத்து அறுவடை பண்ண முடியாம
6: காரிஃப் பயிர் காப்பீட்டிற்கு விரைவில் பதிவு செய்யுங்கள்.
7: இங்கே கிளைகள் காப்பீட்டு நிறுவனம், விவசாய கடன் குழு, பொது சேவை மையங்களை தொடர்பு கொள்ளவும். அல்லது
6: பயிர் காப்பீடு தொடர்பான தகவல்களை அழைக்கவும்.
3: பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
8: நாம் இணைந்திருக்கின்றோம் காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 6:41. 55 நொடி.

0: நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.
1: பண்பலையில் நேயர்கள் எனி கேட்கலாம். காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை.

0: நலமாய் வாழ. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் உங்கள் கடை. தரமான தார்பைகள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
1: உங்கள் கடை காரைக்கால்
2: தரமான தார்பாய்கள் நெல் பிடிக்கும் சாக்குகள் கயிறு வகைகள் நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை.
2: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
3: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் 24 மணி நேரமும் அனைத்து வித விஷமுறிவு சிகிச்சை இலவச ஆம்புலன்ஸ் வசதியுடன் அனைத்து அறுவை சிகிச்சை டயாலிசிஸ் போன்ற சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
4: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் கிளை தாமனாங்குடியில் காலை முதல் இரவு 10 மணி வரை செயல்படுகிறது.
3: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை, காமராஜர் சாலை, காரைக்கால்.
4: தொடர்புக்கு 8925936936.
5: நலமாய் வாழ. சீரான உணவு முறைகள் குறித்து விளக்கம் தருகிறார் எஸ்புதூர் பொது மருத்துவர் என் ராஜா அவர்கள்.
6: உணவும் மனப்பயிற்சியும் உடற்பயிற்சியும், இதை பத்தி நம்ம கொஞ்சம் ரொம்ப அவசியமா தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு அதிகம் மாசுபட்டிருப்பது எது தெரியுமா? நிலம், நீர், காற்று, ஆகாயம், இதெல்லாம் கூட மாசுபடலங்க. இதை எல்லாத்தையும் விட அதிகமாக மாசுபட்டுருக்கிறது எதுன்னா மனித மனம்தான். இன்னைக்கு நடக்கிற இந்த போர்கள், அதோட அடிப்படை, அதனால் ஏற்படுற இழப்புகள், ஆயிரக்கணக்கான மனித உயிர்கள் எல்லாம் சேர்ந்து பல வருஷங்கள் கஷ்டப்பட்டு கட்டின கட்டடங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நொடியில் பொடிப்பொடியாக போயிடுது. எத்தனையோ கனவுகள் வந்து ஒரு நிமிஷத்தில் சிதைஞ்சு போயிடுது. தினந்தினம் வந்து ஒரு நிச்சயமற்ற வாழ்க்கை. இது எல்லாம் எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா மாசுபட்ட மனித மனம். அதனால் இதை நீக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னா மன அமைதி. மன அமைதி வேணும் அப்படின்னா நம்ம பெரியவங்க, நம்ம முன்னோர்கள் வந்து அழகான வழிமுறைகள் சொல்லி வச்சுருக்காங்க. யோகாசனம், இதெல்லாம் வந்து மன அமைதியை உண்டாக்குறதுக்கான அருமையான வழி. இந்த யோகாசனத்தை நம்ம தினமும் பின்பற்றிட்டு வந்தோம்னா நம்ம மன அமைதி இருக்கும். தேவையற்ற ஒப்பீடுகள், தேவையில்லாத வந்து வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்க்குறது, இதெல்லாம் இருக்கக்கூடாது. அதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா தான் நமக்கு மன அமைதி கெட்டுப்போகுது. இதெல்லாம் சரி பண்ணணும் அப்படின்னா தினசரி யோகா, யோகிக் சயின்ஸ் முடித்த ஒருத்தர்கிட்ட வந்து ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு கரெக்டாக செஞ்சோம் அப்படின்னா மனது அமைதியாகவும் இருக்கும், உடலும் அமைதியாக இருக்கும். தினசரி யோகாசனம், இயற்கையான உணவு முறை, எவ்வளோ தான் ஓடி ஓடி உழைச்சாலும் நம்ம உடம்புக்காக ஒரு மணி நேரம் உடற்பயிற்சி, நல்ல உறக்கம், இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம உடல் நலமும் நல்லாயிருக்கும், மனநலமும் நல்லாயிருக்கும். உடற்பயிற்சியை பொறுத்த வரைக்கும் நம்ம உடம்புன்றது ஒரு பந்தல் மாதிரிங்க, நம்ம வீட்டில் போட்டிருக்க கொட்டா மாதிரி. அதில் வந்து மூங்கில் குச்சி தான் நம்ம எலும்புன்னு வச்சுக்கிட்டோம்னா அதை கட்டியிருக்க கயிறு வந்து நம்மளோட சதைகள் மாதிரி. அந்த கயிறு கட்டு தளர்ந்து போச்சு அப்படின்னா பந்தல் ஆட ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி நம்ம உடம்புல உள்ள அந்த கயிறுன்னு சொல்லியிருக்கோம் பார்த்தீங்களா, சதைகள், அது போயிடுச்சு அப்படின்னா, அது லூஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம எலும்பும் வந்து வீக் ஆகிடும். அதனால் நம்ம வந்து ஆரோக்கியம் கெட்டு போயிடும். ஸோ அதனால் உடம்புல வந்து தினசரி எக்ஸசைஸ் செஞ்சு நம்மளோட தசைகளை வந்து வலிவாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட எலும்பும் தசையும் நல்லாயிருக்கும். அதுக்கு உதாரணமாக நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ஒரு விளையாட்டு வீரர்கள், ஆர்மி பர்சன், அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 90 வயசு 100 வயசு வரைக்கும் கூட நல்லா வாக்கிங் போயிட்டு நல்லா அத்லட்டிக்காக அந்த உடம்பை மெயின்டைன் பண்ணி ஆரோக்கியமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி நம்மளும் வந்து தினசரி உடற்பயிற்சி, தினசரி கொஞ்சம் யோகா, ஆரோக்கியமான உணவு, இயற்கையான உணவு, இதெல்லாம் சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு எந்த தொந்தரவும் இல்லாமல் 100 வயசு வரைக்கும் ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழலாம், இனிய வாழ்க்கையை வாழலாம்.
5: நேயர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ. சீரான உணவு முறைகள் குறித்து விளக்கம் தந்தார் எஸ்புதூர் பொது மருத்துவர் என் ராஜா அவர்கள்.
0: நேயர்கள் இதுவரை கேட்டது காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கிய நலமாய் வாழ. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் காரைக்கால் உங்கள் கடை. தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
1: உங்கள் கடை காரைக்கால்
2: தரமான தார்பாய்கள் நெல் பிடிக்கும் சாக்குகள் கயிறு வகைகள் நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை.
0: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை.
2: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.

0: நாம் இணைந்திருக்கின்றோம் காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 6:48. மனதை மயக்கும் கானங்கள் உலாவரும் நேரம் இது இசை தூரியை. எளிமையான பாடல்களோடு இணைந்திருப்போம் பண்பலை 100.3 இசை தூரியை.
1: ஆடி முடிஞ்சாச்சு, ஆனா தள்ளுபடி இன்னும் முடியல. ஆமாங்க, திருச்சி சாரதாசின் கில்லி ஆடி கிளாசிக் தள்ளுபடி மக்களுக்காக இன்னும் சில நாள் நீட்டிப்பு. உண்மையான இந்த ஆடி தள்ளுபடியை பயன்படுத்தி எக்கச்சக்கமான பணத்தை மிச்சப்படுத்தலாமே.
2: நம்ம ஊர்ல இவ்ளோ பெரிய ஷோரூமா?
3: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
4: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
5: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நேயர்களே, காரை பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு காரைக்கால் FM 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைத்தள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்கள்.

0: ஒளித்திருந்த பாடல் சான்சி இசையில் சித்து ஸ்ரீராம் பாடியது கொரில்லா திரைப்படத்திலிருந்து.
1: புதுச்சேரி மக்களின் கனிவான கவனத்திற்கு, உங்கள் வீட்டில் மின் கட்டணம் பற்றி கவலையா?
2: இனி அந்த கவலை உங்களுக்கு இல்லை. பிரதம மந்திரி சூரிய வீடு திட்டத்தின் மூலம் வீட்டின் மேற்கூரையில் 3 கிலோவாட்டிற்கு சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைத்து மத்திய அரசின் ₹78,000, புதுச்சேரி அரசின் ₹30,000 சேர்த்து மானியமாக பெறுங்கள்.
1: மேலும் 25 வருட மின் உற்பத்தி, 5 வருட இலவச பராமரிப்பு என பல பயன்களை பெற இன்றைய தொடர்பு கொள்ளுங்க. www.pmsuryagar.gov.in.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
0: நினைவிருக்கட்டும் நேர்களே, இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண் கூட்டுறவு மற்றும் உழவு நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணியில் குறைந்த முதலீட்டில் பட்டுப்புழு வளர்ப்பு சாத்தியமா? திருவாரூர் மாவட்டம் பட்டு வளர்ச்சி துறை உதவி ஆய்வாளர் ச உஷா அவர்கள் பங்கு பெறும் நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி. எழுந்திருக்கின்றோம் பண்பலை 100.3 இசைத்தூரிகை. ஜஸ்டின் பிரபாகர் இசையில் கிடாக்குழி மாரியம்மாள் பாடிய பாடல் கட்டா குஸ்தி திரைப்படத்திலிருந்து.

0: நேர்களே, நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC கவரிய செட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
2: இந்த ஆடியில் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர் சில்க்ஸ்.
0: நமது பண்பலையில் நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதா மல்சித்தா பார்மா விடங்கலூர் எண்ணெய் வழங்கும் இன்சுல்லமுது.
2: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்கலூர் எண்ணெய்.
0: மேலும் இந்நிகழ்ச்சி வழங்குவோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ், உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ விங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அளிச்சல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
3: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
0: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் திருத்துறைப்பூண்டி ABC கோல்டு பேலஸ்.
4: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
5: ABC கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
0: மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் கும்பகோணம் உங்கள் கடை, தரமான தார்பாய்கள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். நேர்களே, நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன் அண்ட் பிரிப்ஸ் வழங்கும் ஊரும் உறவும்.

0: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. இது ஆடுகளம். இலங்கையின் காலி இன்டர்நேஷனல் ஸ்டேடியத்தில் நேற்று முன்தினம் நடைபெற்ற 2 போட்டிகளில் டெஸ்ட் தொடரில் முதல் டெஸ்ட் தொடரில் ரிஷப் பண்ட் தனது 100வது சிக்ஸரை அடித்து சாதனை படைத்துள்ளார். டெஸ்ட் அரங்கில் 100 சிக்ஸர் விளாசிய முதல் இந்திய வீரர் என ரிஷப் பண்ட் சாதனை படைத்தார். மேலும் குறைந்த பந்துகளில் 100 சிக்ஸர் அடித்தவர் வரிசையில் முதலிடமும் இவர் பிடித்துள்ளார். மத்திய இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சகம் 2025 தேசிய விளையாட்டு விருதுகளை அறிவித்துள்ளது. இதில் 17 விளையாட்டு வீரர்கள் அர்ஜுனா விருதிற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். தடகள வீரர் தேஜஸ்வின் சங்கர், வீராங்கனை பிரியங்கா கோஸ்வாமி, செஸ் வீரர் விதித் குஜராத்தி, வீராங்கனை திவ்யா தேஷ்முக் உள்ளிட்டோருக்கும் அர்ஜுனா விருதும், தமிழகத்தைச் சேர்ந்த முன்னாள் கால்பந்து வீரர் ஐ அருமை நாயகத்திற்கு வாழ்நாள் சாதனைக்கான அர்ஜுனா விருது வழங்கப்பட உள்ளது. துரோணாச்சாரியார் விருது பர்வீர் சிங், சோட்டோலால் யாதவ், நேஹா ஷவான் ஆகியவர்களுக்கு வழங்கப்பட உள்ளது. வாழ்நாள் சாதனை துரோணாச்சாரியார் விருது தர்மேந்திர யாதவ், வீரேந்தர் குமார் ஆகியவர்களுக்கு வழங்கப்பட உள்ளது. வளம் வந்தது ஆடுகளம். இணைந்திருக்கின்றோம் காரைக்கால் பண்பலை 100.3 இசை தூரிகை.
1: இந்தியாவின் மாபெரும் தங்கம் மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
3: நம்ம ஊர்ல இவ்ளோ பெரிய ஷோரூமா?
4: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
5: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
6: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
0: நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒலிக்கவிருக்கும் பாடல் சித்தார்த் விபின் இசையில் சாய்ந்தவி ஜெகதீஷ் பாடியுள்ள பாடல் ஒத்த ஓட்டு முத்தையா திரைப்படத்திலிருந்து.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: இந்திய அரசின் வேளாண் கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணியில் குறைந்த முதலீட்டில் பட்டுப்புழு வளர்ப்பு சாத்தியமா? திருவாரூர் மாவட்ட பட்டு வளர்ச்சித்துறை உதவி ஆய்வாளர் ச உஷா அவர்கள் பங்கு பெறும் நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி. நேர்களுக்கு உள்ளங்கணிந்த நல் வாழ்த்துக்களை சொல்லுவோர் காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்,
3: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால் மற்றும் திருச்சி.
2: இசை துறை நிகழ்ச்சியோடு நாம் இணைந்திருக்கின்றோம். நிகழ்ச்சியில் ஒலிக்கும் பாடல் தக் லைஃப் திரைப்படத்திலிருந்து.

கேட்கின்றோம் பண்பலை 100.3 இசை தூரிகை. நிகழ்ச்சியின் நிறைவாக ஒழிக்கவிருக்கும் பாடல் தடை அதை உடை திரைப்படத்திலிருந்து.

0: நேர்களே, இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள். தொடர்ந்து இணைந்திருங்கள் பண்பலை 100.3
1: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். பிரிக்ஸ் உச்சிமாநாட்டின் தலைவர் பதவி வகிக்க உள்ள இந்தியா சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கு முன்னுரிமை அளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டின் வளர்ச்சிக்கு தென் மாநிலங்களின் பங்கு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நுகர்வோர் பாதுகாப்பிற்கு முன்னுரிமை அளித்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். பங்களாதேஷ் அதிபராக திரு மிர்சா ஃபக்ருல் இஸ்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்டார். உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா இங்கிலாந்து இடையேயான ஆட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது. இனி விரிவான செய்திகள். பிரிக்ஸ் உச்சிமாநாட்டின் தலைவர் பதவி வகிக்க உள்ள இந்தியா நிலையான வளர்ச்சிக்கும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கும் முன்னுரிமை அளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சுற்றுச்சூழல் தொடர்பான மத்திய அமைச்சர் திரு பூபேந்திர யாதவின் கட்டுரையை தமது சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ள பிரதமர், கரியமில வாயு வெளியேற்றத்தை குறைப்பதற்கு நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்துள்ளார். மரக்கன்றுகளை நட்டு வனப்பகுதியை விரிவாக்க நடவடிக்கை எடுத்து வருவதாக திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டின் வளர்ச்சிக்கு தென் மாநிலங்களின் பங்கு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். சென்னையை அடுத்த மகாபலிபுரத்தில் 31வது தென் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் மாநாட்டில் உரையாற்றிய திரு அமித்ஷா, செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், தகவல் தொழில்நுட்பம், விண்வெளி, தொழில் வளர்ச்சி, வேளாண்மை, இலக்கியம் உள்ளிட்டவற்றில் தென் மாநிலங்கள் சிறப்பாக பங்காற்றி வருவதாகவும் குறிப்பிட்டார். தென் மாநிலங்களின் கல்வி வளர்ச்சி, திறன்மிக்க பணியாளர்கள், தொழில்துறை நிபுணர்கள் நாட்டின் வளர்ச்சிப் பாதையை செம்மைப்படுத்தி வருவதாகவும் அவர் கூறினார். புதுமை கண்டுபிடிப்புகள், வருவாய் பெருக்கம் உள்ளிட்டவற்றில் தென் மாநில அரசுகளும் மக்களும் சிறப்பாக செயல்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். தென் மாநிலங்களுக்கு இடையே நிலவும் நதிநீர் பங்கீடு பிரச்சினைகளுக்கு பேச்சுவார்த்தை மூலம் விரைந்து தீர்வு காண நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு அமித்ஷா வலியுறுத்தினார். வந்தே மாதரம் பாடலின் 2 சரணங்களை மட்டும் பாடப்போவதாக காங்கிரஸ் செயற்குழுவில் முடிவு செய்யப்பட்டுள்ளதற்கு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா குறை கூறியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இது தேச நலனுக்கு எதிரானது என்றும், நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட சட்டத்தை மதிக்காத செயல் என்றும் சுட்டிக்காட்டினார். இந்த பாடலின் 150வது ஆண்டு கொண்டாடப்பட்டு வரும் இத்தருணத்தில் மத்திய அரசு வந்தே மாதரம் பாடலை முழுமையாக பாட வேண்டும் என்று கூறியிருக்கும் நிலையில் காங்கிரஸ் கட்சியின் இத்தகைய முடிவு வரலாற்று பிழை என்று அவர் தெரிவித்தார். இதனிடையே புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் பொதுச் செயலாளர் திரு கே சி வேணுகோபால், காங்கிரஸ் கட்சி கடந்த 1937 ஆண்டிலிருந்தே வந்தே மாதரம் பாடலை பாடி வருவதாக தெரிவித்தார். பிஜேபி இந்த பிரச்சினையை அரசியலாக்குவதாக திரு கே சி வேணுகோபால் குறை கூறினார். நுகர்வோர் பாதுகாப்பிற்கு முன்னுரிமை அளித்து வருவதாக மத்திய

0: உணவு மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் தேசிய சோதனை மைய சீரமைப்பு குறித்து ஆலோசனை மேற்கொண்ட பின் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் தர நிர்ணயத்திற்கான நவீன முறைகளை பயன்படுத்தப் போவதாக தெரிவித்துள்ளார். நுகர்வோர் விவகாரத்துறை செயலர் நிதி காரே உள்ளிட்டோர் இக்கூட்டத்தில் பங்கேற்றனர். இந்தியா ஜப்பான் இடையேயான உறவுகள் ஜனநாயக அடிப்படையில் வலுவடைந்து வருவதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் ஜப்பான் பாதுகாப்பு அமைச்சர் ஷின்ஜிரோ கோய்சுமியுடனான பாதுகாப்பு அமைச்சர்கள் மாநாட்டில் உரையாற்றிய அவர், இந்தியாவில் தயாரிப்போம் திட்டத்தின் கீழ் ராணுவ தளவாடங்கள் உற்பத்தி செய்யப்பட்டு வருவதாக கூறினார். ஜப்பானில் இயற்கை பேரிடரின் போது அந்நாட்டு மக்களுக்கு இந்தியா உதவியதாக அவர் தெரிவித்தார். இந்தியா ஜப்பான் இடையேயான தூதரக உறவுகளின் 75 ஆண்டு விழா அடுத்த ஆண்டு கொண்டாடப்பட இருப்பதாக அவர் குறிப்பிட்டார். இம்மாநாட்டின் போது இந்தியா ஜப்பான் இடையே கடல்சார் பாதுகாப்பு ஒத்துழைப்பு குறித்த ஒப்பந்தம் இன்று கையெழுத்தானது. தில்லியில் மாணவர்கள் நடத்திய போராட்டத்தின் போது காவல்துறையினர் மேற்கொண்ட நடவடிக்கையை விசாரிக்க ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி திரு ஆர் சுபாஷ் ரெட்டி தலைமையில் 5 உறுப்பினர்கள் அடங்கிய உயரதிகாரம் கொண்ட விசாரணைக் குழுவை உச்சநீதிமன்றம் அமைத்துள்ளது. ஓய்வு பெற்ற தலைமை நீதிபதி திரு ரவிசங்கர் ஷா, ஓய்வு பெற்ற நீதிபதி திரு சைலேந்திர கவுர், முன்னாள் சிபிஐ இயக்குநர் திரு ரிஷிகுமார் சுக்லா, ஓய்வு பெற்ற டிஜிபி திரு எல் ஆர் பிஷ்ணோய் ஆகியோர் விசாரணைக் குழுவில் இடம்பெற்றுள்ளனர். இந்த வழக்கு குறித்து தொடர்ச்சியாகவும் குறிப்பிட்ட கால அடிப்படையிலும் விசாரணை மேற்கொண்டு இடைக்கால அறிக்கைகளையும் சமர்ப்பிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: இந்தியா சிங்கப்பூர் இடையே செமிகண்டக்டர், சைபர் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்த நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். சிங்கப்பூரில் இரு நாடுகளுக்கு இடையேயான 4வது கூட்டத்திற்கு பின்னர் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், மருத்துவம், நிதி தொழில்நுட்பம், டிஜிட்டல் தொழில்நுட்பம், உற்பத்தி துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒருங்கிணைந்து செயல்பட முடிவெடுத்துள்ளதாக கூறினார். மேலும் இந்தியா சிங்கப்பூர் இடையே டிஜிட்டல் திறன் மேம்பாட்டில் ஒத்துழைப்பு குறித்து ஆலோசனை மேற்கொண்டதாக திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். சத்தீஸ்கர் மாநிலத்தில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக நக்சலைட்டுகளின் பிடியில் சிக்கி தவித்த மலை கிராம மக்கள் தற்போது மத்திய அரசின் திட்டங்களால் பயன்பெற்று வருகின்றனர். மத்திய மாநில அரசுகள் மற்றும் பாதுகாப்பு படையினரின் கூட்டு முயற்சிகளால் நக்சல் இல்லாத மாநிலமாக சத்தீஸ்கர் உருவெடுத்துள்ளது. மலை கிராமங்களில் அடிப்படை வசதிகள் செய்து தரப்பட்டு பழங்குடியின மக்களின் வாழ்வாதாரம் மேம்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் விஜயகுமார் தெரிவிக்கிறார்.
2: இயற்கை எழில் சூழ்ந்த, எங்கு பார்த்தாலும் பசுமை நிறைந்த சத்தீஸ்கர் மாநிலத்தின் மலை கிராமங்கள் காண்போர் அனைவரின் மனதையும் கொள்ளை கொள்ளும் அளவுடன் திகழ்கின்றன. ஆனால் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாக துப்பாக்கி சத்தமும் கன்னிவெடி தாக்குதலும் இந்த பகுதியில் ஓயாமல் கேட்ட காலம் இப்போது மாறி வருகிறது. காவல்துறையினர் மற்றும் துணை இராணுவத்தினர் தொடர்ச்சியாக ரோந்து சென்று பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்து வருகின்றனர். மேலும் சாலை வசதியும் தொலை தொடர்பு வசதியும் தற்போது சத்தீஸ்கர் மாநில அரசால் ஏற்படுத்தப்பட்டுள்ள நிலையில் முன்பிருந்த சூழ்நிலை முற்றிலும் மாறியுள்ளதாக கூறுகிறார் மத்திய ரிசர்வ் போலீஸ் பாதுகாப்பு படையின் உதவி ஆய்வாளர் சக்திவேல்.
3: 3 வருஷம் நான் வரும்போது அங்க ரோடு கிடையாது, டவர் கிடையாது. இங்க இருந்து மூவ் பண்ணா நாங்க வந்து டூவீலர் தான் மூவ் பண்ணுவோம். எங்களுடைய துப்பாக்கி வச்சுக்கிட்டு டூவீலர் தான் மூவ் பண்ணி போவோம். லீவ் போனா இங்க இருந்து விஜய் அங்க இருந்து ஹெட் குவார்டர்ல எல்லாம் வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ட்ரெயினை பிடிக்க வெளியே போவோம். ஆனா இப்ப வந்து ரோடு வசதி ஆயிடுச்சு, கரண்ட் வந்துருச்சு, டவர் வந்துருச்சு. இப்ப கொஞ்சம் 3 வருஷத்துல இப்ப வந்து கொஞ்சம் நார்மலா இருக்குது.
0: சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் அன்னையின் பெயரில் மரக்கன்று நடும் இயக்கம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை இணையமைச்சர் திரு ஹர்ஷ் மல்கோத்ரா தெரிவித்துள்ளார். தில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த இயக்கத்தின் கீழ் தில்லியில் 70 லட்சம் மரக்கன்றுகள் நட இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். பசுமையான தில்லியை உருவாக்க இதுவரை 50 லட்சம் மரக்கன்றுகள் நடப்பட்டுள்ளதாகவும் திரு ஹர்ஷ் மல்கோத்ரா கூறினார். பங்களாதேஷ் அதிபராக

0: மிர்சா ஃபக்ருல் இஸ்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இன்று நடைபெற்ற தேர்தலில் ஆளும் பங்களாதேஷ் தேசிய கட்சி சார்பில் போட்டியிட்ட அவர் 255 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. மொத்தமுள்ள 349 நாடாளுமன்ற உறுப்பினர்களில் 343 பேர் இன்று வாக்களித்தனர். ஜமாயதே இஸ்லாமிய உள்ளிட்ட எதிர்க்கட்சி கூட்டணி சார்பில் போட்டியிட்ட ஒலி அகமத் 88 வாக்குகள் பெற்றுள்ளார். பங்களாதேஷ் அதிபராக பதவி வகித்த முகமது ஜபாகுதீன் தமது பதவியை ராஜினாமா செய்ததை அடுத்து அங்கு தேர்தல் நடைபெற்றது. இலங்கை தலைநகர் கொழும்பில் யூத வழிபாட்டு தலத்திற்கு அருகே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு இஸ்ரேல் கண்டனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக புதுதில்லியில் உள்ள இஸ்ரேல் தூதரகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் யூத சமூகத்தினரின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளது. கொழும்பில் உள்ள யூத வழிபாட்டு தலத்தை மூட வேண்டும் என்று வலியுறுத்தி புத்த பிக்ஷுக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இலங்கையில் இஸ்ரேலுக்கான தனி தூதரகம் அமைக்கப்படாமல் இருக்கும் நிலையில் புதுதில்லியில் உள்ள இஸ்ரேலிய தூதரகம் இந்த அறிக்கையை வெளியிட்டுள்ளது. வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாத ஆண்டு பெருவிழா வரும் 29 தேதி தொடங்கி அடுத்த மாதம் 8 தேதி வரை நடைபெறவுள்ளது. இதனையடுத்து தாம்பரத்திலிருந்து வேளாங்கண்ணிக்கு சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா இங்கிலாந்து இடையேயான ஆட்டம் நெதர்லாந்தில் ஆம்ஸ்டர்வீனில் தற்போது நடைபெற்று வருகிறது. டி பிரிவில் சீனா 7 புள்ளிகளுடன் முதலிடத்திலும் இந்தியா 4 புள்ளிகளுடன் இரண்டாவது இடத்திலும் உள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரிக்ஸ் உச்சி மாநாட்டின் தலைவர் பதவி வகிக்க உள்ள இந்தியா சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கு முன்னுரிமை அளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டின் வளர்ச்சிக்கு தென் மாநிலங்களின் பங்கு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நுகர்வோர் பாதுகாப்பிற்கு முன்னுரிமை அளித்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். பங்களாதேஷ் அதிபராக திரு மிர்சா ஃபக்ருல் இஸ்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்டார். உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா இங்கிலாந்து இடையேயான ஆட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 7:25.
2: ஆடி முடிஞ்சாச்சு, ஆனா தள்ளுபடி இன்னும் முடியல. ஆமாங்க, திருச்சி சாரதாசின் கில்லி ஆடி கிளாசிக் தள்ளுபடி மக்களுக்காக இன்னும் சில நாள் நீட்டிப்பு. உண்மையான இந்த ஆடி தள்ளுபடியை பயன்படுத்தி எக்கச்சக்கமான பணத்தை மிச்சப்படுத்தலாமே.
3: நீங்க ஸ்மார்ட்னு தெரியும், ஆனா இந்த அளவுக்கு ஸ்மார்ட்னு தெரியாது. பிஎம் சூரிய வீடு திட்டத்து கீழே 3 கிலோவாட் ஒரு சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணீங்க. இதன் மூலம் மத்திய அரசின் 78,000 புதுச்சேரி அரசின் 30,000 மானியம் கிடைச்சது. 25 வருட தடையில மின்சாரம் கிடைக்குது, அதுவும் 5 இயர்ஸ்க்கு ஃப்ரீ மெயின்டெனன்ஸோட. இது மட்டுமா, இதன் வழியா மந்த்லி இன்கமும் ஜெனரேட் பண்ற உங்களை ஸ்மார்ட் ஹஸ்பண்ட் என்ன சொல்லணும்.
4: நீங்க ஸ்மார்ட் ஹஸ்பண்ட் ஆகணுமா, இன்றைய தொடர்பு கொள்ளுங்க www.sooryagar.gov.in.
1: நேர்களை கேட்கலாம். காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யன் சூப்பர் கோல்டு புரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
5: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
6: நமது காரைக்கால் கேஎம்சி மருத்துவமனையில் விபத்து, வாகன விபத்து, இருதய நோய், பக்கவாதம் உட்பட அனைத்து அவசர சிகிச்சைக்கான வசதி கேஎம்சி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்படுகிறது. அவசர சிகிச்சைக்கு MD பொது மருத்துவர் இரவு நேரத்திலும் பணியில் உள்ளார். மக்கள் நலனில் 25 ஆண்டுகளாக கேஎம்சி மருத்துவமனை காரைக்கால்.
1: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
7: மங்கள்யான் சூப்பர் கோல்டு உங்கள் நெல், நிலக்கடலை, கரும்பு, வாழை அதிக மகசூலுக்கான அற்புத படைப்பு. சூப்பர் கோல்டு இயற்கை உரம் அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கள்யான் சூப்பர் கோல்டு விவசாயிகளின் நண்பன்.
8: உழவர்களுக்கு
9: பூங்குடி, காலையில உங்க வீட்டுல உன்ன தேடி பார்த்தேன், எங்க போயிருந்த நீ?
10: சுபாக்கா, நான் தான் முன்னாடியே சொன்னா உங்ககிட்ட படம் பார்க்க போறேன்னு.
9: என்னது படம் பார்க்க போனியா? பூங்கடி, முக்கியமான மீட்டிங்க்கு உன்ன அழைச்சிட்டு போலான்னு நம்ம தெருவையே சுத்தி சுத்தி வந்தேன் உன்ன காணுமேன்னு.
10: ஓ அப்படியாக்கா, அப்படி என்ன மீட்டிங் அது?
9: பார்த்தீனியன் கலையை பத்தி பூங்கடி.
10: எதுக்கா, இந்த குட்டி குட்டியா வெள்ளை கலர்ல பூவு பாக்க அப்படியே கேரட் செடி மாதிரியே இருக்குமே, அதுதானே சொல்றீங்க?
9: அதேதான் பூங்கடி. அதான் ஒவ்வொரு வருஷமும் ஆகஸ்ட் 16 ஆகஸ்ட் 22 வரைக்கும் நம்ம இந்தியால பார்த்தீனிய விழிப்புணர்வு வாரம்னு கடைபிடிக்கிறாங்கல்ல, அதுக்காக தான் இந்த மீட்டிங் வச்சிருந்தாங்க.
10: சரிக்கா, நீங்க போன அந்த விழிப்புணர்வு பயிற்சியில பார்த்தீனிய செடியை பத்தி என்னென்ன சொன்னாங்கன்னு சொல்லுங்களேன்.
9: இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் பார்த்தீனியங்கலையோட தீமைகளை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு தான் இந்த விழிப்புணர்வு வாரத்தை கொண்டாடுறாங்க. வயல்ல, வரப்புகள்ல

0: பார்த்தினியன் களைகள் இல்லாம பாத்துக்கணும்னு சொன்னாங்க பூங்கொடி. பார்த்தினியன் செடி பூக்கறதுக்கு முன்னாடியே அதை வேரோட பிடுங்கி அப்புறப்படுத்தணும்னு சொன்னாங்க.
1: அப்புறப்படுத்துறதுனா என்னக்கா? செடியை எரிச்சிடலாமா? அப்போ
0: முக்கியமான விஷயம் அந்த பார்த்தினிய செடியை எரிக்க கூடாதான். கையுறை, முகக்கவசம் இந்த மாதிரி பாதுகாப்பு உபகரணங்களை போட்டுதான் அந்த பார்த்தினிய செடியே நம்ம கையால தொடணுமா. வயல் வரப்பு, சாலை ஓரம், தரிசு நிலம், வாய்க்கால் ஓரங்கள்லயும் தொடர்ந்து கண்காணிச்சுக்கிட்டே இருக்க சொல்றாங்க பூங்கொடி, இந்த செடி இருக்கான்னு. அப்புறம் இப்ப ஒரு கருவியை வச்சு நம்ம அந்த பார்த்தினிய செடிகளை அழிக்கிறோம் அப்படின்னா, அந்த வேளாண் கருவிகள் மூலம் பார்த்தினிய விதைகள் பரவறதுக்கான வாய்ப்புகள் இருக்குல்ல, அதுக்கு கூட வாய்ப்பு தராம சுத்தம் செஞ்சு பயன்படுத்தணும்னு சொல்றாங்க.
1: சரி, வேற என்ன சொன்னாங்க?
0: பார்த்தினிய செடிக்குன்னு பயன்படுத்துற களை கொல்லிகளை நம்மளே ஒரு முடிவெடுத்து பயன்படுத்தாம வேளாண் அறிவியல் நிலையம் வேளாண் துறையோட ஆலோசனை படியும் கேட்டுகிட்டு அதுக்கப்புறம் பயன்படுத்துங்கன்னு சொன்னாங்க பூங்கொடி.
1: சுபாக்கா, எனக்கு ஒரு சந்தேகம். இப்போ இந்த பார்த்தினியம் செடி இருக்கிறதுனால அப்படி என்னதாங்க பாதிப்பு?
0: களை வேகமா பரவும் பூங்கொடி, பயிர்களோட வளர்ச்சி பாதிச்சு மண்ணோட வளத்தை வெகுவா குறைச்சிருமா. அது மட்டும் இல்லாம மனுஷங்களுக்கு தோல் அழற்சி, ஆஸ்துமா, சுவாச கோளாறு இதெல்லாம் ஏற்படுத்துது. கால்நடைகளுக்கும் நச்சுத்தன்மையை உண்டாக்குது பூங்கொடி. அதனாலதான் இதை அழிக்கணும்னு சொல்றாங்க. குறிப்பா பூக்கும் முன் பிடுங்குவோம், விதை பரவுவதை தடுப்போம், நாம் அனைவரும் ஒன்றிணைந்து பார்த்தினியத்தை கட்டுப்படுத்துவோம் அப்படின்னு உறுதிமொழி எடுக்க வச்சாங்க. இந்த பார்த்தினியம் செடி பாக்குறதுக்கு நீ சொன்ன மாதிரியே கேரட் செடி மாதிரிதான் இருக்கும். வெள்ளை கலர்ல பூ பூக்கும். இத வட்டார பேர்ல கூட கேரட் புல்லு, மல்லிக்கிழங்கு புல்லுன்னு சொல்லுவாங்க. நம்ம எல்லாரும் ஒன்றிணைந்துதான் இந்த பார்த்தினியத்தை கட்டுப்படுத்தணும்.
1: கண்டிப்பா சுபாக்கா, நம்ம மட்டும் தெரிஞ்சுக்காம நம்ம சுற்று வட்டாரத்துல இருக்கிற எல்லார்கிட்டயும் பார்த்தினியம் பத்தி நம்ம விழிப்புணர்வு கொடுக்கலாம்க்கா.
0: அத பண்ணணும் பூங்கொடி.
1: சரிக்கா, நீங்க இந்த விழிப்புணர்வுக்கு போயிட்டு வர வழியில இந்த பார்த்தினியம் செடியை பாத்துட்டு கையே வைக்கல.
0: அந்த செடியை உனக்கு காட்டணும்னு நிறைய பறிச்சு எடுத்துட்டு.
1: ஓ, எடுத்துட்டு வந்தீங்களா?
0: எடுத்துட்டு வரல பூங்கொடி.
1: சுபாக்கா, இப்போதான் நல்ல காரியம் பண்ணிருக்கீங்க. நீங்க எடுத்துட்டு எல்லாம் ஒண்ணு வர வேண்டாம், நான் இணையதளத்திலே பாத்துக்கிறேன் அந்த பார்த்தினியம் செடிய.
2: கேட்டது உழவர்களுக்கு.
3: நேயர்கள், இதுவரை கேட்டது காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
4: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி CT ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், காரைக்கால்.
5: மங்கள்யான் சூப்பர் கோல்டு, உங்கள் நெல், நிலக்கடலை, கரும்பு, வாழை அதிக மகசூலுக்கான அற்புத படைப்பு. சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கள்யான் சூப்பர் கோல்டு, விவசாயிகளின் நண்பன்.
3: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.

0: நேயர்கள் கேட்க இருப்பது
1: இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி.
0: இது உழவர்களுக்கான நேரலை நிகழ்ச்சி.
1: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
0: இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலத்துறை.

0: இன்றைக்கும் கிசான்வாணி நேரலை நிகழ்ச்சியில் நாம் ஒரு விருந்தினரை வந்து சந்திக்க போகிறோம். குறைந்த முதலீட்டில் வந்து பட்டுப்புழு வளர்ப்பு சாத்தியமா அப்படின்ற ஒரு கேள்வியோடையே இன்றைக்கு நிகழ்ச்சி வந்து வந்திருக்கு. இந்த கேள்விக்கான நம்மளுடைய விடைகளை வந்து பெறதுக்காக திருவாரூர் மாவட்டம் பட்டு வளர்ச்சித்துறை உதவி ஆய்வாளர் உஷா அவர்கள் வந்து வந்திருக்காங்க நம்ம அரங்கத்துக்கு. நாம் அவங்கக்கிட்ட பேசி இந்த பட்டுப்புழு வளர்ப்பு பற்றி நிறைய விஷயங்களை வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மாமா.
1: வணக்கம் மேம்.
0: இந்த பட்டுப்புழு வளர்ப்பு வந்து குறைந்த முதலீட்டில் சாத்தியமா அப்படின்னு சொல்லி ஒரு க்வெஸ்டினாக கொடுத்துருக்கோம் இன்னைக்கு தலைப்பு. அதனால நீங்கள் அப்படியே விடையிலிருந்தே நம்ம ஆரம்பிச்சிடலாம் இன்றைக்கி நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. வளர்ப்பு அப்படிங்கிறது குறைந்த முதலீட்டில் இந்த பட்டுப்புழு வளர்ப்பு அப்படிங்கிறது சாத்தியமா?
1: பட்டுப்புழு வளர்ப்பு வந்து குறைந்த முதலீட்டில் வளர்ப்புன்றது சாத்தியம் இல்லை. ஏன்னா கண்டிப்பாக பட்டுப்புழு வளர்ப்பு நம்ம செய்யும்போது அதற்கான முதலீடு வந்து ஒரு டைம் பண்ணுறதுனால முதலீடு அதிகமாக நம்ம போடுற மாதிரி இருக்கும். அதாவது புழு வளர்ப்பு மனைக்கு வந்து நம்ம அதிகம் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இது வந்து ஒரு டைம் செலவு பண்ணுறது அப்படின்னா அது 20 வருஷத்துக்கு இருக்கக்கூடிய கிராப்பு. அதனால இதுக்கு வந்து அரசுலேருந்து இது குறைந்தபட்சத்தில் பண்ண முடியாதுன்றனால அரசு வந்து இதுக்கு நிறைய மானியங்களை கொடுத்துட்டு இருக்காங்க விவசாயிகளுக்காக.
0: சரிங்க. அதாவது இந்த பட்டுப்புழு வளர்க்கறதுக்கு வந்து நிறைய மானியங்கள் கிடைக்குது. அந்த மானியம் வந்து எந்தெந்த இடத்துல கிடைக்குது அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நான் இதை கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். இந்த பட்டுப்புழு வளர்ப்புக்கு அதுக்கு அந்த ஃபீடு வந்து கொடுக்கறதுக்கான அந்த மல்பெரி செடிகள் இல்லைங்களா, அது வந்து சுமார் ஒரு எவ்வளவு இடத்துல வந்து அந்த செடியை வந்து நம்ம பயிர் பண்ணணும், அப்படி எவ்வளவு இடத்துல நம்ம செடியை பயிர் பண்ணுறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி எப்படி நம்ம இந்த பட்டுப்புழு அந்த முட்டைகளை வந்து வாங்குறதுங்க?
1: நீங்கள் கேட்குற க்வெஸ்சன் புரியுது மேடம். இப்போ கண்டிப்பாக ஒரு விவசாயி வந்து அதுலேருந்து வருமானம் எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக 1 ஏக்கர் அவங்க மல்பெரி நடவு பண்ணணும். 1 ஏக்கருக்கு குறைச்சலாக பண்ணக்கூடாது, அதிகமாக எவ்வளோ வேணாலும் பண்ணிக்கலாம். ஆனால் கண்டிப்பாக ஒரு வருமானம் எடுக்கணும் அப்படின்னா அவங்க 1 ஏக்கர் நடவு பண்ணணும் மல்பெரி. 1 ஏக்கர் நடவு பண்ணுறாங்க அப்படின்னா அந்த 1 ஏக்கரில் 5500 மல்பெரி செடியை அவங்க நடவு பண்ணணும். பண்ணும்போது அவங்க அதுலேருந்து மாத மாத வருமானம் எடுக்கலாம். மாத மாத வருமானம் வரும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு அது ஒரு பெரிய இதாக இருக்கும். கண்டிப்பாக அவங்க 1 ஏக்கருக்கு மேலே நடவு பண்ணணும், அப்போ தான் அதுலேருந்து வருமானம் நம்ம எடுக்க முடியும்.
0: சரிங்க சரிங்க. அதாவது 1 ஏக்கர் வந்து பண்ணணும் இல்லைங்களா. அப்போ அந்த மல்பெரி செடியை நம்ம வந்து அந்த இது அதுக்கான கரணைகள் எங்கே வந்து கிடைக்கும், அதை வந்து எவ்வளோ தூரம் வளர்த்ததுக்கு அப்புறம் நம்ம இந்த பட்டுப்புழு வளர்ப்பில் என்ன வந்து செய்யலாம் அப்படிங்கிறது பற்றி உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்ச மாதிரி ஒரு நேயர் வந்து வந்திருக்காங்க. அவங்கள வந்து நம்ம சந்திக்கலாம். நேயர்களும் வந்து இன்னைக்கு நிகழ்ச்சி குறித்த ஒரு போஸ்டர் வந்து நம்ம காரைக்கால் பன்மலையின் முகநூல் பக்கத்தில் கொடுத்துருக்கோம். அந்த போஸ்டருக்கு வந்து நீங்கள் உங்களுடைய லைக்ஸ்களை வந்து நிறையா கொடுங்க. நம்ம நிகழ்ச்சியில் வந்து உங்களுடைய சந்தேகங்களுக்கு கேட்டு தெளிவு பெறதுக்கான அலைபேசி எண்களையும் தொலைபேசி எண்களையும் நான் ஒரு தடவை சொல்லிடுறேன். 43368 என்ற இணைப்பு எண்ணுடன் 231-231 அல்லது 299-480 அல்லது 299-580 என்ற இந்த தொலைபேசி எண்கள்லையும், 9566-427-231 அப்படிங்கிற ஒரு அலைபேசி எண்ணும் இருக்குது. இந்த எண்களில் அழைச்சி நீங்கள் வந்து நிகழ்ச்சிக்கு வந்து வரலாம். இப்போ மல்பெரி எவ்வளோ தூரத்துக்கு வந்து செய்யணும், 1 ஏக்கர் வந்து குறைஞ்ச அளவு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டீங்க. இது வந்து வளர்கிறதுக்காக எவ்வளோ காலம் எடுத்துக்கும், அதுக்கப்புறம் இந்த பக்கம் நம்ம வந்து அந்த ஷெட்டு அமைக்கிறது அதுக்கான காலம் வந்து எப்போ எடுத்துக்கலாம், இல்லை இந்த மல்பெரி சாகுபடி ஆரம்பித்ததுமே நம்ம இந்த வேலைகளையும் சேர்த்து ஆரம்பிச்சிடணுமா, என்ன செய்யணும்?
1: கண்டிப்பாக நீங்கள் கேட்குற கேள்வி புரியுது மேடம். இப்போ அவங்க 1 ஏக்கர் நடவு பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் முதல்ல கேட்ட மாதிரி விதை கரணைகள் எங்கே கிடைக்குதுன்னு ஃபஸ்ட்டு கேட்டிருந்தீங்க. அதை நான் இப்போ அதாவது ஒரு விவசாயிங்க தான் அதை வந்து உற்பத்தி பண்ணுறாங்க. அதாவது அந்த செடியிலேருந்து உள்ள கட்டிங்ஸ் தான் எடுத்து அவங்க நாற்று தயார் பண்ணி கொடுக்குறாங்க. அது வந்து நம்ம பகுதியில் வந்து நம்ம விவசாயிலே தயார் பண்ணிக்கலாம். இருந்தாலும் நாற்றாக வாங்கும்போது நம்ம பகுதிக்கு வந்து புதுக்கோட்டை திண்டுக்கல் அங்கேருந்து வருது நாற்று வந்து அவங்களோட ஃபீல்டில் கொண்டாந்து வைக்கிறதுக்கு 1 நாற்றுக்கு 3 ரூபா போட்டு அவங்க வாங்கிக்கிறாங்க. அதுவும் அவங்க ஒரு விவசாயி தான் இதை வந்து உற்பத்தி பண்ணி நமக்கு கொடுத்துருக்காங்க. இல்லை நம்மளே நம்ம விதைக்கரணை உற்பத்தி பண்ணிக்கலாம்னா அதுவும் பண்ணிக்கலாம். ஏன்னா நாங்கள் விதைக்குச்சி எங்கே இருக்குன்ற இடத்த நாங்கள் சொல்லும்போது அவங்களே அதை நாங்கள் எப்படி தயார் பண்ணுறதையும் அவங்களோட இடத்துலேயே போய் சொல்லி கொடுப்போம்.
0: அதுக்கப்புறம் அந்த பயிற்சியும் கொடுக்குறீங்க,
1: அதையும் நாங்கள் சொல்லி கொடுத்துருவோம்.
0: இப்போ இந்த கரணை வாங்குறதுலையும் இந்த மல்பெரி சாகுபடிக்கும் மானியம் தனியாக இருக்குங்களா ஏதாவது?
1: மல்பெரி சாகுபடிக்கு மானியம் உண்டு, நீங்கள் அந்த நர்ஸ் நாற்று தயார் பண்ணுறதுக்கும் உண்டு மானியம் உண்டு,
0: அதுக்கும் மானியம் உண்டு. நம்ம பட்டுப்புழு தான் வளர்க்கணும் அப்படின்னு கூட போக தேவையில்லை இல்லையா, இந்த நாற்றுக்களை வந்து நம்ம செஞ்சு விற்பனை கூட பண்ணலாம்.
1: விற்பனை பண்ணலாம். அதாவது இதில் நாற்று போடுறதுலேருந்து அவங்க பட்டு நூல் பட்டு கூடு அறுவடை

0: செய்யறது, பட்டு நூல், இதுல நிறைய ப்ராசஸ் இருக்கு. ஒவ்வொரு விவசாயிகளும் தனித்தனி பாட்டு இருக்கு. நம்ம பக்க விவசாயிங்க வந்து அந்த பட்டு கூட உற்பத்தி பண்றாங்க. நர்சரியை நாத்து ப்ரொடக்ஷன் பண்றதும் பண்றது இல்லை, ரீலிங் யூனிட், அதாவது நூலை வந்து பட்டு நூலை எடுக்கிற இதுக்கும் போகல. கும்பகோணத்துல வந்து இருக்கு, சொசைட்டியே இருக்கு கும்பகோணத்துல. இருந்தாலும் நம்ம பகுதி விவசாயிகள் பட்டு கூட மட்டும் அறுவடை செஞ்சுட்டு இருக்காங்க.
1: சரிங்க, இப்போ மல்பெரி வந்து வளர்க்கறது எப்படி, எங்க கிடைக்கும், அதுக்கு மானியம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டீங்க. அது எடுக்கிறதுக்கு 45 நாட்கள் வந்து ஆகுங்களா அறுவடை பண்றதுக்கு?
0: கண்டிப்பா, அதாவது 45வது நாள் அப்படின்னா ஃபர்ஸ்ட் செடி நடவு பண்ணிலிருந்து 3 மாசம் கழிச்சுதான் நம்ம அதை 90 நாட்கள் கழிச்சுதான் நம்ம அதுல அறுவடை பண்ண முடியும். அடுத்த 2வது கிராப் வைக்கும் போதுதான் 45வது நாள்லேருந்து நம்ம எடுக்கலாம்.
1: சரிங்க, அடுத்த கிராப்புக்கு, அடுத்த ஈல்டுக்கு நம்ம போகும்போது 45 நாள்லயே நமக்கு வந்து தேவையான அளவுக்கு இலைகள் வந்து கிடைச்சிடும். சரிங்க, இப்படி இந்த மல்பெரி வந்து வளர்ந்துகிட்டே இருக்கு, நம்ம இந்த கூடாரம் எல்லாம் எப்படி அமைக்கிறதுங்க? எந்த வகையில இந்த கூடாரம் அமைச்சதுன்னா நமக்கு நல்ல ஒரு லாபத்தை வந்து கொடுக்கும், இல்ல குறைந்த முதலீட்டுலயே இந்த ஷெட் அப்படிங்கறத வந்து நம்ம அமைக்கலாமா, அதை பத்தி சொல்லுங்க.
0: இப்ப வந்து நீங்க மல்பெரி நடவு பண்றாங்க ஒரு விவசாயி அப்படின்னா, அவங்க நடவு பண்ணும் போதே புல் வளர்ப்பு மனை கட்ட ஆரம்பிக்கணும். அதாவது 1 ஏக்கர் நீங்க நடவு செய்யறாங்க அப்படின்னா அதுல கண்டிப்பா ஒரு 300 முட்டை தொகுதிகள் வளர்க்குற அளவுக்கான புல் வளர்ப்பு நம்ம மனை நமக்கு வேணும். அப்ப அவங்க 1000 சதுரடிக்கு மேலதான் போடணும்.
1: 1000 ஷெட் வந்து 1000 சதுரடி
0: புல் வளர்ப்பு மனை 1000 சதுரடிக்கு மேல இருக்கணும். அப்ப 50 அடி நீளம் 20 அடி அகலத்துல போடணும். அப்ப 1000 சதுரடிக்கு மேல நம்ம எவ்வளவு வேணாலும் போட்டுக்கலாம். 1000 சதுரடிக்கு கீழே போடும்போது அவங்க அதுக்கு தேவையான வருமானம் அதுல இருந்து கண்டிப்பா எடுக்க முடியாது. அதனால கண்டிப்பா அவங்க 1000 சதுரடிக்கு மேல போடணும். போடும்போது அவங்க வந்து அவங்களால முடிஞ்சது எவ்வளவு நாங்க சிம்பிளா பண்ண முடியும் அப்படின்னாலும் பண்ணலாம். ஆனா கண்டிப்பா ஒரு ஷெட் வந்து நம்ம கீத்து போடும் போது கண்டிப்பா அது 4 வருடங்களுக்கு ஒரு முறை மாத்தும் போது அவங்களுக்கு அது ஒரு செலவு வந்துட்டே இருக்கும். அதனால ஷெட்டை ஷீட்டா போடும் போது கண்டிப்பா அது அவங்களுக்கு அடுத்தடுத்து செலவு கொடுக்காது. இதுக்கு வந்து அரசு அவங்க பாத்தீங்கன்னா 337,500 மானியமா கொடுக்கறோம். ஆமா, இதுக்கு கொடுக்கறோம். அவங்க அதாவது செஞ்சு முடிச்ச பிறகு நாங்க அதை கொடுக்கறோம். அப்ப வந்து அவங்க வந்து கண்டிப்பா 50 அடி நீளத்துல 20 அடி அகலத்துல இந்த அளவுல இருக்கணும். கண்டிப்பா நாங்க சொல்லுற அளவுல ஜன்னல்லாம் வைக்கணும். இந்த மெத்தல ஃபுல்லா செவர் வைக்கணும். 5 அடிக்கு ஒரு ஜன்னல் அவங்கள வைக்க சொல்லுவோம். அந்த 10 அடி இடைவெளியில 5 அடிக்கு ஒரு ஜன்னல் வைக்க சொல்லுவோம். தாழ்வாரம் அமைக்க சொல்லுவோம். உள்ள வந்து புழு வளர்க்கறதுக்கு தேவையான தாங்கிகள் அமைக்க சொல்லுவோம். அந்த தாங்கிகள்லாம் அதுக்கெல்லாமே நாங்க வந்து எப்படி எப்படி சொல்லி கொடுத்துட்டே இருப்போம். இந்த முறையில அமைக்கணும் அப்படின்ட்டு அதுல இருந்து அவங்க 3 மாசம் வளர்ந்த பிறகு அவங்க புழு வளர்க்க ஆரம்பிச்சிடலாம்.
1: சரிங்கம்மா, இப்போ நீங்கள் சொன்னீங்க இந்த ஷெட்டு வந்து அமைக்கிறதுக்கு இந்த மாதிரி சாளரம் அதெல்லாமும் தாழ்வாரம் அதெல்லாம் வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க. இது வந்து கொஞ்சம் அப்படியே பழைய முறையாக இருக்க மாதிரி இருக்குது. இந்த நவீன முறை அப்படின்னு ஏதாவது அதில் இருக்குங்களா? அது என்ன, அது எப்படி அப்படின்னு
0: இருக்கு? இப்போ நீங்கள் கேட்டதுக்கு இருக்கு, ஈசி ஷெட்டுன்னு சொல்லி இப்போ புதுசாக வந்திருக்கு. நம்ம பகுதியில் நம்ம இதில் வந்து திருச்செங்கோடு, ஈரோடு இந்த சைட்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அது வந்து இன்னும் சென்ட்ரல் ஹெல்த் போர்டு ரிசர்ச்சுக்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அது விவசாயிகளுக்கு சாத்தியமாகும் பட்சத்தில் கண்டிப்பாக அது நடைமுறைப்படுத்தலாம்.
1: ஏன்னா இப்போ இருக்கிற அந்த யுகம், நவீன யுகம் அப்படிங்கிறது ஏஐ அப்படிங்கிறது வந்து தொடர்ந்து போயிடுச்சு. காளான் வளர்ப்புலாம் வந்து அந்த நுண்ணறிவு எல்லாத்தையும் பயன்படுத்துகிறாங்க. அது மாதிரி இந்த பட்டுப்புழு வளர்ப்புலையும் அந்த மாதிரியான நவீன யுக்திகள் வந்து வந்துகிட்டு தான் இருக்குங்களா?
0: கண்டிப்பாக வருது மேடம். அதாவது 30 வருஷத்துக்கு முன்னாடி புழு வளர்த்த விதம் வேற, இன்னைக்கு உள்ள டெக்னாலஜின்ற வேற. 30 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களே பொறிக்க வச்சு அந்த புழுவெல்லாம் கையில் எடுத்து போட்டு தான் அவங்க கீரை அறியிற மாதிரி அறிஞ்சு தான் போட்டு வளர்த்தாங்க. ஆனால் இன்னைக்கு அந்த டெக்னாலஜியை இப்போ உள்ளதில் பார்த்தீங்கன்னா நம்ம புழுவை கையில் வந்து எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம இலையை கட் பண்ணி இந்த ஆடுக்கெல்லாம் கொண்டு போய் வைக்கிற மாதிரி இலையை தண்டோட அறுவடை செஞ்சு நம்ம வைக்கிறோம், அந்த ரேக்கில் வைக்கிறோம். அப்போ அந்த டெக்னாலஜியே அதுக்கப்புறம் வந்துச்சு. நம்ம புழுவை கையில் ஹேண்டில் பண்ண வேண்டாம், அதுக்கு ஒரு நோய் அப்படின்னா அதுக்கு என்ன கொடுக்கணுன்றதையும் நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ அதை விட அட்வான்ஸ்டாக ஈசிஜன் சொல்லிட்டு தானாகவே டெம்பரேச்சர் ஹியூமிடிட்டியை அப்சர்வ் பண்ணிட்டு அதுவே அதோட இதை சூழ்நிலையை மாற்றிக்கிற அளவுக்குலாம் இப்போ டெக்னாலஜி நிறையவே வளர்ந்துருச்சு.
1: நாங்கள்லாம் கரகாமூச்சியை கண்டாலே காத தூரம் ஓடுற ஆளுங்க. அந்த புழுவெல்லாம் கையில் எடுத்து பார்த்து வேலை பார்க்கணுன்றதுமே ஆக நமக்கு இந்த பட்டுப்புழு வளர்ப்பு தேவையா அப்படின்னு கூட யோசிச்சிருப்பாங்க விவசாயிகள். ஏன்னா ஒரு விவசாயினா ஒரு ஆண் மட்டுமே விவசாயத்தில் வந்து ஈடுபடுறது அப்படிங்கிறது கிடையாது. பெண்களும் வந்து எவ்வளவு அவங்களால முடிந்த அளவுக்கு வந்து வேலைகளை வந்து சேர்ந்து தான் செய்வாங்க. இப்போ நீங்கள் வந்து அது கையில் தொடாமையே வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போதே நம்மளை செஞ்சால் என்ன அப்படின்னு சொல்லி கூட நம்ம பெண் விவசாயிகள் வந்து யோசிச்சு

0: பார்க்க கூடும். சரிங்க, இப்போ நீங்கள் சொன்னீங்க அந்த டெம்பரேச்சர் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு, காளான் வளர்ப்பில் தான் அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி நினச்சேன். ஆனால் இந்த பட்டுப்புழு வளர்ப்புலையும் வந்து அங்கே உள்ள இருக்கக்கூடிய அந்த வெப்பநிலை வந்து ரொம்ப கவனமாக கவனிக்கலுங்களா? அப்படி கவனிக்கலைன்னா என்ன ஆகும், ஏன் கவனிக்கணும் அப்படிங்கிறது இல்லை சொல்லுங்க.
1: கண்டிப்பாக வந்து இது வந்து பட்டுப்புழு வந்து ஒரு குழந்தை மாதிரி தான். நாங்கள் அதை பார்க்கும்போதே, அது அந்த புழுவை பார்க்கும்போதே அது இன்னைக்கு சாப்பிடுதா, அது நம்ம நம்ம நடந்தாலே நம்ம பக்கம் அதை தலையை அசைச்சு பார்க்கும். அதோட இலையோட ஸ்மெல்லாம் அதுக்கு தெரியும். ஸோ அது ஒரு குழந்தை மாதிரி தான். இப்போ திடீர்னு நம்ம குழந்தைக்கு போய் டெம்பரேச்சர் அதிகமாகும் போது நம்ம குழந்தை ரியாக்ஷன் எப்படி இருக்கும், அதாவது உடல் வெப்பமாகி வாமிட் பண்ணுறது, அந்த மாதிரி எல்லாமே அதுக்கும் உண்டு. ஸோ அதுக்கு வந்து இலையில வந்து ஏதாவது பாய்சன் கலந்துருந்தா வாமிட் பண்ணும். நம்ம நமக்கு எப்படி உபாதை ஏற்படுதோ அதே மாதிரிதான் அந்த பட்டுப்புழுவுக்கும் ஏற்படும். அதுக்கும் வந்து நமக்கு எப்படி மெடிசன் எடுத்துக்கிறோமோ அதுக்கும் அதுக்கு தேவையான மெடிசனை, அதாவது கிருமி நாசினி நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அதை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆனால் கண்டிப்பாக வந்து இந்த திடீர்னு மழை பெய்யும் போது வெயில் அடிக்கும் போது கண்டிப்பாக அந்த புழுவுக்கும் வந்து பாதிப்பு ஏற்பட செய்யும். ஆனால் அதை வந்து நம்ம கரெக்டான முறையில் பராமரித்து கொண்டு வரணும்.
0: சரிங்க, அப்படி சரியாக நம்ம பராமரித்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த பட்டுப்புழு வளர்ப்பில் வந்து லாபம் வந்து ஒரு சாத்தியமான ஒன்று
1: இல்லைங்களா? சாத்தியமான
0: சாத்தியமானதுன்றதை விட நல்ல ஒரு லாபமே நினைக்க கூடிய வகையில் இல்லாத அளவுக்கு நல்ல அதிகமான ஒரு லாபமே கிடைக்கும். சரிங்க, நம்ம ஒரு விளம்பரத்தை வந்து கேட்டுட்டு நம்ம தொடர்ந்து பேசலாம். இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 7:44:40.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலத்துறை.
4: பிரதம மந்திரி கிசான் மான்தான் யோஜனா.

0: பிரதம மந்திரி கிசான் மான்தான் யோஜனாவால் சிறு குறு விவசாயின் எதிர்காலம் பாதுகாப்பாக இருக்கும். 55 முதல் 200 ரூபாய் வரைக்கான மாத தவணையை செலுத்தி 18 முதல் 40 வயது வரை உள்ள விவசாயிகள் பங்கு பெறலாம். பயன் பெற மக்கள் சேவை மையத்தை அணுகவும்.
1: ஆரம்பத்துல வந்து சக விவசாயிகிட்ட பேசும் போது கொஞ்சம் எங்களுக்கு அச்சமா இருந்தது, இந்த பாம் ஆயில் விவசாயம் இந்த சாகுபடி எப்படி இருக்குமோன்னு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நாங்க தோட்டக்கலை துறையை வந்து சந்திக்கும் போது அவங்களும் எங்களை வயலுக்கு வரும்போது அவங்க வந்து எங்களுக்கு ஒரு உத்தரவாதம் கொடுத்தாங்க. இந்த மாதிரி இதுல வந்து அஷோர்டு பைபேக் இருக்கு, இந்த ஸ்கீம் இருக்கு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நாங்கள் தைரியமாக வந்து பாம் ஆயில் வந்து சாகுபடி பண்ண ஆரம்பித்தோம். 3 வருஷம் கழிச்சு வந்து எங்களுக்கு மகசூல் வந்ததுக்கப்புறம் வந்து எங்களுக்கு தைரியம் வந்தது, இது லாபகரமான பயிர்ன்றது எங்களுக்கு தெரிய வந்தது.
2: ஆமாம், ஆரம்ப காலகட்டத்தில் அதிக செலவிடும் என்று இந்த பாம் ஆயில் பயிரில் அச்சப்பட்டோம். மண் வளம் பாதிக்கப்படும் என்று அச்சப்பட்டோம். தோட்டக்கலைத்துறையின் அறிவித்தல்படி அதிக லாபகரமுடைய பயிராக இப்பயிர் அமைந்துள்ளது.

0: நேர்களை நமது காரைக்கால் பண்பலை 100.3 நம்ம கிசான் வாணி நிகழ்ச்சியோடு இணைந்து இருக்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் குறைந்த முதலீட்டில் பட்டுப்புழு வளர்ப்பு சாத்தியமா அப்படிங்கிற ஒரு கேள்வியோடு இன்றைய கிசான் வாணி நிகழ்ச்சி வந்திருக்கு. இந்த நிகழ்ச்சியில் திருவாரூர் மாவட்டம் பட்டு வளர்ச்சித்துறை உதவி ஆய்வாளர் சா உஷா அவர்கள் வந்து பங்கேற்று கேள்விகளுக்கு விளக்கங்கள் வந்து அழகாக கொடுத்துட்டே இருக்காங்க. நம்ம நிகழ்ச்சியில் வந்து ஒரு நேயரை நம்ம வந்து தந்து சந்திக்கலாம். வருக, வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம். சிறப்பு அழைப்பாளர் அவர்களுக்கு வணக்கம்.
2: வணக்கம் ஐயா.
1: ஒரு பெரிய கிட்டத்தட்ட வந்து பெண்களுக்கு வந்து மகா பாரதி இருக்காருல்ல, கவி பாரதி, அவருக்கு தன்னம்பிக்கை கொடுக்கிற மாதிரி ஒரு நிகழ்ச்சி இது. வாழ்த்துக்கள்.
0: சரிங்க ஐயா, ரொம்ப நன்றி. சொல்லுங்க உங்களுடைய கேள்வி.
1: உங்களுக்கெல்லாம் வந்து இந்த நம்ம நெறியாளருக்கும் உங்களுக்கும் வந்து மிகப்பெரிய பாடுபட்டவர். ஒரு நல்ல தொழில் அது, லாபகரமான இருக்கும்.
0: சரிங்க.
1: அதை வந்து ஒரு ஊக்கப்படுத்தாம இருக்கிறப்ப இந்த நம்ம 100 புள்ளியில இந்த நிகழ்ச்சியில கேட்டாங்கன்னா தன்னம்பிக்கை வரும்.
0: சரிங்க ஐயா, என்ன கேள்விங்க ஐயா உங்களுக்கு? வேற
1: எனக்கு 60 100 புள்ளி முடியுங்கிறப்ப நான் கேக்குறேன், எதுக்குனாங்க இது வந்து நீங்க 10 புழு அப்படிங்கிறப்ப வந்து ரொம்ப ஒரு பொறுமை வாய்ந்த ஒரு இது, லாபகரமான தொழில். இதை வந்து நீங்க தான் வந்து நிறைய ஊக்கப்படுத்தணும். நம்ம நிறைய வந்து நான் எடுத்து சொல்லணும், நான் சும்மா ஒரு வானொலியில பேசுற நேயரு. நிறைய ஊக்கப்படுத்துங்க பெண்களை, அதாவது தன்னம்பிக்கையை கொடுங்க. பாரதி ஒருத்தன் வந்தாலும் போயிட்டான்டாக்கா நீங்க தன்னம்பிக்கை கொடுக்கணும்.
0: சரிங்க ஐயா, கண்டிப்பா தன்னம்பிக்கை வந்து கொடுக்கலாம். அதற்காக தான் நாங்க பேசிட்டே இருக்கோம். வேற எதுவும் நிகழ்ச்சி தலைப்பு குறித்த உங்களுக்கு கேள்விகள் இருக்கா?
1: இருக்குமா. பெண்கள் வந்து முன்னேறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு.

0: சிறப்பான நிகழ்ச்சி வந்து, நீங்களும் நான் நிறைய பேசணும் அங்கே வானொலியில் கேட்டுக்கிறேன்.
1: ம், சரிங்கய்யா, சரிங்கய்யா, நன்றி நன்றி. சரிங்க, அவங்க வந்து பெண்களுக்கு வந்து நிறைய ஊக்கங்கள் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. கண்டிப்பாக ஊக்கங்கள் கொடுக்கறதுக்காக தான் நம்ம அரசு வந்து நிறைய மானியங்கள் வந்து இந்த பட்டு வளர்ச்சிக்காக கொடுக்குறாங்க அந்த துறையிலிருந்து அப்படிங்கிறத வந்து நீங்கள் சொல்லிக்கிட்டே வரீங்க. இந்த மல்பெரி செடிகள் அதிலிருந்து நம்ம இலைகளை வந்து எடுக்கும்போது சரியான முறையில் வந்து அந்த பட்டு புழுவுக்கு வந்து நம்ம கொடுக்கணும் இல்லைங்களா? அப்போ அந்த செடி வளரும்போது அதிலிருந்து அந்த இலைகள்லேருந்து ஏதாவது இருந்ததுன்னா அந்த பட்டு புழுவுக்கு வந்து ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க. அது மாதிரி என்ன பாதிப்பு வந்து இலை வழியாக வருங்க?
2: இப்போ வந்து இலை வழியாக வர்ற பாதிப்பு அப்படின்னா, அதாவது நம்ம தோட்டத்திலிருந்து பக்கத்து தோட்டத்து நெல்லுக்கு ஏதாவது மருந்து அடிச்சிருந்தாங்க அப்படின்னா அந்த பாய்சன் வந்து இந்த இலையில கலந்துருக்கும். ஸோ அதை அது வந்து அந்த இலையை முற்றிலுமா பாதிச்சிருச்சுன்னு கிடையாது, அதோட காலம் 15 நாள் கழிச்சதுக்கப்புறம் அதை நம்ம புழுவுக்கு கொடுக்கலாம். ஸோ அதை நமக்கு தெரியாத பட்சத்தில் அந்த இலையை நம்ம ஃபீடிங்காக கொடுக்குறோம் பட்டு புழுவுக்கு அப்படின்னா கண்டிப்பாக அது எல்லா புழுக்களுமே சாப்பிடும்போது வாமிட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ வாமிட் பண்ணுது அப்படின் போதே அது உடம்புல இருந்து பால் போன்ற திரவம் வந்து இறந்துடும். ஸோ அதை நம்ம வந்து அதை வந்து கண்காணிச்சுட்டு இருக்கணும். ஸோ அதையும் நம்ம ஆரம்ப காலத்திலே கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கும் நம்ம வந்து கிருமி நாசினி வந்து கொடுத்துக்கலாம்.
1: ஓ, சரிங்கம்மா. நம்ம நிகழ்ச்சிக்கு இன்னும் ஒரு நேயர் வந்திருக்காங்க. வருக, வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
1: வணக்கம்.
3: சங்கரம் இந்த பன்னீர்செல்வம் பேசுறேங்க.
1: சொல்லுங்க பன்னீர்செல்வம் ஐயா.
3: ஏங்க இந்த பட்டுப்பூச்சி வந்து நம்ம பகுதியில் வந்து இப்போ நெல் விவசாயம் பண்றாங்க, பருத்தி விவசாயம் பண்றாங்க, நல்லா அவாட்ட யாரும் சொல்லல செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. பட்டியில நிறைய பட்டத்துல நிறைய லாபம் இருக்குங்கிறீங்க, நிறைய வீடு ஆனா
1: அவங்க வந்து இருக்காங்க, அவங்க கிட்டே நம்ம வந்து கேட்டுருவோம். உங்களுடைய அதங்கம் வந்து புரியுது, நீங்க வந்து கேளுங்க ஐயா அவங்க கொடுக்கற விளக்கத்தை, சரிங்களா?
2: வணக்கம் ஐயா. நீங்க இப்ப சங்கரமந்தல் சொன்னிருந்தீங்களா?
3: ஆமா ஆமா.
2: கண்டிப்பா நீங்க இப்ப கேட்ட கேள்வி கரெக்டான கேள்வி. எப்பொழுதுமே ஒரு விவசாயம் பண்ணுறோம் அப்படின்னா அதில் முழு ஈடுபாடோடு செஞ்சால் தான் அதுலேருந்து நமக்கு பலன் கிடைக்கும். இப்போ நீங்களே சொல்லியிருந்தீங்க, பருத்தி நெல் எல்லாமே தானாகவே போடுறாங்க அப்படின்னு சொல்லும்போது, பட்டு புழுவுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து நிறைய சப்போர்ட் பண்ணியிருந்தாலும் விவசாயி வந்து அதில் ஆர்வம் இல்லாமல் இருக்கிறது தான். ஏன்னா இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய பேர் இங்கே நம்ம பகுதியில் செஞ்சாங்க அப்படின்னா உங்களுக்கு உள்ள நுணுக்கங்கள் அவருக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ நாங்கள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டே இருப்போம். நாங்கள் சொல்லி கொடுக்குற மெத்தடை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி வந்தாலே கண்டிப்பாக அதை சக்ஸஸ் பண்ண முடியும். இதில் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா பருத்திக்கு அப்படின்னா யாரும் சொல்லாமே களை எடுத்துடுறாங்க, பார் அணைக்கிறது எல்லாமே பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து இது என்ன புதுசாக இருக்குது, இதில் போய் நம்ம ஈடுபடலாமான்றதோட நிறைய பேரோட எண்ணத்துலேயே அவங்க வர முடியாமல் இருக்குது. இப்போ அவர் பார்த்திங்கன்னா அந்த ராஜராஜன், நீங்கள் சொன்ன மாதிரி ராஜராஜன் அவர் பேர், அவங்களாம் இப்போ பார்த்திங்கன்னா அவங்க 5 வருஷமாக செஞ்சிட்ருக்கவாசி அதில் உள்ள நுணுக்கங்கள் தெரிஞ்சு கரெக்டான முறையில் செஞ்சுட்டு வராங்க. அப்போ அவங்க அதில் லாபம் இருக்குன்ற முறையில் தானே இத்தனை வருடங்கள் செஞ்சிட்ருக்காங்க.
1: ஐயா அதுக்குதான் நிறைய மானியம் வந்து குடுக்கறாங்க பாத்தீங்களா, நம்ம மல்பெரி வாங்குறதுக்கும் மானியம் குடுக்கறாங்க, ஷெட்டுக்கும் வந்து குடுக்கறாங்க, அந்த விதை உற்பத்தி அந்த புழுக்களினுடைய விதை அதுக்கும் வந்து.
2: கண்டிப்பாக நீங்கள் கேட்டது வந்து அதிகமான செலவு ஆகுதுன்னு சொல்கிறீங்க, கண்டிப்பாக அது. இப்போ நீங்கள் நடவு பண்ணும்போதே நீங்கள் நாங்கள் அன்னைக்கே எல்லா டாக்குமெண்ட்டையும் வாங்கி உங்களுக்கு வந்து நடவு மானியமாக, அதாவது நீங்கள் கண்டிப்பாக இது வந்து சொந்த நிலமாக இருக்கணும், பட்டா உள்ள சொந்த நிலமாக தண்ணி வசதியோடு இருக்குது அப்படின்ற ஒரு விவசாயிக்கு கண்டிப்பாக நடவு பண்ண பிறகு நாங்கள் ஏக்கருக்கு 45,000 மானியமாக கொடுக்குறோம், சரிங்களா? அதாவது உங்களுக்கு அந்த செடியோட விலை வந்து 15,000 ஆகும். அந்த செடி நீங்கள் வாங்க, நாங்கள் 45,000 கொடுக்குறோம். ஷெட்டு நீங்கள் புழு வளர்ப்பு மனைக்கு கண்டிப்பாக நீங்கள் அதிகமாகும், ஏன்னா நீங்கள் அது ஒரு டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 20 வருஷத்துக்கு அது அப்படியே இருக்கக்கூடியது தான். ஏன்னா நீங்கள் திரும்ப விதக்கரணை வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது, திரும்பவும் நீங்கள் ஷெட்டுக்காக செலவு பண்ண அவசியம் இல்லை. ஆனால் நீங்கள் செலவு பண்ணுறத

0: வந்து அரசே திருப்பி உங்களுக்கு மானியமாக கொடுக்குறாங்க. இப்போ நீங்கள் 1000 சதுரடியில் வந்து புழு வளர்ப்பு மனை போடுறீங்கன்னா நாங்கள் 243,750 ரூபா உங்களுக்கு கொடுத்துட்றோம். கண்டிப்பாக அது உங்களுக்கு நாங்கள் திரும்ப கொடுத்துட்றோம். அதுக்கடுத்து நம்ம பகுதியில் வந்து களைன்றது பெரிய விஷயமா இருக்கிறது. நம்ம பகுதியில் களைன்றது இப்போ களைக்குமே பார்த்தீங்கன்னா களை எடுக்க விவசாயிங்க சிரமப்படுறாங்க அப்படின்றதான் பவர் டில்லரும் கொடுத்துட்றோம் நாங்கள் 56,500 ரூபாய்க்கு பொருளாக கொடுத்துட்றோம். ஸோ அரசு வந்து நிறைய விதங்களில் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம அதை வந்து தயக்கம் காட்டுறோம். ஃபஸ்ட்டு ஒரு தொழிலுக்குள்ளே வரும்போது தயக்கம் காட்டுறோம். அந்த தயக்கத்தை இது பண்ணிட்டாலே நம்ம கண்டிப்பாக அது சக்ஸஸ் தான். இலையும் தரமாக கொண்டு வந்துட்டால் சக்ஸஸ் தான்.
1: என்ன
2: கேள்வி உங்களுடைய? காற்றில் வரும் காரணத்துக்கு 8 மணிக்கு இன்னும் 6 நிமிஷம் இருக்கு, அதுக்குள்ளே வந்துட்டீங்க நிகழ்ச்சிக்கு, சரிங்களா? சரி, இன்னும் கிசான் வாணி முடியல. நேர்கள் வந்து பாடல் கேட்குறதுல நம்ம பண்பலையோடு எவ்வளவு தொடர்பில் இருக்காங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப இதாக புரியுது. சரிங்கம்மா, இப்போது நம்ம நிகழ்ச்சிக்கு வந்துடலாம். கிசான் வாணியில் இப்போ பட்டு புழு வளர்ப்பு பற்றியும் அது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பற்றியும் சொல்லிகிட்டே இருக்கீங்க. இப்போ அந்த விவசாயி வந்து கேட்டார், அவருக்கான அந்த அனுபவங்களை வந்து பெறுவதற்கு ஏதாவது பயிற்சி இருக்குங்களா?
0: அரசு வகையில் பயிற்சி கொடுக்குறோம். 6 நாட்கள் வந்து ஒசூரில் கொடுக்குறோம். அதாவது அரசே வந்து அவங்களோட இன்ஸ்டியூட் மாதிரி வச்சு அதில் கொடுக்குறோம். 6 நாள் பயிற்சி கொடுக்குறோம். திங்கள் முதல் சனி வரைக்கும் வாரத்தில் மாதத்தில் எல்லா வாரமும் உண்டு நடக்குது. அதுக்கு அரசு வந்து ஒரு விவசாயிக்கு 7,000 ரூபாய் அந்த மானிய பயிற்சிக்காக கொடுக்குறாங்க. விவசாயி காலையில் அங்கே ஒசூரில் இருந்து தங்குறதுக்கு சாப்பிட்ற எல்லா இடமுமே அரசே ப்ரொவைட் பண்ணி அவங்களுக்கு பயிற்சியும் கொடுக்குறாங்க. அதனால கண்டிப்பா அங்க அவங்க 6 நாள் பயிற்சி எடுத்தா இதுல இன்னும் மேலும் தகவல் தெரிஞ்சுக்கலாம்.
2: சரிங்க, இப்போ பட்டுப்புழு உலர்ப்புல வந்து அறுவடை அப்படின்னா அது வந்து அந்த கூடு வந்து நம்ம எடுக்கிறது தான். அந்த கூடுல வந்து அந்த தரம் வந்து எப்படி பாக்குறது? இந்த தடவை தான் சரி, எதுவும் மிஸ் ஆயிடுச்சு, அடுத்த தடவை அதை கரெக்டா அந்த தரத்தை வந்து நம்ம கொண்டு வரலாம் அப்படிங்கும் போது அந்த தரம் அப்படிங்கிறது எப்படி இங்க மிஸ் ஆகும்?
0: இல்லை, கூடு தரம் அப்படின்னாலே கூடு வந்து எங்கேருந்து ரிசல்ட்டு கிடைக்குது, அந்த இலையில இருந்தால் நமக்கு ரிசல்ட்டு.
2: சரி,
0: ஸோ இலையை வந்து நீங்கள் கண்டிப்பாக ஒரு இலை எடுத்து பார்க்குறோன்னா 5 கிராம் இருந்து அந்த வெயிட் இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக அதில் எல்லா சத்துமே வந்துடுது. ஸோ வந்து நம்ம இலைய தரமாக கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து புழு வளர்ப்பும் சக்ஸஸ், அந்த கூடும் வந்து தரமான கூடாக அமையும். ஸோ தரமான கூடு அப்படின்னா அது ஒரு 2 கிராம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து தரமான இது கூடு.
2: சரிங்க, அதில் நிறம் வந்து ஏதாவது ஒரு கவனத்தில் எடுக்க வேண்டிய விஷயமா, அந்த கூட்டினுடைய நிறம்?
0: பட்டு கூடு வந்து முன்னெல்லாம் மஞ்சள் நிறம் வெள்ளை நிறம்னு 2 இருந்தது, வெண்பட்டு மஞ்சள் பட்டுன்னு சொல்லிட்டு. இப்போ மஞ்சள் பட்டு கிடையாது. இப்போ ஏன்னா நம்ம பகுதியிலேயே நிறைய பேர் மயிலாடுதுறை திருவாரூர் நாகப்பட்டினம் விவசாயிகள்லாம் வந்து மஞ்சள் கூடு வளர்த்துருக்காங்க 30 வருடங்களுக்கு முன்பு. ஆனால் இப்போ அதெல்லாம் கிடையாது, வெள்ளை வெண்பட்டு மட்டும்தான் வளர்க்குறோம். ஸோ நம்ம வந்து அந்த வெண்பட்டு கரெக்டாக வந்துடும். ஏன்னா இலை நான் சொன்ன முதல்ல சொன்ன மாதிரி தான், இலை தரமாக இருந்தது அப்படின்னா எந்த இதுலையுமே இதில் மாற்றம் கிடையாது. ஏன்னா அந்த இலை தான் அதுக்கு சாப்பாடு. ஸோ அதை சாப்பிட்டு அது உடம்புக்குள்ளே இந்த சில்க் உருவாகிட்டு இருக்கோம். அதோட எச்சில் தான் வந்து பட்டு நூல், பட்டு புழுவோட எச்சில் தான் பட்டு நூல். ஸோ அதை சாப்பிட்டு அது உடம்புக்குள்ள வர்றதுனால கண்டிப்பா அது வந்து வெண்பட்டு. ஏன்னா அதுக்கு ஏதாவது டிசீஸ் வந்திருந்தா மட்டும்தான் அந்த கூடு வந்து ஒரு மாதிரி அழுந்தும், ஃப்ளம்சியா ஒரு மாதிரி வளைஞ்சு கொடுக்கும். மற்றபடி எல்லாம் எந்த நோயும் இதுல வர்றதுக்கு வேலை இல்லை.
2: சரிங்க, அப்படி என்ன பாதிப்பு அந்த புழுக்கு வருங்க, அது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது, அதுக்கு ஏதாவது தீர்வு?
0: இல்லை, கண்டிப்பாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி
2: தான், இலை தானா,
0: டெம்பரேச்சர் ஹுமிடிட்டியை கரெக்டாக மெயின்டைன், ஹுமிடிட்டி டெம்பரேச்சர் கரெக்டாக மெயின்டைன் பண்ணினாலே எந்த பாதிப்பும் வராது. இலைக்கு நான் சொன்ன மாதிரி மற்ற இதுலேருந்து பாய்சன் வராமல் இருக்கணும். நாங்கள் வந்து கண்டிப்பாக புழு வளர்க்கும் போது நாங்கள் வந்து 3 நாளைக்கு 2 நாளைக்கு ஒரு விடிந்து சொல்லி கொடுப்போம், இந்தந்த முறையில் இலை கொடுங்க, அதுக்கு காய்ச்சல்னு சொல்லி 2 நாள் சாப்பிடாமல் இருக்கும். அதாவது தோல் உரிப்பு, நம்ம விவசாயிங்க அதுக்கு காய்ச்சல்னு சொல்லுவாங்க, அந்த டைம் ஃபீடிங் கொடுக்க வேண்டாம்னு சொல்லுவோம். அதை மட்டும் அவங்க கரெக்டாக மெயின்டைன் பண்ணி வரணும். ஏன்னா அதுக்கு திடீர்னு அவங்க இலை சாப்பிடாத டயத்தில் இலை கொடுத்தா தோல் உரிச்ச புழு சாப்பிட ஆரம்பிச்சிடும், தோல் உரிக்காது சாப்பிடாது. ஸோ வந்து அதுலேயே அன்சைஸ் வர ஆரம்பிச்சிடும். ஒன்று வளர்ந்து பெருசாக போயிட்டு இருக்கும், இன்னொன்று வளராமே இருக்கும். ஸோ அதெல்லாம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணாலே எந்த பாதிப்புக்கும் வேலை கிடையாது.
2: நம்ம இந்தியாவில் வந்து அகிம்சா பட்டுன்னு நார்த் ஈஸ்டில் வந்து உற்பத்தி பண்ணுறாங்க, ஆனால் நம்ம பகுதியில் வந்து இன்னும் இந்த பட்டுப்புழு அந்த கூடு தான் அந்த பழைய அந்த

0: பாரம்பரியமாக செஞ்சிட்ருக்க அந்த முறை தான். இப்போ இந்த பட்டுப்புழு வளர்ப்பில் இந்த நிகழ்ச்சியோடைய இறுதி பகுதிக்கே வந்துட்டோம். நீங்கள் சொல்லியிருக்கீங்க பட்டுப்புழு வளர்க்குக்கான இந்த மல்பெரி செடி அது பண்ணுறதுக்காகவும் வாங்கி பயிர் பண்ணுறதுக்காகவும் மானியம் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அந்த கூடாரத்துக்கும் மானியம் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. பயிற்சி உண்டு, அதுக்கும் வந்து 7000 ஒரு ஒரு விவசாயிக்கு கொடுத்து தான் அந்த பயிற்சியும் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ ஒவ்வொரு நிலையிலையும் வந்து அரசு வந்து மானியம் வந்து கொடுக்குது. ஸோ விவசாயிகளும் வந்து இந்த பட்டுப்புழு வளர்ப்பு அப்படிங்கிறது வந்து தைரியமாக எடுத்து செய்யலாம் அப்படிங்கிறது தான் உங்கள் பேச்சிலிருந்து நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். எங்களுடைய கேள்விகளுக்கு இன்னைக்கு அழகாக விளக்கங்கள் கொடுத்துருக்கீங்க, மிக்க நன்றியம்மா. ஆ, உங்களுடைய அலைபேசி எண்களை வந்து கொடுத்தா இன்னும் நேயர்களுக்கு வந்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் உங்களை தொடர்பு கொண்டு கேட்கலாம். உங்களுடைய தொலைபேசி எண்களை வந்து சொல்லுங்கள், அலைபேசி எண்கள்.
1: 83 83 00 00
0: சரிங்க. திருவாரூர் மாவட்டம் பட்டு வளர்ச்சி துறை உதவி ஆய்வாளர் சா உஷா அவர்களுடைய அலைபேசி எண்கள் 83 00 06 61 79. மிக்க நன்றி அம்மா.
1: நன்றி.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி.
3: இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலத்துறை.
4: பிரதம மந்திரி கிசான் மான்தான் யோஜனா.

0: பிரதம மந்திரி கிசான் மான்தான் யோஜனாவால் சிறு குறு விவசாயியின் எதிர்காலம் பாதுகாப்பாக இருக்கும். 55 முதல் 200 ரூபாய் வரைக்கான மாத தவணையை செலுத்தி 18 முதல் 40 வயது வரை உள்ள விவசாயிகள் பங்கு பெறலாம். மக்கள் சேவை மையத்தை அணுகவும்.
1: இணைந்திருக்கின்றோம் காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 28 மணி.

0: சிந்தனை துளி மரக்கன்று நடுவோம், நாட்டை உயர்த்துவோம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. பண்பலையோடு இணைந்து நேயர்கள் இனி கேட்டு ரசிக்கலாம். காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸின் காற்றில் வரும் கானம் இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்.
1: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால் மற்றும் திருச்சி.
2: நம்ம ஊர்ல இவ்வளவு பெரிய ஷோரூமா?
3: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
4: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
1: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால் மற்றும் திருச்சி.
0: நேர்களே, காற்றில் வரும் காணும் நிகழ்ச்சியோடு இணைந்து உங்களுக்கு பிடித்த பாடல்களை கேட்டு ரசிக்க அழைக்கலாம். 0436 இணைப்பினுடன் 231-2919-8-0-299-5-8-0 அலைபேசி எண்ணான 95-66-42-72-31 இந்த எண்ணிலும் அழைக்கலாம். நேர்களே, காரை பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைத்தள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்கள்.

பாட்டில் வரும் கானம். இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன கேள்வி கேட்க போறோம் அப்படின்னு ரொம்ப ஆர்வமா எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. சினிமா, சினிமானா யாருக்கு தான் பிடிக்காது இல்லைங்களா? எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். படங்கள், திரைப்படங்கள் பார்க்கறது, தியேட்டரில் போய் பார்க்குறதா சரி, டிவியில் பார்க்குறதா இருந்தாலும் ஒரு மிகச்சிறந்த ஒரு பொழுதுபோக்குனே சொல்லலாம். எல்லாருமே ரொம்ப ஆர்வமாகவும் ஜாலியாகவும் பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு விஷயம் இது. அதை வந்து எடுக்கும் பொழுது நம்ம பார்த்துருப்போம் இல்லைங்களா, அதாவது சினிமா ஷூட்டிங், அது பார்க்குறதே ரொம்ப ஆர்வம். ஏன்னா நம்ம ஊர்லலாம் பா சினிமா ஷூட்டிங் வந்திருக்காங்கப்பா அப்படின்னு சொன்னால் போதும், எங்கே வந்திருக்காங்கன்னு அதை போய் பார்க்குறதுல எல்லாருக்குமே ஒரு ஆர்வம் அதிகமாகவே இருக்கும். அந்த ஒரு அனுபவம் வந்து நிறைய பேருக்கு இருக்கும் இல்லைங்களா. அந்த அனுபவத்தை இன்றைக்கி நீங்கள் வந்து நிகழ்ச்சியில் சொல்லலாம். அதாவது சினிமா ஷூட்டிங் பார்த்ததுண்டா, பார்த்துருக்கீங்கன்னா பார்த்துருக்கேன், என்ன படம் எடுக்கும்போது பார்த்தோம் அப்படின்னு ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இன்றைக்கி நிகழ்ச்சியில் நீங்கள் பகிர்ந்துக்கலாம். நம்ம காரைக்கால் பண்பலை முகநூல் பக்கத்தில் காற்றில் வரும் காடம் நிகழ்ச்சிக்காக போடப்பட்டிருக்க அந்த போஸ்டரில் கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய பதில்களை தெரிவிக்கலாம். சினிமா ஷூட்டிங் பார்த்ததுண்டா

0: காற்றில் வரும் காணம் நிகழ்ச்சியோடு இணைவரும் நேயர் வருக வணக்கம்.
1: அன்பான சோரிக்கு அன்பு வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: மதுரையிலிருந்து ஆண்டனி.
0: சொல்லுங்க ஆண்டனி சார், என்ன பாடல் வேணும்?
1: போனா ஒரு கேள்விக்குரிய திரைப்படம் சார், அதுல எஸ்பிபி வயசுலயும் சுஷிலாம் வயசுலயும் பூந்தண்டலே, அந்த பூந்தண்டல கொஞ்சம் மதுரைக்கு அனுப்பிடுங்க சார்.
0: கண்டிப்பா உங்களுக்காக அந்த பாடல் வருது, கேட்டு ரசிக்கலாம். நன்றிங்க.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.

0: இணைந்திருக்கின்றோம் காரைக்கால் பண்பலை 100.3 காற்றில் வரும் காணும் நிகழ்ச்சியில் இணைவரும் நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: ஆனந்த்
0: சார், சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
1: கரகாட்டக்காரன் திரைப்படத்திலிருந்து மோனோ சித்ரா பாடிய குழுமலை காற்றில் வரும்.
0: சரிங்க, எங்க ஒன் வேர்ட் ஆன்சரா சொல்லிடுவீங்களோன்னு நினைச்சேன். யாரு பாடி இருக்காங்க அப்படின்லாம் கூட சொல்லிட்டீங்க இல்ல? சரிங்க, உங்களுக்காக பாடல் வரும், கேட்கலாம். நன்றி.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: நேரம் 8:20 ஆகுது. காட்சியில் வரும் கானம் நிகழ்ச்சியோடு நாம் இணைந்திருக்கின்றோம். இன்னைக்கு நிகழ்ச்சியில் சினிமா ஷூட்டிங் பார்த்ததுண்டா அப்படின்னு கேட்டிருக்கோம். உங்களுடைய பதில்களை நம்ம காரைக்கால் பண்பலை முகநூல் பக்கத்தில் நீங்கள் பதிவு பண்ணலாம். இப்போ நம்ம நிகழ்ச்சியில் இணைந்து பாடல் கேட்க வரும் நேயர், வருக வணக்கம்.
1: ஐயா வாடியில இருந்து அசோக் ராஜ் பேசுறேன் மேடம்.
0: அசோக் ராஜ் சார், சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
1: சாமுண்டி படத்துல இருந்து முத்து நகை பாடல்.
0: சரிங்க, உங்களுக்காக பாடல் வரும் விளம்பரத்தை தொடர்ந்து கேட்கலாம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நேர்களே, நாளை காலை 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு.
4: ஓஎன்ஜிசி, மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி.
5: இந்த ஆடியில் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர் சில்க்ஸ்.
0: நாளை காலை 6:40 ஸ்ரீலலிதா வல்சத்தா ஃபார்மா விடங்களூர் எண்ணெய் வழங்கும் இன் சொல்லாமது.
6: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உடைக்கும் பூமெக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
7: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.

0: இணைந்திருக்கின்றோம். காரைக்கால் பண்பலை 100.3 காற்றில் வரும் கானம். நேர்களை நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நல்ல நீர் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் திருத்துறைப்பூண்டி ஏபிசி கோல்டு பேலஸ்.
1: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள் ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் கும்பகோணம் உங்கள் கடை. தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன் பிரீஃப்ஸ் வழங்கும் ஊரும் உறவும்.
2: பைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் தான்.
0: நாளை மாலை 5:15 சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லர்ஸ் வழங்கும் சிட்டுக்கோரு பாட்டு. நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சிகள். காற்றில் வரும் காணும் நிகழ்ச்சியோடு இணைவரும் நேயரை சந்திக்கலாம். வருக வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: நான் என்று உங்கள் அன்புடன் பூந்தரமேட்டை முருகன்.
0: சொல்லுங்க, உங்க ஊர்ல மழை பெய்யுதா சார்?
3: மழை பெஞ்சது மேடம், சாயந்தரம் இப்ப விட்டு இருக்கு மேடம்.
0: அதனாலதான் சில்லுன்னு ஒரு மாலை வணக்கம் சொல்றேன்.
3: ஆமா, சில்லுன்னு உயிர வணக்கம் மேடம்.
0: என்ன பாடல் வேணும்?
3: எனக்கு வயசு பொண்ணு படத்துல இருந்து இந்த காஞ்சி பொட்டு எடுத்து கஸ்தூரி போட்டு தேவதை அனுப்பி விடுவோம்.
0: காரைக்கால் பண்பலையில் வருது கேட்கலாம். நன்றிங்க.

0: பண்பலையோடு இணைந்த நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் வழங்கிய காற்றில் வரும் கானம். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்.
1: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால் மற்றும் திருச்சி.
2: நம்ம ஊர்ல இவ்வளவு பெரிய ஷோரூமா?
3: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
4: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
1: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால் மற்றும் திருச்சி.
0: நேரம் 8:30. பண்பலை 100.3 காற்றில் வரும் கானம். இன்றைய நிகழ்ச்சியில் சினிமா ஷூட்டிங் பார்த்ததுண்டா அப்படின்னு கேள்வி கேட்டிருந்தோம். நம்ம காரைக்கால் பண்பலை முகநூல் பக்கத்தில் காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சிக்காக போடப்பட்டிருக்க அந்த போஸ்டரில் உங்களுடைய பதில்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. நம்ம நிகழ்ச்சியில் இணைந்து பாடல் கேட்க காத்திருக்கும் நேயர் வருக. வணக்கம்.
5: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
5: அரியலூர் மாவட்டம் தேவாமங்கலம் முருகன் மேடம்.
0: சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
5: கோபுர தீபம் படத்திலிருந்து உள்ளமே உனக்கு தான் பாடல் மேடம்.
0: இந்த பாடல் உங்களுக்கு தான் கேட்கலாம். நன்றிங்க.

0: காற்றில் வரும் கணம் நிகழ்ச்சியோடு இணையவரும் நேயர் வருக. வணக்கம். வணக்கம். யார் பேசுறீங்க?
1: கண்ணன்
0: சார், சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: இந்தி பயிரிலிருந்து பாடலையே படிப்பறியா அந்த பாடல். நன்றிமா.
0: நன்றிங்க. உங்களுக்கு பாடல் வரும், கேட்கலாம். நேர்களை, நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய்வாழ
2: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
3: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
2: ஜிஎல் மருத்துவமனை
3: காரைக்கால்.
0: செங்கல் சுளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சலுசை வாங்க அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர். நாளை பிற்பகல் 2 மணிக்கு நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்குண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர்.
4: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: காற்றில் வரும் காணும் நிகழ்ச்சியில இன்னைக்கு ஒரு கேள்வி கேட்டிருந்தோம் இல்லைங்களா, சினிமா ஷூட்டிங் பார்த்ததுண்டா அப்படின்னு. நிறைய நேயர்கள் வந்து நம்ம காரைக்கால் பண்பலை முகநூல் பக்கத்தில் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணியிருக்காங்க. யாரெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? கடலூர் துறைமுகம் சுரேஷ் அவர்கள் சொல்லியிருக்காங்க, விஜயகாந்த் அவர்கள் கதாநாயகனாக நடித்த முதல் படம் தூரத்து இடி முழக்கம் எங்கள் ஊரில் தான் எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோடு மட்டும் இல்லாமல் சத்யராஜ் அவர்கள் நடித்த புது மனிதன் இந்த படத்தோட ஷூட்டிங்கை எங்கள் ஊரில் நான் முழுமையாக பார்த்துருக்கேன். இப்போ அவங்களோட தோழன் பக்கத்து வீட்டு பையனா, அவங்க வந்து ஒளிப்பதிவாளராக இருக்காங்களாம். சூர்யா அவர்கள் நடித்த உயிரிலே கலந்தது, கதகளி போன்ற திரைப்படங்கள் வந்து நான் முழுத ஷூட்டிங்கை பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, கலாவதி ராஜமோகன் அவர்கள் இரவாஞ்சேரியிலிருந்து, சினிமா ஷூட்டிங் பார்த்ததில்லை ஆனால் படம் பார்க்கும்போது படத்துக்குள்ளேயே ஷூட்டிங் எடுக்கிற மாதிரி சீன் வரும் இல்லையா, அதை மட்டும்தான் பார்த்துருக்கேன் அப்படின்னு ரொம்ப ஏக்கமாக சொன்ன மாதிரி தெரியுது. அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஐயாவடி அசோக்ராஜ் கனிமொழி அவர்கள் சொல்லியிருக்காங்க, நான் மகாநதி படம் ஷூட்டிங் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு அருமையான திரைப்படம். அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவரிக்காடு வித்யா வீரமணி அவர்கள், சினிமா ஷூட்டிங் இதுவரையில் பார்த்ததில்லை ஆனால் பார்க்கணும்னு ஆசை தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, அமிர்தராயன் கோட்டை பாரிவள்ளல் கா, இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் சென்னை வடபழனி விஜயவாகினி இந்த இடத்துல ஷூட்டிங் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து சினிமா ஷூட்டிங் பார்த்துருக்கேன், சினிமா ஷூட்டிங் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸ்ரீகிருஷ்ணா வழுவூர் பண்டார வடை அவர்கள். அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, நன்னிலம் நாகை குமரன், ஆமாங்க பார்த்துருக்கேன், தரங்கம்பாடி கடற்கரையில் ஒரு ஸ்டண்ட் காட்சி எடுத்துகிட்டு இருந்தாங்க அதை பார்த்துருக்கேன், அப்புறம் ஸ்டண்ட் காட்சி வெறுத்தே போயிட்டு, ஏன்னா ஒரு டேக், அதாவது சினிமா ஷூட்டிங் வந்து நம்ம படத்தில் பார்க்குற மாதிரி கண்டினியூவாக வராது இல்லைங்களா, அது தெரியாமல் நம்ம ஆர்வமாக போய் பார்த்துருந்துருப்போம். ஆனால் அவங்க ஒவ்வொரு முறையும் டேக் எடுத்து அதை பர்ஃபெக்டாக கொண்டுட்டு வரதுக்கு, அந்த சீனை எடுத்துக்கிறதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணுறாங்கன்றதை அதை நேரில் பார்க்கும்போது தான் தெரியும், நமக்கே வெறுத்து போயிடும் உண்மையாகவே. ஆனால் அவங்களுக்கு அந்தளவுக்கு பொறுமையோடு அதை செஞ்சு நம்மளை வந்து ரசிக்க வைக்கணுன்றதுக்காக ரொம்பவும் பொறுமையாக அந்த காட்சியை எடுக்கிற விதம் வந்து உண்மையாகவே அவங்க எல்லோரும்

0: காரைக்கால் பண்பலை 100.3 காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சியுடைய இணைவரும் நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: திருவாரூர் மாவட்டம் பனங்குடியிலிருந்து லதா பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க லதாமா, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: பொற்கால படத்துல இருந்து கரிவேலம் காட்டுக்குள்ள.
0: சரிங்க, உங்களுக்காக பாடல் வரும் கேக்கலாம்.
1: மூணு ஷூட்டிங் பாத்துருங்க மேடம்.
0: ஓஹோ, என்ன படம் பாத்திருக்கீங்க ஷூட்டிங்?
1: அரசு, ஆனந்தம், சேது.
0: சூப்பர், நல்ல படங்கள் தான் பாத்திருக்கீங்க.
1: ஆமா, அப்ப நாங்க படிச்சிட்டு இருந்தோம் மேடம், பக்கத்து ஊர்ல ஷூட்டிங் கோயில நடந்துச்சு. பெரிய கோயில்ல.
0: சரிங்க, நன்றிங்க, உங்களுக்காக பாடல் வரும் கேக்கலாம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: நேர்களே, நாளை மாலை 5:30 விலக்கேற்றும் வேலை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன் கோ.
1: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ்,
2: வில கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
0: நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும்
1: அனைத்தும்
3: தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
4: மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: நேரம் பார்த்தீங்கன்னா 8:45 ஆகிடுச்சு. நம்ம காரைக்கால் பண்பலை முகநூல் பக்கத்தில் அடுத்து யாரெல்லாம் கமெண்ட் பண்ணியிருக்காங்க தெரிஞ்சுக்கலாம். பாப்பா கோவில் ரவி அவர்கள், 4 பார்த்துருக்கேன் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா காரைக்கால் நளினி, நான் வந்து காரைக்காலில் எடுத்து 2 பார்த்துருக்கேன். மனங்குத்தி பறவை பாரதியாரோடு காரைக்காலில் எடுத்தாங்க. சிவகார்த்தியன் அவர்கள் நடித்த படம் பார்த்தேன். அடுத்து சேரன் பத்மப்ரியா அவர்கள் நடித்த ஃபோட்டோ கூட அவங்க கூட எடுத்திருக்கேன், பொக்கிஷம் திரைப்படம், அதை நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நான் இன்னொரு படம் கூட பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நளினி அவர்கள். அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, நேயர்களுக்கு இரவு வணக்கம். நான் வந்து புத்தூர் ECR சாலையில் மனங்குத்தி பறவைன்னு நினைக்கிறேன், அந்த பட பிடிப்பை பார்த்துருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மஞ்சை பழக்கடை பாலாஜி அவர்கள், மஞ்சை கொள்ளைன்னு நினைக்கிறேன், அந்த ஊர்லேருந்து அனுப்பியிருக்காங்க. அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஷூட்டிங் பார்த்ததில்லை, தேட்டரில் படம் மட்டும் பார்த்துருக்கிறேன் அப்படின்னு நன்னிலம் அம்பலவரன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. சேலம் ஆத்தூர்லேருந்து நான் விவசாயி எனும் நான் அப்படின்னு திரைப்பட ஷூட்டிங் பார்த்தேன். சேலம் சரவணன் தவிர அனைவரும் புதுமுகங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா காட்டூர் சிவகுமார் அவர்கள் சொல்லியிருக்காங்க, ஷூட்டிங் ஃபிலிம் ஒருதலை ராகம் படத்தில் பார்த்துருக்கேன் அப்படின்னு ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லியிருக்காங்க. நான் நிறைய பார்த்துருக்கிறேன், சமந்தா அவர்கள் நடித்த மாஸ்கோவின் காவேரி திரைப்படத்தை பூந்தோட்டம் பக்கத்தில் உள்ள செருவலூர் அப்படின்ற கிராமத்தில் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நயன்தாரா ஆரியா அவர்கள் நடித்த வாஸ் என்கிற பாஸ்கரன் திரைப்படம் ஷூட்டிங் தாராசுரம் பஸ் ஸ்டாண்டில் நடக்கும்போது பார்த்துருக்கிறேன் அப்படின்னு இஞ்சிக்குடி மின்சாரகண்ணன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. சூப்பருங்க. அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, சினிமா ஷூட்டிங் பார்த்துள்ளேன், அமாவாசை என்ற படத்தில் நடித்தும் இருக்கிறேனா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சங்கரன் பந்தல் ராஜு அவர்கள் சொல்லியிருக்காங்க. அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊரில் நடந்தது ஷூட்டிங் பார்த்திருக்கிறேன், படம் தென்றல் தொடாத மலர்னு நினைக்கிறேன். அப்புறம் சிதம்பரத்தில் ஒரு அப்பாசாமி, இந்த 2 ஷூட்டிங்கையும் நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சிவபுரி ஆர் சோமசுந்தரம் சார் சொல்கிறாங்க. பிரதாபராமபுரம் பூவை அருள்தாசன், நான் சினிமா ஷூட்டிங் பார்த்ததில் சீரியல் அதாவது நாடகம் ஷூட்டிங் பார்த்துருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு இன்னும் பொறுமை ரொம்ப அதிகங்க. அடுத்து அருட் கொடிக்கால்பாளையம் ஜான் ஹாஜா நஜிமுதீன் அவர்கள் சொல்லியிருக்காங்க, சினிமா ஷூட்டிங் சினிமாவில் தான் பார்த்துள்ளேன், நேரில் பார்த்ததில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. தொடர்ந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, காரைக்கால் புதுத்துறை செல்வகுமார் அவர்கள் வந்து சிதம்பரம் நடராஜர் கோயிலில் காதலன் படம் ஷூட்டிங் எடுத்தாங்க. பிரபுதேவா அவர்கள், வடிவேலு, நக்மா மேடம் அவங்க இவங்க எல்லாரும் நடிக்கும்போது எனக்கு பார்க்க ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அந்த ஹெலிகாப்டர் சீன் இருக்கு இல்லைங்களா, அந்த சீனை அவங்க பார்த்துருக்காங்களா அந்த படத்தோட ஷூட்டிங்கில். அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, தேவனூர் ஜோதி லக்ஷ்மி அம்மா சொல்லியிருக்காங்க, ஷூட்டிங் எல்லாம் நான் பார்த்தது இல்லைங்க, ஒரு வாய்ப்பு கிடைத்திருந்தாலும் நான் பார்க்க ஆசைப்பட மாட்டேன், ஏன்னா திரையில் ஒரு வினாடியில் நாம் பார்க்கும் காட்சிகள் 100 முறைகள் எடுப்பார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவரவர்கள் தொழில் அவங்கவுங்களுக்கு பெருசு இல்லைங்களா, ஸோ பரவாயில்ல. அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, கோமல் சரவணன் அவர்கள் வந்து பதவி பிரமாணம், நீங்கள் கேட்டவை, மறுமலர்ச்சி, கங்கை கொண்ட சோழபுரம், கோவில், இதெல்லாம் நான் வந்து பார்த்துருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. ஷூட்டிங் பார்த்தீங்களா, கோயிலை பார்த்தீங்களான்னு தெரியலையே சரவணன் சார். அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, நான் 8th ஸ்ரீகண்டபுரத்தில் படித்து கொண்டிருந்த போது மல்லியத்தில் சவாலே சமாளி ஷூட்டிங் நடந்தது, அந்த ஷூட்டிங் பார்க்கும்போது தான் நடிப்பின் சிரமம் என்பது எனக்கு புரிந்தது அப்படின்னு செமனார் கோயிலேருந்து என் குணசேகரன் சார் சொல்கிறாங்க. நான் சினிமா ஷூட்டிங் பார்த்துருக்கிறேன், ஷூட்டிங்கில் நான் திரைப்படம் நடித்தும் இல்லேன் அப்படின்னு 49O அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த திரைப்படத்தில் தான் நடித்தும் இருக்கிறேன் அப்படின்னு ஜெயங்குண்டம் கலைவாணன் மெர்சிராணி சார் சொல்லியிருக்காங்க. சூப்பருங்க. அடுத்து அன்னப்பன்பேட்டை எஸ் ஜோதி, வாய்ப்பில்லை தோழி அப்படின்னு சொல்லி முடிச்சு விட்டாங்க. அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, சினிமா ஷூட்டிங் பார்த்ததில்லை, தொலைக்காட்சி தொடர் சினிமாவில் சினிமா ஷூட்டிங் பார்த்துள்ளேன், அதாவது தொலைக்காட்சி தொடரில் சினிமா ஷூட்டிங் பார்த்துருக்கேன் அப்படின்னு சங்கரன் பந்தல் சாகுல் ஹமீது அவர்கள் சொல்லியிருக்காங்க. அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, பெருஞ்சேரி ஜார்ஜ் அவர்கள், நான் பார்த்துருக்கிறேன், அதாவது கும்பகோணம் ஆண்கள் கல்லூரியில் சேது பட ஷூட்டிங் நடந்தது, அப்போ தான் அந்த காண கருங்கேலை கச்சேரிக்கு வரியா என்ற பாடலை நேரடியாக நான் பார்த்துருக்கிறேன்.

அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை அஞ்சு ரவிச்சந்திரன் சார். 1979 அதாவது 1979 ஆண்டு ஒருதலை ராகம் படப்பிடிப்பு எங்கள் ஊரில் நடந்தது, அப்போ நேரில் பார்த்துருக்கேன், அதுக்கப்புறம் பார்த்ததில்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா வேதாரண்யம் பைத்தவரன் காடு மருத வடுகநாதன் சார். எங்கள் ஊரில் படமான அஞ்சாத நெஞ்சங்கள் அது பல நாட்கள் நான் பார்த்துருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து நேயர்கள் வந்து நிறைய கமெண்ட்ஸ் பதிவு பண்ணியிருக்காங்க. பாடல் கேட்டுட்டு மீண்டும் நிகழ்ச்சியில் இணைவோம் நேயர்களே.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: காற்றில் வரும் கணம் நிகழ்ச்சி நிறைவான பாடலுக்கான நேயர் வருக. வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
2: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: திருவாரூர் மாவட்டம் காட்டூர் சிவக்குமார்.
2: சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும்?
3: மேடம் ரோஜா பாடல் புது வெள்ளை மடை. அனைத்து மாவட்ட நேயர்களை உங்களுக்கு வாய்ப்புக்கு நன்றி.
2: நன்றிங்க, நன்றி. எல்லாருக்காகவும் பாடல் வரும், கேட்கலாம். நேர்களே, நாளை இரவு 7:30 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி அசெட் வழங்கும் உழவர் அரங்கம்.
4: ஓஎன்ஜிசி, மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி.
0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: நம்ம ஊர்ல இவ்வளவு பெரிய ஷோரூமா?
6: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
7: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
8: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: சினிமா ஷூட்டிங் பார்த்ததுண்டா அப்படின்னு கேட்டிருந்தோம். அடுத்து யார் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நன்னிலம் சுப்பிரமணியன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. நான் ஏற்கனவே 2 வடபழனியிலும் 1 கொடைக்கானலிலும் ஷூட்டிங் பார்த்துருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து காரைக்கால் தலத்தரு பத்மாவதி ஸ்ரீதர் அவர்கள், 2000 சென்னை பெசன்ட் நகர் பீச்சில் ஒரு ஷூட்டிங் பார்த்தேன், ஆனால் அது எந்த படம்னு தெரியல. சில ஆண்டுகளுக்கு முன்பு தரங்கம்பாடியில் பிரின்ஸ் பட ஷூட்டிங் பார்த்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திட்டச்சேரி ஆனந்த் செல்வம் சார் சொல்கிறாங்க, எங்கள் ஊரில் இயக்குனர் சேரன் இயக்கத்தில் பொக்கிஷம் திரைப்படம் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொடைக்கானலில் 1990 அதாவது 1990 அம்மா வந்தாச்சு என்ற நடிகன் ஷூட்டிங் நேரில் பார்த்துருக்கேன்னு சேப்பு விஜயராகவன் மேலே ஒடுதுறையிலேருந்து சொல்லியிருக்காங்க. திட்டச்சேரியில் பொக்கிஷம் திரைப்படம் பார்த்தேன் அப்படின்னு ஏ நிசான் ஹலீம் அவர்கள் திட்டச்சேரியிலேருந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து எங்கள் ஊர் படங்கள் ஷூட்டிங் எடுக்கப்பட்டது, நான் பார்த்தது புதுநெல் புதுநாத்து, சின்னத்தாயி, முதல்வன், சாமி, ஐயா, பேரழகன், திருநெல்வேலி மாவட்டம், வீரவநல்லூர், கருணாநிதி. இத்தனை படங்களோட ஷூட்டிங்கும் பார்த்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் கருணாநிதி அவர்கள். நாகை பாபு சொல்லியிருக்காங்க, நாகப்பட்டினம் புனித ஊசி மாதா கோயில் அருகே மெயின் ரோட்டில் ராமராஜன் அவர்கள் நடித்த பாத்தாள் பசு திரைப்படம் ஷூட்டிங் பார்த்துருக்கேன். திருமூலஸ்தானம் வீரசுந்தரி அவர்கள் சொல்லியிருக்காங்க, ஷூட்டிங் பார்த்ததில்லை ஆனால் பார்க்கும்போது படத்துக்குள்ளே பார்த்துருக்கேன்னு. மதுரை சண்முகசுந்தரம் சார் நோ அப்படின்னு ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டாங்க. அடுத்து செந்தில் கண்ணன் பேரளத்திலேருந்து, நான் கல்லூரி படிக்கும்போது ஒரு ஷூட்டிங் எடுத்தார்கள், அதில் நான் கல்லூரி மாணவனாக கூட நடித்தேன் ஆனால் அந்த படம் வெளிவரலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புஷ்பவனம் விஸ்வநாதன், எங்கள் ஊர் கடற்கரையில் பணக்காரன் அந்த படம் எடுக்கப்பட்டது, அதை நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்கூர் மடப்புறம் நாச்சியா மன்சூர், சிறு வயதாக இருக்கும்போது தரங்கம்பாடி கோட்டையில் நீதானா அந்த குயில் பாடல் திரைப்பட ஷூட்டிங் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எலிப்பட ஷூட்டிங் பாடல் காட்சி ஊட்டியில் பார்த்தேன் அப்படின்னு காரைக்கால் நிரவி எனும் நச்சுப்பிள்ளை அவர்கள் சொல்கிறாங்க. நாகூர் அலோன்ஸ் ராஜ் வந்து சின்ன வயசில் மாயவரத்தில் அருகில் உள்ள மல்லியம் கிராமத்தில் சவாலை சவாலி திரைப்பட ஷூட்டிங் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருவாலாபுத்தூர் கடக்கம் ஐங்கரன் தரணி, லீவுக்கு சின்ன வயசில் சென்னையில் பெரியப்பா வீட்டுக்கு செல்வேன், சினிமா ஷூட்டிங் பார்த்த அனுபவம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து குடந்தை கொரநாட்டு கற்பூர் ஜி பிரபாகரன் அவர்கள், சினிமா ஷூட்டிங் பார்த்துருக்கேன், அதில் வாய்ப்பும் சில கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அட்டக்கத்தி தினேஷ் பல நடிகர்களுடன் இணைந்து நான் வந்து ஷூட்டிங் பார்த்துருக்கேன் அவங்க நடித்ததை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிஆர் பட்டினம் நளினி சங்கர், நான் நிறைய ஷூட்டிங் பார்த்துருக்கேன், ஆனந்தம் படத்தில் ஒரு சீனில் வருவேன், எங்கள் ஊர் சர்வேஸ்வரர் கோயிலில் தாங்க.

அந்த அந்த ஷூட்டிங் எடுத்தாங்க அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க. புவனகிரி சுமதி பாபு அவர்கள் வாய்ப்பு கிடைக்கவில்லைங்க, அதனால் பார்க்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி நிகழ்ச்சியில் காரைக்கால் பண்பலை முகநூல் பக்கத்தில் அவங்களுடைய பதில்களை பதிவு பண்ண அனைத்து நேயர்களுக்கும் நன்றி சொல்லி இந்த பாடலை கேட்கலாம்.

0: violence during student protests across the country. Jharkhand High Court stays state government's decision to cancel 11th to 13th JPSC and food safety officer examinations. Government allows duty-free imports of 10 lakh tons of raw sugar until 31st of October. Centre unveils Delhi Master Plan 2047 to transform national capital into inclusive and world-class city. Bangladesh Nationalist Party leader Mirza Fakhrul Islam Alamgir elected as country's 23rd president. And in hockey, Indian women's team qualifies for second round after a goalless draw with England in Pool D match of World Cup in the Netherlands. That is all in the news at 9. Good night.
1: இணைந்திருக்கின்றோம் காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 9:15. பண்பலையில் நேயர்கள் இனி கேட்கலாம். சிந்தனை துளி நெகிழி தவிர்ப்போம், நிலத்தின் நஞ்சை ஒழிப்போம்.
2: ஆகாஷ்வாணி பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்,

0: முதலமைச்சர் அனிருத்த பிரம்மராயரும் குந்தவை பிராட்டியும் பரஸ்பரம் உரையாடி கொண்டிருக்கிறார்கள். எதையும் தான் இனி மறைக்கப் போவதில்லை அனிருத்த பிரம்மராயரிடம் என்று சொல்லி அருள்மொழிவர்மன் இறந்து போகவில்லை, அவனை கடல் கொண்டு போகவில்லை, சூடாமணி புத்தவிகாரத்தில் பத்திரமாக இருக்கிறான் என்பதை அனிருத்தரிடம் குந்தவை பிராட்டி தெரிவிக்க, அந்த விஷயத்தில் தான் குந்தவையின் எந்த விஷயத்திலும் தான் தலையிடுவதில்லை என்பதை அவர் மிகவும் நேர்த்தியாக குந்தவையிடம் அனிருத்த பிரம்மராயர் தெரிவிக்கிறார். தானும் மலையமான் கொடும்பாளூர் வேளானும் அடிக்கடி பேசி கொண்டிருந்ததை, அதாவது இளைய பிராட்டி மட்டும் ஆண் பிள்ளையாக பிறந்திருந்தால் இந்த அகில உலகத்தையும் சோழர்களின் வெண்கொற்ற குடையின் கீழ் கொண்டு வந்து தனியரசி செலுத்தி ஆண்டு வந்திருப்பாள் என்ற விஷயத்தை குந்தவையிடம் அனிருத்தர் தெரிவிக்கிறார். அந்த மாதிரி எண்ணம் எனக்கு இருந்ததும் உண்மைதான். நான் பெண்ணாக பிறந்திருந்த போதிலும் என் சகோதரர்கள் மூலமாக அந்த மனோரதம் நிறைவேறும் என்ற ஆசையுடன் இருந்தேன். அந்த ஆசையை இப்போது விட்டுவிட்டேன் ஐயா. ராஜ்ய விஷயங்களில் பெண்கள் தலையிடவே கூடாது என்று முடிவு செய்துவிட்டேன். பாருங்கள், என் சகோதரனை நாகைப்பட்டினம் சூடாமணி விகாரத்தில் இருக்கும்படி செய்தேன். அதன் விபரீத பலனை பாருங்கள்.
1: ஒன்றும் நேர்ந்து விடவில்லையே தாயே. பொன்னியின் செல்வனை நடுக்கடலில் காப்பாற்றிய சமுத்திரராஜன் இப்போது கரையில் பத்திரமா இருக்கும்போது தீங்கு விளைவித்து விடுவானா?
0: ஐயா, தாங்கள் உடனே என் தந்தையிடம் வந்து இவ்வாறு தைரியம் சொல்லுங்கள்.
1: ஆஹா, சக்கரவர்த்திக்கு தெரியுமா என்ன இளவரசர் சூடாமணி விகாரத்தில் இருக்கும் செய்தி?
0: நேற்று இரவுதான் சொன்னேன். சொல்லும்படியாக நேர்ந்து விட்டது.
1: ஆஹா, இன்னும் கொஞ்ச நாள் சொல்லாமல் இருந்திருந்தால் நன்றாயிருந்திருக்கும். தாங்கள் செய்திருந்தது மிக நல்ல ஏற்பாடு என்று நினைத்தேன். தேவி, சோழ நாடு முழுவதும் ஒரே கொந்தளிப்பாயிருக்கிறது. நேற்றடித்த புயல் காரணமாக வெளியில் ஏற்பட்ட கொந்தளிப்பு சில நாளாகவே சோழ நாட்டு மக்களின் உள்ளத்தில் பொங்கிக் கொண்டிருக்கிறது. மதுராந்தகர் மீதும் பழுவேட்டரையர்கள் மீதும் ஜனங்கள் ஒரே கோபமாயிருக்கிறார்கள். இளவரசரை சிறைப்பிடித்து கொண்டு வர கப்பல்கள் அனுப்பப்பட்டதையும் அறிந்திருக்கிறார்கள். இளவரசரை பழுவேட்டரையர்கள்தான் கடலில் மூழ்கடித்து விட்டதாக பலர் நம்புகிறார்கள். இந்த சமயத்தில் இளவரசர் இந்த நாட்டில் இருப்பது தெரிந்தால் மக்கள் கொதித்து எழுவார்கள். இளவரசரின் தலையில் இப்போதே மணிமகுடத்தை சூட்டிவிட வேண்டும் என்று பெருங்கிளர்ச்சி செய்வார்கள். பழுவேட்டரையர்களும் சண்டைக்கு எப்போதும்

0: முகாந்திரம் ஏற்படும் என்று காத்திருக்கிறார்கள். கொடும்பாளூர் பெரியவேளார் பெரும்படை திரட்டிக் கொண்டு தஞ்சையை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். தேவி, சோழ நாட்டில் இரத்த வெள்ளம் ஓடப்போகிறது என்று அஞ்சுகிறேன். இந்த பெரிய சாம்ராஜ்யம் சகோதர சண்டையினால் அழிந்து விடுமோ என்று பயப்படுகிறேன். அப்படி ஒன்றும் நேராமல் இருக்க வேண்டும் என்று அல்லும் பகலும் ஸ்ரீரங்கநாதரை பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறேன்.
1: என்னுடைய பிரார்த்தனையும் அதுவேதான் ஐயா. என் சகோதரர்கள் இந்த சாம்ராஜ்யத்தின் சிம்மாசனத்தில் ஏற வேண்டும் என்ற ஆசையை நான் விட்டுவிட்டேன். என்னை பொறுத்தவரையில் மதுராந்தகனுக்கே முடிசூட்டுவதில் இப்போது எனக்கு ஆட்சேபம் ஒன்றுமில்லை.
0: தங்களுக்கு ஆட்சேபமில்லை, ஆனால் மக்களுக்கு ஆட்சேபம் இருக்கிறது. சக்கரவர்த்தி இன்னும் பல்லாண்டு இவ்வுலகில் வாழ வேண்டும். ஆனால் விதிவசத்தினால் அவருக்கு ஏதாவது நேர்ந்து விட்டதென்றால் அன்றைய தினமே இந்த சோழ நாடு முழுவதும் ரணகளமாகிவிடும்.
1: ஐயா, அத்தகைய துர்கதி விரைவிலேயே நேர்ந்து விடுமோ என்று எனக்கு பயம் அதிகமாயிருக்கிறது. நேற்றிரவு சக்கரவர்த்தியின் நிலை மிக்க கவலைக்கிடமாகிவிட்டது. அதனாலேதான் அவரிடம் பொன்னியின் செல்வன் பத்திரமாயிருக்கிறான் என்று சொல்ல வேண்டியதாயிற்று. ஆனால் சொல்லியும் அவர் நம்பவில்லை. அவருக்கு நான் வெறுமே ஆறுதல் சொல்வதாக எண்ணிக்கொண்டார். பல வருஷங்களுக்கு முன்னால் மாண்டு போன பழிகாரி ஆவி அவருடைய புதல்வர்களின் மீது பழிவாங்குவதாக எண்ணி பிரமை கொண்டு பிதற்றுகிறார்.
0: அந்தா கடவுளே, என்ன விபரீதம்! நேற்றிரவு நடந்ததையெல்லாம் விபரமாகச் சொல்லுங்கள்.
1: அதற்காகத்தான் வந்தேன் ஐயா. சொல்லி தங்களிடம் யோசனை கேட்பதற்காகவே வந்தேன். முந்தடவை சுந்தர சோழர் மருத்துவ சாலை ஏற்படுத்துவதற்காக நான் வந்த சமயத்தில் சக்கரவர்த்தி எனக்கு அந்த பழைய வரலாற்றை கூறினார். ஈழ நாட்டை அடுத்த தீவில் தாம் ஒதுங்க நேர்ந்தபோது கரையர் மகள் ஒருத்தி தம்மை கரடிக்கு இரையாகாமல் காப்பாற்றியது பற்றி சொன்னார். பின்னர் அந்த தீவிலேயே சில மாத காலம் சொப்பன சொர்க்கலோகத்தில் வாழ்வது போல அந்த பெண்ணுடன் வாழ்ந்திருந்ததை பற்றி சொன்னார். பின்னர் இந்த தஞ்சைபுரிக்கு அவர் அழைத்து வரப்பட்டதையும் கூறினார். அரண்மனை வாசலில் கூடியிருந்த கூட்டத்தின் மத்தியில் கரையர் மகளை பார்த்ததையும், ஆருயிர் நண்பராகிய தாங்களை விட்டு அவளை தேடிக்கொண்டு வரச் சொன்னதையும், தாங்கள் தேடிப்போய் திரும்பி வந்து அவள் கடலிலே விழுந்து இறந்தாள் என்று தெரிவித்ததையும் கூறினார். அது முதல் அடிக்கடி அந்த கரையர் மகள் ஆவி வடிவத்தில் வந்து தம்மை துன்புறுத்துவதாகவும், சமீப காலத்தில் அவள் வருகை அதிகமாயிருப்பதாகவும் சொன்னார்.
0: தேவி, அதையெல்லாம் நீங்கள் நம்பினீர்களா?
1: தந்தை கூறிய வரலாறு அவ்வளவு அதிசயமாயிருந்தபடியால் என் மனமும் மிக்க குழம்பிவிட்டது. இறந்து போனவளின் ஆவி வந்து தந்தையை தொந்தரவு படுத்துவது சித்தப்பிரமையாயிருக்கலாம் என்று நினைத்தேன். பிறகு யோசித்து பார்க்க வேறு சில ஐயங்கள் உண்டாயின. வானதி ஒரு நாள் இரவு சக்கரவர்த்தியின் கூக்குரலை கேட்டுப்போய் பார்த்தாள். பழுவூர் இளையராணி மாதிரி ஓர் உருவம் மன்னரின் எதிரில் நிற்பதைக் கண்டு திடுக்கிட்டு மூர்ச்சித்து விழுந்தாள். அது முதல் அந்த கரையர் மகளுக்கும் இந்த பழுவூர் இளையராணிக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்க வேண்டும் என்று தோன்றியது. வல்லவரையரும் அருள்மொழியும் கூறியதிலிருந்து அது உறுதியாயிற்று. ஐயா, நந்தினி தேவி ஒருவேளை அந்த கரையர் மகளின் புதல்வியாயிருக்க முடியுமா?
0: தங்களைப் போலவே நானும் ஊகிக்கத்தான் முடியும் தாயே. உருவ ஒற்றுமையை பார்த்தால் அப்படித்தான் கருத வேண்டியிருக்கிறது. ஆனால் அதிலிருந்து மட்டும் நிச்சயிக்க முடியுமா? ஒருவேளை கரையர் மகளின் கடைசி தங்கையாகக் கூட நந்தினி தேவி இருக்கலாம். இதையெல்லாம் பற்றி நிச்சயமாக தெரிந்தவர்கள் இப்போது மூன்று பேர்தான் இருக்கிறார்கள்.
1: அவர்கள் யார் சுவாமி?
0: ஒருவர்தான் பெரிய பிராட்டி செம்பியன் மாதேவி. அவருடைய உள்ளத்தில் ஏதோ ஒரு ரகசியம் இருந்து வேதனை செய்து வருகிறது. ஆனால் அது இன்னதென்பதை அவராகச் சொன்னாலே ஒழிய நாம் தெரிந்து கொள்ள முடியாது. மகானாகிய கண்டராதித்தர் காலமாகும் தருவாயில் பெரிய பிராட்டி அதை அவரிடம் கூறினார் என்பது எனக்கு தெரியும். கண்டராதித்தர் என்னிடம் சொல்லத் தொடங்கினார். இரண்டு வார்த்தைகள் சொல்வதற்குள் அவருடைய மூச்சு நின்றுவிட்டது.
1: மற்ற இருவரும் யாரையா?
0: மற்ற இருவரும் வாய் பேச முடியாதவர்கள். சேந்தன் அமுதனின் அன்னையும் பெரியன்னையும் தான். இவர்களில் அமுதனுடைய அன்னையிடமிருந்து நாம் ஒன்றும் தெரிந்து கொள்ள இயலாது. செம்பியன் மாதேவியிடம் அவள் அளவில்லாத பக்தி உள்ளவள். அந்த தேவி உயிரோடு இருக்கும் வரையில் இவள் ஒன்றும் தெரிவிக்க மாட்டாள். ஆகையினால்தான் அவளுடைய தம

0: கை மந்தாகினியை ஈழ நாட்டிலிருந்து வரவழைத்து அதற்காகப் பெரும் பிரயத்தனம் செய்து கொண்டிருந்தேன்.
1: ஆகா, அந்த கரையர் மகளின் பெயர் மந்தாகினியா? அவள் உயிரோடு இருப்பது தங்களுக்கு எப்போது தெரிந்தது?
0: தேவி, 25 ஆண்டுகளுக்கு மேலாக அது எனக்கு தெரிந்த விஷயம்தான்.
1: என்ன என்ன, 25 வருஷங்களாகத் தெரிந்துமா என் தந்தையிடம் தாங்கள் சொல்லவில்லை? ஐயா, அவள் இறந்துவிட்டாள் என்ற எண்ணத்தினால் என் தந்தை எத்தனை மனோவேதனைக்கு உள்ளானார் என்பதெல்லாம் தங்களுக்கு தெரியாதா?
0: தெரியும் தாயே, தெரியும்.
1: தெரிந்துமா அவரிடம் உண்மையைச் சொல்லாதிருந்தீர்கள்? அனிருத்தர் ஒரு நெடிய பெருமூச்சு விட்டார். அவர் உள்ளத்தில் ஒரு போராட்டம் நிகழ்ந்தது என்பதை அவருடைய முகம் எடுத்து காட்டியது. பின்னர் அவர் கூறினார்,
2: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
3: நந்தினி கரையர் மகள் மந்தாக்கினியின் புதல்வியா இருக்க முடியுமா? அவளுடைய கடைசி தங்கையாக கூட இருக்கலாமே. இதையெல்லாம் விட 1000 கண்களும் 2000 செவிகளும் படைத்தவராக சொல்லப்படுற அனிருத்த பிரம்மராயரின் மனத்தில் ஒரு போராட்டமா? ஏ, அடுத்த பகுதியில் பார்க்கலாம். இந்த பகுதியில் இடம்பெற்ற 2 சொற்கள். பழுவேட்டரையர்களும் சண்டைக்கு எப்போது முகாந்திரம் ஏற்படும் என்று காத்திருக்கிறார்கள்னு அனிருத்தர் கவலைப்பட்டார் அல்லவா? முகாந்திரம், இதை பல்பொருள் ஒரு மொழின்னு சொல்லணும். அதாவது பல அர்த்தங்கள் கொண்ட ஒரு சொல். அடிப்படை காரணம், சான்று, நியாயம், இப்படி பல பொருள்கள் உண்டு. நேயர்களுக்கு நினைவிருக்கும், அமாவாசை ராத்திரி பள்ளிப்படை காட்டில் பூதி விக்ரமகேசரி தென்திசை சைன்யத்துடன் தஞ்சை நோக்கி வருவதாக கேள்விப்படுகிறேன். திருக்கோவிலூர் மலையமான் படை திரட்டி வருவதாகவும் அறிகிறேன். எந்த நிமிஷமும் யுத்தம் மூளலாம். இப்படி நந்தினி சொன்னதும், தேவி, அப்படி யுத்தம் மூளாதிருப்பதற்கு தாங்கள் பெருமுயற்சி செய்து வருவதாக கேள்வியுறுகிறோம். கடம்பூர் சம்புவரையன் மாளிகையில் சமரச பேச்சு நடக்கப் போவதாக அறிகிறோம். இப்படி சொல்லி விளக்கம் எதிர்பார்த்தான் ரவிதாசன். நந்தினியின் விளக்கம், நம்முடைய சபதம் நிறைவேறுவதற்கு முன்னால் சோழ ராஜ்யத்தில் உள்நாட்டு சண்டை மூண்டால் அதன் விளைவு என்னவாகும் என்று சொல்ல முடியாது. சண்டை உண்மையாக மூடுவதற்குள்ளே நம் நோக்கத்தை நிறைவேற்றி விட வேண்டும். அதாவது உள்நாட்டு சண்டை வேண்டாம்னு பிரார்த்தனை பண்றார் அனிருத்தர், இப்ப வேண்டாம்னு திட்டம் போடுறார் பழுவூர் இளையராணி. மதுராந்தகனுக்கே முடிசூட்டுவதில் எனக்கு ஆட்சேபம் ஒன்றும் இல்லை. இப்படி தன் கருத்தை குந்தவை சொன்னதும், ஆனால் மக்களுக்கு ஆட்சேபம் இருக்கிறதே என்றார் அனிருத்தர். ஆட்சேபம், மறுப்பு, எதிர்ப்பு, கண்டனம், பொருள் தெளிவா இருக்கு. இந்த சொல்லின் பிறப்பு நம் கவனத்துக்கு உரியதாக அமையுது. பார்ப்போம். அடிப்படை அலகு ட்ரிப், இதன் பொருள் எரிதல். இதிலிருந்து வருது க்ஷேபம், சுண்டி எறிவது. ஆ என்கிற முன்னொட்டு இணைஞ்சு ஆக்ஷேபமாகி இந்த இடத்துல ஏற்க மறுத்து எதிர்ப்பது என்கிற பொருளை தருது. க்ஷேபம் என்கிற சொல் காலக்ஷேபம் ஆகும்போது காலத்தை நகர்த்துவதுன்னு பொருள் தரும். சம்க்ஷேபம் என்ற தொடரில் திரட்டி சுருக்குதல் என்ற பொருள் தரும். இப்படி நம் சொற்பரப்பை பெருக்க தூண்டுறார் ஆசிரியர்.
2: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
4: நாம் இணைந்திருக்கின்றோம் காரைக்கால் பண்பலை 100.3. சிந்தனை தொழில் இன்று தண்ணீரை சேமித்தால் நாளை அது நம் தலைமுறையை காக்கும். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால்.

இன்னும் நிலவு. பண்பலையோடு இணைந்த நேயர்கள் இனி கேட்டு ரசிக்கலாம். இசை ஊஞ்சல், நேரம் 9:30. நேரிலே இன்றைய இசை ஊஞ்சல் நிகழ்ச்சியில் பாடகர் எஸ் என் சுரேந்தர் அவர்கள் பாடிய பாடல்களை கேட்டு ரசிக்கலாம்.

தமிழ் திரைப்பட பின்னணி பாடகரும் பின்னணி குரல் கலைஞருமானவர். தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் ஆகிய மொழிகளில் பல்வேறு இசையமைப்பாளர்களின் இசையில் 500 மேற்பட்ட பாடல்களை எஸ்என் சுரேந்தர் அவர்கள் பாடியிருக்காங்க. இவங்க ஏறத்தாழ 600 திரைப்படங்களுக்கு பின்னணி குரலும் கொடுத்துருக்காங்க. அவற்றில் 75 மேற்பட்ட திரைப்படங்களில் நடிகர் மோகன் அவர்களுக்கு பின்னணி பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் யாகசாலை அப்படின்ற திரைப்படத்திலையும் எஸ்என் சுரேந்தர் அவர்கள் நடித்தும் இருக்காங்க. பின்னணி பாடகர் எஸ்என் சுரேந்தர் அவர்களுடைய பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். இது இசை ஊஞ்சல்.

0: நேர்களே, நாளை காலை 8:30 வைக்கிங் பனினன் பிரீப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ. தரமான தார்பாய்கள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: எழுந்திருக்கின்றோம் பண்பலை 100.3 இசை ஊஞ்சல்.

0: நேர்களே, நாளை இரவு 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யன் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள்.
1: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் காரைக்கால்.
0: இப்பொழுது விற்பனையில் மங்கள்யன் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல, மங்கள்யன் சூப்பர் கோல்டு உரம். பண்பலையோடு இணைந்து நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது இசை ஊஞ்சல்.

0: நாம் இணைந்திருக்கின்றோம் இசை ஊஞ்சல். நேயர்களுக்கு உலகணிந்த நல் வாழ்த்துக்களை சொல்லுவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: நேயர்களுக்கு காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸின் உலகணிந்த நல்வாழ்த்துக்கள்.
3: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால் மற்றும் திருச்சி.
0: நேர்களே, இன்றைய இசை ஊஞ்சல் நிகழ்ச்சியில் பின்னணி பாடகர் எஸ் என் சுரேந்தர் அவர்கள் பாடிய பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம்.

0: நாம் இணைந்திருக்கின்றோம் காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 9:55.
1: பசுமையான புதுச்சேரியை உருவாக்க அனைவரும் கைகோர்ப்போம்.
2: புதுச்சேரி அரசு மின்துறை சார்பில் PM சூரிய வீடு திட்டத்தின் மூலம் வீட்டின் மேற்கூரையில் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க மத்திய அரசின் ₹78,000, புதுச்சேரி அரசின் ₹30,000 சேர்த்து 3 கிலோவாட்டுக்கு ₹1,08,000 பெறுங்கள். மானியம் பெற பதிவு செய்யப்பட்ட ஒப்பந்ததாரர்கள் மூலம் மின் நிலையம் அமைக்கப்பட வேண்டும்.
1: இன்றே பயன்பெறுவீர்கள். மேலும் விவரங்களுக்கு www.pmsuryagar.gov.in.
3: சரியான அளவுகளில் தத்ரூபமாக சாமி படங்கள் வாங்கி சந்தோஷமா சாமி கும்பிடணும்னா கும்பகோணம் ஸ்ரீ பாலாஜி படக்கடைக்கு தான் போகணும். வாங்க கும்பகோணம் ஸ்ரீ பாலாஜி படக்கடைக்கு வாங்க.

0: பட்டப்பாரம்பரியம் நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: பண்பலையில் நேயர்கள் இணை கேட்கலாம். நாகப்பட்டினம் உங்கள் கடையின் இன்சொல்லாமது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் நாகப்பட்டினம் உங்கள் கடை, தார்பாய்கள், கிரீனட், ஓஸ் நரம்பு வெளிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
2: உங்கள் கடை காரை
3: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர், விரைவில் மயிலாடுதுறை.
4: வழங்குகிறார் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள்.
5: நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கும் ஒரு இன்பம் துன்பம் அது குறித்த பாட்டு தாங்க. என்ன எப்போதும் இன்பம் துன்பம், குறிப்பா துன்பத்தை பத்தி பேசுறீங்களே அப்படின்னு யோசிக்கலாம். இந்த வாழ்க்கையில நமக்கு இந்த துன்பம் தானே பெரிய சிக்கலா இருக்குது. அப்ப அதை புரிஞ்சுக்கணும்ல. வாழ்க்கையில நிறைய துன்பம் வருது, அந்த துன்பம் நம்மளை ரொம்ப பாதிக்குது. அது எந்த வகையான துன்பம்? நம்மளை அதிகம் பாதிக்கிறது எந்த துன்பம் தெரியுமா? மகாகவி பாரதி அதுக்கு விளை சொல். என்னது நம்மளை ரொம்ப அதிகமா பாதிக்கிற துன்பம்ங்கிறது? நேற்று நடந்த ஒரு தோல்வி, அல்லது பல ஆண்டுக்கு முன்பு பேசிய ஒரு வார்த்தை, எப்பயோ செஞ்ச ஒரு தவறு, இழந்து போன ஒரு வாய்ப்பு, இதுதான் நம்மளை பாதிக்குது. ஆனா ஒரு விஷயம் தெரியுமா, இதெல்லாமே முடிஞ்சு போனது. திரும்பி திரும்பி நினைச்சு அந்த நிகழ்கால மகிழ்ச்சியை நம்ம விட்டுறோமா? இத பாரதி சொல்றதுக்கு கோபப்படுறாங்க. என்ன சொல்றாரு? முடிந்து போல காலம் இனி திரும்பி வராத முட்டாள்களேங்கிறாரு. அதை நினைச்சு வருந்தி உங்களை கவலைங்கிற அழிக்கும் குழியில விழுந்து நீங்க அழிஞ்சு போறீங்களே. நடந்ததை பத்தி யோசிக்காதீங்க. இன்னைக்குதான் புதுசா பிறந்தோம்னு நினைங்க. அப்படி உறுதியா நம்பி மகிழ்ச்சியா சாப்பிட்டுட்டு மகிழ்ச்சியா விளையாடி இருங்கிறாருங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. சென்றது நீ மீளாத மூடரே, நீர் எப்போதும் சென்றதையே சிந்தை செய்து கொன்றொழிக்கும் கவலையினம் குழியில் விழுந்து குமையாதீர். சென்றதனை குறித்தல் வேண்டா, இன்று புதிதாய் பிறந்தோம் என்று நீ வேறு என்ன மதை தின்னமுறை சித்துக் கொண்டு தின்று விளையாடி இன்பிட்டிருந்து வாழ்வீர். தீமை எல்லாம் அழிந்து போம், திரும்பி வாரா. பாரதி ஒரு பெரிய சைக்காலஜிஸ்டா பேசுறாரு. எப்படி? நேத்து முடிஞ்சிடுச்சு, அது இன்னைக்கு ஒண்ணு மாத்தா முடியாது. ஒரு ஒவ்வொரு நாள் காலையும் சூரியன் உதிக்கிறப்ப இயற்கை நேற்று பெய்த மழையை நினைச்சு அழுகிறது இல்ல, மரம் நேற்று உதிர்ந்து போன இதைகளை நினைச்சு வருந்துறது இல்ல, ஆறு நேற்று ஓடிய தண்ணீரை தேடுறது இல்ல. இயற்கை எப்போதும் முன்னோக்கி போறவிட்டு தானே இருக்கு. ஆனா மனித

0: மட்டும் கடந்த காலத்தை தொழில் சுமந்துகிட்டு நிகழ்காலத்தில் நடக்கிறான். அதனாலதான் பாரதி ஒரு புதிய பிறப்பை கொடுக்கிறார். இன்று புதிதாய் பிறந்தும், இது வெறும் கவிதை வரி இல்லைங்க, இது ஒரு வாழ்க்கை முறை. நேற்றைய தோல்வியை இன்றைய தடையாக மாற்றாதீர்கள், நேற்றைய தவற்றை இன்றைய பாடமாக மாற்றுங்கள், நேற்றைய கண்ணீரை இன்றைய நம்பிக்கையாக மாற்றுங்கள். இப்பதான் வாழ்க்கை முன்னேறுங்கிறார். கடந்த காலம்ங்கிறது ஒரு பாடம், நிகழ்காலம்ங்கிறது ஒரு பரிசு, எதிர்காலம்ங்கிறது ஒரு வாய்ப்பு. கடந்ததை எண்ணி கவலையின் குழியில் விழாமல் ஒவ்வொரு நாளையும் ஒரு புதிய நாளா வரவேற்கணும். பாரதியோட இந்த வார்த்தைகள்ல சொல்லணும்னா, இன்று புதிதாய் பிறந்தோம், நம்பிக்கையோடு வாழ்வோம். அப்போது மனதில் இருந்த இருள் விலகும், நம்பிக்கை மலரும், வாழ்க்கை புதிதாய் பூக்கும். அந்த புதிய வாழ்க்கையை ரசிப்போம். நன்றி, வணக்கம்.
1: சொல் அமுது வழங்கினார் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள்.
2: நேர்கள் இதுவரை கேட்டது நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கிய இன்சொல் அமுது. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் நாகப்பட்டினம் உங்கள் கடை, தார்பாய்கள் கிரீனட் ஓஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
3: உங்கள் கடை காரைக்கால்
4: தரமான தார்பாய்கள், வெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர், விரைவில் மயிலாடுதுறை.
2: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3, நேரம் 10 மணி.

0: இனிமையான பொழுதில் காலத்தில் அழியாத காவிய கானங்களோடு வளம் வருகிறது இரவும் மலரும்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: நம்ம ஊர்ல இவ்ளோ பெரிய ஷோரூமா?
4: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
5: இப்படி ஒரு ஷோரூமா எதிர்பார்க்கவே இல்ல.
6: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
0: இரவும் மலரும் நேர்களே, காரை பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு காரைக்கால் FM 100.3 Facebook, WhatsApp, Instagram, YouTube, X வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. இரவும் மலரும் நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஒழிக்கிறது அன்னை இல்லம் திரைப்படத்திலிருந்து கே வி மகாதேவன் இசையில் TM சவுந்தரராஜன், P சுசிலா இணைந்து பாடி.

0: நேர்களே, நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ.
1: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: ஜிஎல் மருத்துவமனை
2: காரைக்கால்.
0: செங்கல் சுளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பைகள் சலுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ் தருவாரும். நாளை பிற்பகல் 2 மணிக்கு நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி. இணைந்திருக்கின்றோம் பண்பலை 100.3 இரவும் மலரும். நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசும் தளிர்.
3: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: இரவு மலரும் நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் ரத்த திலகம் திரைப்படத்திலிருந்து TM சௌந்தரராஜன் LR ஈஸ்வரி இணைந்து பாடியிருக்கும் பாடல் KV மகாதேவன் இசையில்.

0: நாளை மாலை 5:30 விலக்கேற்றும் வேலை இந்நிகழ்ச்சி இணைந்து வழங்குவோர் வசந்தன் கோ.
1: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ்,
2: விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
0: நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல்லாமது.
1: வீட்டு உபயோக பொருட்கள்
3: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
4: மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 பகுதி நேர ஒளிபரப்பு உதவியாளர் BAS பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இப்பணி ஒரு பகுதி நேர பணியாகும். இதற்கு விண்ணப்பிப்பதற்கு தகுதிகள் வயது வரம்பு 20 முதல் 50 வரை, கல்வி தகுதி, ஏதேனும் ஒரு பட்டப்படிப்பில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். அலுவலக தேவைக்கேற்ப பணிகள் வழங்கப்படும். விண்ணப்பிக்க விரும்புவோர் தங்கள் சுய விவர தகவல்களோடு ஆகாஷ்வாணி காரைக்கால் அலுவலகத்தை நேரடியாக அணுகலாம் அல்லது காரைக்கால் AIR@gmail.com என்ற மின்னஞ்சல் மூலமாக விண்ணப்பங்களை அனுப்பலாம். விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய கடைசி தேதி August 31. காரைக்கால் பண்பலை 100.3 இசை ஊஞ்சல்.

0: நம்ம ஊர்ல இவ்ளோ பெரிய ஷோரூமா?
1: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
2: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
3: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
4: நாளை இரவு 7:30 காரைக்கால் ONGC காவிரி அசட் வழங்கும் உழவர் அரங்கு.
5: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
4: நேரம் 10:16:44. இணைந்திருக்கின்ற பண்பலை 100.3 இரவும் மலரும், காலத்தால் அழியாத காவிய கானங்கள் உலாவரும் நேரம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து எங்கள் தங்கும் திரைப்படத்தில் TM சவுந்தரராஜன், P சுசிலா இணைந்து பாடியிருக்கும் பாடலுக்கு வரிகள், வாலி, இசை MS விஸ்வநாதன்.

0: நாளை காலை 8:30 வைக்கிங் மணியன் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் துளி வரும் பாட்டு.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான்.
0: நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ. தரமான தார்பாய்கள் ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
2: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: இரவும் மலரும் நிகழ்ச்சியில் கே வி மகாதேவன் இசையில் தாழம்பூ திரைப்பட பாடல்.

0: நேர்களே, நாளை இரவு 7:25 காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள்.
1: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
0: இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் இன்சுல்லமது தார்பாய்கள் கிரீனட் ஊஸ் நரம்பு வெளிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: வாலியின் வரிகளில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் பி. சுசிலா பாடியிருக்கும் பாடல் ஆயிரத்தில் ஒருவன் திரைப்படத்திலிருந்து.

நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க. இரவு மலரும் நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் குமுதம் திரைப்படத்திலிருந்து.

0: நேயர்களுக்கு உலகடைந்த நல் வாழ்த்துக்களை சொல்லுவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில்
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் மகாதேவி திரைப்படத்திலிருந்து.

0: நேயர்களுக்கு உலகின் இந்த நாள் வாழ்த்துக்களை சொல்லுவோர் காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்,
1: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால் மற்றும் திருச்சி.
0: இரவு மலரும் நிகழ்ச்சியோடு நாம் இணைந்திருக்கின்றோம். நேரம் 10:37:53. பி பி ஸ்ரீனிவாஸ் எஸ் ஜானகி இணைந்து பாடியிருக்கும் பாடல் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், கண்ணதாசனின் வரிகளில், சுமைதாங்கி திரைப்படத்திலிருந்து.

0: நம்ம ஊர்ல இவ்ளோ பெரிய ஷோரூமா?
1: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
2: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
3: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
4: இரவு மலரும் நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் தாயை காத்த தனையின் திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலா இணைந்து பாடியிருக்கும் பாடலுக்கு இசை கே வி மகாதேவன்.

10:44 நிமிடம் 45 நொடியில் இணைந்திருக்கின்றோம். பண்பலை 1.3 இரவும் மலரும் நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் புதிய பறவை திரைப்படத்தில் பி. சுசீலா பாடியிருக்கும் பாடலுக்கு இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி, வரிகள் கண்ணதாசன்.

இரவு மலரும் நிகழ்ச்சியில் தரும் அடுத்த பாடல் இதே கமலம் திரைப்படத்திலிருந்து. கே வி மகாதேவன் இசையில் கண்ணதாசனின் வரிகளில் பி. சுசீலாவின் குரலில் பாடல்.

10:52 இணைந்திருக்கின்றோம். இரவும் மலரும் நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் குமரி பெண் திரைப்படத்திலிருந்து.

10:56 இணைந்திருக்கின்றோம். காரைக்கால் பண்பலை 100.3 இரவும் மலரும் நிகழ்ச்சியில் நடத்து வரும் பாடல் எல் ஆர் ஈஸ்வரி இணைந்து பாடியிருக்கும் பாடலுக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன், வரிகள் பாலி. பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஒளிவிளக்கு.

0: இரவு மலரும். ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கின்றோம். நேரம் 11 மணி. இனி காற்றலையில் நாளை. நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் காரைக்கால் PSR தங்க மாளிகை. நாளை காலை ஒலிபரப்பில் 6 மணிக்கு குரலோசை, தொடர்ந்து நிகழ்ச்சி குறிப்புகள், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் கணபதி சுப்பிரமணியன், படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம், 6:15 பக்தி மாலை, 6:35 காரைக்கால் ONGC காவிரி எசட், காரைக்கால் சேக டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேக்கர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு. ஆறு 40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மா விடங்களூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல் அமுது, வழங்குபவர் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள். 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ரெடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர், பங்கு பெறுபவர் செல்வன் நிரஞ்சன் சிவா. 7:00 திரை இசை, 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். நாளை காலை 7:30 காரைக்கால் PSR தங்க மாளிகையின் காலை காம்போ, 8:00 மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி, 8:05 காந்தி அஞ்சலி, 8:15 துள்ளி வரும் பாட்டு, 9:00 பாயிண்ட் டு பாயிண்டில் காரைக்கால் GL மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ மூட்டுவலி குறித்து விளக்குகிறார் நெடுங்காடு மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலைய ஆயுர்வேத மருத்துவர் எஸ் சக்தி அவர்கள். 9:05 பாயிண்ட் டு பாயிண்ட், 9:30 நாகப்பட்டினம் VPN கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும், 9:35 பாயிண்ட் டு பாயிண்ட் தொடரும். நாளை காலை 10:00 சிந்தனை அரங்கம், நல்ல நட்பின் அடையாளம் என்ற தலைப்பில் நேயர்கள் தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். நாளை காலை 11 மணிக்கு. வணக்கம் தோழி. 12:00 FM எக்ஸ்பிரஸ், 12:10 மனதில் நின்றவை, 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர், பங்கு பெறுபவர் செல்வன் நிரஞ்சன் சிவா, 12:55 பன்னிசை பார்த்தாலும் என தொடங்கும் பாடல் பாடியவர் மழையூர் சதாசிவம் அவர்கள், 1:00 முதுமை இனிதாக உலக மூத்த குடிமக்கள் தினத்தை ஒட்டி காரைக்கால் மருத்துவ செயற்கை உறுப்பு மற்றும் ஆர்த்தோடெக்ஸ் வல்லுநர் முதன்மை அலுவலர் ஆர் சோமனா தேவி அவர்கள் பங்கு பெறும் நேரலை கேட்கலாம். 1:55 மெல்லிசை, 2:00 லஞ்ச் பிரேக்கில் உழவை போற்றுவோம், மண்வள மேலாண்மை நீடாமங்கலம் மேலாண்மை அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் வே தனுஷ்கோடி அவர்கள் பங்கு பெறும் நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி. மூன்று மணிக்கு காரைக்கால் PSR தங்க மாளிகையின் LSC, 4:00 ஊரும் உறவும் நிகழ்ச்சி திருத்துறைப்பூண்டி வட்டம் பொன்னிறை கடைவீதியிலிருந்து நேரடியாக ஒளிபரப்பாகும். 4:30 ஊரும் உறவும் தொடரும். நாளை மாலை ஒளிபரப்பில் 5:00 திரை இசை, 5:30 விளக்கேற்ற மேலே, 6:00 பன்னிசை கைத்தலை என தொடங்கும் பாடல் பாடியவர் பழனி கே வெங்கடேசன் அவர்கள், 6:20 நாச்சார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல் அமது, வழங்குபவர் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள், 6:25 லைட் ஹவுஸ், 6:40 காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ நிகழ்ச்சியில் மூட்டுவலி குறித்து விளக்குகிறார் நெடுங்காடு மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலைய ஆயுர்வேத மருத்துவர் எஸ் சக்தி அவர்கள். 6:45 இசை துறையை, 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கல்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 காரைக்கால் ONGC காவிரி எசட்டின் உழவர் அரங்கம் நெல்லும் காய்கறி சாகுபடியும், நாகப்பட்டினம் மாவட்டம் நிறுத்தனமங்கலம் ஆர் திருநாவுக்கரசு அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம், 8:00 காரைக்கால் PSR தங்க மாளிகையின் காற்றில் வரும் கானம், 8:30 காற்றில் வரும் கானம் தொடரும், 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 பொன்னியின் செல்வங்கள், 9:30 இசை ஊஞ்சல், 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடையின் சொல்லமது, 10:00 இரவு மலரும், 11:00 காற்றலையில் நாளை, 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். இன்று ஒளிபரப்பாக உள்ள விளம்பரதார நிகழ்ச்சிகள், பிற்பகல் 2:00 நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டரின் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி, இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள்.
1: This is Akashvani.

அதை விட ஒரு நாளேனும் பெரும் முயற்சியுடன் வாழ்ந்திருத்தல் மேலானது. கௌதம புத்தரின் பொன்மொழி இது. நேயர்களே, இத்துடன் 100.3 MHz பண்பலை வரிசையில் நமது நிலையத்தின் இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே நிறைவு பெறுகின்றன. நமது நிலையத்தின் அடுத்த ஒளிபரப்பு நாளை காலை 5:51 இதே அலைவரிசையில் ஆரம்பமாகும். அதுவரை உங்களிடமிருந்து நெஞ்சார்ந்த நன்றியுடன் விடை பெறுகிறோம். நேயர்களே, ஜெய்ஹிந்த்.